நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இன்று சக ஆண்டு 1948 ஸ்ரவண மாதம் 26 நாள், திருவள்ளுவர் ஆண்டு 2057 ஆடி திங்கள் 32 தேதி, 2026 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 17 நாள் திங்கட்கிழமை. இது ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன.

0: நேரம் 6 மணி, தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேர்கள் இனி கேட்கலாம்.
1: குரலோசை இறை மாட்சி 39 அதிகாரம் 8 குரட்பா.

முறைமையோடு ஆட்சி செய்து மக்களை காப்பாற்றும் மன்னவன் அம்மக்களுக்கு தெய்வம் என்று சொல்லப்படும் உயர்நிலையிலேயே வைத்து மதிக்கப்படுவான்.

0: நேர்களை நிகழ்த்தலாம் இன்றைய நமது நிகழ்ச்சி நிரல். இன்று முற்பகல் 11 மணிக்கு மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா நேரலையாக கேட்கலாம். இன்றிரவு 8:30 மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு சென்னையிலிருந்து அஞ்சலாக வழங்கப்பட கேட்கலாம். நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இணைத்தனம் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். 6:15 பக்தி மாலை. 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக. 6:45 மாநில செய்திகள். 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்ஸின் மலலை மொழி. இன்று நம்மோடு எஸ் பிரதீக்ஷா. 7:00 காலை வணக்கம். இதில் தருமபுரி JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர். தருமபுரி உழவர் சந்தையில் இன்றைய காய்கனி விலை நிலவரம். தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியன கேட்கலாம். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாலடிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. 7:30 சந்தோஷ சாரல். 8:00 தருமபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. 8:05 பொன்னியின் புதுப்புனல். 8:15 தருமபுரி ரங்கா சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் நலமாய் வாழ. 8:30 தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ். தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். 8:45 சைபால் வழங்கும் இன்றொரு தகவல். 9:00 தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல்லமது. காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள் பங்குபெறும் நேரலை. 10:00 தருமபுரி நேதாஜி பைபஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றி கேட்போம் இன்றை கேட்போம். 10:05 நீங்கள் கேட்டவை. 10:55 தருமபுரி இனிமே சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும். பகல் 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 12:10 அறிவியல் வளர். இன்று மின்சார வாகனம் நாளைய பயணமா கலந்துரையாடல் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து அறிவியல் செய்திகள் வளம்பெறும். பகல் 12:50 சூழல் கப்பம். தொடர்ந்து அறிவிப்புகள் மற்றும் மெல்லிசை கேட்கலாம். 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 1:10 நேயர் விருப்பம். பிற்பகல் 1:30 தருமபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். 2:00 விவசாய அரங்கம். இதில் முயல்கள் எலிகள் மற்றும் சில செல்லப்பிராணிகள் பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவர்கள் வழங்கும் தகவல்கள். அதைத் தொடர்ந்து வீட்டு தோட்டம் அமைப்பது பற்றி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா கூறும் தகவல்களை கேட்கலாம். 2:30 பூங்கொத்து. 3:00 கச்சவியல் கலக்கல் பாடல்கள். 4:00 விடைத்தேர்வினாக்கள். 5:00 டாக்டர் தீபக் நியூபான் அஞ்சல்க மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். 5:05 மாலை தென்றல். 6:00 தருமபுரி ராதாகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினமொரு திருக்கோயில். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 இசை மின்னல். 6:30 மாநில செய்திகள். 6:42 வேலைகாத்திற்கு. 6:45 வானிலை அறிக்கை. 6:50 அறிவிப்புகள். 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர வழியில் நம்பிக்கை வார்த்தைகள். 7:00 திரை இசை. 7:10 திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்கலாம். 7:15 தமிழ் செய்திகள். 7:25 வயல்வெளி. இன்று சேலம் வேளாண் அறிவியல் நிலையத்தில் நடைபெற்ற முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்த பயிற்சியில் முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னனூர் ICAR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நடத்திய பாடத்தின் 2வது பகுதி வளம்பெறும். 8:00 சொல்லுக வில்லுக தலைப்போடு இளம் தென்றல். 8:25 எரப்பட்டி ஸ்ரீ சாய் மாலடி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் அனைவருக்கும். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக.
1: This is Akashvani, the news read by Ashish P. Abraham.

0: சூழலியல் பாதுகாப்பு. கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள்.
1: இக்காலத்தில் சூழலியல் ஈகாலஜி எனும் சொல் பழக்கத்துக்கு வருவதற்கு வெகு காலத்துக்கு முன்பே பழந்தமிழர் இயற்கையை இறையாக கொண்டு தம் வாழ்வின் அடிப்படையாக உணர்ந்து சூழல் சார்ந்து வாழ்ந்துள்ளனர். சங்க நூல்கள் ஐந்திணை என பகுக்கப்பட்டமை வெறும் புவியமைப்பு பாகுபாடு மட்டுமல்ல, அறிஞர்கள் அதனை நுண்ணிய சூழலியல் சார்ந்த பாகுபாடு என்பர். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை என்பவை அவ்நிலத்தோடு இயைந்து வாழ்ந்த மக்கள் இயற்கைக்கு எந்தவித கேடும் விளைவிக்காமல் அவ்வச்சூழலை விழிப்புடன் பாதுகாத்தனர். பழங்காலத்தில் தாவரங்களை மனிதர்கள் தமது உறவினர் போல் கருதினர். விலங்குகளில் தம் வளர்ப்பில் உள்ளவற்றை பெயரிட்டு அழைக்கும் இயல்பும் இருந்தது. செடிகளை நட்டு வளர்ப்பதை குடும்ப உறுப்பினர் போல் கருதியுள்ளனர். விளையாடு ஆயமுடு வெண்மணல் அழுத்தி என தொடங்கும் நற்றிணை பாடலில் சிறு பெண் ஒருத்தியிடம் அவள் தாய், உன்னை விட சிறந்தது உனக்கு பின் வளர்ந்த உன் தங்கை என ஒரு செடியை சுட்டியதை நும்மினும் சிறந்தென்று நுவ்வையாகும் என அன்னை கூறினள் புன்னையது சிறப்பே எனும் அடிகள் புலப்படுத்தும். தங்கள் வீட்டு செடியையும் மரத்தையும் வெறும் தாவரமாக பார்க்காமல் அவற்றை தம் சொந்த உடன்பிறப்பு போல் எண்ணி நெய்யும் பாலும் ஊட்டி போற்றி வளர்த்து அற்றை தமிழரின் இந்த இயற்கை பொருளிடம் கொண்டிருந்த அன்பு உயர்வானது. ஆடு மாடுகளை வளர்ப்போர் அவற்றுக்கு மனிதர்கள் போல் பெயரிட்டு அன்புடன் பழகுவதை இன்றளவும் காண முடிகிறது. ஒவ்வொரு நிலத்திற்கும் உரிய மரங்களையும் உயிரினங்களையும் அவ்வப்பகுதிகளில் வாழ்ந்தோர் பேணி வளர்த்துள்ளனர். விலங்குகள் தாவரங்களைப் போல் சங்க தமிழர்கள் சிறந்து விளங்கினர். ஊருணி நீர் நிறைந்தற்று எனும் திருக்குறள் தொடர் ஊருக்கு அல்லது ஊரில் உள்ளோர் பயன்கொள்வதற்கு என்று ஊர் நடுவிலோ அல்லது அண்மையிலோ குளம் போன்ற நீர்நிலையை அமைத்து பாதுகாத்துள்ளனர். ஊருணி என்பது அதனையே சுட்டும். பழந்தமிழரின் நீர் மேலாண்மைக்கு அது எடுத்துக்காட்டாக இன்றளவும் விளங்குகிறது. கரிகாலன் கட்டிய கல்லணை ஈண்டு நாம் நினைவு கூறியது, நீரின்று அமையாத உலகெனின் என்பதன் அடிப்படையாக நீர் உயர்வாக பாதுகாக்கப்பட்டது. அக்காலத்தில் மனிதர்களின் வாழ்விடங்களும் விலங்குகளின் வாழ்விடங்களும் தனித்தனியே அமைந்திருந்தன. அக்கால புலவர்கள் வெவ்வேறு இடங்களில் வாழும் பறவைகளையும் அவை தேவையின் பொருட்டு ஓரிடம் விட்டு தொலைவிடம் நோக்கி இடம்பெயர்வதையும் உற்று நோக்கியுள்ளனர். புலம்பெயர் பறவைகளில் செங்கால் நாரையை அடையாளம் கண்டுள்ளனர் அக்கால புலவர்கள். குளம் தொட்டு வளம்பெருக்குதல் என்னும் நீதி நூல் அடியின் மூலம் அக்கால தமிழர்கள் நீர்நிலைகள் உருவாக்குவதையும் பாதுகாப்பதையும் மிக உயர்ந்த சமூக அறமாக கருதியுள்ளனர் என அறிகிறோம். புலால் உண்ணாமை மற்றும் உயிர்கொலை செய்யாமையை நீதி நூலார் வலியுறுத்துவதன் வழி தன்னுயிர் போல் மண்ணுயிர் காக்கும் அவர்தம் உணர்வு வெளிப்பாட்டை வெளிப்படுத்துகிறது. இன்று புலால் உண்ணும் பழக்கம் மக்களிடம் பெருகுவது பல்லுயிர் பெருக்கத்துக்கு மாறான ஒன்றாகவே அமைந்துவிடக்கூடும். எந்த நோக்கிலாக இருந்தாலும் இயற்கையை சிதைப்பது மனிதகுலம் தம்மைத்தாமே அழிவுக்கு உள்ளாக்கிக் கொள்வதாகவே பொருள்படும். எனவே சூழலியல் காக்க இயன்றவரை இயற்கையோடு இயைந்து வாழ நாமும் முற்படுவோம்.
0: இதுவரை இணைத்தானும் நல்லவை கேட்க இதில் சூழலியல் பாதுகாப்பு கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.
2: மீண்டும் ஒருமுறை நேர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகமான காலை வணக்கம். இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனிமையான கானங்களோடு நாம் இறைவனை ஆராதனை செய்திடும் நேரம் இது பக்தி மாலையில். பக்தி மாலையில் முதல் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரலில்.

0: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: ஆன்மீக கானத்தோடு இறைவனையின் அருளை நாம் பெற்றுக்கொண்டிருக்கும் நேரம் 6:22. பக்தி மாலையில் அடுத்த பாடல் கோவை ஜலீலின் குரலில்.

0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்.
1: கண்ணை காப்பது போல நம்மை காக்கும் இறைவனுக்காக நாம் கானம் பாடிடும் நேரம் 6:27. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் ஜாலி அப்ரஹாமின் குரலில்.

0: நேர்களை அந்த பாடலோடு நிறைவேறுகிறது இன்றைய பக்தி மாலை நிகழ்ச்சி. நேரம் காலை 6:35 நேர்களை இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி.
2: விவசாயிகளுக்கு ஒரு நற்செய்தி, தரம் நியாயமான விலைக்கு பெயர் பெற்றது நாதன் கம்பெனி. தர்மபுரியில் பழைய பஸ் நிலையம் அருகில் ஆறுமுக ஆசாரி தெருவில் நாதன் கம்பெனி 63 வருடங்களாக ஒரே நிறுவனமாக இயங்கி வருகிறது. இதற்கு கிளைகள் கிடையாது. விவசாயிகள் மற்றும் மாடி தோட்டத்திற்கு தேவையான தரமான விதை, உரம், பூச்சி மருந்து மற்றும் இயற்கை உரங்கள் கிடைக்கும் ஒரே நிறுவனம் நாதன் கம்பெனி. 221 ஆறுமுக ஆசாரி தெரு தர்மபுரி.
1: தர்மபுரி ஆறுமுக ஆசாரி தெரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
3: விவசாய பெருமக்களுக்கு வணக்கம். வாழையில மண் ஆய்வு முடிவுகளின்படி உர நிர்வாகம் செய்யணும். வாழையில உர நிர்வாகம் ஒரு பொதுவான பரிந்துரை என்னும் அணுகுமுறையில தான் மேற்கொள்ளப்படுகிறது. வாழை சாகுபடி செய்யும் முன் மண் ஆய்வு செய்து அதில் உள்ள ஊட்டச்சத்துக்களுடைய அளவுகளை பொறுத்து உர நிர்வாகம் செய்யப்படுவதில்லை. இதனால் வாழைக்கு மிக அதிகமாக தேவைப்படும் உரங்கள் குறைந்த அளவுகளில், மிக குறைவாக தேவைப்படும் உரங்கள் அதிக அளவுகளில் இடப்படுகின்றன. இதனால் மண்ணில் ஊட்டச்சத்துக்களுடைய அளவுகள் சமசீரற்று காணப்படுகின்றன. மேலும் வாழை சாகுபடியில் உரத்திற்கான செலவு எக்குத்தப்பாக அதிகரிக்கிறது. அதே நேரத்தில் மண்ணினுடைய வளமும் சீர்குலைகிறது. இத்தகைய நிலங்களில் விளையும் வாழைத்தார்களின் தரமும் பாதிக்கப்படுகிறது. விவசாயம் மேம்பட வேண்டும், விவசாயிகள் பயனடைய வேண்டும் என்னும் நோக்கத்தோடு நம்ம நாட்டு அரசாங்கம் உரங்களினுடைய விற்பனையில் 50 முதல் 70 விழுக்காடு வரைக்கும் மானியம் கொடுக்கிறது. இவ்வாறு மானிய விலையில் வாங்கிய உரங்கள் சரியான முறையில் விவசாயிகளால் பயன்படுத்தப்படுகின்றனவா என்று அரசு கண்காணிக்கும் இந்த முயற்சியில் இறங்கியுள்ளது. ஆகவே மானிய விலையில் உரங்களை உண்மையான விவசாயிகள் தான் வாங்குகின்றனரா என்பதை அறியவும் உரம் வாங்கும் விவசாயிகளுடைய ஆதார் அட்டையை அரசு பரிசீலிக்கிறது. இப்போது மானிய விலையில் உரங்களை விவசாயிகள் சரியான அளவுகளை விகிதாசாரங்களை பயன்படுத்துகின்றனரா என்று கண்காணிக்க மண்வள அட்டையில் உள்ள பரிந்துரையின்படி உரங்களை விவசாயிகள் வாங்குகின்றனரா என்பதை உறுதிப்படுத்த முடிவு செய்துள்ளது. ஆகவே வரும் காலங்களில் விவசாயிகள் தங்களுடைய விளைநிலத்தினுடைய மண்வள அட்டை இல்லாமல் மானிய விலை உரங்களை வாங்க முடியாது என்ற நிலை வந்துவிடும். இந்த சூழ்நிலையில் மானிய விலை உரம் வாங்கும் விவசாயிகளுக்கு மண்வள அட்டை அவசியம். மேலும் மண்வள அட்டையில் பரிந்துரைக்கப்பட்ட உரங்களை பரிந்துரைக்கப்பட்ட அளவுகளில் மட்டும்தான் விவசாயிகள் மானிய விலையில் உரங்கள் வாங்க முடியும் என்ற நிலை வர இன்னும் அதிக ஆக பாத்திரம் அறிந்து பிச்சையிடு என்பது போல மண்ணை அறிந்து உரம் இடு என்னும் பேச்சுக்கு வழக்கு பிரபலமாகி வருகிறது. இந்நிலையில் வாழை விவசாயிகள் மண் ஆய்வு அறிக்கையின்படி உர நிர்வாகம் மேற்கொள்வது சால சிறந்தது. மண் ஆய்வு அறிக்கையின்படி உர நிர்வாகம் செய்வதற்கு அறிவியல் சார்ந்த மண்ணாய்வு உர கணக்கீடு சமன்பாடுகள் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையம் கண்டுபிடித்துள்ளது. இந்த அணுகுமுறையில் நேந்திரன், ரஸ்தாலி, பூவன், கற்பூரவள்ளி, கிரான்நைன் போன்ற வாழை ரகங்களுக்கு உண்டான இத்தகைய சமன்பாடுகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. சாதாரண வாழை விவசாயிகளுக்கு இத்தகைய சமன்பாடுகள் சிக்கலானதும் எளிதில் புரிந்து கொள்ள முடியாததாகவும் உள்ளன. ஆனால் இதை அவர்கள் எளிதில் பயன்படுத்தும் வண்ணம் கணினியில் பயன்படுத்தும் செயல்களாக மாற்றப்பட்டு தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் இணையதளத்தில் பதியப்பட்டுள்ளது. விவசாயிகள் தங்களுடைய ஆண்ட்ராய்டு மொபைல் போன்களில் பதிவிறக்கம் செய்து எளிதில் பயன்படுத்தலாம். ஆண்ட்ராய்டு போன்கள் இல்லாதவர்கள் இந்த சமன்பாடுகளை கைக்கு அடக்கமான உர கணக்கீட்டு அட்டவணை அட்டையாக மாற்றி வாழை விவசாயிகளுக்கு விநியோகிக்கப்படுகிறது. இவைகள் நல்ல முறையில் வாழை விவசாயிகள் பயன்படுத்தி சரியான உரங்களை சரியான அளவில் மண்ணில் இட்டு மண் வளம் காத்து அதிக மகசூல் பெற்று அதிக லாபம் அடையணும். ஆற்றுல போட்டாலும் அளந்து போடு, உரத்தை சேத்துல போட்டாலும் சிந்திச்சு போடு, வாழை சாகு

0: பயன்படுத்தக்கூடிய மண்ணாய்வு உர பரிந்துரை சமன்பாடுகள் தெரிஞ்சுக்கணும். ஆண்ட்ராய்டு போன்களில் பதிவிறக்கம் செய்ய விரும்பும் விவசாயிகள், வாழை விவசாயிகள் திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தின் வலைதளத்தில் சென்று பயனடையலாம். மேலும் சிறந்த முறையில் வாழை விளைநிலங்கள் மண் மாதிரிகளை ஆய்வு செய்து தரமான மண்வள அட்டையை பெற்று அது தொடர்பான உர பரிந்துரைகளை பெறுவதற்கு திருச்சி தேசிய வாழை ஆராய்ச்சி மையத்தை விவசாயிகள் அணுகணும்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கிய உழவர்களுக்காக. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி. தொடர்ந்து உழவர்களுக்கான தகவல்கள் வழங்குகிறார் பி சின்னசாமி.
0: அடுத்து வானிலை. வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உண்டு. பகல் வெப்பம் 34 டிகிரி செல்சியஸ்க்கு மிகாமலும் இரவு வெப்பம் 24 டிகிரி செல்சியஸாகவும் காணப்படும். காற்றினுடைய திசை பெரும்பாலும் மேற்கு திசையிலிருந்து வீசும். அதன் வேகம் மணிக்கு 10-12 கிலோமீட்டர் என்ற அளவில் வீசும். காற்றினுடைய ஈரப்பதம் 40-90% நிலவும். பகல் பொழுதில் நிலவும் வெப்பம் அதிக வெப்பநிலை காரணமாக மண்ணிலிருந்து நீர் ஆவியாவதை தடுக்க குறிப்பாக காய்கறி மற்றும் இதர தோட்டக்கலை பயிர்களின் வேர்பரப்பில் காய்ந்த இலைகள், சருகுகள், தென்னை மட்டைகள் போன்றவற்றை கொண்டு மூடாக்கு அமைப்பதன் மூலம் மண்ணின் ஈரப்பதத்தை பாதுகாக்கலாம். மேலும் செம்மண் அதிகமாக காணப்படும் நமது மாவட்டத்தில் அதிகப்படியான நீர் தேங்காமல் இருக்க முறையான வடிகால் வசதியை உறுதி செய்யணும். அவ்வப்போது பெய்யும் மழையின் இடையிடையே பயிருக்கு தேவையான நுண்ணூட்ட சத்துக்களை இலைவழி தெளிப்பாக தெளிக்கணும். விவசாயிகள் தற்போது தொடங்கியுள்ள ஆடிப்பட்டத்தில் பயிர் வகையை சாகுபடி செய்ய விரும்பும் விவசாயிகள் எல்நினோ விளைவு காரணமாக மழை இல்லாததால் வறட்சி தாங்கி குறைந்த நீர் தேவைப்படும் உளுந்து மற்றும் பாசி பயிர் போன்ற பயிர் வகை பயிர்களை சாகுபடி செய்யுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். மேலும் விதைப்பதற்கு முன் விதைகளை ட்ரைகோடெர்மா விரிடி, பேசிலஸ், செப்டிலஸ் என்ற எதிர் உயிர் குஞ்சானம் மற்றும் பாக்டீரியா குழியுடன் 1 கிலோ விதைக்கு தலா 10 கிராம் என்ற அளவில் விதை நேர்த்தி செய்து விதைப்பதால் வேரல்கள் நோய் வராமல் தடுத்து அதிக மகசூல் பெறலாம். வரும் நாட்களில் வெப்பநிலை உயர்வின் காரணமாக காய்கறி பயிரில் சாறு உறிஞ்ச பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கும். பயிர்களில் சாறு உறிஞ்ச பூச்சிகளின் தாக்குதல் அதிகமாக இருக்கக்கூடும். இதனால் மகசூல் இழப்பு ஏற்பட நிறைய வாய்ப்புள்ளது. எனவே இதன் பாதிப்பை கட்டுப்படுத்த மஞ்சள் வண்ண ஒட்டுப்பொரிய 1 ஏக்கருக்கு 5 என்ற எண்ணிக்கையில் வைத்து அவற்றை கண்காணிக்க வேண்டும். மேலும் வேப்ப எண்ணெய் மற்றும் புங்கம் எண்ணெயை ஆகியவற்றை தலா 75 மில்லிமீட்டர் மற்றும் கதிர் சோப்பு தரவும் 20 மில்லி வீதம் ஒரு டேங்கருக்கு கலந்து இலைவெளி தெளிப்பாக தெளித்து கட்டுப்படுத்தலாம். கொய்யா மாவு பூச்சிகள் என்பது கொய்யா மரங்களை தாக்கும் ஒரு வகை பூச்சிகள். இவை தவிர இவை தாவரங்களில் இருந்து சாறை உறிஞ்சி வாழ்கின்றன. குறிப்பாக ஈரப்பதம் மற்றும் வெப்பமான பகுதிகளில் இவை அதிகம் காணப்படும். மாவு பூச்சிகள் கொய்யா மரங்களின் இலைகள், தண்டுகள், பழங்கள் ஆகியவற்றை படிந்து அவற்றை சேதப்படுத்தும். கொய்யா மரங்களில் மாவு பூச்சிகள் கட்டுப்படுத்த 1 லிட்டர் தண்ணீரில் 5 மில்லி வேப்ப எண்ணெய், 5 மில்லி பாத்திரம் கழுவும் திரவத்தை கலந்து பாதிக்கப்பட்ட பகுதியில் தெளிக்கணும். பூச்சிகள் மீண்டும் வருவதை தடுக்க அவ்வப்போது தொடர் இலை வேளையில் வேப்பெண்ணெய் கரைசல தெளிக்கணும். மேலும் காணப்படும் மொட்டுகள் பெரிதாகாமல் சிறுத்து காப்பி நேரத்தில் மாறிய பின் காய்ந்துவிடும். இதனை கட்டுப்படுத்த 10 லிட்டர் தண்ணீருக்கு 30 மில்லி என்ற அளவில் புரோப்னோபாஸ் மற்றும் 20 கிராம் கார்டாப் ஹைட்ரோகுளோரைடுடன் 10 மில்லி ஒட்டுப்பசை சேர்த்து தெளித்து கட்டுப்படுத்தலாம். பருந்து தெளிக்கும் வேலைகளை கண்டிப்பாக மழை பெய்யும் நாட்களில் மேற்கொள்ளக்கூடாது. இந்நோய் தமிழ்நாட்டில் ஆண்டு முழுவதும் காணப்படுகிறது. இந்நோய் உள்ள ஆடுகளின் கண்ணீர், சளி, உமிழ்நீர் மற்றும் சாணம் ஆகியவற்றின் மூலம் நோய் கிருமி வெளியேறுகிறது. பாதிக்கப்பட்ட ஆடுகளை விழாக்கள் மற்றும் சந்தைகளில் மிக நெருக்கமாக வைக்கும் போது இந்நோய் மற்ற ஆடுகளுக்கும் பரவ வாய்ப்புள்ளது. புதிதாக வாங்கி மந்தைகளில் சேர்க்கப்படும் ஆடுகள் மூலமாகவும் இந்நோய் பரவுகிறது. இந்த நோயின் அறிகுறிகள் எப்படி இருக்கும்? திடீர்ந்து ஏற்படும் கடுமையான காய்ச்சல், மிகவும் சோர்வடைதல், தீவனம் கொள்ளாமை போன்ற அறிகுறிகள் தென்படும். ஆரம்பத்தில் மூக்கிலிருந்து நீர் போன்ற சளி வடிந்த பின் கட்டியாக சீல் போன்ற குறைவதால் சுவாசிப்பதில் சிரமம் மற்றும் மூச்சு காற்று அசுத்த வாடையுடன் இருக்கும். ஆரம்பிக்கப்பட்ட ஆடுகளுக்கு துர்நாற்றத்துடன் கூடிய கல்சல் ஏற்படும். இளம் ஆடுகள் மிக கடுமையாக பாதிக்கப்படுகின்றன. இந்த நோய் செம்மறியாடுகளை விட வெள்ளாடுகளை அதிகம் தாக்குகின்றன. இந்நோய்களுக்கான தடுப்பூசியை பருவமழைக்கு முன்னரே போட்டுக்கணும். முதலில் 4 மாதங்களுக்கும் மற்றும் அதற்கு மேலான ஆடுகளுக்கு தடுப்பூசி அளிக்கப்படணும். பிறகு வருடத்திற்கு ஒரு முறை எல்லா ஆடுகளுக்கும் தடுப்பூசி போடணும். இறுதி சினை பருவம் உள்ள ஆடுகள் மற்றும் பால் கொடுக்கும் ஆடுகளுக்கு தவிர்க்கலாம். மேலும் விவரங்களுக்கு ஒருங்கிணைப்பாளர், மேலும் விவரங்களுக்கு வேளாண்மை அறிவியல் நிலையம் தொடர்பு கொண்டு பயன்பெறணும்.
1: உழவர்களுக்கான தகவல்கள் வழங்கினார் பி சின்னசாமி.
2: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இனி கேட்கலாம் மாநில செய்திகள்.
4: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர்.

தலைப்புச் செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின்

0: தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இனி விரிவான செய்திகள். குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். இதற்கென இன்று காலை திருச்சியிலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் 10:30 மணி அளவில் திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்திற்கு செல்ல உள்ளார். அங்கு அவருக்கு பல்கலைக்கழகத்தின் சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து நடைபெறும் பட்டமளிப்பு விழாவில் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்குவதுடன் சிறப்பிடம் பெற்ற 50 பேருக்கு தங்கப்பதக்கங்களையும் வழங்க உள்ளார். பின்னர் தஞ்சாவூரில் தனியார் பல்கலைக்கழகத்தின் வெள்ளி விழா நிகழ்ச்சியில் அவர் பங்கேற்க உள்ளார். இந்நிலையில் சென்னையில் நேற்று நடைபெற்ற மறைந்த முன்னாள் நாகாலாந்து ஆளுநர் இல கணேசனின் முதலாம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் குடியரசு துணைத்தலைவர் பங்கேற்றார். தேசத்திற்காகவே வாழ்க்கையை அர்ப்பணித்தவர் இல கணேசன் என்று அவர் புகழாரம் சூட்டினார். அரசியலை தாண்டி தமிழ் மீதும் தமிழ் இலக்கியத்தின் மீதும் இல கணேசன் தீவிர பற்று கொண்டிருந்ததாக திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார்.
1: இலா கணேசன்ஜி அவர்கள் மறைந்து விட்டார் என்றும் இன்னும் ஓராண்டு கடந்து விட்டது என்றாலும் ஏதோ நம்மோடு அவர் இணைந்து செயல்படுவதை போலவே ஒரு உணர்வு இருக்கிறது. அவரது செயல்பாடுகளும் நகைச்சுவை பொங்கு அவர் பேசுவதும் அவர் எளிமையான தோற்றமும் என்றைக்கும் நம்முடைய நெஞ்சத்தை விட்டு அகலாது. சோர்வில்லாமல் இடைவிடாத முயற்சிகளை செய்கின்றவர்கள் விதியை புறங்காட்டி ஓடச் செய்வார்கள் என்கின்ற குரலுக்கு ஏற்ப தன் வாழ்நாளை அமைக்கொண்டவர் எல்ஜி அவர்கள். அரசியலை தாண்டி தமிழ் மண்ணின் மீதும் தமிழ் மொழியின் மீதும் அவருக்கு இருந்த பேரார்வம் மகத்தானது. தீராத இலக்கிய ஆர்வத்தால் புற்றாமரை என்ற இலக்கிய அமைப்பை அவர்கள் ஏற்படுத்தினார்கள். எத்தனையோ வேலைப்பழுவுக்கு இடையிலும் மாதந்தோறும் இலக்கிய கூட்டங்களை நடத்துவதற்கு அவர் ஒருபோதும் தவறியதில்லை. இதில் அவர் காட்டிய ஆர்வம் தமிழ் ஆர்வர்களை கூட ஆச்சரியப்படுத்தும். கம்பராமாயணம் பக்தி இலக்கியங்களில் அவரது புலமை அவரது மேடை பேச்சுகளிலே எப்பொழுதும் எதிரொலிக்கும்.
0: அதைத் தொடர்ந்து மற்றொரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அவர் இந்து முன்னணி நிறுவனர் ராமகோபாலன் தொடர்பான நூல் ஒன்றை வெளியிட்டார். இந்நூலை தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர் பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் தகவல் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறு இழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இப்படுகொலையை வன்மையாக கண்டிப்பதாக கூறியுள்ளார். இது தொடர்பாக கர்நாடக வனத்துறை கொடுத்துள்ள விளக்கம் ஏற்புடையதாக இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இனி இதுபோன்ற சம்பவம் நடக்காமல் இருக்க கர்நாடக அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று திரு விஜய் கூறியுள்ளார். திருச்சி ஸ்ரீரங்கம் கோவிலில் தயாரிக்கப்படும் அக்கார வடிசல் பிரசாதத்தை சர்வதேச அளவில் கொண்டு செல்ல நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று மாநில இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் திரு ரமேஷ் தெரிவித்துள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கோவில்களில் பிரசாதத்தை இந்து சமய அறநிலையத்துறை மூலமாகவே தயாரிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றார். மாநிலத்தில் உள்ள முக்கியமான திருக்கோவில்களில் அடிப்படை வசதிகளை மேம்படுத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். தாவேக அரசின் 100 நாள் ஆட்சியில் பல்வேறு நலத்திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அடுத்த 5 ஆண்டுகளில் நாட்டின் முதன்மை மாநிலமாக தமிழகத்தை மாற்ற பல்வேறு திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றும் திரு ரமேஷ் தெரிவித்தார். தமிழகத்தில் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் நீர்நிலைகளை தூர்வாரும் பணி இன்று தொடங்க உள்ளது. இதில் 10,000-க்கும் மேற்பட்ட கால்வாய்கள், சுமார் 800 ஏரிகள் மற்றும் குளங்கள் சீரமைக்கப்பட உள்ளன. சென்னையை தவிர பிற 37 மாவட்டங்களில் சுமார் 508 கோடி ரூபாய் மதிப்பில் இப்பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளன. வடகிழக்கு பருவமழை தொடங்குவதற்கு முன்பாக இப்பணிகள் மேற்கொள்ளப்படுவதால் மழை நீரை முழுமையாக சேகரித்து நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்த முடியும் என நீர்வளத்துறை தெரிவித்துள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை harghartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம்.

0: தேசத்தின் பெருமையை போற்றுவோம். காவிரியில் தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவில் கடந்த 30ஆம் தேதி காவிரி மேலாண்மை ஆணையம் பிறப்பித்த உத்தரவை கர்நாடக அரசு பின்பற்றவில்லை என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இது தமிழகத்தில் காவிரி டெல்டா விவசாயிகளின் நலன்களை பாதித்துள்ளதாக அதில் குறிப்பிடப்பட்டிருந்தது. எனவே கர்நாடகாவின் அணைகளில் நீர்வரத்து மற்றும் வெளியேற்றத்தை கண்காணித்து உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள காவிரி மேலாண்மை ஆணையத்திற்கு உத்தரவிட வேண்டும் என்று தமிழக அரசின் மனுவில் கோரப்பட்டுள்ளது. இந்த மனு நீதிபதி விக்ரம்நாத் தலைமையிலான அமர்வில் இன்று விசாரணைக்கு வருகிறது. எண்ணூர் முகத்வார பகுதியில் கொசஸ்தலை ஆற்றில் மீன்கள் உயிரிழந்து மிதந்த சம்பவம் குறித்து தமிழக அரசு உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள அறிக்கையில் தொழிற்சாலை கழிவுகளால் நீர் மாசுபட்டு மீன்கள் உயிரிழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. நீரில் கலந்துள்ள ரசாயன கழிவுகளை உடனடியாக அகற்றி நீர்நிலைகளை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நீர் மற்றும் மீன்களின் மாதிரிகளை ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் தொழிற்சாலைகளின் கழிவுநீர் வெளியேற்றத்தை அரசு கண்காணிக்க வேண்டும் என்றும் அந்த அறிக்கையில் தேமுதிக கேட்டுக் கொண்டுள்ளது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், மதுரை, சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது. மாநிலத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் என்று அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் மாலை அல்லது இரவு நேரங்களில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இருவரிச் செய்திகள். இந்தோனேஷியாவில் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 51 அதிகரித்துள்ளது. பெல்ஜியத்தில் ஏற்பட்டுள்ள கடும் காட்டுத்தீ காரணமாக 27 சதுர கிலோமீட்டர் வனப்பகுதிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. முன்னாள் குடியரசுத் துணைத்தலைவர் திரு வெங்கையா நாயுடுவின் வாழ்க்கை வரலாற்று நூலை அவரது முன்னிலையில் மத்திய அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் புதுதில்லியில் இன்று வெளியிடுகிறார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொதுத்துறை நிதி நிறுவனங்களின் மூத்த அதிகாரிகள் பங்கேற்கும் 2 கூட்டத்தை புதுதில்லியில் மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் இன்று தொடங்கி வைக்கிறார். மின்னணு உதிரி பாகங்கள் உற்பத்தி திட்டத்தின் கீழ் நிறுவனங்களுக்கு அனுமதி வழங்கும் நிகழ்ச்சி மத்திய மின்னணுவியல் துறை அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் தலைமையில் புதுதில்லியில் இன்று நடைபெறுகிறது. கிரேட்டர் நொய்டாவில் இன்று நடைபெறவுள்ள தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சிலின் 32வது நிறுவன நாள் விழாவில் மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி பங்கேற்கிறார். சிங்கப்பெண் அதிரடிப்படை சார்பில் திருப்பத்தூரில் இணையவழி குற்றங்கள் தடுப்பு குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் ஆடித் திருவிழாவை ஒட்டி நடைபெற்ற திருக்கல்யாண வைபவத்தில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். திருவாரூர் நகருக்கு உட்பட்ட மேட்டுப்பாளையம் பகுதியில் 7 தீ விபத்து ஏற்பட்டதை அடுத்து தீயணைப்பு படையினர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டனர். சென்னை பெருங்குடி மண்டலம் பாலாஜி நகரில் நவீன ஸ்கேட்டிங் மைதானம் அமைக்கப்பட்டுள்ளதாக மாநகராட்சி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. வரும் 23ஆம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த முன்னணி வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இந்தியா சார்பில் PV சிந்து, காயத்ரி கோபிசந்த், ஆயுஷ் ஷெட்டி, சாத்விக் சாய்ராஜ், சிராக் ஷெட்டி, ரங்கிரெட்டி உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். கிருஷ்ணகிரியில் மாநில அளவிலான ரோலர் ஸ்கேட்டிங் சாம்பியன் போட்டி நேற்று தொடங்கியது. 2 நடைபெறும் இப்போட்டியில் 20க்கும் மேற்பட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த 600 மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். குடியரசுத் துணைத்தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் திருவாரூரில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பங்கேற்கிறார். கர்நாடக வனப்பகுதியில் தமிழர்கள் 3 சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பாக உயர்மட்ட விசாரணைக் குழு அமைத்து தவறிழைத்தவர்களுக்கு உரிய தண்டனை வழங்கப்பட வேண்டும் என அம்மாநில அரசை தமிழக முதலமைச்சர் திரு விஜய் வலியுறுத்தியுள்ளார். காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவுப்படி தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்க கர்நாடகாவுக்கு உத்தரவிடுமாறு தமிழக அரசு தாக்கல் செய்த மனு உச்சநீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. தமிழகத்தின் சில இடங்களில் இன்று மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. உலக பேட்மிண்டன் சாம்பியன் போட்டி புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் கலை 6:55. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின்

0: ஒளிபரப்பு. இன்று பிறந்த நாள் மற்றும் மனநாள் காணும் அனைவரையும் மனதார வாழ்த்துகிறோம் நேர்களே. இனி கேட்கலாம்.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.
2: காஞ்சிபுரம், தர்மாவரம், ஆரணி, கும்பகோணம், திருபுவனம், பனாரஸ் மற்றும் அனைத்து ஊருப்பட்டுகளையும் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட், சின்னசாமி நாயுடு தெரு, தர்மபுரி மற்றும் புதிய பஸ் நிலையம் எதிரில் பாலக்கோடு.
1: தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி.
3: இன்றைய மழலை மகிழ்ச்சி நம்போடுகிறார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எஸ் பிரதீக்ஷா. வணக்கம் பிரதீக்ஷா.
4: வணக்கம் சார்.
3: பிரதீக்ஷா எப்படி இருக்கீங்க?
4: நல்லா இருக்கீங்க சார்.
3: நல்லா இருக்கீங்க, பார்க்கறதுக்கு அழகா இருக்கீங்க. ஆனா தலையில ஒத்த தென்னை மரம் ஒன்று முளைச்சிருக்குது. இந்த தென்னை மரம் எப்போ வளர்ந்தது?
4: எங்க அம்மா போட்டு விட்டுச்சு.
3: அம்மா போட்டு விட்டுச்சா? என்ன அது ஒத்த தென்னை மரம்?
4: சடை.
3: ஓ, சின்ன சடை. தலையில தென்னை மரம் வளர்ந்த மாதிரியே இருக்குது. இந்த சின்ன தென்னை மரத்துக்கு பூ வைக்கலையா?
4: பூவே இல்லை சார்.
3: ஒட்டனூர்ல காவிரி தண்ணி அப்படி பாயுது, ஆட்டோமேட்டிக்கா பூ வருமே. ஏன் பூச்செடியெல்லாம் வைக்கிறது இல்லையா அந்த ஊர்ல?
4: அம்மா பிச்சு தர மாட்டேங்குது.
3: தர மாட்டேங்குது? ஏன் தர மாட்டேங்குது?
4: தாசுமா தான் சார் தர மாட்டேங்குது.
3: அம்மாக்கு வேற வேலை நிறைய இருக்குல்ல?
4: ஆமா சார். தா எங்க அம்மா வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
3: வேலை செஞ்சுட்டு? என்ன வேலை செஞ்சுட்டு?
4: தா சாப்பாடு வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம்.
3: ஆமாம், கஷ்டமான வேலை இல்லை? சாப்பாடு செய்யணும், துணி தைக்கணும், வீட்டை பார்த்துக்கணும், பாத்திரம் கழுவணும். உங்களுக்காக அம்மா வேலை செஞ்சே இருப்பாங்களே, கஷ்டமாக தானே இருக்கும் அம்மாவுக்கு?
4: கஷ்டமாக தான் இருக்கும்.
3: கஷ்டப்படுற அம்மாவுக்கு என்ன கொடுப்பீங்க நீங்கள்?
4: சோறு கொடுப்பீங்க.
3: சாப்பாடு கொடுப்பீங்க? அம்மா போடுற சாப்பாடையே திருப்பி அம்மா கொடுப்பீங்களா?
4: அம்மாக்கு கொடுப்பீங்க.
3: சரி கொடுங்க. சட்டை உங்களை கூட பெரிய சட்டியை போட்டுக்கிறீங்க. இவ்வளோ பெரிய சட்டியை நான் பார்த்ததே இல்லையே. யார் இப்படி தைச்சு கொடுத்தா?
4: எங்கள் அம்மா.
3: ஆஹா, அம்மானும் ரொம்ப பிடிக்குமா உங்களுக்கு?
4: எங்கள் அம்மா ரொம்ப பிடிக்கும்.
3: சரி பிடிக்கட்டும். சரி வாங்க, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இப்போ நிகழ்ச்சியில்?
4: ஆடலாம் ஆடலாம் அப்படின்னு பாருவோம். இந்த மாம்பழமா மாம்பழம், மணக்கோம்ப மாம்பழம்.
3: ஓ, இது ரெண்டும் பாடுறீங்க. சரி முதல்ல ஆடலாம் பாடலாம், உங்கள் பாடியில் பாடுங்க பார்க்கலாம்.
4: ஆடலாம் ஆடலாம் ஆடிக்கொண்டேன் பாடலாம், பாடலாம் பாடலாம் பாடிக்கொண்டேன் குதிக்கலாம், குதிக்கலாம் குதிக்கலாம், குதிக்க தட்டலாம், தட்டலாம் தட்டலாம், தட்டி கொண்டேன் சிரிக்கலாம், சிரிக்கலாம் சிரிக்கலாம், சேர்ந்து நம்ப சிரிக்கலாம்.
3: பாடிட்டீங்க, அடுத்து மாம்பழம் பாட்டு பாடுங்க.
4: மாம்பழமா மாம்பழம் திட்டிக்கும் மாம்பழம், உங்களுக்கு வேணுமா இங்க ஓடி வாங்கல் பங்கு போட்டு தின்னலாம்.
3: ஆமா, மாம்பழம் எனக்கு வேணும், கொடுப்பீங்களா?
4: கொடுப்பீங்க.
3: எங்க இருக்குது மாப்பிளம்?
4: எங்க ஆயா வீட்டுல இருக்குது.
3: ஆயா வீட்டுல இருக்குது? அக்கா, நான் ஆயா வீட்டுக்கு போனோம் மாப்பிளம் வாங்கறதுக்கா?
4: ஆமா, அங்க போனா தான் கிடைக்கும்.
3: சரி மாங்காய் அங்கேயே இருக்கட்டும், எனக்கு வேணாம். பிரதீக்ஷா, இந்த ஒட்டனூர்லாம் மீன் எல்லாம் நிறைய கிடைக்குது மேம். உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய மீன் குழம்பு சாப்பிட்றேன்னு சொல்றாங்க, வறுத்த மீன் சாப்பிட்றேன்னு சொல்றாங்க. நீங்க என்ன பண்றீங்க மீன் எல்லாம்?
4: பருப்பு குழம்பு வச்சு நாங்க தின்னுவீங்க.
3: பருப்பு குழம்பு வச்சு சாப்பிடுவீங்களா? ஏன் நீங்க மீன் சாப்பிட மாட்டீங்களா?
4: பிடிக்கவே பிடிக்காது.
3: பிடிக்கவே பிடிக்காது? ஏன் பிடிக்காது?
4: எங்க அம்மா பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னுதா, அதனாலதான் பிடிக்கவே பிடிக்காது.
3: அம்மாவுக்கு பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டீங்க. மீனுக்குள்ள முள் இருக்கனால தானே பிடிக்கல உங்களுக்கு? சரி, மீனை கொண்டு வந்து உங்க வீட்டில் கொடுத்தா என்ன பண்ணுறீங்க?
4: ஆற்றுல கொண்டு போய் போட்டுருவீங்க.
3: எங்களுக்கு வேணாம், எங்கும் திட்டிங்களா அங்கேயே போட்டுங்க. நாங்கள் பருப்பு குழம்பு சமைச்சு சாப்பிட்டுக்கிறோம் அப்படின்றீங்க.
4: உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு சாப்பிடுவீங்க.
3: ஓ, எங்களுக்கு கொடுத்து தான் சாப்பிடுவீங்க. சரி, ஒட்டனூரில் வேறு எதுவும் வருதுன்னு சொன்னாங்க. யானை வருதுன்றாங்க, கரடி வருதுன்றாங்க, உண்மையா?
4: அதை சும்மா சொல்கிறாங்க.
3: சரிங்க பிரதீக்ஷா, இப்போ சின்ன குழந்தையா இருக்கீங்கல்ல, காலைக்கு படித்து ஒரு பெரிய போனதுக்கப்புறம் நீங்கள் என்ன ஆகணும் ஆசைப்படுறீங்க?
4: நான் டீச்சரே ஆகிடுவேன்.
3: டீச்சரை என்ன பண்ணுவீங்க?
4: படிக்க சொல்லுவேன்.
3: படிக்க சொல்லுவீங்க? என்னென்ன படிக்க சொல்லுவீங்க ஸ்டூடெண்ட்டை?
4: அம்மா படிக்க சொல்லும், அதனால தான் நான் படிச்சு சொல்லுவோம்.
3: எந்திரிச்செல்லாம் படிங்க, போயம் படிங்க, திருக்குறள் படிங்க, தமிழ் பாடல் படிங்க அப்படின்னு
4: சொல்லுவீங்களா?
3: சூப்பர் பிரதீக்ஷா, நீங்கள் படித்து ஒரு பெரிய பொண்ணானதுக்கப்புறம் ஒரு சிறந்த ஆசிரியக மாற தருமபுரி பண்பை 102.5 உங்களை மன மாற வாழ்த்துக்கிறது. நன்றி, வணக்கம்.
4: நன்றி, வணக்கம்.
3: இனிய நேரே, இன்றைய மலாலய மேசை சிறப்பித்தார் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி ஒட்டனூர் பள்ளி குழந்தை எஸ் பிரதீக்ஷா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மழலை மொழி. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸ்.

0: நல்லெண்ணங்களோடு நாம் ஆரம்பிக்கும் ஒவ்வொரு செயலும் நமக்கு நல்ல முடிவையே தரும் என்ற அற்புத வரிகளோடு நாம் இணைவது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் காலை வணக்கம். காலை வணக்கத்தில் முதலாவதாக
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர் இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
2: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தருமபுரி.
1: தருமபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர்.
3: இன்று August 17.
4: இந்திய மருந்தியல் துறையில் முன்னோடி
3: நாகவல்லி எனப்படும் இந்திய மூலிகையின் பயனை முதன் முதலில் அறிவித்தார்.
4: இந்திய அரசியல் சாசனத்தில் மருந்து சட்டம், மருந்தியல் சட்டம் ஆகியன இடம்பெற வழிவகை செய்தார்.
3: இவருடைய அறிக்கையில்தான் மருந்தியல் என்ற சொல் முதன் முதலாக இந்திய சாசனத்தில் அறிமுகமானது.
4: உலக சுகாதார நிறுவனத்தின் போதை மருந்து ஒழிப்பு நிபுணர் குழுவில் பங்கு வகித்தார்.
3: பரிசோதனை மருந்தியல் மற்றும் சிகிச்சை இயல், நோய் கண்டறியும் வழிமுறைகள் ஆகியவற்றில் ஆராய்ச்சி மேற்கொண்டு பல நூல்களை எழுதியுள்ளார்.
4: இந்திய மருத்துவ களஞ்சியம் அமைக்க பாடுபட்ட பேராசிரியர் ராம்நாத் சோப்ரா பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1882.
4: பொருளாதார நிபுணர்,
3: ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி,
4: இந்திய ரிசர்வ் வங்கி ஆளுநராக பணியாற்றியுள்ளார்.
3: சர்வதேச நாணய நிதியத்தின் இயக்குநராகவும் பணியாற்றியுள்ளார்.
4: ஐக்கிய நாடுகள் பொது சபையின் நிபுணர் குழுவில் உறுப்பினராகவும் இருந்துள்ளார்.
3: 2010 இந்திய அரசு இவருக்கு பத்ம விபூஷன் விருது வழங்கி சிறப்பித்தது.
4: இந்திய பொறியியல் அறிஞர் யாக வேணுகோபால் ரெட்டி பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1941.
4: இந்திய விண்வெளி விஞ்ஞானி,
3: இந்திய விண்வெளி திட்டத்தில் பல்வேறு முக்கிய பொறுப்புகளில் இருந்துள்ளார். இந்திய விண்வெளியின் தந்தை என கருதப்படும் விக்ரம் சாராபாயின் மாணவராகவும் அவருடைய வழிகாட்டுதலில் பல்வேறு ஆராய்ச்சிகளிலும் ஈடுபட்டுள்ளார்.
4: 1963 இந்திய மண்ணிலிருந்து விண்வெளிக்கு செலுத்தப்பட்ட முதல் ராக்கெட்டின் திட்ட விஞ்ஞானியாக இருந்துள்ளார்.
3: இந்திய வானியல் துறையில் இவரது வாழ்நாள் பங்களிப்பிற்காக இந்திய விண்வெளி அமைப்பு இவருக்கு ஆரியப்பட்ட விருது வழங்கி சிறப்பித்தது.
4: இந்திய விண்வெளி துறையில் பல்வேறு பிரிவுகளில் சிறப்பாக பங்காற்றிய பிராஃபுல் பவுசர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1926.
4: இந்திய ஹாக்கி விளையாட்டு வீரர்,
3: ஹாக்கி விளையாட்டு பயிற்றுநராகவும் உள்ளார்.
4: 287 சர்வதேச போட்டிகளிலும், 2 ஒலிம்பிக் போட்டிகளிலும், 2 உலகக்கோப்பை போட்டிகளிலும் விளையாடியுள்ளார்.
3: 1980 மாஸ்கோவில் நடைபெற்ற ஒலிம்பிக் போட்டியில் இந்திய குழுவின் தலைவராக பங்கு பெற்று தங்கப்பதக்கம் பெற்று தாய்நாடு திரும்பினார்.
4: ஒலிம்பிக்கில் தங்கப்பதக்கம் பெற்ற முதல் தமிழர்,
3: திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்த ஹாக்கி விளையாட்டு வீரர் மற்றும் பயிற்சியாளர் வாசுதேவன் பாஸ்கரன் பிறந்த தினம் இன்று.
4: ஆண்டு 1950.
3: தமிழ் திரைப்பட இயக்குனர் மற்றும் தயாரிப்பாளர்,
4: 1993 ஜென்டில்மேன் திரைப்படத்தின் மூலம் இயக்குனராக களமிறங்கினார்.
3: தொழில்நுட்ப அறிவு, பிரம்மாண்டம், அதிரடியான சமூக மாற்று கருத்துக்களுக்காக இவருடைய திரைப்படங்கள் அறியப்படுகின்றன.
4: தமிழ் திரையுலகின் பிரம்மாண்ட இயக்குனர் சங்கர் பிறந்த தினம் இன்று.
3: ஆண்டு 1963.
4: இந்திய வம்சாவளியை சார்ந்த ஆங்கில எழுத்தாளர் புதினங்களும் பயண நூல்களும் எழுதியுள்ளார்.
3: பல்வேறு ஆசிய நாடுகளுக்கு சென்று தன் அனுபவங்களையும் கருத்துக்களையும் எழுதினார்.
4: 3 உலக நாடுகளில் நிலவும் பண்பாட்டு சிக்கல்கள் பற்றியும் எழுதியுள்ளார்.
3: இந்தியாவிற்கும் பயணம் மேற்கொண்டு பயண நூல்களை எழுதியுள்ளார்.
4: 1971 மான் புக்கர் பரிசும், 2001 இலக்கியத்திற்கான நோபல் பரிசும் பெற்றார்.
3: கேம்பிரிட்ஜ் மற்றும் கொலம்பிய பல்கலைக்கழக சிறப்பு முனைவர் பட்டங்களை பெற்றுள்ளார்.
4: இங்கிலாந்து நாட்டை சார்ந்த புதின பயண கட்டுரை

0: எழுத்தாளர் வித்யாதர் சுராஜி பிரசாத் நைபால் பிறந்த தினம் இன்று.
1: ஆண்டு 1932.
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை வழங்கிய நாள் மலர் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி கலெக்டரேட் JK குழந்தைகள் நல மருத்துவமனை.
3: JK குழந்தைகள் நல மருத்துவமனை குழந்தைகளுக்கான அனைத்து மருத்துவ வசதிகளுடன் கூடிய மருத்துவமனை. உங்கள் குழந்தைகளின் ஆரோக்கியமே எங்கள் மகிழ்ச்சி. JK குழந்தைகள் மருத்துவமனை, கலெக்டரேட் பஸ் ஸ்டாப், EB ஆபீஸ் வளைவில், தர்மபுரி.
4: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
5: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
6: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
7: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட, சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
8: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
11: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
12: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
13: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
13: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
14: தொடர்புக்கு 8985712345.
15: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் மைந்தரோடு, சேலம்.
16: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
17: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
18: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபீசர்கள், கிருஷ்ணகிரி.

0: நேர்கள் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் ஃபார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா ஃபார்மசி கல்லூரியின் தாளர் கே சதாசிவம் அவர்கள் பங்கு பெறும் நேரலை நிகழ்ச்சி கேட்கலாம். நேரில்
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:10 இனிது இனிது இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை, தொடர்புக்கு 9487726251.
3: தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: என்ன

0: அத்தா, குச்சி வச்சு நடந்துட்டு இருந்தீங்க, இப்போ வண்டிய ஓட்டிக்கிட்டு போறீங்க.
1: ஆமா சாமி, கண்ணுல பொற இருந்துச்சு. நம்ம குண்டலப்பட்டி டாக்டர் வெங்கடேஷ் ஷாம் சுந்தரின் ஜோதி லேசர் கண் ஹாஸ்பிட்டல்ல ஊசி இல்லாம, கட் இல்லாம, தையல் இல்லாம, லேசர் முறையில 10 நிமிஷத்துல எக்ஸ்பிரஸ் கண் ஆபரேஷன் செஞ்சு வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க சாமி.
2: தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது. வழங்குகிறார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன்.
3: அன்பிற்கினிய நேயர்களுக்கு இனிய உற்சாகமான காலை வணக்கம். ஒரு இளைஞன் இருந்தான். அவன் எப்போது பார்த்தாலும் எதிர்மறை எண்ணங்கள், இதெல்லாம் நம்மால் முடியாது, இதெல்லாம் நடக்க போகிறதா, நாம் ஒன்று நினைக்க தெய்வம் ஒன்று நினைக்கிறது, நாம் எந்த ஒரு செயலை தொடங்கினாலும் அது தோல்வியிலே அடைந்து விடுகிறது, நமக்கு பிரச்சனைக்கு மேல் பிரச்சனை, என்னடா வாழ்க்கை இது என்று நினைத்து எப்போதும் வேதனைப்பட்டு கொண்டே இருப்பான். வீட்டிலே யாருடன் சரியாக பேசுவதில்லை, சரியாக சாப்பிடுவதில்லை, தன்னுடைய தாய் தந்தையிடத்தில் கூட சரியாக பேசுவதும் பழகுவதும் இல்லை, நண்பர்களிடத்திலும் அவன் பேசுவதும் பழகுவதும் இல்லை. இதை அவருடைய தந்தை பார்த்து கொண்டே இருந்தார். என்னடா இது, இவன் இப்படி இருக்கிறானே, இவனுக்கு என்ன ஆனது என்ற கோணத்தில் அவனை உற்று கவனித்து கொண்டிருந்தார். அவன் அப்படியே தொடர்ந்து அதே மாதிரி நடந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் மகனை அழைத்தார். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டார். எனக்கு வாழ்க்கையே பிரச்சனை தான், ஒன்றா இரண்டா, படித்தாலும் மண்டையிலே ஏற மறுக்கிறது, என்னால் சரியாக தேர்வும் எழுத முடியவில்லை, யாரிடத்திலும் பழக முடியவில்லை, ஒரே வெறுப்பாக இருக்கிறது என்று மனம் உடைந்து சொன்னான். அப்போது அவருடைய தந்தை அவனுக்கு புரிய வைப்பதற்காக வீட்டிலிருந்த இரண்டு பலூன்களை எடுத்தார். அதிலே ஒரு பலூனில் தண்ணீரை நிறைய ஊற்றினார். ஒரு சிறிய நூல் கொண்டு அந்த பலூனை கட்டினார். மற்றொரு பலூனை எடுத்தார், அதில் காற்றை ஊதினார். அந்த பலூனையும் சிறிய நூல் கொண்டு கட்டினார். மகனே, ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வா என்றார். இது என்ன சிறுபிள்ளைத்தனமாக இருக்கிறது என்று அவன் நொந்து கொண்டு ஒரு வாளி நிறைய தண்ணீரை கொண்டு வந்தான். அப்போது, மகனே, இந்த தண்ணீர் முழுவதும் நிரப்பப்பட்டிருக்கிற பலூனை அப்படியே இந்த தண்ணீரில் மூழ்கவை என்றார். அவன் எடுத்து தண்ணீரில் வைத்தான். அவ்வளவுதான் தாமதம், அந்த தண்ணீர் ஏற்கனவே தண்ணீர் முழுவதும் நிரப்பப்பட்டு கட்டப்பட்டிருக்கிற அந்த பலூன் அப்படியே அந்த வாளியிலே மூழ்கி போய்விட்டது. மற்றொரு பலூனை எடுத்து தண்ணீரில் மூழ்கவை என்றார் அந்த தந்தை. அந்த இளைஞனும் மற்றொரு பலூனை எடுத்து அந்த தண்ணீருக்குள், காற்று நிரப்பப்பட்ட பலூனை எடுத்து அந்த தண்ணீருக்குள் அழுத்தினான். காற்று உள்ளே இருக்கும் போது பலூன் தண்ணீருக்குள் மூழ்குமா, அடுத்த நொடி அது மேலே வந்து விட்டது. அப்போது அந்த இளைஞனுடைய தந்தை சொன்னார், மகனே, வாழ்க்கையும் இப்படித்தான், பலூனுக்குள் தண்ணீர் இருக்கிறது, அந்த பலூன் வாளியில் மூழ்கி விடுகிறது, ஆனால் காற்று இருக்கக்கூடிய பலூன் நீ எவ்வளவு அழுத்தினாலும் அது மேலே வந்து விடுகிறது. நம்முடைய வாழ்விலே நாம் இரண்டு பலூன்களை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒன்று தண்ணீர் நிரப்பப்பட்ட பலூன், மற்றொன்று காற்று நிரப்பப்பட்ட பலூன். இந்த தண்ணீர் நிரப்பப்பட்ட பலூன் போன்றதுதான் நம்முடைய பிரச்சனைகள். அந்த பிரச்சனைகளை நாம் மனதுக்குள் வைத்து கொண்டே இருந்தால் அந்த பிரச்சனைகள் நம்மை மூழ்க அடித்து விடும். அதே அந்த காற்று நிரப்பப்பட்ட பலூன் தான் தன்னம்பிக்கை, விடாமுயற்சி. அது நம்மிடத்தில் இருந்தால் நாம் மூழ்க நினைத்தாலும் அது நம்மை மேலே தூக்கி கொண்டு வந்து விட்டுவிடும். பலர் இழுத்தாலும் நாம் மேலே வந்து விடலாம். அந்த முயற்சியையும் தன்னம்பிக்கையையும் நாம் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது என்றார் அந்த தந்தை. அந்த மகனுக்கு புரிந்தது. அது நமக்கும் புரிந்தால் இந்த நாள் இனிதிலும் இனிதாய் மாறும் என்பதில் ஐயமில்லை. மீண்டும் காற்றலையில் இதே நேரம் இதே நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை கொஞ்சம் சிந்திப்போம்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கிய இனிது இனிது. வழங்கினார் ஜருகு ஜே எஸ் லீல வினோதன். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி குண்டலப்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை.
4: நேரர்களுக்கு இன்றைய காலை வணக்கம் நிகழ்ச்சி இன்னும் சில நொடிகளில் தமிழ் செய்திகள் சென்னையில்.
5: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள்

0: அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. 500க்கும் மேற்பட்ட ரயில் நிலையங்களில் குடிநீரின் தரம் குறித்து கணக்கு தணிக்கை துறை வெளியிட்ட அறிக்கையை தொடர்ந்து அதுகுறித்து ரயில்வே அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் ஆய்வு மேற்கொண்டார். பயணிகளுக்கு பாதுகாப்பான மற்றும் தூய்மையான குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்ய உடனடி நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அவர் உத்தரவிட்டார். இதன் ஒரு பகுதியாக ரயில்வே கட்டமைப்பு முழுவதும் சுமார் 20,000 இடங்களில் புதிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்க அவர் உத்தரவிட்டுள்ளார். வழக்கமான நீர் தர பரிசோதனைகளை துல்லியமாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். வெளிப்படைத்தன்மையை உறுதி செய்ய அவ்வப்போது அறிக்கைகள் வெளியிடப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அலுவலகத்தின் அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ள குறைகள் களையப்பட்டு உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் உறுதி அளித்துள்ளது. பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. இதில் பிரிக்ஸ் நாடுகளைச் சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்று நிலையான வளர்ச்சி, பருவநிலை மாற்றம் உள்ளிட்டவை குறித்து விவாதிக்க உள்ளனர். சுற்றுச்சூழல் மேம்பாட்டுக்கான முன்னுரிமைகள் குறித்தும் சுழற்சி பொருளாதாரம், பேரிடர் மேலாண்மை, காட்டுத்தீ தடுப்பு உள்ளிட்டவை குறித்தும் இக்கூட்டத்தில் விவாதிக்கப்படவுள்ளது. நாளை பிரிக்ஸ் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள் கூட்டம் நடைபெறுகிறது. மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் தலைமையில் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் அமைச்சர்கள், உயர் அதிகாரிகள் மற்றும் துறை சார்ந்த வல்லுநர்கள் பங்கேற்கின்றனர். ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரஜ் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். இன்று அவர் நேபாள ராணுவ தலைமை தளபதியுடன் ஆலோசனை மேற்கொள்ள உள்ளார். அதனைத் தொடர்ந்து நாளை சிவபுரியில் உள்ள நேபாள ராணுவ அகாடமியில் பயிற்சி அதிகாரிகளிடையே உரையாற்ற உள்ளார். ஜெனரல் தீரஜ் சேத்தின் இந்த பயணம் இரு நாடுகளுக்கும் இடையிலான ராணுவ ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்தும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. மத்திய பணியாளர் நலத்துறை சார்பில் வழங்கப்படும் அனுபவ் விருதுகளை புதுதில்லியில் மத்திய பணியாளர் நலன் மற்றும் ஓய்வூதியத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் இன்று வழங்குகிறார். ஓய்வூதிய பலன்களை பெறுவது குறித்த கலந்தாய்வு பயிலரங்கத்தையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார். முக்கிய கனிமங்களின் 8வது கட்ட ஏலம் குறித்த பயிலரங்கமும் விளக்க நிகழ்ச்சியும் பட்னாவில் இன்று நடைபெறுகிறது. இதனை மத்திய சுரங்கத்துறை இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே இன்று தொடங்கி வைக்கிறார். கிராஃபைட், கேலியம், டங்ஸ்டன் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய கனிம தொகுதிகளின் ஏலம் குறித்து இதில் விளக்கப்படும் என நிலக்கரி அமைச்சகம் கூறியுள்ளது. இதில் சுரங்க அமைச்சகம், இந்திய புவியியல் ஆய்வு நிறுவனம் ஆகியவற்றின் மூத்த அதிகாரிகள், தொழில்துறையினர் மற்றும் முதலீட்டாளர்கள் பங்கேற்க உள்ளனர். பீகாரில் புதிதாக 100 நவீன பேருந்து நிலையங்கள் அமைக்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி கூறியுள்ளார். ஜமுய் பகுதியில் புதிய பேருந்து நிலையத்தை நேற்று தொடங்கி வைத்து பேசிய அவர், சாலை போக்குவரத்து இணைப்பை வலுப்படுத்தவும் மக்களுக்கு நவீன வசதிகளை வழங்கவும் மாநில அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளதாக கூறினார். 100 புதிய பேருந்து நிலையங்களை கட்டமைக்கும் மாநில அரசின் நடவடிக்கை பீகாரின் வளர்ச்சியை விரைவுபடுத்தும் என்று அவர் தெரிவித்தார். மின்சாரம், கல்வி, சுகாதாரம், தொழில்துறை என அனைத்து துறைகளின் மேம்பாட்டுக்காகவும் அரசு ஏராளமான திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக திரு சாம்ராஜ் சௌத்ரி தெரிவித்தார். மறைந்த முன்னாள் பிரதமர் பாரத ரத்னா அடல் பிஹாரி வாஜ்பாய் நல்லாட்சிக்கான உதாரணமாக திகழ்ந்ததாக மத்திய பிரதேச முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் கூறியுள்ளார். வாஜ்பாயின் 25 அடி உயர சிலை நிறுவும் பணிகளுக்கு இந்தூரில் நேற்று அவர் அடிக்கல் நாட்டினார். நிகழ்ச்சியில் பேசிய திரு மோகன் யாதவ், சுமார் 2 கோடி ரூபாய் செலவில் இந்த சிலை அமைக்கப்படும் என்றார். இச்சிலை சிறந்த நிர்வாகம் மற்றும் ஜனநாயக விழுமியங்களுக்கு அடையாளமாக திகழும் என்று அவர் தெரிவித்தார். இச்சிலை ஒரு அடையாள சின்னமாக மட்டுமல்லாமல் வாஜ்பாயின் கருத்துக்களை வருங்கால சந்ததியினருக்கு கொண்டு சேர்ப்பதாக அமையும் என்று திரு மோகன் யாதவ் கூறினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: Ghar ghar Tiranga Har ghar Tiranga
2: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று

0: இந்திய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்ஃபி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா டாட் காம் என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
1: நாடு முழுவதும் கடந்த 9ஆம் தேதி தொடங்கிய இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கம் இன்றுடன் நிறைவடைகிறது. இதையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் தேசிய கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. ஹரியானாவின் கர்னூலில் நடைபெற்ற தேசிய கொடி பேரணியை மத்திய நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு மனோகர்லால் தொடங்கி வைத்தார். பல்கர் நடைபெற்ற பேரணியில் மத்திய இணையமைச்சர் திரு கிஷன்பால் குர்ஜார் தொடங்கி வைத்தார். சத்தீஸ்கரில் நக்சல் தீவிரவாதம் முற்றிலும் ஒடுக்கப்பட்டுள்ள நிலையில் இந்த ஆண்டு சுதந்திர தின கொண்டாட்டங்கள் உற்சாகமாக நடைபெற்றன. மாநிலத்தில் நக்சல் பாதித்த கிராமங்களில் பல இடங்களில் முதல் முறையாக தேசிய கொடி ஏற்றப்பட்டதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இதனிடையே பஸ்தர் பகுதியில் நக்சலைட்டுகளாக இருந்து சரணடைந்தவர்களின் மறுவாழ்வுக்காக ஏராளமான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: மத்திய அரசும் சத்தீஸ்கர் மாநில அரசும் ஒருங்கிணைந்து மேற்கொண்ட தொடர் நடவடிக்கைகள் காரணமாக தற்போது நக்சல் பாதிப்பு அறவே இல்லாத மாநிலமாக சத்தீஸ்கர் உருமாறியுள்ளது. பஸ்தர் பகுதி தற்போது வளர்ச்சியை நோக்கி பீடு நடை போடுவதாக மகிழ்ச்சி தெரிவிக்கிறார் கொண்டேகாவ் மாவட்ட ஆட்சியர் நுபுர் ராசிபண்ணா. நக்சல்கள் இல்லாத சத்தீஸ்கர் மாநிலத்தை உருவாக்கிய மத்திய அரசு மனம் திருந்தி வாழ நினைக்கும் நக்சலைட்டுகளின் வாழ்க்கை தரம் மேம்படுவதற்கும் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. கொண்டேகாவ் மாவட்டம் உட்பகுதியில் ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலை உருவாக்கப்பட்டுள்ளது. கிராமப்புற திறன் மேம்பாட்டு கூட்டமைப்பு என்ற அடிப்படையில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த ஆயத்த ஆடை தயாரிப்பு தொழிற்சாலையில் நக்சலைட்டுகளாக செயல்பட்டு மனம் திருந்தி வாழும் பெண்கள் உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் அவர்களுடைய மறுவாழ்வு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஆயத்தாடை தயாரிப்பு தொழிற்சாலையின் பயிற்சியாளர் சீனிவாசன்.
3: வந்து நக்சல் இருந்து வந்தவங்களும் இருக்கிறாங்க. இங்கே லோக்கல்ல யார பீப்புள் இருக்காங்க அவங்களுக்கும் எல்லாம் வேலை கொடுத்துருக்கோம். 10 வருஷத்துக்கு முன்னாடி நான் வரும்போது கொஞ்சம் பயமா தான் இருந்தது. சோ இப்போ கொஞ்சம் அந்த பயம் எல்லாம் ஒன்றும் இல்லை.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தில் மலைவாழ் மக்களின் வளர்ச்சி பாதையில் இருந்த தடைக்கற்களை மத்திய அரசு முழுமையாக அகற்றிவிட்ட நிலையில் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த மக்கள் முன்னேற்ற பாதையில் நடக்க தொடங்கியுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.
4: சத்தீஸ்கர் மாநிலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
1: மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவின் சில இடங்களில் இன்று அதிகனமழை பெய்ய வாய்ப்புள்ளது என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அருணாச்சல பிரதேசம், சத்தீஸ்கர், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம் ஆகிய மாநிலங்களில் சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. அசாம், மேகாலயா, பீகார், ஹரியானா உள்ளிட்ட மாநிலங்களிலும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக ஒடிசாவின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பாலசூர், மயூர்பஞ்ச் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து வருவதாக எமது செய்தியாளர் கூறுகிறார். இம்மாவட்டங்களைச் சேர்ந்த 2 லட்சம் மக்கள் பாதுகாப்பான இடங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 293 நிவாரண முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுக்கு உதவி வழங்கப்படுகிறது. கேந்திரபாரா, பூரி ஆகிய மாவட்டங்களிலும் தொடர் மழை பெய்து வருகிறது. மயூர்பஞ்ச், பத்ரக், கியோன்ஷர் ஆகிய மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. நேற்று நடைபெற்ற காலிறுதி ஆட்டத்தில் தில்லி அணி ரெனேட்கள் அணியை வென்றது. மற்றொரு ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ராணுவ அணியை வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ரயில் பயணிகளின் பயண அனுபவத்தை மேம்படுத்த அனைத்து நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்படும் என்று ரயில்வே அமைச்சகம் கூறியுள்ளது. பிரிக்ஸ் நாடுகளின் சுற்றுச்சூழல் பணிக்குழு கூட்டம் புதுதில்லியில் இன்று தொடங்குகிறது. ராணுவ தலைமை தளபதி ஜெனரல் தீரத் சேத் 3 நாள் அரசுமுறை பயணமாக நேபாளம் சென்றுள்ளார். மேற்கு வங்கம் மற்றும் ஒடிசாவில் சில இடங்களில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. துரந்த் கோப்பை கால்பந்து போட்டியில் தில்லி, ஈஸ்ட் பெங்கால் அணிகள் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
5: நேரம் 7:25. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு.
6: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா அஞ்சலி டெக்ஸ்டைல்.

0: புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
1: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
2: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டம் சோமநல்லி அருகில் பி கொள்ளலி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஊர் மாரியம்மன் திருவிநாயகர் பெருமாள் அகுமாரியம்மன் மகாமுனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது பி கொள்ளலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்.
5: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
6: தொடர்புக்கு 8985712345.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
4: தர்மபுரி மாவட்டம் சோமநல்லி அருகில் பி கொள்ளலி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஊர் மாரியம்மன் திருவிநாயகர் பெருமாள் அகுமாரியம்மன் மகாமுனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது பி கொள்ளலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்.
9: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
10: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலகாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
14: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
15: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
16: நேர்கள் இனி கேட்கலாம்.
17: தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
18: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி. 30 ஆண்டுகால தலைமுறைகளை தாண்டிய உறவுகளின் பந்தம். தங்கம், வெள்ளி, வைரம் உங்கள் எண்ணங்களுக்கு ஏற்ற டிசைன்களில் வாங்க கைராசியான இடம். தரம் என்றும் நிரந்தரம். கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடைவீதி மற்றும் பாரதிபுரம்.
19: வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து மருத்துவர், நரம்பியல் நிபுணர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கும் ஆலோசனைகள் கேட்கலாம்.
20: ஈவன் ஆன் வீக்கெண்ட்ஸ், நீங்கள் ஒரு ஒரு ஃப்ரைடே நைட்டே வீக்கெண்டு வச்சுக்கிறாங்க, சாட்டர்டே நைட் இஸ் எ வீக்கெண்ட். ஸோ அவங்களுக்கு என்னென்னா காலை லேட்டாக எழுந்திரிக்கலாம், அது ஒரு அட்வான்டேஜ் அவங்களுக்கு. பட் காலை லேட்டாக எழுந்திரிக்கிறதுனால லேட்டாக தூங்குறது வந்து காம்பன்சேட் ஆகாது, காம்பன்சேட் டைமில் ஆகுது, பட் அது வந்து யூஸ் கிடையாது பிரெயினுக்கு. ஏன்னா பிரெயின்னு பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் தூங்கி ஒரு டைமில் எழுந்திரிக்கும் போது அது சைக்கிளிக்கலாக நிறையா ஃபேஸஸ் இருக்குது. ஸோ அதில் வந்து நேச்சுரலாக பிரெயினை வந்து ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நேச்சுரல் ரிலீஸிங் ஹார்மோன்ஸ் அண்ட் செக்ரீஷன்ஸ், க்ரோத் ஃபேக்டர்

0: இருக்கு. அது அந்தந்த ஃபேஸில் அந்தந்த ஸ்டேஜில் தான் செக்ரீட் ஆகும். அது எப்படின்னா டீப்பாக ஒரு ஒரு நீங்கள் தூங்கி ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் கழித்து தான் தேர்ட் ஃபேஸ் ஆஃப் என்ஆர்எம் ஸ்லீப் அந்த ஃபேஸில் தான் அந்த பிரெயின் ரீபூட்டிங் பிரெயின் ப்ரொடெக்டிங் ஹெல்த் ப்ரொடெக்டிங் செக்ரீஷன்ஸ் இருக்கும், இன்க்ளூடிங் மெலட்டோனின் க்ரோத் ஹார்மோன் எல்லாமே. அது ஏன் முக்கியம்னா நீங்கள் அது கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா தான் நீங்கள் அடுத்த நாள் ஒழுங்காக தூங்குவீங்க. இப்போ வந்து ஒரு நிறைய பேர் சொல்லுவாங்க, டாக்டர் நான் நல்லா தூங்கிட்டு இருந்தேன், பிரச்சனையே கிடையாது, ஒரு ஒரு 4 நாள் வந்து நான் உட்காந்து வந்து லேட் நைட் மேட்ச் பார்த்தேன், அதுக்கப்புறம் எனக்கு தூக்கமே போயிடுச்சு. அதுக்கு காரணமே அதுதான், தூங்குறது ஷிஃப்ட் பண்ணிட்டீங்க. ஸோ பயாலஜிக்கல் கிளாக்கை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்க, கொஞ்சம் தள்ளி வச்சுட்டீங்க. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி அங்கேருந்து தான் அது மாடுலேட் பண்ண பார்க்கும். ஸோ அந்த மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் செக்ரீட் ஆகிறதே வந்து பார்த்தீங்கன்னா 3 o'clock. அதில் வந்து நீங்கள் 3வது 4வது ஃபேஸ் ஆஃப் டீப் ஸ்லீப்பில் இருக்கணும். நீங்கள் தூங்க போகும்போதே 2 மணி 3 மணினா மெலட்டோனின் காலியாயிரும். ஸோ மெலட்டோனின் காலியாகிச்சுன்னா உங்களுக்கு பயாலஜிக்கல் கிளாக் காலியாயிரும், பயாலஜிக்கல் கிளாக் காலியாகிச்சுன்னா ஹெல்த்தே காலியாயிரும். ஸோ நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோ ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் படிக்கலாம், ஓகே, நீங்கள் 18 மணி நேரம் படிக்கலாம், ஆனால் யூஸ் கிடையாது. நீங்கள் 10 மணி நேரம் தான் படிச்சிருப்பீங்க, ஆனால் கரெக்டாக தூங்கி எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுடைய மெமரி கெப்பாசிட்டி நிறையா இருக்கும். ஸோ தூங்காமல் படிக்கிறதுனால யூஸ் கிடையாது ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும். செகண்ட், நீங்கள் ஒரு ஒரு ஒரு ஹெல்த்தியாக லைஃப் ஸ்டைல் இருக்குன்னா ஏர்லி டு கோ அண்ட் ஏர்லி டு வேக்கப், அதுதான் பெட்டர். ஆனால் 2 ஏர்லி கிடையாது, 4 மணிக்கு எழுந்திரிக்கிறது அதுவும் தேவை கிடையாது. ஏன்னா நீங்கள் 4 மணிக்கு எழுந்திரிச்சு ஏதாவது ப்ரொடக்டிவாக பண்ணுறீங்க, இல்லை எப்பயுமே நீங்கள் 8 மணிக்கு தூங்குவீங்க 4 மணிக்கு எழுந்திருப்பீங்கன்னா ஓகே. பட் ஸோ ஏர்லி வேக்கிங் அப் ஃபார் எனி ஆக்டிவிட்டீஸ், வெதர் இட் இஸ் ஹெல்த் ஃபிட்னஸ் ஆர் வெதர் இட் இஸ் ஃபார் யோகா மெடிடேஷன் கோயிங் ஃபார் எனி பார்ட்டி இஸ் நாட் குட். ஏன்னா தூக்கம் கம்மியாகும், ரெண்டாவது லேட்டாக தூங்குறது. ஸோ ஒரே டைமில் தூங்கி எழுந்திரிச்சா பிரெயின் இஸ் கண்ட்ரோலிங் எவ்ரி திங். ஸோ தூக்கத்தில் நீங்கள் வீக்கெண்ட் ஆச்சு அப்படிங்கிறது மாத்துறதுனால நம்ம உடம்புக்கு கெட்டு தான் போகும். அது ஃபன்னு தான், பட் அது அட்வைசபிள் கிடையாது.
1: இதுவரை வலிப்பு நோய்க்கான காரணங்களும் சிகிச்சை முறைகளும் குறித்து நரம்பியல் நிபுணர் டாக்டர் வி சதீஷ்குமார் அவர்கள் வழங்கிய ஆலோசனைகள் கேட்டீர்கள்.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி வழங்கிய நலம்தானே. இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி துரைசாமி நாயுடு தெரு மற்றும் பாரதிபுரம் SS ஜுவல்லரி.
3: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: இனிமையான இசை சாரல் வளமர காத்திருக்கும் சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியை நாம் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில். இன்னைக்கு நிகழ்ச்சியினுடைய பொது அறிவு வினா என்ன அப்படின்னா, 16வது ஹாக்கி உலகக்கோப்பை எங்கு நடைபெற்று வருகிறது? அதாவது ஹாக்கி உலகக்கோப்பை பெண்கள் மற்றும் ஆண்களுக்கான ஹாக்கி உலகக்கோப்பை வந்து இப்போது நடைபெற்றுருக்கு. 16வது ஹாக்கி உலகக்கோப்பை அந்த போட்டிகள் எங்கு நடைபெற்று வருகிறது அப்படிங்கிறது தான் இன்றைய பொது அறிவு கேள்வி. அந்த கேள்விக்கான விடையை நிகழ்ச்சியின் இறுதியில் அறிந்து கொள்ளலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி தருமபுரி உலர் சந்தையினில் காலக்கனியோட விலை நிலவரம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். தக்காளி 22 ரூபாய், கத்திரிக்காய் 30 ரூபாய், வெண்டைக்காய் 25 ரூபாய், அவரைக்காய் 45 ரூபாய், கொத்தவரை 36 ரூபாய், முள்ளங்கி 18 ரூபாய், பச்சை மிளகாய் 50 ரூபாய், சுரைக்காய் 26 ரூபாய், வாழைக்காய் 8 ரூபாய், முருங்கைக்காய் 40 ரூபாய், புடலங்காய் 26 ரூபாய், பீர்க்கங்காய் 38 ரூபாய், சர்க்கரை பூசணி 16 ரூபாய், சின்ன வெங்காயம் 60 ரூபாய், பெரிய வெங்காயம் 47 ரூபாய், கேரட் 80 ரூபாய், பீட்ரூட் 56 ரூபாய், பீன்ஸ் 106 ரூபாய், முட்டைக்கோஸ் 34 ரூபாய், உடைத்த பூண்டு 168 ரூபாய், பெரிய பூண்டு 238 ரூபாய், இஞ்சி 236 ரூபாய், மொச்சை 60 ரூபாய், பாகற்காய் 40 ரூபாய், உருளைக்கிழங்கு 28 ரூபாய், காலிஃப்ளவர் 35 ரூபாய், குடைமிளகாய் 82 ரூபாய், எலுமிச்சைப்பழம் 168 ரூபாய். கிலோ ஒன்றிற்கான விலை நிலவரம் கேட்டோம். நேர்களே, துணி பையை பயன்படுத்துவோம், நெகிழியை தவிர்ப்போம், நமது சுற்றுப்புறத்தை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம்.
5: Music வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு EMI வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் அண்ட் கோ.
5: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
6: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பேக்கெட் தானே?
5: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பேக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
6: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
5: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
3: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்.
7: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் பாடல் அடுத்ததாக இருக்க என்ற திரைப்படத்திலிருந்து வளமர இருக்கு. டி இமான் இசையில் யுகோபாரதி பாடல் வரிகளில் ஹரிச்சரன், ஸ்வேதா மோகன் இணைந்து பாடியிருந்த அந்த பாடல் இதோ.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குருஜி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குருஜி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
3: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
4: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
3: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தருமபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல், சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
6: தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை 6 மணி நிலவரப்படி வினாடிக்கு 12,500 கனஅடியாக தண்ணீர் வரத்து அதிகரித்துள்ளது. நேற்றிரவு 9 மணி நிலவரப்படி வினாடிக்கு 9,500 கனஅடியாக தண்ணீர் வரத்து இருந்தது.
7: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
8: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
7: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
9: காவேரிப்பட்டினம் தேர்ப்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23ஆம் தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
10: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
8: தொடர்புக்கு 8985712345.
11: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தூர் ரோட், போச்சம்பள்ளி.
12: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். இனிமையான
6: பாடல்கள் வளம் வந்து கொண்டிருக்கும் நேரம் 7:45.
13: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் சந்தோஷ சாரல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை.
6: சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் டி இமானின் இசையில மதன் கார்கே பாடல் வரிகள்ல குமரேஷ் கமலக்கண்ணன்

0: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
1: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
0: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
2: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் என அனைத்து வீட்டு உபயோக பொருட்களும் அதிரடி தள்ளுபடி. அத்துடன் அழகிய பரிசு பொருட்களும் இலவசம். வெள்ளி ஜரிகையும் வாங்கப்படும். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTEC அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
4: நேரம் 7:51. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் யுவன் சங்கர் ராஜா இசையில.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 க்கு

0: ஆஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
2: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
3: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒளி உலா வந்த அந்த பாடல் மனம் குத்தி பறவை திரைப்படத்திற்காக டி இமான் இசையில யுகபாரதி பாடல் வரிகளில் சின்மையை விஜய் பிரகாஷ் இணைந்து பாடிய பாடல் வளம் வந்தது. சந்தோஷ சாரல் நிகழ்ச்சிகளுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். நேரில் இன்னைக்கு கேட்கப்பட்ட பொது அறிவு கேள்வி, 16வது ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் எங்கு நடைபெற்று வருகிறது அப்படின்னு கேட்டிருந்தோம். இதற்கான விடை வந்து பார்த்தீங்கன்னா, 16வது ஆடவர் மற்றும் மகளிருக்கான ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் பெல்ஜியம் நாட்டின் வாவ்ரே மற்றும் நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்டெல்வின் ஆகிய நகரங்களில் இணைந்து நடத்தப்பட்டு வருகிறது. 16வது ஹாக்கி உலகக்கோப்பை தொடர் ஆடவர் மற்றும் மகளிருக்கான உலகக்கோப்பை தொடர் பெல்ஜியம் நாட்டின் வாவ்ரே நகரத்திலும் நெதர்லாந்து நாட்டின் ஆம்ஸ்டெல்வின் நகரத்திலும் இணைந்து நடத்தப்பட்டு வருகிறது. அந்த பொது அறிவு வினாவிடையோடு நிறைவிற்கு வருகிறது.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தகமாளிகை வழங்கிய

0: சந்தோஷ சாரல். இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
1: நேர்கள் கிட்டரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. இனி கேட்கலாம்
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்.
3: தர்மபுரியில் 30 ஆண்டுகளாக நம்பகமான ரத்த பரிசோதனை சேவைகளை செஞ்சுட்டு வர ஹெல்த் கேர் டயக்னோஸ்டிக் லேப்ஸ் இப்ப புதிய தொழில்நுட்பத்தோட அரோவா லேப்ஸா பெயர் மாற்றம் பண்ணிருக்கோம். பெயர் மாறினாலும் எங்க நோக்கம் ஒன்றுதான், உங்க ஆரோக்கியத்தை பாதுகாப்பது. அதே அனுபவம் உள்ள டெக்னீஷியன்ஸ், அதே துல்லியமான ரிப்போர்ட்ஸ். தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
2: தர்மபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று. வழங்குகிறார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள்.
4: இன்று August 17 இந்திய தேசத்தின் சுதந்திர தினத்தின் நிறைவு விழா நினைவுகள் இன்னும் நம் மனதில் அலையடித்துக் கொண்டிருக்கின்றன. இல்லந்தோறும் ஏற்றிய தேசிய கொடி பட்டொளி வீசி பறந்தது ஒரு புறம் இருக்க, உள்ளங்களில் தேசிய சிந்தனையும் கைகளில் தேசிய கொடிகளையும் ஏந்தி சுமந்து சிறுவர்கள் சென்ற நடைப்பயணமும், பெற்ற சுதந்திரத்தை பேணி காப்போம் என்று உறுதிமொழி எடுத்துக்கொண்டு அவர்கள் ஊர்வலம் வந்த காட்சியும் மனதிற்குள் அலையடிக்க தொடங்கின. இப்படித்தான் இந்தியா விடுதலை பெறுவதற்கு பல ஆண்டுகளுக்கு முன்னதாக ஆகஸ்ட் புரட்சி ஓங்கி ஒலித்த காலத்தில் செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய கடியாபட்டி கிராமத்திலும் ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. பள்ளி சிறுவர்கள் ஒருங்கிணைந்து நூலகத்தில் சென்று பயிலுகிற பொழுதே வஉசி பின்சுதுரை இருவருடைய உரையாடல் குறித்தும் பாரதி எழுதிய பாடல்களை வசனமாக பேசியும் நடித்தும் சுதந்திர கனலை தம் உள்ளத்திற்குள்ளே ஏற்றிக் கொண்டிருந்தார்கள். அதனை அறிந்த அந்த தனியார் நூலகத்தின் உரிமையாளர்கள் இந்த சிறுவர்களை உள்ளே நுழைய அனுமதி மறுக்கப்பட்ட செய்தியை அறிவித்தார். அதனால் கோபம் கொண்ட அந்த இளம் சிறார்கள் தமக்குள்ளே கூடி ஒரு புதிய நூலகத்தை உருவாக்கினார்கள். அப்பொழுது தனிவ நபர் சத்தியாகிரகத்தின் தலைசிறந்த போராட்ட வீரராக திகழ்ந்த வினோபாவின் பெயராலே அந்த நூலகம் அமைக்கப்பட்டது. ஆகஸ்ட் புரட்சி ஓங்கி ஒலித்த அந்த நேரத்தில் தாம் பயின்ற பூமேஸ்வரர் என்ற பள்ளியின் 2 அடுக்கு மாடியின் மீது ஏறி நின்று இந்திய தேசத்தினுடைய மூவர்ண கொடியை ராட்டை சின்னம் பொறித்த அப்போதைய தேசிய கொடியை அந்த இளம் சிறார்கள் ஏற்றி பறக்க விட்டார்கள். முதல் நாள் இரண்டாம் நாள் தொடர்ந்து பறந்தது நிலையில் யாரோ ஆங்கில ஒற்றர்கள் கண்காணித்ததன் விளைவாக 3ஆம் நாள் அந்த கொடி இறக்கப்பட்டு விட்டது. உடனே அந்த சிறுவனும் உடன் பயந்தவர்களும் ஒருங்கு கூடி தலைமை ஆசிரியரோடு விவாதிக்க உள்ளூர் காங்கிரஸ் பிரமுகர்கள் ஒன்று கூடி அவர்களின் உள்ளத்து உணர்ச்சியை ஏற்றுக்கொண்டு மீண்டும் இறக்கிய கொடியை ஏற்றிய அனுபவமும் இப்பொழுது அந்த நினைவுக்குள்ளே மலர்ந்தது. அரங்கநாதனாக கடியாபட்டியில் அப்படி ஒரு தேசிய கொடியை ஏற்றி தேசிய சிந்தனையை தன் உள்ளத்திலே படரவிட்ட அந்த இளம் சிறுவன் பின்னால் தொண்டு நெறியோடு துறவு நெறி ஏற்று திருமடத்தில் பயின்று துறவியாக வந்து அதே செட்டிநாட்டு பகுதியில் இருக்கக்கூடிய குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்தின் 45வது குருமகா சன்னிதானமாகவும் அமர்ந்து உரை நிகழ்த்துகிற காலத்தில் தன் வாழ்க்கை அனுபவங்களை ஒரு பிரபல பத்திரிகையில் எழுதினார். இந்திய விடுதலை போராட்டத்திற்கும் திருமடங்களுக்கும் தொடர்ந்த வரலாறும் நீடித்த உறவும் உண்டு. குன்றக்குடி திருமடம் இருக்கக்கூடிய பகுதி அப்பொழுது மருதுபாண்டியரின் ஆட்சிக்குட்பட்ட பகுதி. மருது சகோதரர்களின் ஆட்சி காலத்தில், அதாவது கிபி 1780 மற்றும் 1801 காலகட்டத்தில் குன்றக்குடி ஆதீனத்தின் சங்கரலிங்க முனிவர் என்கிற தம்பிரான் சுவாமிகள் இருந்தார்கள். அந்த முனிவருக்கு மருது பாண்டியர்கள் பாத காணிக்கையாக செம்பர் காசுகளை வைத்து வணங்கி அளித்தார்கள். ஆனால் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரம் கொண்டு போராடி கொண்டிருக்கக்கூடிய மருது சகோதரர்களின் அந்த பாத காணிக்கை தொகை ஏற்க மறுத்து அதை வெள்ளையரோடு போராட பயன்படுத்திக் கொள்ளும்படி திருப்பி தந்தார் சங்கரலிங்க முனிவர். ஆனாலும் கூட குருநாதருக்கு கொடுத்த காணிக்கை ஏற்றுக்கொள்வதுதான் முறை என்ற நிலையில் அந்த தொகைக்கு செம்பன்மாரி என்ற பெயர் வைத்த ஒரு கிராமத்தை எழுதி ஆதீனத்தின் குரு முதல்வராய் வருகிற நலனுக்காக கட்டளை சொத்தாக அமைத்தார்கள். சுதந்திர போராட்டம் என்பது தனி நபர்களின் அல்லது ஒரு குழுவினரின் உரிமை மட்டுமல்ல, இந்த தேசத்தில் வாழ்கிற எல்லோருக்குமான ஒரு போராட்ட உணர்வு என்பதை அடையாளம் காட்டி சுதந்திர போராட்டத்துடன் தொடர்பு கொண்டு அதை ஊக்குவித்த பெருமை குன்றக்குடி திருவண்ணாமலை ஆதீனத்துக்கும் உண்டு என்று எழுதினார். அவர் வேறு யாரும் அல்ல, தமிழ்மா முனிவர் என்று உலகமெல்லாம் உவந்து போற்றக்கூடிய தவ திரு குன்றக்குடி அடிகளார் தான். தேசத்தையும் தெய்வத்தையும் வேறு வேறு என்று இல்லாமல் ஒருங்கு நேசித்து உலக மக்களின் நலனுக்காக இந்திய தேசிய உணர்வை எழுப்பி காட்டிய அடிகள் பெருமானின் அந்த நினைவுகள் இப்பொழுது மீண்டும் என் சிந்தனைக்குள்ளே வளரத் தொடங்கின. அந்த உணர்வு மீண்டும் புத்துயிர்ப்பு ஏதுவது போல குழந்தைகள் இந்த கொடிகளை சுமந்து கொண்டிருக்கிற காட்சியை நினைத்து பார்க்கிற போது என்றைக்கும் சுதந்திர உணவு வற்றி போவதில்லை என்பதன் அடையாளத்தை இன்று ஒன்று நன்று என்பதாக நான் உணர்ந்து செலுத்துகிறேன். அதை உங்களிடத்தில் சொல்லி மகிழ்கிறேன்.
2: தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று.

0: வழங்கினார் முனைவர் கிருங்கை சேதுபதி அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி ஹெல்த் கேர் இரத்த பரிசோதனை நிலையம்.
1: நேரம் 8:06, இது தர்மபுரி பண்பலை 802.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேர்கள் கேட்டு ரசிகிருப்பது பொன்னியின் புதுப்புணல். பொன்னியின் புதுப்புணல்ல அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை கேட்டு ரசிக்க 0 43 42 என்ற மின் இணைப்பெண்ணோடு 24 40 30 24 40 31 ஆகிய எண்களை அழைக்கலாம். கட்சவி வாட்ஸ்அப் மூலமாக உங்களுக்கு விருப்பமான புதிய பாடலை நேர்கள் கேட்டு ரசிக்க விரும்பினால் 0 43 42 24 40 30 என்ற எண்ணிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு நீங்கள் டைப் செய்து அனுப்பி வைக்கலாம் நேர்களே. பொன்னியின் புதுப்பணில் அறிமுக நேர்கள் உங்களுக்கு விருப்பமான புதிய பாடல்களை கேட்டு ரசிக்கலாம்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மகேந்திரோட சேலம்.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்த ரோட், போச்சம்பள்ளி.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்.
8: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
7: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
9: பொன்னியின் புதுப்பனில் முதல் பாடலாக கருப்பு திரைப்படத்திலிருந்து பாடல் பலமுறை இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர்கள், ஒசூர் பகுதியிலிருந்து நவீன் மற்றும் மணிகண்டன் இணைந்து கேட்டிருக்காங்க இதை வந்து பாடல்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. தரத்தில் ரகத்தில் கை ராசியில் என்றும் நம்பர் 1 தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள். இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: நேர்களுக்கு இருப்பது தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 8:15. இனி கேட்கலாம்.
8: தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தர்மபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கும் நலமாய் வாழ வழங்குகிறார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள்.
9: தர்மபுரி பண்பலை நேயர்களுக்கு காலை வணக்கம்.
10: நம்முடைய மருத்துவமனை ஏறத்தாழ 100 படுக்கைகள் கொண்ட மருத்துவமனையாகும். இது வந்து அதிநவீன உயர் சிறப்பு சிகிச்சைக்காக மக்களுக்கு சேவை செய்யக்கூடிய நோக்கத்தோடு மட்டுமே ஆரம்பிக்கப்பட்ட இந்த மருத்துவமனை. இந்த மருத்துவமனைய சிறப்பு அம்சங்கள்னு பார்த்தீங்கன்னா, தர்மபுரி மாவட்டத்தில் எந்த நிலையிலும் இல்லாத அளவு இங்கு வசதிகள் உள்ளது. என்ன வசதிகள் அப்படின்னு கேட்டீங்கன்னா,

0: 24 மணி நேரம் பணிபுரிகின்ற மருத்துவர்கள், செவிலியர்கள் மற்றும் 1.5 டெஸ்லா அதிநவீன சிறப்பு MRI ஸ்கேன் பரிசோதனை 24 மணி நேரமும் பயன்படுத்தப்படுகிறது, செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி 32 ஸ்லைஸ் CT ஸ்கேன் வசதியும் இருக்கிறது. தீவிர சிகிச்சை பிரிவு, விபத்து மற்றும் தலைகாய சிகிச்சை பிரிவு, விஷ முறிவு சிகிச்சை பிரிவு மற்றும் இருதய சிகிச்சை பிரிவும் இப்பொழுது சமீபத்தில் ஆரம்பித்திருக்கிறோம். இதுல வந்து கேத் லேப்னு சொல்லுவோம். கேத் லேப் அப்படின்னா அது ஹார்ட் அட்டாக்னு சொல்றோம் இல்லையா, மாரடைப்புக்கு செய்யக்கூடிய ஆன்ஜியோ கருவிகளை நம்ம நிறுவியிருக்கிறோம் நம்முடைய மருத்துவமனையில். இதுல வந்து இருதய மருத்துவர்கள் இதய பிரச்சனைக்கு கூடிய நோயாளிகளுக்கு உடனடியாக சிகிச்சை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இது மட்டும் இல்லாம நம்முடைய மருத்துவமனையில மற்ற துறைகளான எலும்பு மூட்டு அறுவை சிகிச்சை துறை மற்றும் சீனியர்கத்துறை டயாலிசிஸ் செய்து கொண்டிருக்கிறோம். இது வந்து முதலமைச்சர் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் கீழ் இலவசமாக செய்யப்படுகின்றது. இது மட்டும் இல்லாம வயிறு குடல் பிரிவு, நுரையீரல் பிரிவு, அப்புறம் வந்து தலைகாய சிகிச்சை பிரிவு, மூளை நரம்பியல் பிரிவு, தண்டுவட அறுவை சிகிச்சை பிரிவு என எல்லா சிறப்பு சிகிச்சைகளும் கிடைக்கின்றது. நம்முடைய மருத்துவமனை வந்து பாத்தீங்கன்னா பிரத்யேகமாக முதலமைச்சரின் சிறப்பு மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைக்கப்பட்டுள்ளது. இது மட்டும் இல்லாம NK48 சொல்லுவாங்க, அதாவது தலைகாய ஏற்பட்டு விபத்து ஏற்பட்டு 6 மணி நேரத்துக்குள் நம்முடைய மருத்துவமனைக்கு வந்தால் அவர்களுக்கு 2 நாட்களுக்கு இலவசமாக தமிழ்நாடு அரசுடைய பங்கீட்டு கீழ் இந்த சிறப்பு காப்பீட்டு திட்டத்தின் மூலமாக இலவசமாக வைத்தியம் செய்து கொண்டிருக்கின்றோம். இடுப்புல வரக்கூடிய TB நோய், அதாவது காச நோய் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்ப நிலையில் கண்டறியப்பட்டால் இதுக்கு TB மருந்துகள் கிடைக்கின்றன. இது வந்து பாத்தீங்கன்னா தேசிய காச நோய் புரோகிராம் நடக்குது, அதாவது ரிவேஸ்டு நேஷனல் டியூபர்குலோசிஸ் கண்ட்ரோல் ப்ரோக்ராம், அதாவது தேசிய காச நோய் தடுப்பு குழுனே தனியா இருக்கு. இதுக்கு இவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முழுவதுமாக மருந்துகளை இலவசமாக கொடுப்பதோடு மட்டும் இல்லாமல் சம்பந்தப்பட்ட நோயாளிகள் மருந்துகளை சரியாக உட்கொள்கிறார்களா அப்படின்னு கண்காணிப்பாங்க. கண்காணிச்சு அரசுக்கு அவங்க தகவல் தெரிவிப்பாங்க. ரெண்டாவது, இந்த மருந்துகளை உட்கொள்ள தவறக்கூடிய நோயாளிகள் இருக்காங்க இல்லையா, அவங்கள வந்து வீடு சென்று அவங்களை கண்டுபிடிச்சி மருந்துகளை உட்கொள்ள வைக்கிறது அவங்களுடைய வேலை. அந்த அளவுக்கு வந்து நம்ம ஹெல்த் ஒர்க்கர்ஸ், அதாவது சுகாதார பணியாளர்கள் இதில் வந்து சம்பந்தப்பட்டு ஒரு அர்ப்பணிப்பு பணியோடு இது வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் வந்து பார்த்தீங்கன்னா காசு நோய் ரொம்ப குறைவாக மாறிவிட்டது, ரொம்ப குறைவாயிடுச்சு. நான் வந்து MBBS படித்த காலத்தில் நிறைய காசு நோய் நோய்களை பார்ப்போம், இப்போ காசு நோய் நோயாளிகளை குறைஞ்சிட்டாங்க. ஏன்னா இதனுடைய முக்கியமான ஒரு வீரியத்தோட ஒரு முனைப்போடு இந்த செயல்பாடு நடக்கின்றது. நம்ம ஆனால் நம்மளுடைய நோயாளிகளுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த தண்டுவடத்தில் வரக்கூடிய TB கிருமி வந்து காச நோய் மருந்துகள், அதாவது TB மருந்துகள் இலவசமாக அரசு மருத்துவமனையிலே கிடைக்கிறது. நான் நல்லா தானே இருக்கேன் டாக்டர், எதுக்கு இந்த 6 மாதத்துக்கு மாத்திரை சாப்பிட சொல்கிறாங்க? அட்டட்டியாக மாத்திரை இருக்குது, இந்த மாத்திரை சாப்பிட்றனால எனக்கு ஹீட் ஆயிடுச்சு உடம்புல, எனக்கு முடி கொட்டுது, எனக்கு கால் வலிக்குது அப்படின்னு ஏதாவது சம்மந்தம் இல்லாமல் பேசுவாங்க. இது ரெண்டு விஷயம் இருக்குங்க. முதல்ல வந்து நம்முடைய ட்ரீட்மெண்ட்டில் வந்து நம்பிக்கை வேண்டும். நம்பிக்கை இருந்தால் மட்டும்தான் எந்த ஒரு வைத்தியமே வந்து பரிபூர்ணமாக குணமாகும். பாதிலேயே நம்ம வந்து குணமாயிட்டோம்னு நினைக்கவும் கூடாது, அவநம்பிக்கையும் கொள்ளக்கூடாது. ரெண்டுமே ஆபத்து. நம்ம சரியாயிடுச்சுன்னு நம்மளே முடிவு பண்ண முடியாது. உங்களுக்கு வைத்தியம் பண்ணக்கூடிய மருத்துவரை தான் பார்த்து உங்களுக்கு சரியாயிடுச்சா இல்லையான்னு சரி செய்ய முடியப்பா. ஒரு வண்டி சர்வீஸ் விடுறோம், ரிப்பேர் செஞ்சுட்டு இருக்காங்க, பாதிலே போய் வண்டி எடுத்துட்டு நீங்க வந்து ஓட்டிடுவீங்களா? ஓட்ட மாட்டோம்ல. ஒரு வண்டிக்கே நம்ம அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம், அந்த அளவுக்கு பயப்படுறோம். நம்ம உடம்பும் ஒரு வண்டி தாங்க. மருத்துவர்கள் யாரு? ஹியூமன் மெக்கானிக், அவ்வளவுதான். அவங்க வந்து வண்டி சர்வீஸ் பண்ணுறாங்க, மோட்டார் மெக்கானிக்கு, நாங்கள் வந்து ஹியூமன் மெக்கானிக். ஸோ உங்களுக்கு வந்து எப்படி நல்லா இருக்குது, எப்படி நீங்கள் செயல்படலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவர் சொன்னான்னா அவங்களுடைய அறிவுரை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னா கட்டாயம் இது பரிபூர்ணமாக சரியாகலாம்.
1: தொடர்ந்து பேசுவோம். நன்றி, வணக்கம்.
2: தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம் வழங்கிய நலமாய் வாழ கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் சங்கர் ரங்கநாதன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் தருமபுரி ரங்கா நியூரோ கேர் மருத்துவ மையம். தொடர்புக்கு 9150779329.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTECH அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ்.

0: நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
4: அடுத்ததாக ஒரு அறிவிப்பு. தேசிய வங்கிகளில் காலி பணியிடங்களுக்கு IBPS தேர்வாணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. வாடிக்கையாளர் சேவை பணியாளர் பிரிவில் மொத்தம் 11,403 காலி பணியிடங்களுக்கு விருப்பமும் தகுதியும் உள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம். பட்டப்படிப்பு முடித்த 20 வயதிற்கு மேல் 28 வயது வரை உள்ளவர்கள் இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் ஆவர். பிரிலிமினரி மெயின் தேர்வின் அடிப்படையில் தேர்ச்சி முறை இருக்கும். ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க விண்ணப்ப கட்டணம் ₹850, SC/ST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் ₹175. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 21ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.ibbs.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
5: நேரம் மட்டுமணி 23 நிமிடம். நாம் கேட்டு கொண்டிருப்பது பொன்னியின் புதுப்புனல். அறிமுக நேயர்கள் அவங்களுக்கு விருப்பமான புதிய பாடல் வளம் வரும் நேரம் இது. நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் பீஸ்ட் என்ற திரைப்படத்திலிருந்து வளம் வர இருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் மஞ்சுநாதன் மேச்சேரி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இதோ அவர் விரும்பி கேட்டுள்ள அந்த பாடல்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
2: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
3: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
4: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: நேர்கள் கிட்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் காலை 8:30. நேர்கள் இனி கேட்கலாம்.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
9: உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
9: தருமபுரி. உங்கள் இல்ல விசேஷங்களுக்கு தேவையான
10: சுபமுகூர்த்த 10 ஜவுளி ரெடிமேட் ஆடைகள்
9: தரமாகவும் குறைந்த விலையிலும் எடுக்க
10: என்றும் இனி என்றென்றும்
9: ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்
10: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் பி கே சீனிவாசராவ் தெரு,
9: தருமபுரி.
8: தருமபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
11: வணக்கம். இப்போ இந்த சாட் ஜிபிடி அப்புறம் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் புது புது விஷயங்கள் வரத சொல்கிறப்ப எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. என்ன அப்படின்னு கேட்டால், எந்திரங்கள் இவ்வளோ வேலையை செஞ்சு காட்டுமா அப்படின்னு யோசிக்க வேண்டியிருக்கு. ஆனால் அது நம்மளை காட்டில் யோசிக்குதுன்னு சொல்கிறாங்க விஞ்ஞானிகள். இப்போ பத்திரிகையில் தொடர்ந்து அறிவியல் கட்டுரைகள் பார்த்துட்டு இருப்பேன் நான். தாவி வெங்கடேஸ்வரன் முதுநிலை விஞ்ஞானி, அவர் ஒரு கட்டுரை ஒன்று போட்டிருந்தார். ஏற்கனவே நிறைய இது அவர் இதை நம்ம பேசியிருக்கிறோம். அது என்ன அப்படின்னா, இன்றைக்கி இருக்கக்கூடிய அந்த சாட் ஜிபிட்டை நம்ம சில இது பேசுனா அது நம்மோட பேசுவோம், யோசனைகள்லாம் சொல்லுவோம்.
12: Do you have access to internet?
13: No, I don't have real-time internet access.
11: இன்னும் கூட சொல்லப்போனால் நம்ம அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கப்போ திடீர்னு அது ஒரு கேள்வி கேட்குமா, என்ன சோர்வாக இருக்குங்க, ஒரு மாதிரியாக டல்லாக இருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு அது வந்து கேள்வி கேட்குமா நம்மகிட்ட. அதோடு விட்டால் கூட பரவாயில்ல, உங்களுக்கு பிடிச்ச பாட்டு போடட்டுமா, நீங்கள் எப்போவுமே அந்த ஒரு மெலடி பாட்டு கேட்பீங்க.

0: அது போடட்டுமா அப்படின்னு கேட்குமா. நமக்கு என்ன பயமா இருக்குன்னா, இப்படி நம்ம வீட்டில் கூட நம்மளை யாரும் கேட்டது இல்லையே அப்படின்லாம் நமக்கு ஒரு யோசனையா இருக்கு. சாட்ஜிபிடியே நம்ம வேலை வாங்குறப்ப இதை செய்ய அது கூடு இதென்ன அப்படின்னு கேட்டால் அதுக்கு வந்து ஒரு மாதிரி வேலை பார்க்குமா. இப்போ சொல்கிறாங்க, இதை எனக்கு நம்பவும் முடியல, ஒன்றும் முடியல, வெள்ளை எப்போ போடணும் வீட்டில் எல்லோரும் விரும்புகிறாங்க, அது எப்படி செய்யுது சொல்ல அப்படின்னு நம்ம கேட்டால் அது அதுக்கான அணுகுமுறையோடு அதுக்கு சொல்லி கொடுக்குமா. வெள்ளை எப்போ செய்கிறதுக்கு என்னென்ன பொருள் வேணும் அதை பற்றின சொல்ல அப்படின்னா அதுக்குரிய முறைப்படி சொல்லுமா. அதாவது என்ன தெரியலங்களா, இப்போ நம்ம யாரையாவது வேலை வாங்குறப்ப டேய் அதை எடுறா அப்படின்னு சொல்கிறது ஒன்று, எப்பா அது கொஞ்சம் எடுக்க முடியுமா அப்படி கேட்குறது ஒரு வகை. இன்னொன்று, இந்த பையன்ட்ட ஒரு சிறப்பு என்ன தெரியுமா, நாம் எது யோசிக்கிறோமோ அதை செய்வான், நான் கேட்குறதுக்கு முதல்ல எடுத்து கொடுப்பேன். இந்த அந்த ராட் இருக்கு பற்றியா அந்த இடம், இப்போ பாருங்களேன் இந்த சொல்லி முடிக்கிறதுக்குலாம் அந்த பையன் கொண்டு வந்துடுவான். இப்போ மனிதர்கள்ட்ட நம்ம இனிமையாக பேசிக்கிட்டு இருந்தோம், இப்போ பேசுகிறதே இல்லை, அது வேறு. எந்திரத்தோடு நீங்கள் பேச போனால் கூட கொஞ்சம் இனிமை கூட்டி பேசுனா அந்த எந்திரம் அதற்கான பலனை நமக்கு தருமா. அதுதான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சாட் ஜிபிடியும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் தரக்கூடிய பணிகள். அப்போ எதிர்காலத்தில் நாம் வந்து என்னென்ன வகையில் இதை சொல்ல போகிறோம், நாம் எங்கே இருக்கோம் அப்படிங்கிறத கேட்டால் கூட அது சொல்லுது. நான் இங்கே போகணுமே அப்படின்னா எவ்வளவு நேரம் ஆகும், இந்த வழியாக போனால் எவ்வளவு நேரம் ஆகும், அந்த வழியாக போனால் அவ்வளவு நேரம் ஆகும், போகிற வழியில் ஒரு பெட்ரோல் பல்க் இருக்குது வேணும்னா போட்டுட்டு போகிறீங்க, உங்கள் காரில் பெட்ரோல் கம்மியாக இருக்குது, இதெல்லாம் சொல்கிற அளவுக்கு வந்துருச்சுங்கிறாங்க. இன்றைக்கி வரக்கூடிய எலக்ட்ரானிக் கார்களுடைய அந்த அதனுடைய தகுதியின் திறனும் பார்க்கும் போது நமக்கே வியப்பாக இருக்குது. ஜப்பான் போயிருந்த போது ஒரு காரில் என்னை கூட்டிகிட்டு போனாங்க, அந்த கார் தானே திறந்து மூடுற மாதிரியான அந்த ரெக்கையெல்லாம் இருக்கிற மாதிரி, இப்படின்னா அந்த காருடைய ரெக்கை திறக்குது. அதில் இவ்வளோ பெருசு ஜிபிஎஸ்க்கான ஸ்க்ரீன் மாதிரி இருக்குது. அது என்ன தெரியுங்களா, நம்ம ஒன்றுமே செய்ய வேண்டாம், ஏறி உட்காந்தவொடனே ஆட்டோ கேர்லாம் எல்லாம் இருக்குது. அதை காட்டில் அதில் ஒரு ஆச்சரியம், சைடில் என்ன வருதுன்னு சொல்லுதுங்க. ஒருத்தன் 40 கிலோமீட்டர் வேகத்தில் வந்துட்டு இருக்கான், பேசாமல் அவனுக்கு வழி விட்டுருங்களேன் அப்படிங்கிற அளவுக்கு யோசனை சொல்லுது அதில். இப்போ நீங்கள் கேட்கலாம், இதை பார்த்துக்கிட்டே ஓட்ட முடியுமா அப்படின்னு. நம்மளே ஓட்டல் இல்லை அதுதானே ஓட்டிகிட்ருக்காங்க, வேற ஒன்றும் வேண்டாம். அமெரிக்காவுக்கு சென்ற முதல்வர் ஓட்டுநர் இல்லாத காரில் சென்றார் அப்படின்னு செய்தியை பார்க்குறோம், டிரைவர் இல்லாத காரில் போனாருங்கிறத பார்க்குறோம். அப்போ விஞ்ஞானம் என்னென்ன சாதனைகளை செய்திருக்கிறது, விஞ்ஞானத்தினுடைய உச்சபட்ச கண்டுபிடிப்புகளுடைய காலத்தில் நாம் வாழ்கிறோம். நமக்கு தெரிய வேண்டியதெல்லாம் என்ன தெரியுமா, செல் வச்சுருந்தா பத்தாது, அந்த செல்லில் என்னென்ன ஆப் இருக்குது அதை என்னென்ன பண்ணலாம்னு தெரிஞ்சு வச்சுட்டா அதனுடைய முழு பலனை அனுபவிக்கலாம். எனவே எந்திரத்தோடு கூட இனிமையாக பேசுங்கள், அதற்கான பலன் உண்டு. நல்ல செய்திகளை நாளும் சந்திப்போம், நாளை சந்திப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸின் சிந்தனை சிறகுகள். வழங்கினார் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டானமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி சீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: பிடெக், ஏஐபிஎஸ், ஐடி, அக்ரி, பிஇ பயோமெடிக்கல், சிஎஸ்சி, ட்ரிபிள் இசிஇ, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், எம்இ ஸ்ட்ரக்சரல் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் மற்றும் எம்பிஏ.
2: தற்பொழுது அட்மிஷன் நடைபெறுகிறது. சீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ், பொம்மிடி, தர்மபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
1: தர்மபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ்.
4: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ், நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
4: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
5: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
6: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல்

0: Engineering, BTEC Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: The Cauvery Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952-493-6156.
2: அறிமுக நேயர்களுக்கான விருப்ப பாடல் வளம் வந்து கொண்டிருக்கும். நேரம் 8:37. பொன்னியின் புதுப்பணம் நிகழ்ச்சியில் அடுத்த பாடல் கட்டா குஸ்தி 2 என்ற திரைப்படத்திலிருந்து வளம் வருகிறது. அந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் ராகவேந்திரன் தருமபுரி பகுதியிலிருந்து விரும்பி கேட்டிருக்காரு இதோ அந்த பாடல்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
2: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
1: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள்.

0: நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: நம்ம கம்பெனி கடலை எண்ணெய்க்கும் கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்பட இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்ட நிர்வாகம் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் தொழில்நெறி வழிகாட்டும் மையம் இணைந்து நடத்தும் மாபெரும் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் வருகின்ற 22ஆம் தேதி சனிக்கிழமை காலை 9 மணி முதல் மாலை 3 மணி வரை தருமபுரி அரசு கலைக்கல்லூரியில் நடைபெறவுள்ளது. இதில் 8ஆம் வகுப்பு முதல் பட்டப்படிப்பு வரை முடித்தவர்கள், ITI டிப்ளமோ பொறியியல் கல்வி தகுதி உடையவர்கள் கலந்து கொள்ளலாம். 100க்கும் மேற்பட்ட முன்னணி தொழில் நிறுவனங்கள் 5000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்யவுள்ளனர். இலவச திறன் மேம்பாட்டு பயிற்சிக்கான பதிவுகள், மாவட்ட தொழில் மையத்தின் தொழில் முனைவோருக்கான ஆலோசனைகள், மாவட்ட முன்னோடி வங்கியில் வங்கி கடன் குறித்த வழிகாட்டுதல்கள் ஆகியன நடைபெறவுள்ளது. இந்த வேலைவாய்ப்பு முகாமில் கலந்து கொள்ள www.tnprivatejobs.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய 0 43 42 28 88 90 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
7: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
8: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
9: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
7: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி. நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
10: டியர் ஸ்டூடண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
11: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
2: நேர்களே, உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 9:05 வானொலியில் வசந்தம். இன்று பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளர் கே சதாசிவம் அவர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி வழங்க இருக்கிறது. வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் ட்ரீப்ஸ். நேரம் காலை 8:45. இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒலிபரப்பு. இனி கேட்கலாம்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
4: சைபால்.
3: சைபால் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: முகத்தில் கருமா சைபால்
5: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
4: சைபால்.
3: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கும் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல்.
6: நமக்கு முன்னாடி நமக்கு வேண்டிய ஒருத்தர் ஒரு கிளாஸில் நமக்கு பழச்சாறு கொண்டாந்து வைக்கிறாருன்னு வச்சுக்கோங்க. உடனே நாம் என்ன பண்ணுவோம்? எடுத்து கிடுகிடுன்னு சாப்பிட்ருவோம். அடுத்தவங்க யாரும் வர்றதுக்குள்ள அதை விட்டுட்டு அதை கொண்டாந்து வச்சவர்கிட்டயே அதோட விலை என்ன அப்படி இப்படின்னு நான் கேட்டுக்கிட்டு இருப்போம். நாம் கேட்க மாட்டோம். ஆனால் காந்திஜி அப்படி கேட்டாராம். எப்போ தெரியுமா? 1935 அந்த வருஷம் மே மாதத்தில் ஒரு நாள் காந்திஜி டெல்லியில் இருக்கிறார். அப்போ அவருக்கு 2 டம்ளர் மாம்பழச்சாறு கொண்டாந்து கொடுக்குறாங்க. அதை வாங்குறார். இதோட விலை என்ன அப்படின்னு கேட்டார் காந்திஜி. யார்கிட்ட கேட்டார்னா மனுபன் காந்திகிட்ட கேட்குறார்.

அவங்க தான் கொண்டாந்து கொடுக்குறாங்க. காந்திஜிக்கு உதவி செய்கிறதுக்காக அவர் கூடவே இருந்தவங்க அவங்க அவங்கக்கிட்ட தான் கேட்குறாரு. காந்திஜி சும்மா வேடிக்கைக்காக இப்படி கேட்குறாருன்னு நினச்சிட்டாங்க அந்த அம்மா. அதுவும் இல்லாமல் அதோட விலையை கேட்டால் காந்திஜி நிச்சயமாக அதை சாப்பிட மாட்டார் அப்படிங்கிற பயம் வேறு. அதனால் அந்த அம்மா பதில் எதுவும் சொல்லாமல் கம்முன்னு இருந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் ஆச்சு. அந்த பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க. மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் திகைச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு அரை ரூபாயாவது இருக்கும், அது அந்த காலத்து மதிப்பு.

0: பழச்சாறு வச்ச இடத்துல அப்படியே இருக்குது, வச்ச இடத்துல வச்சபடியே இருக்குது. காந்திஜி அதை சாப்பிடவே இல்லை. மனுபன் காந்தி பார்த்தாங்க, மெதுவாக காந்திஜிக்கிட்ட போய் அதை சாப்பிடுங்களேன் அப்படின்னாங்க. பழச்சாறு விலை என்னன்னு கேட்டேன், அதுக்கு பதில் இல்லை. அது முதல் தப்பு. பதிலை எதிர்பார்த்திருந்தும் அதை பற்றி விசாரிக்கலை, அது ரெண்டாவது தப்பு. இப்படி ரெண்டு தப்புகளை பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து இதை சாப்பிடுங்கன்னு சொன்னால் அது எப்படி அப்படின்னு கேட்டாராம் காந்திஜி. மனுபன் காந்தி என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் தகச்சு போய் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. காந்திஜி தொடர்ந்து சொன்னாராம், இப்போ என் முன்னாடி வச்சுருக்கிற இந்த பழச்சாறு விலை சுமாராக ஒரு 1/2 ரூபாயாவது இருக்கும், அது அந்த காலத்து மதிப்பு. இந்த பழச்சாறு இல்லாமல் கூட என்னால் இருக்க முடியும். ஆனால் அவசியமான பொருள்களை வாங்கிறதுக்கு கூட சக்தி இல்லாத மக்கள் இந்த நாட்டில் நிறைய பேர் இருக்கிறாங்க. அப்படி இருக்கிறப்போ எனக்கு என்னத்துக்கு இந்த விலை உயர்ந்த பானம்? இதை இப்போ நான் சாப்பிட்டா என் உடம்பு வேணும்னா ஆரோக்கியமாகலாம், ஆனால் என் மனசு அமைதி அடையாது. எனக்கு என்னுடைய உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் முக்கியம். அதனால் இதை நான் சாப்பிட மாட்டேன், எடுத்துகிட்டு போயிடு அப்படின்னாராம். அந்த சமயத்தில் ஒரு அகதி பொண்ணு ரெண்டு குழந்தைகளோட காந்திஜியை பார்க்குறதுக்காக வந்தது, வணக்கம் சொல்லிச்சு. காந்திஜி உடனே தனக்கு முன்னாடி இருந்த பழச்சாற்றை எடுத்து அந்த பொண்ணுக்கிட்டேயும் குழந்தைகள்கிட்டேயும் கொடுத்து சாப்பிட சொன்னார். அவங்க அதை வாங்கி ரொம்ப சந்தோஷத்தோடு சாப்பிட்டாங்களாம். அதை பார்த்த காந்திஜி முகத்தில் ஒரு புன்னகை, ஒரு பரவசம், ஒரு திருப்தி, அவர் மனசு நிறைஞ்சிருந்தது. அப்போ அவர் சொன்னாராம், ஆண்டவன் எனக்கு எப்பவும் சரியான சமயத்தில் கை கொடுப்பாருங்கிறது அதுக்கு இதுதான் அத்தாட்சி. நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறப்போ கூட கடவுளின் கருணையால் அந்த சூழ்நிலை என்னை பாதிக்கலை. என் கூட இவ்வளோ நாள் பழகியும் கூட இங்கே இருக்கிறவங்க எனக்கு அதிக விலையுள்ள பழரசத்தை கொடுத்தாங்க. ஆனால் சரியான நேரத்தில் அதை சாப்பிட வேண்டியவங்கள என்கிட்ட அனுப்பி வச்சு என்னை சந்தோஷப்படுத்தினார் கடவுள், அவருக்கு நன்றி அப்படின்னாராம் மகாத்மா காந்தி. உடல் ஆரோக்கியத்தை விட மன ஆரோக்கியம்தான் எனக்கு முக்கியம்னு சொன்னார் பாருங்கள். அதை நாம் எல்லோரும் மனப்பூர்வமாக இன்றைக்கி சிந்திச்சு பார்க்கணும். இந்த காலத்தில் எல்லாரும் அப்படியா நினைக்கிறாங்க? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருந்தார், தினமும் காலையில் ஒரு காபி சாப்பிட உட்கார்ற நேரத்தில் பக்கத்து வீட்டுக்காரர் வந்து சேருவார் கரெக்டாக. உடனே அவரும் தனக்குன்னு வந்திருக்கிற காப்பியை எடுத்து மனப்பூர்வமாக பக்கத்து வீட்டுக்காரர்கிட்ட கொடுத்துருவார். அதுக்கப்புறம் அவருக்காக வேறு காப்பி போட்டு கொண்டாந்து கொடுத்தாலும் வேண்டான்னு சொல்லிடுவார். ஆண்டவனாக பார்த்து சரியான நேரத்தில் அவரை எங்கள் வீட்டுக்கு தினமும் அனுப்பி வைக்கிறார் அப்படிம்பார். ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோம் ஒரு நாள். அதுக்கு அவர் சொல்கிறார், எனக்கு என்னோடய உடல் ஆரோக்கியம்தான் முக்கியம், இதை கடவுள் புரிஞ்சிக்கிட்டு எங்கள் வீட்டு காப்பியை சாப்பிட்றதுக்கு தினமும் அடுத்த வீட்டுக்காரனை அனுப்பி வைக்கிறார் அப்படின்னார் அவர்.
1: சருமரோக நிவாரணி சைபால் வழங்கிய தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் இன்று ஒரு தகவல் கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்
2: சைபால். சைபால்
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
3: எண்பது வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
1: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்
2: சைபால்.
4: நிகழ்ச்சி எமது ஒலிகளஞ்சியத்தில் இருந்து ஒலிபரப்பு செய்யப்பட்டது.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

நேயர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 பொன்னியின் புதுப்புனல். நேர்களை உங்கள் கவனத்திற்கு இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை கட்சியில் உங்களுடைய விருப்ப பாடலை கேட்டு மகிழும் நிகழ்ச்சி. உங்களுக்கு விருப்பமான பாடலை அந்த நிகழ்ச்சியில் நீங்கள் கேட்டு ரசிக்க விரும்பினால் 0 43 42 24 40 30 என்ற கட்சவியனிற்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். இன்னைக்கு நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேர்கள் ஒரு வாரம் கழித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்று காலை 10:05 நீங்கள் கேட்டவை நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்க உடனடியாக வாட்ஸ்அப் எடுத்து வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய குரலில் நீங்கள் உங்களுக்கு பிடித்த பாடல், அந்த பாடலில் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்கள் குரலில் பதிவு செய்து அனுப்புவீங்க. பொன்னியின் புதுப்புனல் நிகழ்ச்சியில் நிறைவு பாடல் இதய முரளி திரைப்படத்திலிருந்து வளமரருக்கு. இந்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்துள்ள நேயர் கிருஷ்ணமால் மகேந்திரமங்கலத்திலிருந்து விரும்பி கேட்டிருக்காங்க. இது அந்த பாடல்

0: വൈക്കിംഗ് ബനിയൻസ് ആൻഡ് ബ്രീഫ്സ്.
1: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
1: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ் வழங்கும் பொன்னியின் புதுப்புனல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.
1: நேர்கள் கற்றரசு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. நேரம் 9 மணி. இனி கேட்கலாம்.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.
3: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் இப்பொழுது புதுப்பொலிவுடன் அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில். இங்கு அனைத்து வகையான அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்களும் சிறப்பாக செய்யப்படும். எங்களது பேத்தாலஜி லேபில் நவீன தொழில்நுட்ப கருவிகளுடன் முழு உடல் சிடி ஸ்கேன், FNA மற்றும் பயாப்சி செய்து தரப்படும். தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தருமபுரி.
2: தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸின் இனிய சொல்லமுது. வழங்குகிறார் தவத்திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள்.
4: ஒரு ஆய்வு செய்தி, ஒரு புள்ளிவர கணக்கு, 2011 புள்ளிவர கணக்கு. அந்த புள்ளிவர கணக்கு சொல்கிற அதிர்ச்சி செய்தி என்ன என்றால், இளம் குற்றவாளிகள், சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்ட இளம் குற்றவாளிகள், தொடக்கநிலை கல்வி பயிலுகிற மாணவர்கள் 1170 பேர், 617 பேர் தொடக்கநிலைக்கும் மேல்நிலை கல்விக்கும் இடைப்பட்ட மாணவர்கள் சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இளம் குற்றவாளிகளாக அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். 56 பேர் மேல்நிலை கல்விக்கு மேல் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். 240 பேர் கல்வியறிவு பெறாதவர்கள். ஆக இவ்வளவு பேரும் 2011 இளம் குற்றவாளிகளாக சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். இந்த அதிர்ச்சியான புள்ளிவர கணக்கை எடுத்துக்கொண்டு ஒருவர் திருக்குறள் அன்பர் ராஜரத்னம் என்பவர் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் வழக்கு தொடர்கிறார். இந்த வழக்கில் அவர் சொல்லுகிற செய்தி, இளம் குற்றவாளிகள் உருவாவதற்கு காரணம் அறச்சிந்தனைகள் நம் வகுப்பறையை விட்டு வெளியேறிவிட்டது. ஒரு காலத்தில் நீதி போதனைகள் நம் வகுப்பறையில் பயிற்றுவிக்கப்பட்டது. மாணவர்கள் குற்ற உணர்விலிருந்து விடுவிக்கப்பட்டார்கள். ஆனால் அப்படிப்பட்ட நிலை இல்லாத நிலையில்

0: நாம் குழந்தைகளுக்கு திருக்குறளை கற்றுத்தர வேண்டும். தமிழ்நாட்டு கல்விக்கூடங்களில் பள்ளிகளில் எல்லா மாணவர்களுக்கும் திருக்குறளை கற்பதற்கான ஆவண செய்வதற்கு அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று ராஜரத்தினம் என்ற திருக்குறள் அன்பர் தொடுத்த வழக்கிற்கு போற்றுதலுக்குரிய நம்முடைய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் அற்புதமான தீர்ப்பை எழுதினார்கள். என்ன தீர்ப்பு அது? திருக்குறளின் அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் குரட்பாக்களையும் தமிழக அரசு பாடத்திட்டத்தில் கட்டாயம் சேர்க்க வேண்டும் என்ற உத்தரவை, ஒரு மிகச்சிறந்த உத்தரவை வழங்கினார்கள். த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி லைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன். த ஃபியூச்சர் ஆஃப் எவ்ரி கண்ட்ரி லைஸ் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் யங்கர் ஜெனரேஷன். இட் இஸ் டியூட்டி ஆஃப் த ஸ்டேட் டு ஷோ தம் த ரைட்ஃபுல் பாத் அண்ட் தேர் இஸ் நோ அதர் பெட்டர் பிலாசபி தென் வாட் இஸ் பிரீச்சஸ் இன் திருக்குறள். திருக்குறளை விட அறச்சிந்தனைகளை இளைய தலைமுறைக்கு வழங்குவதற்கு வேறு அறநூல் தெரியவில்லை. அதனால் திருக்குறளை இளைய தலைமுறை கற்பதற்கு அறத்துப்பாலையும் பொருட்பாலையும் முழுமையாக கற்பதற்கு அரசு ஆவண செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள். இன்னிப்பார்கள், ஒரு அற்புதமான தீர்ப்பை போற்றுதலுக்குரிய நீதியரசர் மகாதேவன் அவர்கள் வழங்கியது இந்த இளைய தலைமுறையை சரியான பாதையில் செதுக்கி தருவதற்கு வழங்கப்பட்ட அருமையான தீர்ப்பாகும். நாம் குழந்தைகளை மருத்துவராக ஆசைப்படுகிறோம், பொறியாளராக ஆசைப்படுகிறோம், வழக்கறிஞராக ஆக்க ஆசைப்படுகிறோம், தொழில் முனைவோராக ஆக்க ஆசைப்படுகிறோம். ஒருபோதும் நாம் அவர்களை மனிதராக்க முயற்சிப்பதில்லை. மருத்துவராக, பொறியாளராக, சட்ட வல்லுநராக, தொழிலதிபராக வருவதை விட முதலில் நம் குழந்தைகள் மனிதர்களாக வளர வேண்டும், வாழ வேண்டும். அதற்கு திருக்குறள் நமக்கு முழுமையாக வழிகாட்டுகிறது. அது காட்டு வழி பாதைக்கு கைவிளக்கு, கடல் வழி பாதைக்கு கலங்கரை விளக்கு, மழை வழி பாதைக்கு குன்றின் மேலிட்ட விளக்கு. அந்த விளக்கொலியை நாம் நாளும் ஏற்றி வைப்போம். திருக்குறள் ஒளி வழியே இளைய தலைமுறையை சரியான திசையில் வழிநடத்துவோம்.
1: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கிய இனிய சொல்லமுது கேட்டீர்கள். வழங்கினார் தவ திரு குன்றக்குடி பொன்னம்பல அடிகளார் அவர்கள். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நேரம் காலை 9:05.

0: உற்றவன் தீர்ப்பான் மருந்துளை செல்வான் என்று அப்பால் நாற்கூற்றே மருந்து என்ற திருக்குறளுக்கு ஏற்றாற்போல் பிணிக்கு மருந்தாவது பிணியுற்றவன் அதனை நீக்கும் மருந்தாவான் அவனுக்கு உதவுவதே மருந்துகளாகும். அந்த வகையில் நோய் தீர்க்கும் முறையில் சிறப்பாக செயலாற்றுவது மருந்துகள். அந்த வகையில் இன்றைய வானொலியில் வசந்தம் பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி நேரலையில் பங்கேற்கிறார் தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 043-342 என்ற முன்னிணிப்போடு 24-40-30 என்ற எண்ணோடு மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும் மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம்.
1: முதுகுவலி, கழுத்துவலி, சயாட்டிகா, மூட்டுவலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
3: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
2: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
3: தொடர்புக்கு 8985712345.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
2: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
3: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
4: இன்றைய வானொலியில் வசந்தம் பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி நிலையில் பங்கேற்கிறார். தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள். சார் வணக்கம். இந்த இனிய வேளையில் பண்பலையோடு இணைந்திருக்கீங்க. இணைந்ததோடு மட்டுமல்லாம உங்களுடைய பொன்னான அறிமுகத்தை சொல்லுங்கய்யா.
5: ஐயா வணக்கம். காலை வணக்கம் அனைவருக்கும். காலை வணக்கம். என்னுடைய பெயர் சதாசிவம். நான் தருமபுரி மாவட்டம் கடத்தூர் கெடகரில் ஒரு கிராமத்துலேருந்து வந்திருக்கேன். நான் வந்து என்னுடைய படிப்பு வந்து லா முடிச்சிருக்கேன், எல்எல்பி முடிச்சிருக்கேன். தற்பொழுது நான் ஒசூரில் வந்து வசித்து வருகிறேன்.
4: சரிங்க சார். இந்த பார்மசி கல்லூரி எத்தனையோ படிப்புகள் இருக்குது, எத்தனையோ வந்து பாடப்பிரிவுகள் இருக்குது, எத்தனையோ நிறுவனங்கள் இருக்குது. அப்படி இருக்கிற தருணத்தில் இந்த பார்மசி கல்லூரி தொடங்குறதுக்கான ஒரு வாய்ப்பு எந்த மாதிரி வந்து ஊக்கத்தை கொடுத்ததுங்க?
5: ஐயா என்னென்ன, நான் வந்து ஒரு கிராமத்தில் இருந்ததால் எனக்கு இந்த பல் படிப்பினுடைய தாக்கம் அதிகமாக தெரிஞ்சுது. ஸோ வாழ்க்கையில் வந்து முக்கியமாக 5 வாழ்க்கை கல்வின்னு இருக்குது. நிறைய மாணவர்கள் கிராமத்தை ஏழை மாணவர்களுக்கு இது எட்டுறதில்ல. சரி என்னென்னா, எல்லாம் ஆர்ட்ஸ் காலேஜ் படிக்கிறாங்க, பிஏ படிக்கிறாங்க, இன்ஜினியரிங் படிக்கிறாங்க, அந்த மாதிரி படிக்கிற சூழ்நிலை. அது முடித்தா நம்ம கவர்மெண்ட் வேலைக்கு போகணுன்ற ஒரு மனநிலையில் தான் இருக்காங்க. அதுவுமே கல்வியில் பின்தங்கிய மாவட்டமாக இந்த தருமபுரி மாவட்டம் இருக்கிறது எப்பயுமே. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த மாணவர்களுக்கு இதனுடைய போதிய அவேர்னஸ் இல்லை, அதாவது விழிப்புணர்வு இல்லாத காரணத்தால் வாழ்க்கை கல்வின்னு ஒரு 5 இருக்குது. என்னென்னு கேட்டிங்கன்னா, மருத்துவம், நோ ரிட்டையர்மெண்ட், அட்வொகேட், இன்னும் வக்கீலுக்கு படிக்கிறவங்க நோ ரிட்டையர்மெண்ட், அடுத்தது மருந்தியல், ஃபார்மசிஸ்ட்டு, இவங்களுக்கும் நோ ரிட்டையர்மெண்ட்டு, ஆடிட்டர், சிஏ படிக்கிறவங்களுக்கும் நோ ரிட்டையர்மெண்ட்டு, அடுத்தது சிவில் இன்ஜினியர் படிக்கிறவங்களுக்கும் நோ ரிட்டையர்மெண்ட்டு. எதனால் இதை நோ ரிட்டையர்மெண்ட்டுனாக்கா, இது ஒரு டிகிரி தான். டிகிரி படித்து முடித்து கவர்மெண்ட் வேலைக்கு போயிட்டாலுமே கூட பின்னாடி 60 சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுத்து ரிட்டைர்மெண்ட் ஆகிறது வேண்டாம்.
4: கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயத்த சொல்லியிருக்கீங்க சார். ஏ அதாவது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் ஒரு அரசு வேலைக்கு போயிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த 60 நிறைவு செஞ்சுட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த தருணத்தில் ஒரு விழிப்பு இல்லாமல் இருக்கும். இந்த மாதிரி ஒரு கருத்தோட்டம் கண்ணோட்டம் உங்களுக்கு எப்போ வந்தது?
5: எனக்கு இப்போ நான் 2004 வென் ஐ ஸ்டார்டட் மை கரியர் இந்த எஜுகேஷன் ஃபீல்டுக்கு, நான் 2004 வந்து நான் இந்த ஃபீல்டுக்கு வந்தேன். அதாவது என்ன பண்ணுறது தெரியல. ஸோ நான் இங்கேருந்து பெங்களூரில் டீச்சர் ட்ரைனிங் இப்போ ஆரம்பிக்கும் போது அப்போ 2004 இந்த எஜுகேஷன் ஃபீல்டை சூஸ் பண்ணேன். இப்போ வந்து கடந்த 22 இந்த ஃபீல்டில் இருக்கிறதால, அது பார்மசி, அதாவது கல்வியல் கல்லூரி, நர்சிங் கல்லூரி, ஹெல்த் இன்ஸ்பெக்டர் கல்லூரி, அதாவது மெடிக்கல் ஓரியன்டாக இருக்கிற கல்லூரிகளெல்லாம் ஆரம்பிச்சுட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 3 வந்து நான் இதை நல்லா ரிசர்ச் பண்ண மக்களுக்கு வந்து இன்னும் இந்த மருந்தியல் கல்லூரி, அதாவது பார்மசி காலேஜ் பண்ணோம்னா இன்னும் அவேர்னஸ் இருக்கும் மக்களுக்குன்றதால் இந்த 2023 இந்த கல்லூரியை ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் நான். ஸோ இது வந்து மக்களுக்கு நிறைய பேருக்கு, நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும், மனிதர்கள் இருக்கும் வரை இந்த மருந்து இருந்தே இருக்கும். அதனால் அந்த மருந்துடைய மகத்துவம் மக்களுக்கு போய் சேரணும். அப்போ வந்து இந்த நாட்டு மூலிகைகளை வச்சு பயன்படுத்தியிருந்தாங்க. இப்போ அலோபதி நமக்கு இந்த மருந்து கம்பல்சரி ஆகிடுச்சு. இந்த கொரோனா காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இந்த மருந்து ரொம்ப இதனுடைய
4: அவசிய
5: தேவையாக இருந்தது இல்லையா. அதனால தான் நம்மளே நம்ம கிராமத்தில் ஏழை மக்களுக்கு இந்த மருந்தியல் கல்லூரியை வைக்கணும் அப்படின்னா கோயம்புத்தூர் போகணும், சென்னை போகணுன்ற இடத்துல இல்லாமல் நம்ம ஊர்லேயே ஒரு காலேஜ் இருக்கட்டுமேன்றதுக்காக தான் நான் நம்ம ஊரை சூஸ் பண்ணி நம்ம ஊரில் காலேஜ் ஆரம்பிக்கிறதுக்கு வாய்ப்பு ஏற்படுத்தி.
4: நிச்சயமாக அதை வந்து ரிட்டையர்மெண்ட் இல்லாத ஒரு கோர்ஸும் படிப்பும் வந்து துவங்கியிருக்கீங்க. கண்டிப்பாக அது அந்த சார்பாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார்.
5: நன்றி நன்றி.
4: நிகழ்ச்சியில் இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். சரிங்க சார், இந்த பார்மசி கல்லூரியில் என்ன மாதிரியான கோர்ஸ் எல்லாம் இருக்குங்க சார்?
5: ஃபார்மசியில் வந்து பார்த்தீங்கன்னா 4 விதமான கோர்ஸ் இருக்குது. டிப்ளமோ இன் ஃபார்மசி, பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி,

0: முடித்தோடனே பிஜி எம் ஃபார்ம் இருக்குது,
1: உயர்கல்வி,
0: ஆ உயர்கல்வியில். அதுக்கடுத்தது ஃபார்ம் டி இருக்குது. ஸோ இது நாலுக்குமே நாலு விதமான வேரியண்டட் இருக்குது. ஸோ இப்போ அதனால் வந்து இப்போ நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஃபார்மசிஸ்ட் படித்தவங்க ஒன்லி மெடிக்கலில் ஓரியன்டாக இருக்கலாம், ஃபார்ம் டி படித்தவங்க ரிசர்ச் ஓரியன்டாக போகலாம். ஆனால் ஃபாரினுக்கு படிச்சுட்டு வெளியே ஃபாரினில் போனால் டாக்டராகவே அவங்க ஆக்ட் பண்ணலாம், டாக்டராகவே ட்ரீட் பண்ணுறதுக்கான பரம்பரை முழு சுதந்திரமாக அங்கே உண்டு. நம்ம இந்தியாவில் அது கம்மியாக இருக்குது, இல்லவே இல்லை. வருங்காலங்களில் தமிழ்நாடு அரசாங்கம் இல்லை இந்திய அரசாங்கம் அதுக்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுக்கலாம் மேபி.
1: சரிங்க சார், இங்கே ஃபார்மசி வந்து முடிச்சுட்டு வெளிநாடுகளில் வந்து வேலை செய்கிறான வாய்ப்புகள் இருக்குங்களா?
0: நிறையா ஏராளமான வாய்ப்புகள் இருக்குது உலகம் முழுக்கும். அதுவும் இந்தியாவில் படிச்சுட்டு போகிற மாணவர்களுக்கு வெளிநாடுகளில் வந்து ஏராளமான வாய்ப்புகள் காத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் மக்களாகிய நம்ம மாணவர்கள், ஏழை மாணவர்களுக்கு இது எட்டுறதில்லை. இது போய் எட்டுனா அந்த வாய்ப்புகள் வந்து நம்ம கிராமத்து மாணவர்கள் பயன்படுத்தி கொண்டாங்கன்னா என்ன, நம்மளில் ஒரு இன்ஃபீரியாரிட்டி இருக்குது பசங்களுக்கு, ஏழை மாணவர்களுக்கு. நம்ம வெளியில் போய் எப்படி பேச முடியுமா? எனக்கு, நான் ஒரு கிராமத்துலேருந்து வந்ததில் எனக்கு லாங்குவேஜ் தெரியாது இருந்தது. எனக்கு கன்னடா தெரியும், தமிழ் தெரியும், தெலுங்கு தெரியும், இந்தியும் தெரியும், இங்கிலீஷும் தெரியும். காரணம் என்னென்னா அவேர்னஸ் இல்லை, நம்ம செல்ஃப் கான்ஃபிடென்ட்டாக நம்ம கற்றுக்கணும்னு ஒரு முடிவு வரணும். மாணவர்கள் அதுலேருந்து வெளியே வரலன்னும் அதுதான் மெயின்.
1: கண்டிப்பாக ஒரு சிறு கிராமத்துலேருந்து ஒரு நிர்வாகத்தையும் நிர்வாக பொறுப்பையும் திறன்பட நடத்திட்டு இருக்கீங்க சார். இனிப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: வணக்கம்
1: மூர்த்தி ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: சொல்லுங்களேன்
1: உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க. சரிங்க சார், இந்த ஃபார்மசி கல்லூரியில் நிறைய கோர்ஸ்கள்லாம் சொல்லியிருக்கீங்க, இந்த ஃபார்மசி படிப்புகளுக்கு என்ன மாதிரியான கல்வி தகுதி பெற்றிருக்கணும் மாணவர்கள்?
0: இது நல்ல கேள்வி கூட உங்களுக்கு. என்னென்னா நிறைய ஏழை மாணவர்களுக்கு இது எற்றதும் இல்லைன்றத விட நல்ல ஒரு கேள்வியாக நான் கருதுகிறேன். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் ப்ளஸ் டூவில், அதாவது ப்ளஸ் டூ டுவெல்த்து, ப்ளஸ் டூ முடி ப்ளஸ் டூவில் மேக்ஸ் பயாலஜி படிச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருந்தா எலிஜிபிள். ஸோ டென்த்து கிடையாது, டிப்ளமோ. இப்போ எதுவாக இருந்தாலும் இப்போ எந்த எஜுகேஷன் படிக்கணும்னாலும் டென் ப்ளஸ் டூ ப்ளஸ் த்ரீன்னு வருவாங்க. இப்போ டென்த்து முடிச்சு டுவெல்த்து முடிச்சிருந்தா மட்டும்தான் இந்த எஜுகேஷனில் படிக்கணும். இந்த காமர்ஸ், ஹிஸ்ட்ரி, எக்கனாமிக்ஸ் படித்த மாணவர்களுக்கு இது எலிஜிபிள் வர்றது இல்லைங்க. சயின்ஸ் ஓரியன்டாக பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படித்த மாணவர்கள் அனைவரும் இதை வந்து பயின்றலாம்.
1: கண்டிப்பாக எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா முடித்த உடனே ஏதாவது வந்து சேரணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருக்கு இல்லைங்களா? இதை சேர்றது அப்படின்ற ஒரு கருத்தோட்டம் ஒரு சந்தேகத்திலே இருப்பாங்க. அந்த மாதிரி சூழ்நிலையில் வந்து மாணவர்கள் இந்த ஃபார்மசி கல்லூரியை முன்னெடுக்கிறதுக்கான ஒரு கருத்துக்களை சொல்லுங்களேன். இந்த கோர்ஸு நான் எடுக்கிறேன் அப்படின்னா அவங்களுக்கு மோட்டிவேஷனை என்ன சொல்லலாம்?
0: அதுதான் நல்லது, நல்லதும் கூட இது. ஏன்னா இந்த மாணவர்கள் ஏன் இதை சூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு நான் சொன்னேன், நீங்கள் டிகிரி படித்தா கவர்மெண்ட் வேலைக்கு போகலாம். ஆனால் இந்த ஃபார்மசிஸ்ட் படிக்கிறதால நிறைய மருத்துவங்களில் டாக்டர்ஸ் நிறையா இருக்காங்க, ஓன் கிளினிக் வச்சுக்கலாம். இவங்களே வந்து கிளினிக் மீன்ஸ் மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம்.
1: அதாவது தனி
0: தனியாக தனிப்பட்ட முறையில் மருந்து கடை, மருத்துவ இது மெடிக்கல் ஷாப் வச்சுக்கலாம். அது வந்து மெயின் வந்து இது வந்து அவங்களுக்கு ஓனாக லேர்னிங் அர்னிங் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் ஜாப்புக்கு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது, தனிப்பட்ட முறையில் இவங்களும் வந்து மெடிக்கல் ஷாப் வச்சுன்னு லைஃப்பை லீன் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் வாய்ப்பு நிறையா இருக்குங்க.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: சார் வணக்கம் சார், நான் சொல்லிருந்து மூர்த்தி பேசுறேன்.
1: மூர்த்தி சார் சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: படிச்சா என்னென்ன வேல்வி இருக்கு, அதை எப்படி படிக்கணும், எந்த லைன்ல போகணும், அதை கொஞ்சம் சொல்லுங்க.
1: என்ன என்ன சொல்லுங்க சார்?
2: பிசியோதெரபி, பிபிடி.
1: பிசியோதெரபிங்களா?
2: ஆமாங்க.
0: பிசியோதெரபி படிக்கிறது கூட நல்ல கோர்ஸ் தான் சார். என்னென்னா இன்னைக்கு ஆர்த்தோபெடிக் வந்து நிறைய மாணவர் நிறைய பேர் ஆக்சிடென்ட் ஆகிடுது. ஸோ அதனால வந்து எல்லா துறையிலுமே இன்னைக்கு கவர்மெண்ட்ல பிசியோதெரபி இருக்கு, கவர்மெண்ட் ஜாபும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு. அது இல்லாம இவங்க வந்து படிக்கிறதால தனியாகவே கிளினிக் வச்சுக்கலாம். அதாவது இப்போ முன்னெல்லாம் டாக்டர்கிட்ட போவாங்க, ஆர்த்தோ ஒன்லி ஆப்ரேஷன் பண்ணி விட்டுடுவாங்க, அதுக்கு அடுத்த ஸ்டெப்பு வர்றவங்களே இந்த பிசியோதெரபிஸ்ட் தான்.
1: அதாவது வீட்டிலே ஒரு சிலர் வந்து செய்ய சொல்லுவாங்க, ஆனால் பிசியோ ஒரு 15 நாளைக்கு செய்யுங்க அப்படின்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சென்டரை தான் நான் நாடுவாங்க.
0: கண்டிப்பாக
1: அது மாதிரி கோல்டன்
0: ஆப்பர்ச்சுனிட்டிஸ். அதுவும் இந்த நம்ம நாட்டை விட வெளிநாட்டுகளில் இன்னும் வாய்ப்புகள் அதிகமாக, பிசியோதெரபிக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க, படிக்கலாம்.
1: சரிங்க சார், சிறப்பா சொல்லிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம், யார் எங்க இருந்து?
3: ஐயா சிறப்பவர்கள் இருக்கும் உங்களுக்கும் காலை வணக்கம். நல்ல ஒரு அற்புதமான தலைப்பு வச்சு நேயர்களுக்கு பங்களிப்போட செய்திருக்கிறீங்க. ஐயா வணக்கம். உங்களுக்கு
0: ஐயா வணக்கம்.
1: ஐயா இருக்காங்க சொல்லுங்க.
3: ஐயா நீங்க படிச்சது சட்டம், இருந்தாலும் மருத்துவத்துறை சார்ந்து மற்றவர்களை சென்றடைய நோக்கம் எப்படி வந்துச்சு அதை பத்தி சொன்னா கேட்டுக்கிறியா?

0: ஆ கரெக்டு தாங்க ஐயா. சார் நன்றி இந்த கேள்வி கேட்டதுக்கு. ஏன்னா நாம் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறதால ஏன்னா எல்லாத்தையுமே ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கணுன்ற ஒரு ஆர்வம் வந்ததுங்க ஐயா. இப்போ கல்வித்துறையிலே நான் இருக்கிறதால, எந்த காலேஜ் இருக்கிறதால, இது எப்படி இருந்தால் நல்லா இருக்குன்றது அந்த ஆர்வத்தின் காரணத்தால் தான் இந்த ஃபீல்டை நான் தேர்ந்தெடுத்தேன். அதுலேயும் இது எஸ்பெஷலி மருந்து கல் அது ஃபார்மசி கல்லூரி பார்த்தீங்கன்னா மக்களுக்கு நல்ல சேவை செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மையான ஒரு நிர்வாகங்க. அதனால தான் இந்த காலேஜ் ஆரம்பிச்சிருக்கோம் நாங்கள்.
1: நீங்கள் முதலே சொல்லியிருக்கீங்க சார், இப்போ வந்து சட்டம் பயின்றீங்க, அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா கிராமப்புறத்திலிருந்து ரொம்ப பாடுபட்டு வந்து முன்னேறி வந்திருக்கீங்க. நம்ம கிராமப்புறத்தில் சார்ந்த மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரசு வேலையை தாண்டி வாழ்க்கையில் 5 வாழ்க்கை கல்வின்னு இருக்குன்னு சொல்லிங்க, அதில் ஃபார்மசி ஒன்று சொல்லியிருக்கீங்க. ஏன்னா ஃபார்மசி வந்து பார்த்திங்கன்னா அரசு வேலையை தாண்டி அதுக்கப்புறம் தனியாக தொழில் தொடங்குறதுக்காகட்டும் தனி பணி கடைசி வரைக்கும் செய்கிறதுக்கான ஒரு ஊன்றுகோலாக வந்து இந்த ஃபார்மசி இருக்குது.
0: கண்டிப்பாக கண்டிப்பாக. அது இல்லாமல் கவர்மெண்ட் இல்லை ப்ரைவேட் கம்பெனிகளெல்லாம் லேக்ஸ் டுகெதர் சம்பளமும் கொடுக்குறாங்க. நல்லா படித்து அதாவது ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து நம்ம நினைக்கிறோம் ஆர்&டி ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்லாம் மெடிசன் தான் இம்பார்ட்டண்ட்டு, மருந்து தான் இன்றைக்கி உலகத்தையே ஆளக்கூடிய உலகத்தையே வந்து கண்ட்ரோலில் வச்சுக்கிறது வந்து மெடிசன் மட்டும்தான். அதனால் வந்து எல்லா மெடிசன் கம்பெனிலையும் ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரிசர்ச் ஓரியன்டாக இருக்குது, நோ ரிட்டைர்மெண்ட்டு, லைஃப் வந்து பீஸ்ஃபுல்லாக எடுத்துகிட்டு போகலாம், அவங்களுக்கு எந்த மென்டல் ட்ரெஸ்ஸும் இருக்கும் இருக்காது 99%.
1: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
2: ஹலோ
1: ஐயா, வணக்கம். யார் எங்கிருந்து?
2: வணக்கம், நான் பாப்பாரப்பட்டிலிருந்து நவீன் பேசுகிறேன்.
1: நவீன் சொல்லுங்க, உங்களுடைய சந்தேகங்கள் ஐயா கிட்ட.
2: வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, வணக்கம்.
2: சார், அதாவது என்னுடைய கேள்வி என்னன்னா, நீங்க ஃபார்மசில மருந்து தயாரிக்கிறத பத்தி கோர்ஸ் பண்றீங்க. எனக்கு என்ன சந்தேகம்னா, இப்ப நிறைய இப்ப நம்ம நாட்டுல ஊசி தயாரிக்கிறதுக்குன்னு கம்பெனி இருக்கு, அந்த மருந்து தயாரிக்கிறதுக்கு, அப்புறம் ட்ரிப்ஸ் தயாரிக்கிறதுக்குன்னு குளுக்கோஸ் போடுறதுக்கு ஒரு தயாரிக்கிறது கம்பெனி இருக்கு, வென்டிலேட்டர் இருக்கு, இந்த கட்டு டேமேஜ்னு இந்த மாதிரி. அதாவது டாக்டர் மட்டும் ஃபார்மசிங்கிறத தாண்டி இப்ப ஒரு ஆபரேஷன் இவ்வளோ இது வந்து தேவைப்படுது.
1: அதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்
2: படிச்சிருக்கு, இது எல்லாத்தையும் வெளியில இருந்து வருது நிறைய. ஊசி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுல மருந்து நிறைய தயாரிக்கிறாங்க, ஆனா ஊசி ட்ரிப்ஸ் எல்லாம் நான் பார்த்த வரைக்கும் மும்பை கொல்கத்தா அந்த மாதிரி அந்த விளம்பரத்துல போட்டிருக்காங்க அந்த பாக்ஸ்ல வந்து. அப்படிங்கிறப்ப இதுக்கான வேலை வாய்ப்பு படிப்பு எல்லாம் வந்து எங்க எங்க எந்தெந்த இடத்துல இருக்கு, இதுக்கான ஸ்கோப் என்ன இருக்கு, நம்ம பக்கம் அதுக்கான வாய்ப்பு இருக்கு, அதை பத்தி ஒரு விரிவான தகவல் சொன்னா நல்லா இருக்கும். நன்றி.
0: நீங்கள் கேட்டது கரெக்டு தாங்க. ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து எஸ்எஸ்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல், அதை பார்த்தீங்கன்னா அந்த மெட்டீரியல் வந்து நமக்கு இப்போ இந்தியாவிலே ஆரம்பிக்கலாம், ஆரம்பிக்கக்கூடாதுலாம் இல்லைங்க, தமிழ்நாட்டிலையும் ஆரம்பிக்கலாம், கம்பெனி ஆரம்பிக்கலாம். ஸோ இங்கே தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா இப்போ ஒசூர் இண்டஸ்ட்ரியல் ஏரியா இருக்குது, சென்னை இருக்குது. ஸோ அதுக்கான முதலாளிகள் வந்து இங்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு, ஆனால் ஆல்ரெடி அங்கே கம்பெனி இருக்கிறதால அவங்க அந்த மேனுஃபேக்சரிங் பிளான்ட் அங்கே இருக்குது. அதனால் அது ஒன்றும் தமிழ்நாட்டில் அது இருந்தால் கண்டிப்பாக மெடிசன் கம்பெனி எல்லாமே தமிழ்நாட்டிலே இருக்குது. ஒரு சொல்லி இருக்குது, பெரிய பெரிய மைக்ரோ லேப் இருக்குது, பெரிய பெரிய பாண்டிச்சேரியில் இருக்குது, சென்னையிலும் இருக்குது. அதனால் இந்த சார் சொன்ன மாதிரி இந்த நீடில்ஸ் எல்லாம் தயாரிக்கிறது வந்து சில இடத்துங்களில் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதையே போதுமான அளவுக்கு
1: அதுலேயும் வேலைவாய்ப்புகள்
0: இருக்குது. இந்த கோர்ஸ் படிக்கணுன்றதாலலாம் இல்லை, அது சாதா டிகிரி படித்தவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, ஃபார்மசி முடித்தவங்க எடுத்துகிட்டு போகிறாங்க, லேப் டெக்னீஷியன் படித்தவங்களும் எடுத்துகிட்டு போகிறாங்க, அதெல்லாம் ஒன்றும்
1: இல்லை. சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி, குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி, வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை, எளிய தவணை முறை வசதி, தரம், நம்பிக்கை, வசந்த் அண்ட் கோ.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரிவர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் மைந்த ரோடு, சேலம்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சிவ முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
2: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
3: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
4: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ்
2: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக், ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எம்சிஏ, எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டோனமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸ்க்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள், பர்னிச்சர்கள், மளிகை மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட், சேலம், என்எஸ்பி ரோட், திரு.
4: ரத்த மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி, கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் எம்கே மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
5: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
6: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
5: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
7: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று காலை 10:30 உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
8: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
9: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
10: தொடர்புக்கு 8985712345.
11: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை, ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.

இன்றைய வானிலையில் வசந்தம் நிகழ்ச்சியில் பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 kg 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
4: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7,

0: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இன்றைய நிகழ்ச்சியில் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
2: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
1: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
3: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்தன் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டோவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்தன் கோ.
4: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா. அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில் தர்மபுரி.
5: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
0: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள். நேர்கள் நிகழ்ச்சியில் பார்மசி படிப்புகளில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி உங்கள் சந்தேகங்களை தெளிவுபெற அழைக்க வேண்டிய தொலைபேசி எண்கள் அறிமுக நேர்கள் 0434-42 என்ற முன்னிணிப்போடு, 24-40-30 என்ற எண்ணோடு, மற்றொரு எண்ணாக 94-86-81-10-25 என்ற எண்ணிலும், மற்ற நேர்கள் 24-40-31 என்ற எண்ணோடு 94-86-65-20-25 என்ற எண்ணில் அழைத்து பங்கு பெறலாம். சார், நிறைய வந்து தகவல் வளர்ந்து கொடுத்துட்டு வரீங்க சார். பார்மசி படிப்புகளில் பார்த்தீங்கன்னா பள்ளி மாணவர்களுக்காகட்டும் அவங்க பயன்பெறும் வகையில் அரசு உதவிகள் என்னெல்லாம் வழங்கப்படுதுங்க சார்?
7: இது ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்டின்னு. ஏன்னா இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஏழை மாணவர்களுக்கு, அது எஸ்சி எஸ்டி மாணவர்களுக்கு வந்து முன்ன உதவித்தொகை, கல்வி உதவித்தொகை, ஸ்காலர்ஷிப் பார்த்தீங்கன்னா டிப்ளமோ பார்மசிக்கு 25, முன்ன டிப்ளமோ பார்மசி கிடையாதுங்க, டி ஃபார்மு, பி ஃபார்மு, எம் ஃபார்மு, ஃபார்ம் டி வரைக்கும் இதில் இருக்குது. இதில் பி டிப்ளமோ ஃபார்மசிக்கு 25,000 ரூபாய் கல்வி உதவித்தொகை தமிழ்நாடு அரசு வழங்குறது. பி ஃபார்முக்கு வந்து இப்போ லாஸ்ட் இயர் வந்து 55,000 கொடுத்தாங்க, இப்போ 1 லேக்காக கிரெடிட் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க போல். ஸோ ஃபார்மசிக்கு எம் ஃபார்முக்கு உண்டு, ஃபார்ம் டிக்கு வந்து 500 லேப்ஸ் ஃபர் இயர் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அது இல்லாமல் எஸ்சி எஸ்டிக்கு இல்லாமல் முதல் பட்டதாரிகளுக்கும் வந்து 18,000 ரூபாய் தமிழ்நாடு அரசாங்கம் உதவித்தொகை வழங்கிட்டு இருக்கு. இதெல்லாம் வந்து மக்களுக்கு வந்து அவ்வளோ என்ன முதல் பட்டதாரியவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க இல்லைங்களா, இதை பேஸ் பண்ணி மாணவர்கள் படிக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பசங்க பயன்படுத்திக்கலாம் மாணவர்கள். இது வந்து நிறைய மாணவர்களுக்கு வந்து இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ சார் இந்த காலேஜில் அட்மிஷன் போட்டோம்னா எனக்கு அப்படி வாங்குறாங்க இப்படி வாங்குறாங்கன்றதெல்லாம் இல்லை. ஸோ இந்த கவர்மெண்ட் பீஸை கட்ட, கவர்மெண்ட் உதவித்தொகையை சரியான முறையில் எட்டுமே மாணவர்களுக்கு கல்லூரியில் கொடுத்துட்டானா பிரச்சனை கிடையாது. அந்த மாணவர்கள் தனக்கு வர்ற பணத்தை வச்சுட்டு செலவு தான் பண்ணுறாங்க தவிர அந்த கல்லூரிக்கு கட்டுறதில்ல. அந்த உதவித்தொகையை வாங்கி இவங்களே ஜாலியாக இருந்துடுறாங்க. கல்லூரிக்கு கட்டிட்டு நம்ம படிக்கணுன்ற எண்ணம் அவங்களுக்கு உருவாகணும்.
0: நல்ல அந்த உதவித்தொகையை சரியான முறையில்
7: பயன்படுத்தணும். படித்து அவங்க போனாங்கன்னா நல்லாயிருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
0: சரிங்க சார், இந்த பார்மசி தவிர வந்து வேறு என்ன படிப்புகள்லாம் இருக்குங்க சார்?
7: நம்ம பார்மசியில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கேம்பஸில் வந்து கல்வியியல் கல்லூரி, அதாவது பிஎட் காலேஜ் இருக்குது. அடுத்தது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் காலேஜ் இருக்குது, சானிட்டரி அண்ட் ஹெல்த் இன்ஸ்பெக்டர் காலேஜ் இருக்குது. ஃபார்மசி இந்த 2-3 கோர்ஸும் நம்மள சீரும் சிறப்பாக நடத்திட்டுருக்கணுங்க.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம்.
8: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி. நான் வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுகிறேன்.
0: சந்திரசேகர் ஐயா, உங்களுடைய

0: ஐயா கிட்ட கேளுங்க.
1: ஐயா, அந்த பார்மசி கோர்ஸ் எடுத்து படிக்கிறவங்க அதற்குரிய ரிசர்ச் படிப்புகள் அப்படிங்கறது இருக்கா? அதற்கு அரசாங்கத்தினுடைய உதவி அப்படிங்கறது கிடைக்குமா? அது ஒண்ணும் அயல்நாட்டு வேலை வாய்ப்புகள் அப்படிங்கறது ரிலேட்டட் டு பார்மசி இருந்ததுன்னா எந்த நாடுகள்ல ஓபனிங் அப்படிங்கறது அதிகமாக இருக்கு? இதுல காசு அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஹையர் பேக்கேஜஸ்ல அயல் நாடுகளுக்கு அப்சர்வ் பண்ணிக்கிறதுக்கு ஒரு சான்ஸ் இருக்கா? அதை பத்தியும் சொல்லுங்க ஐயா.
2: ஐயா கரெக்டு தான், நன்றி. இது என்ன நீங்கள் கேட்ட கேள்வி, ஸ்காலர்ஷிப்பு ஹையர் எஜுகேஷனுக்கு 100% ரிசர்ச் இருக்குங்க. அதுதான் ஃபார்ம் டி சொன்னேன், அதில் எம்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுலேயும் பிஹெச்டி படிக்கலாங்க ஐயா. அது ஒன்றும் இது இல்லை, ரிசர்ச்சுக்கு நிறையா வாண்டட் இருக்குங்க. ஆல் ஓவர் வேர்ல்டில் ஆர்என்டி, அதுதான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்னு சொல்கிறாங்க இல்லைங்களா. மெடிசின்ஸுக்கு எப்பயுமே எவர் கிரீன் தாங்க. அதே மாதிரி கவர்மெண்ட் அரசாங்கத்தில், இந்தியன் கவர்மெண்ட் அரசாங்கத்திலையும் தமிழ்நாடு கவர்மெண்ட் அரசாங்கத்திலையும் உதவித்தொகை எல்லா கோர்ஸுக்குமே உண்டுங்க. இதுக்கு ரிசர்ச்சுக்குன்னே சொல்ல வரலைங்க, எல்லா கோர்ஸுக்குமே வந்து நம்ம அரசாங்கம் வந்து கல்வி உதவித்தொகை வழங்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இதை தேர்ந்தெடுத்து படிக்கிறது தப்பே கிடையாதுங்க.
0: சரிங்க சார், இந்த ஃபார்மசி படிப்புகளில் இந்த டி ஃபார்ம், பி ஃபார்ம், பி ஃபார்ம் அது மாதிரிலாம் சொல்லியிருக்கீங்களே சார், ஃபார்ம் டி இந்த மாதிரி உயர்கல்விங்கெல்லாம் எத்தனை வருடங்கள் வந்து அதனுடைய கோர்ஸ்?
2: எஸ், நல்ல கேள்வி. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, டிப்ளமோ ஃபார்மசி 2 இயர்ஸ் படிக்கணுங்க, பேச்சலர் ஆஃப் ஃபார்மசி 4 இயர்ஸ் படிக்கணுங்க, ஃபார்ம் டி வந்து 6 இயர்ஸுங்க. ஃபார்ம் டி வந்து 6 இயர்ஸ் படிக்கணும். பார்த்தீங்கன்னா 5 இயர்ஸ் கோர்ஸ்ல 1 இயர் இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், மெடிக்கல் தான், மெடிக்கல் மாதிரி தான் அதுவும். ஸோ அதனால் வந்து இது இந்த கோர்ஸ் வந்து இப்போ போயிடும்.
0: சரிங்க சார், ஏன் அந்த கொஸ்டின் வந்து கேட்குறேன்னா, பார்த்தீங்கன்னா எல்லா பாடப்பிரிவுகளும் ஒரு முக்கியத்துவந்த பாடப்பிரிவுகளும் இருக்கும் இல்லைங்களா. நிறைய வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து அதில் வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சேரக்கூடிய பாடப்பிரிவுனா எதுங்க சார்?
2: இப்போ மொத்தமாக
0: ஃபார்மசி இல்லைங்க சார்,
2: ஃபார்மசிஸ் வந்து காமன் தான். ஃபர்ஸ்ட் இயர் பி ஃபார்ம்ல வந்து ஃபார்மசி காமன் தான். எம்ஃபார்ம் பண்ணும்போது தான் கோர்ஸ் வந்து நிறையா, ஒரு 5 பிரிவு 4 பிரிவு கூட வருது, பார்மகாலஜி, பார்மகாக்னிஸ்டு. ஸோ ஒரு 4-5 கோர்ஸ் உள்ளே இருக்குங்க. அது வந்து பிஜி பண்ணும்போது தான் ஸ்பெஷலைசேஷன் வரும், மற்றபட்டுக்கெல்லாம் நார்மல் கோர்ஸ் தான்.
0: சரி,
2: இன்னொன்று என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு வார்த்தையும் சொல்லிடலாம், மக்களுக்கு சென்றடையிட்டோம். நான் எல்லாருக்கும் வந்து ஏன் ரெஃபர் பண்ணுறேன்னா, டி ஃபார்மோட பி ஃபார்ம் படிங்க. ஏன்னா டிப்ளமோ ஃபார்மசி படித்தா எந்த காம்படேட்டிவ் எக்ஸாம்னு எழுத முடியாது. ஆனால் ஃபார்மசி பி ஃபார்ம் படித்தா ஆஸ் ஃபார் டிகிரி மாதிரியே தான். நீங்கள் இப்போ எனி கவர்மெண்ட் ஜாப்புக்கு காம்படிட்டிவ் டிஎன்பிசியோ இல்லை யூபிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்போ பி ஃபார்ம் படித்தா கிடைக்குதுன்றதில். ஏன்னா டி ஃபார்ம் படித்தா திருப்பி நீ ஃபார்மசி படிக்கணும்னு போகும்போது திருப்பியும் நீ லேட்டரல் என்ட்ரியில் போய் தேர்ட் இயரில் போய் ஜாயின் பண்ண, தேர்ட் இயர் வரைக்கும் 5 இயர்ஸ் ஆகிடுது. இப்போ டைரெக்டாக பி ஃபார்ம் படித்தா 4 இயர்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த மக்களுக்கு வந்து புரியணும் அப்படின்னாக்க, டைரெக்டாக என்னுடைய பர்சனல் அட்வைஸ் என்னென்னா, பி ஃபார்ம் ஆரம்பிக்கலாம். பி ஃபார்ம்லேருந்தே கூட அவங்களுடைய கல்வியை ஆரம்பிக்கலாம். ஏன்னா அது முடிச்சு கவர்மெண்ட் வேலைக்கு கூட வாய்ப்பு இருந்தால் போயிடலாம். இப்போ எதாவது தாசில்தாராவில் இப்போ குரூப் 1 குரூப் 2 எழுதலாம், யூபிஎஸ் டைரெக்டாகவும் எழுதலாம். அதுக்கான வாய்ப்பு வந்து அது என்ன டிகிரி கோர்ஸ்.
0: சரிங்க சார், அதுக்காக தான் சார் கேட்டேன். பி ஃபார்ம் டி ஃபார்ம் அதாவது நிறைய பேர் வந்து இன்ட்ரெஸ்ட் எடுத்து சேருவாங்க இல்லைங்களா, வேலை வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கும் அப்படின்ற.
2: டிகிரி முடித்தவர்கள், ஆமாம், டிகிரி முடித்தவர்கள் வந்து டிப்ளமோ ஃபார்மசி படிக்கலாம். ஏன்னா ஒரு மெடிக்கல் ஷாப் இன்றைக்கி மெடிக்கல் வைக்கணும், மெடிக்கல் ஷாப் வச்சுக்கணும் அப்படின்னா, மருந்து கடை வைக்கணும் அப்படின்னாக்க டிப்ளமோ ஃபார்மசி இருந்தாவே போதுமானது. அதே மாதிரி கவர்மெண்ட் ஜாப்புக்கு உள்ள, இப்போ நம்ம கவர்மெண்ட் மெடிக்கலில் ஒர்க் பண்ணணும், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் ஒர்க் பண்ணணும், இல்லை மெடிக்கல் காலேஜில் ஒர்க் பண்ணனாக்க டி ஃபார்ம் படித்தாலையும் எக்ஸாம் எழுதலாம். இப்போ எம்ஆர்பி மூலிமா ரெக்குவர்மெண்ட் வைக்கிறாங்க. டிப்ளமோ ஃபார்மசி அண்ட் பி ஃபார்மசி, எம் ஃபார்மசி, ஃபார்ம் டி படித்தவங்களும் இந்த எக்ஸாம் எழுதி உள்ளே போகலான்றதுக்கான வாய்ப்பு அரசாங்கத்தில் நல்ல ஒரு இதாக இருக்குங்க.
0: சரிங்க சார், இந்த ஃபார்மசி படிப்புகளில் வேலை வாய்ப்புகள் எப்படி இருக்குங்க சார்?
2: வேலை வாய்ப்பு எந்த கோர்ஸுமே, எந்த
0: நான் முடிச்சிட்டேன் ஃபார்மசி கோர்ஸ் முடிச்சுட்டேன்,
2: எஸ் எஸ்,
0: என்ன மாதிரி வேலை வாய்ப்புகளெல்லாம் இருக்குங்க
2: சார்? நிறைய, அதுதான் ஃபார்மசிஸ்ட்டில் வந்து நிறைய கம்பெனிஸ் எல்லாம் ஓப்பன் நிறையா இருக்குது, நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸில் நிறைய ஓப்பன்ஸ் இருக்குது. அதே போல் நிறையா வந்து ஹாஸ்பிட்டலுங்களே ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் இருக்குது, நம்மளே தனிப்பட்ட முறையில் கூட கிளினிக் வச்சுக்கலாம். ஸோ இது எல்லாம் நிறைய ஆப்ஷன்ஸ். நான் படிச்சுட்டுன்னு சர்டிஃபிகேட் வச்சுட்டு வீட்டில் இருக்கக்கூடாது. மாணவர்கள் படித்தவர்கள் தன் வேலையை தேடணும் நிறையா. அதாவது இது பெரிய உலகத்தில் வந்து எல்லாமே மருந்து இல்லைன்னா வாழவே முடியாதுன்ற அளவுக்கு வந்துடுச்சு இன்னைக்கு.
0: அதனால வந்து நோய் இருக்கும் வரை
2: மருந்து இருக்கும் ஒன்று. ரெண்டாவது வந்து மாணவர்கள் வந்து வெளியே போகணும், படிச்சுட்டு வந்து வெளியில் போய் நான் சம்பாதிக்கணும் அப்படின்ற எண்ணம் அவனுக்கு வரணும், ஊக்குவிக்கணும். படிச்சுட்டு வீட்டில் தான் ஏட்டு புத்தகம் கறிக்கு உதவாது, புஸ்தகத்தில் படிக்கிறது நமக்கு உதவாது. அது எக்ஸ்பெரிமெண்ட்டில் போய் பசங்க வந்து அனுபவம் சர்வீஸ் வாங்கணும், வெளியில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் வாங்கணும், படித்து புக்கு ஆகாதுங்க.
0: சரிங்க சார், சிறப்பாக சொல்லியிருக்கேன் சார். இனிப்பில் இணையம் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்

0: ஐயா வணக்கம்.
1: ஐயா வணக்கம்.
0: வணக்கம் ஐயா, யார் இங்கிருந்து?
1: காவேரிபட்டினத்துல இருந்து பழனிவேல் பேசுறேங்க.
0: சரிங்க பழனிவேல் ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
2: ஐயா வணக்கம்.
1: சரிங்க ஐயா, வணக்கம் ஐயா.
2: நல்லா இருக்கீங்களா ஐயா?
1: ஆ, நல்லா இருக்கிறேன். இப்ப கடத்தூர்ல நம்ம ஏரியாலயே வந்து நீங்க காலேஜ் ஆரம்பிச்சது ரொம்ப சிறப்பான ஒரு விஷயம் ஐயா.
2: நன்றிங்க ஐயா.
1: இப்ப நாங்க தருமபுரி டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற நானும் ஒரு 10 காலேஜ்ல விசாரிச்சுட்டேன்.
2: ஆமாங்க ஐயா.
1: ஃபீஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லாம் ஒன்றரை சிறப்பா
2: 1.5 லட்சம் ரூபாய் கல்வி கொடுக்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதனால அரசாங்க பீஸை விட நம்ம கம்மியா தான் வாங்குறோம். இந்த வருஷம் வந்து இந்த வருடம் இருந்து 85,000 ரூபாய் நம்ம பி ஃபார்மசிக்கு வாங்கிட்டு இருங்க ஐயா. 55,000 டிப்ளமோ ஃபார்மசிக்கு வாங்கிட்டு இருக்கோம். ஏன்னு கேட்டீங்கன்னா, அந்த நான் கொடுக்குற கல்வி வந்து மக்கள் ஏழை மாணவர்களுக்கு ரீச் ஆகணும். அவங்கள அந்த பணத்தை கட்டி படிக்கிற அளவுக்காவது இருக்கணும். ஏன்னா இந்த தருமபுரி மாவட்டத்தில் பின்தங்கிய மாவட்டம், பணம் இல்லாத இருக்காங்க நிறைய பேர். அதை ஃபில்ஃபில் பண்ணுறதுக்காக நாங்கள் கல்வி அறிவு கொடுக்கணுன்றதுக்காகவே நான் பீஸை குறைச்சி தாங்க ஐயா போட்டுட்ருக்கேன்.
0: கண்டிப்பாக சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
3: செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
6: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 10 மணிக்கு நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
8: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட், JN மருத்துவமனை, ஜனனி கிளினிக்.
9: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் வானலையில் வசந்தம். இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை.
10: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிட்டரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், TVK நகர், அரூர் மற்றும் 5 ரோடு, சேலம்.
11: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1,500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1,500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூறி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்,
4: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்,
3: வருடந்தோறும் 2,500க்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
4: தொடர்புக்கு 8985712345.

0: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாட பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
4: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 முதல் August 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி.

0: என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசருக்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள் ஓமலூர் ரோட் சேலம் NSB ரோட் திருச்சி.
1: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் MNC கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345.
2: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: இன்றைய வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து வருகிறார் தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள். சார், வந்து நிகழ்ச்சியில் நிறைய தகவல்கள், பல்வேறு பயனுள்ள தகவல்களாகட்டும், அதை சார்ந்த தகவல்கள் நிறைய வந்து கொடுத்துட்டு வரீங்க. இந்த பார்மசி படிப்புகளில் முடித்த உடனே பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய சுய தொழில், மெடிக்கல் ஷாப்பு, தனிப்பட்ட துறையில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மா கம்பெனிகள் இது மாதிரிலாம் வந்து ஆரம்பிக்கலாம்னு சொல்லியிருக்கீங்க. இதையும் தாண்டி அரசு பணிகள் அப்படின்னா வந்து என்னெல்லாம் இருக்குது சார் ஃபார்மசி?
4: அது நல்ல, இது ஒரு நல்ல கேள்வியும் கூட. இப்போ நம்ம காந்தியடிகள் சொன்ன மாதிரி, கைத்தொழில் ஒன்றை கற்றுக்கொள், கவலை உனக்கில்லை ஒத்துக்கொள் என்ற வாசங்களுக்கு ஏற்ற போல உலகத்திலேயே, இந்தியாவிலேயே இன்றைக்கி தமிழ்நாடு தான் முதல் மாநிலமாக இருக்கிறது. இதில் மருத்துவத்தில், மருத்துவ கட்டமைப்பில் இன்னும் டாப்பில் இருக்குதுன்னு நம்ம தமிழர் அரசாங்கம் நல்லா செஞ்சு வச்சுருக்காங்க. ஸோ அதனால் எல்லா கவர்மெண்ட்டில் வந்து இன்றைக்கி அரசாங்கத்தில் நிறையா வேலைவாய்ப்புகள் அதிகமாக இருக்குது, அது வந்து குறைவே கிடையாது. என்னென்னா, நான் முன்ன சொன்னதான், நிறைய மருத்துவத்துறையில் வந்து நிறைய வாய்ப்புகள் இருக்கிறது. இன்றைக்கி என்னென்னா, டைரெக்டாக ரெக்ரூட்மெண்ட் வந்துடுது. முந்தைய அரசாங்கத்தை காட்டிலும் இன்றைய இருக்கிற தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நல்ல முயற்சி செஞ்சிட்ருக்காங்க. அதனால் வந்து MRP மூலிமா நமக்கு வந்து எக்ஸாமினேஷன் வந்து எடுக்கிறாங்க. அதனால் நிறைய வாய்ப்புகள் மருத்துவத்துறையில் நிறைய இருக்குது. அதனால் வந்து மாணவர்கள் வந்து கவலைப்பட தேவையில்லை. படிச்சிட்டாலையும் வேலைக்கும் போகலாம், நான் சொன்ன மாதிரி ப்ரைவேட் கம்பெனிக்கும் போகலாம், கவர்மெண்ட்லையும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மருத்துவத்துறையில் ஒன்று ரெண்டு இல்லை, அது உலகத்திலேயே இந்தியாவிலேயே நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது.
3: நிச்சயமாக அந்த அரசு வேலையை தாண்டி பார்த்திங்கன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு பின்னாடி ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ஃபார்மசி துறையை சொல்லலாம். இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். சரிங்க சார், இந்த பார்மசி படிப்புகளில் மாணவர்கள் எந்த அளவுக்கு ஆர்வத்தோடு வந்து பயணம் பண்ணுறாங்க, அவங்களுக்கு அந்த பயணத்தின் கல்வி பயணத்தில் எந்த மாதிரியான வந்து நிகழ்வுகளெல்லாம் கொடுக்குறீங்க? இந்த பிளேஸ்மெண்ட் ஆகட்டும், மற்றபடி வந்து விசிட் ஆகட்டும், எந்த மாதிரி சார் இருக்கு?
4: மாணவர்கள் வந்து ஒரு காலகட்டத்தில் வந்து மருத்துவத்தை பற்றி தெரியாதிருந்த போது பசங்கள் வந்து மாணவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வு இல்லை. இப்போ நல்ல விழிப்புணர்வோடு இருக்கிறதால மாணவர்கள் வந்து நிறைய இப்போ படிக்கிறதுல, ஃபார்மசிஸ்ட் ஆகட்டும், எல்லா கோர்ஸுமே படிக்கிறதுல இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. தன்னார்வம், ஆர்வம் அதிகமாக இருக்கிறதால, அதுவுமே இப்போ நம்ம காலேஜ் மூலிமா படிக்கிற பிள்ளைங்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்னு சொல்லிட்டு ஃபீல்டு விசிட் கொடுத்துட்டு போகிறோம். நிறையா இன்டர்நேஷ்னல் கம்பெனியோடய கொலாபரேட் பண்ணியிருக்கோம் நாங்கள், பெரிய பெரிய NMC கம்பெனியோட கொலாபரேட் பண்ணியிருக்கோம். அந்த கம்பெனிக்கு வந்து எவ்ரி 6 மந்த் அந்த பசங்களை வந்து அந்த மருந்து கம்பெனியில் எப்படி மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்க, மருந்து எப்படி உருவாக்குறாங்க, அந்தன்ற இதை வந்து நாங்கள் அந்த ஆன்ஸ்பாட்டில் கூப்பிட்டு போய் மக்களுக்கு வந்து, மாணவர்களுக்கு வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங், அதாவது ஃபீல்டு விசிட் காட்டுறோம்.
3: கண்டிப்பாக அந்த தியரிட்டிக்கலாக இருக்கிறத வேணா பார்த்தீங்களா, ப்ராக்டிக்கலாக இருக்கிறது வந்து கல்விகள் வந்து நம்மளுக்கு நிறைய அனுபவத்தை
4: அனுபவம் இல்லைங்களா?
3: கரெக்ட். சரிங்க சார், இணைப்பில் இணையும் நேயர் வருக, வணக்கம். வணக்கம்
5: ஐயா. வணக்கம் ஐயா.
3: ஐயா வணக்கம், யார் எங்கிருந்து?
5: மல்லிக்கல் கிராமத்திலிருந்து சக்தி பேசுறேன்.
3: சக்தி ஐயா, உங்களுடைய சந்தேகங்களை ஐயா கிட்ட கேளுங்க.
5: ஐயா வணக்கம்.
4: ஐயா வணக்கம், வணக்கம், நல்லா இருக்கீங்களா ஐயா?
5: நல்லா இருக்கேன்
4: ஐயா, சொல்லுங்க ஐயா.
5: ஐயா, எங்க பையன் வந்து இப்ப B.Pharm முடிச்சிட்டாங்க.
4: சரிங்க ஐயா.
5: அடுத்து என்னோட கேள்வி என்னன்னா, M.Pharm பண்ணணும், அது தனியார் காலேஜில் பண்ணலாமா இல்ல கவர்மெண்ட்ல பண்ணா சிறப்புங்களா?
4: ஐயா, இப்ப நீங்க தனியார் கல்லூரியில் படித்தாலும் நல்லது தாங்க, கவர்மெண்ட் காலேஜில் படித்ததும் நல்லது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தா அரசாங்க கல்வி உதவி தகுதி தருதுங்க, அதனால நீங்க எந்த ரெண்டுல எங்க வேணாலும் சூஸ் பண்ணலாம். பட் ஆனா PG படிக்க வைங்க, அது மட்டும் தான் சொல்ல முடியும்.
5: ஓகேங்க ஐயா.
3: சரிங்க சார், இவங்க வந்து பார்த்தீங்கன்னா உயர்கல்விக்காக கேட்டிருக்காங்க. கண்டிப்பாக வந்து

0: பிஃபார்ம் பண்ணிட்டாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா உயர்கல்விகள் படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம படிப்புகள் நம்ம தம் அதாவது இந்தியாவை தாண்டி வெளிநாடுகளில் எந்த மாதிரியான கல்வி வாய்ப்புகள்லாம் இருக்குங்க சார்?
1: அது நம்ம உயர்கல்வி, ஆமாம், உயர்கல்விக்கு வந்து பார்த்திங்கன்னா அதாவது இந்தியன் மாணவர்கள் வந்து இங்கே படிச்சுட்டு போய் வேலைக்கு போகும்போது ரெக்ரூட்மெண்ட் நல்லா இருக்குங்க. மற்ற கண்ட்ரியில் காட்டிலும் நம்ம உயர்கல்வி வந்து நம்ம இந்திய அரசாங்கமும் தமிழ்நாடு அரசாங்கமும் அதுவும் உயர்கல்வியில் வந்து தமிழ்நாடு மாணவர்கள் தான் அதிகமாக இன்வால்மெண்ட் இருக்காங்க. நல்லா உயர்கல்வி படிக்கிறது அதாவது இருக்கிறதுலையே உலகத்திலேயே உயர்கல்விக்காக வெளிநாடுகளுக்கு செல்வது தமிழ்நாடு மாணவர்கள் தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. அதனால் மாணவர்களுக்கு வந்து படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா, அது பெற்றோர்களும் இன்றைய காலகட்டத்தில் மாணவர்களுக்கு நல்லா ஊக்குவிக்கிறாங்க, அது வரவேற்கத்தக்கூடிய ஒரு விஷயம் கூட. ஐயா
0: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம்.
2: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
6: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
11: உடனடி வேலை வாய்ப்பை பெற்று தரும் பாடப்பிரிவுகள்.
10: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: சார், நிறைய தகவல். அது பார்த்திங்கன்னா ஃபார்மசி கல்வி சார்ந்த நிறைய தகவல்களை மக்களுக்கும் மாணவர்களுக்கும் நிறைய பயனுள்ள தகவல் வந்து சொல்லியிருக்கீங்க சார். நிகழ்ச்சியினுடைய நிறைவு தருவாயில் பள்ளி மாணவர்களாகட்டும் இல்லை இளைஞர்களாகட்டும், இந்த ஃபார்மசி படிப்பை தாண்டி, சரிங்களா, ஃபார்மசி படிப்போடு கல்வி எந்த அளவுக்கு இளைஞர்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது அப்படின்றத உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள் சார்.
1: நன்றி. நிறைவு பகுதி வந்துவிட்டோம். மிக்க நன்றி எனக்கு பெரிய வாய்ப்பு கொடுத்த இந்த நம்ம ஆல் இண்டியா ரேடியோ தருமபுரி பண்பலை அவர்கள் நேயர்களுக்கும் இந்த நிறுவனத்துக்கும் எங்களுடைய ஐயப்பா கல்லூரியின் சார்பாக தங்களுக்கு நன்றியை உறுதியாக்கிக் கொள்கிறோம். இப்போ சார் நீங்கள் கேட்ட நல்ல கடைசிக்கு ஒரு ஃபைனலாக ஒரு க்வெஸ்சன் என்னென்னா, மாணவர்கள் வந்து இளைஞர்கள் எப்படி இருக்கணும்னு சொல்லி கேட்டீங்க. அதை கல்வியறிவு மட்டும் போதாது, அதை ஏற்றுச் சுரக்கை கறிக்கு உதவாது, படித்ததுடன் எழுதி கொள்ளாமல் மாணவர்கள் வந்து மேலும் தனக்கான வேலையை தானாக கிடைக்காதுங்க, படித்தவர்கள் வேலையை தேட வேண்டும், இல்லை என்றால் வேலை கிடைக்காது. அதில் மாற்று கருத்து கிடையாது. படித்தட்டும் நமக்கு வீடு தேடி எந்த லெட்டரும், இன்றைக்கி இருக்கிற காம்படிஷன் உலகில் மாணவர்கள் படித்து வேலையை தேடி மூவ் ஆகிட்டே இருக்கணும். அதுவும் இது முன்ன சொன்னது தான், கட்டுறது கையளவு கல்லாதது உலகளவுன்னு. மருத்துவத்துறையை பொறுத்த வரைக்கும் எப்பயுமே, அதாவது உயிர் உள்ளவரை, மனிதர்கள் இருக்கும் வரை, உயிர் இருக்கும் வரை மருத்துவமும் இருக்கும். அதனால் மாணவர்களுக்கு வந்து இந்த மருத்துவத்தை மேலும் மேலும் இந்த ஃபார்மசிஸ் நிறைய படிக்கணும்னு நானும் கேட்டுக்கிறேன். படித்து நல்லா முன்னுக்கு வரணும். எனவே அனைத்து இளைஞர்களுக்கும் எங்களுடைய இந்த நேரத்தில் எல்லாருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக்கலாம்.

0: மாணவர்கள் அனைவரும் மேலும் மேலும் இன்னும் ஊக்குவித்து மேலே வரணுன்றதான் நம்மளுடைய ஆசைகள் கூட. எனது மட்டும் இல்லை, எல்லாருடைய
1: எல்லாருடைய
0: ஆசைகள்.
1: ஆசைகளும்.
0: இளைஞர்கள் வந்து வீணான வழிக்கு போகக்கூடாது, தப்பான பாதைகளை தேர்ந்தெடுக்காமல் நல்ல எஜுகேட்டடாக மேலும் வந்து வளரணுன்றது தான் நம்ம ஆசை. நன்றிங்க ஐயா.
1: சிறப்பாக சொல்லியிருக்கீங்க சார். கண்டிப்பாக உங்களுடைய பொன்னான நேரத்தையும் நல்ல பயனுள்ள தகவல்களையும் பண்பலையோடு பகிர்ந்திருக்கு. வாழ்த்துக்கள் சார்.
0: நன்றி நன்றி, எனக்கு பெரிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தேன். கிரேட் கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டிஸ். தேங்க்ஸ் டு ஆல் எவ்ரி ஒன். தேங்க் யூ, தேங்க் யூ,
1: நன்றிங்க சார்.
0: தேங்க் யூ சார், தேங்க் யூ.
1: இதுவரை வானொலியில் வசந்தம் நிகழ்ச்சியில் பார்மசி கல்லூரியில் உள்ள கல்வி வாய்ப்புகள் பற்றி பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டார் தருமபுரி கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா பார்மசி கல்லூரியின் தாளாளர் கே சதாசிவம் அவர்கள்.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய வானொலியில் வசந்தம் இந்நிகழ்ச்சி இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சி அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இனி கேட்கலாம்.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
4: தருமபுரியின் ஜனனி கிளினிக் தற்பொழுது விரிவுபடுத்தப்பட்டு JN மருத்துவமனையாக 24 மணி நேரமும் 20 படுக்கை வசதியுடன் அறுவை சிகிச்சை அரங்கம் குழந்தைகள் மற்றும் பச்சிளம் குழந்தை தீவிர சிகிச்சை பிரிவுகளுடன் தருமபுரி நேதாஜ் பைபாஸ் ரோட் ஜனனி கிளினிக் பின்புறம் உதயமாகி உள்ளது. மகளிருக்கான அனைத்து சிறப்பு சிகிச்சை வசதிகளும் உண்டு. JN மருத்துவமனை மலபார் கோல்ட் அருகில் தருமபுரி.
3: தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம் வழங்குகிறார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள்.
5: என்னப்பா காசை தண்ணியா செலவழிக்கிறியே அப்படின்னு அடிக்கடி கேட்கிறாங்களே, இதுல காசு பெருசா தண்ணீர் பெருசா? வித்தியாச கேள்வியோடு வந்தார் நண்பர் புகழ்மதி. இந்த வழக்கு சொல் வந்த காலத்தில் காசு பெரியதாகவும் தண்ணீர் தாராளமயமானதாகவும் இருந்திருக்கும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் காசு பெருசா இல்லை தண்ணீர் பெருசா என்று சொல்ல முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு பெருகிவிட்டது. எதையுமே தாராளமாக கிடைக்கின்றதே என்பதற்காக தாராளமாக பயன்படுத்தக்கூடாது என்பதற்கு தண்ணீர் இப்போது கண்கூடான சாட்சியமாக இருக்கிறது. நிலத்திற்காக, பெண்ணுக்காக, பொண்ணுக்காக, ஆட்சி அதிகாரத்திற்காக இதுவரை வரலாற்றில் எத்தனையோ போர்கள் நடந்திருக்கின்றன. இனி ஒரு போர், உலகப்போர், 3ஆம் உலகப்போர் வருமென்றால் அது தண்ணீருக்காக மட்டுமே வரும் என்று அரசியலாளர்கள் கருத்து கூறுகிறார்கள். தண்ணீருக்காக போரா? நாம் எல்லாரும் ஆச்சரியப்படலாம். ஆனால் பருவம் தவறாத மழையின்மை, நீர்நிலைகள் ஆக்கிரமிப்பு, பிளாஸ்டிக் பொருட்களின் அபரிமிதமான பயன்பாடு, சுற்றுச்சூழல் மாசு போன்ற காரணங்களால் தண்ணீர் தட்டுப்பாடு நாடுகள்தோறும் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனவே இது வருவதற்கு முன் தண்ணீர் வளம் பெருக்குவதற்கும் தண்ணீர் சிக்கனம் பேணுவதற்கும் முன்னேற்பாடுகள் செய்ய வேண்டும். தந்தை பெரியார் இதிலுமே சிக்கனமானவர். ஒரு முறை ஒரு விருந்தில் சாப்பிட்டுவிட்டு கைகழுவச் சென்றார். அவர் கைகழுவச் சென்ற இடத்தில் ஒருவர் நின்று கொண்டு அவருக்கு செம்பில் தண்ணீர் ஊற்றினார். அவர் சலசலவென்று ஊற்றியதை பார்த்த பெரியார், எப்பா தண்ணீரை கொஞ்சமாக ஊத்தப்பா, நெய்யா இருந்தால் இப்படி ஊற்றுவியா என்று கூறினாராம். தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும் என்பதில் கவனமாக இருக்கும் தந்தை பெரியார் அதை நெய்யைப் போல பயன்படுத்த வேண்டும் என்று கூறுவதை பாருங்கள். ஒரு 50 ஆண்டுகளுக்கு முந்தைய சிந்தனை இது. இப்போதும் நாம் தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துகிறோமா என்பது இன்றும் பெரிய கேள்விக்குறிதான். எதிலும் சிக்கனம் என்பது தந்தை பெரியாரின் தலைசிறந்த கோட்பாடு. சிலர் பெரியாரை கஞ்சத்தனத்தோடு வாழ்ந்தவர் என்று கூட கூறுவர். கஞ்சத்தனம் என்பது வேறு, சிக்கனம் என்பது வேறு. எதற்கு சுருக்கமாக செலவழிக்க வேண்டும், எதற்கு தாராளமயமாக இருக்க வேண்டும் என்பதில் தந்தை பெரியார் நிபுணர். அதனால் அவர் சிக்கனவாதியை ஒழிய கஞ்சத்தனமானவர் கிடையாது. எந்தெந்த வழிகளிலெல்லாம் பணம் சேகரிக்க முடியுமோ அந்தந்த வழிகளில்

0: எல்லாம் பணம் சேகரித்தவர் தந்தை பெரியார். கையெழுத்து போட பணம், புகைப்படம் எடுத்துக்கொள்ள பணம், பொதுக்கூட்டம் பேச பணம், கொடியேற்ற பணம் என்று எல்லாவற்றிற்கும் பணம் கேட்பார். அவர் சேகரித்த பணத்தில் சல்லிக்காசு கூட அவருடைய சொந்த உபயோகத்திற்கு போகவில்லை. சமூக இயக்க பணிகளுக்காகவே சேமிக்கப்பட்டது. இவ்வளவு தூரம் எல்லாவற்றிலும் சிக்கனமாக இருந்த தந்தை பெரியார், திருச்சிராப்பள்ளியில் அரசு கல்லூரி ஒன்று தொடங்கப்பட வேண்டும், நிதி தருவீர்களா என்று கேட்டவுடன் அந்த காலத்திலேயே 5 லட்சம் ரூபாய் தந்தார். இன்று தந்தை பெரியார் அரசு கலைக்கல்லூரியாக அந்த கல்வி நிறுவனம் திருச்சியில் தழைத்து நிற்கிறது. கல்வி பணியில் தாராளம் தேவை, சிக்கனம் தேவையில்லை என்பது தந்தை பெரியாரின் சிந்தனை. சிக்கனம் தேவை, அதே நேரத்தில் தேவையானவற்றிற்கு தாராளமும் தேவை. நம்புவோம், நாளையும் நமக்கு.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கிய நன்றே கேட்போம் இன்றே கேட்போம். வழங்கினார் முனைவர் சுந்தர ஆவுடையப்பன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தர்மபுரி நேதாஜி பைபாஸ் ரோட் JN மருத்துவமனை ஜனனி கிளினிக்.
2: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 11 மணிக்கு கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
7: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி,
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: நமது போச்சம்பள்ளியில் முதல் முறையாக லாப்ரோஸ்கோபி, லேசர் அறுவை சிகிச்சை, புற்றுநோய் அறுவை சிகிச்சை, பொது மருத்துவம் போன்றவற்றிற்கு சிறந்த சிகிச்சை அளிக்கும் மருத்துவமனை MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
2: இனிமையான வணக்கம் நேர்களே, இது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளின் ஒளிபரப்பு. உங்களுக்கு விருப்பமான பாடல், உங்களுடைய குரல் பதிவோடு வளம் வர காத்திருக்கும் இந்நிகழ்ச்சி நீங்கள் கேட்டவை. இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலை நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். 0-43-42-24-40 அப்படிங்கிற கட்சவின் இருக்குது, வாட்ஸ்அப் எண் இருக்குது. உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை உங்களுடைய குரலில் நீங்கள் பதிவு செய்து அனுப்பி வைக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு விருப்பமான பாடலோட உங்களுடைய குரலையும் நீங்கள் கேட்டு ரசிக்கலாம். நேர்களே, இன்றைக்கி நிகழ்ச்சியில் பங்கேற்கக்கூடிய நேர்கள் ஒரு வாரம் கழித்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். அப்படி பங்கேற்கும் போது நிறைய புதிய நேயர்களும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்க ஏதுவாக அமையும். அந்த வகையில் இன்னைக்கு நிகழ்ச்சியில் முதல் பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
10: நான் வாழைக்கோட்டை சிறந்த பேசுகிறேன். எனக்கு பிடிச்ச படம் வந்து மன்னன், அம்மா என்று அழைக்காது. அதை பாட்டு போடுங்க. நன்றி, வணக்கம்.

0: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தருமபுரி பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி.
1: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி.

0: தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேஸிற்கு ஒரு தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்கலன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.
1: இது சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள். தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, மக்கள் தொகை கணக்கெடுப்பு என்பது நாட்டின் வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிப்படையாக விளங்கும் ஒரு முக்கியமான தேசிய பணியாகும். கல்வி, சுகாதாரம், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள் மற்றும் மக்கள் நல திட்டங்களை திட்டமிடுவதற்கு கணக்கெடுப்பு தரவுகள் பெரிதும் உதவுகின்றன. எனவே ஒவ்வொரு குடும்பமும் தங்களது உண்மையான மற்றும் சரியான விவரங்களை வழங்குவது மிகவும் அவசியம். தருமபுரி மாவட்டத்தில் இந்த கணக்கெடுப்பு பணிக்கு 2376 கணக்கெடுப்பாளர்களும் 399 மேற்பார்வையாளர்களும் நியமிக்கப்பட்டுள்ளனர். கணக்கெடுப்பாளர் உங்கள் இல்லத்திற்கு வரும்போது அவருடைய அடையாள அட்டையை சரிபார்த்து உங்களுடைய குடும்பம் மற்றும் வீட்டை பற்றிய துல்லியமான தகவல்களை வழங்கி இந்த பணிக்கு ஒத்துழைப்பு வழங்கிட தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
2: நீங்கள் கிட்டவே கேட்டு கொண்டிருக்கும் நேரம் 10:18. இந்நிகழ்ச்சியில் நேயர்கள் உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசிக்கலாம். 0343-42-24-40 அப்படிங்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுக்கு விருப்பமான பாடல், அந்த பாடல் இடம்பெற்ற திரைப்படம், உங்களுடைய பெயர், உங்கள் ஊரினுடைய பெயரை எங்களுக்கு உங்களுடைய குரலில் பதிவு செய்து எங்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பலாம். உங்களுடைய விருப்ப பாடல் உங்களுடைய குரல் பதிவோடு வளம்புற இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் அதனை கேட்டு ரசிக்கலாம் நேர்களே. அந்த வகையில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியுள்ள நேயர்,
3: ஹலோ வணக்கம் சார், முத்தூர்லேருந்து சுதா பேசுகிறோம். எனக்கு வந்து ஆட்டோகிராஃபத்திலேருந்து ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அந்த பாடல். நன்றி.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் பிஹெச்டி எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எம்சிஏ எம்பிஏ போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
3: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் தன்கோவின் சுதந்திர தின சிறப்பு தள்ளுபடி விற்பனை. உலகத்தரம் வாய்ந்த குறிப்பிட்ட பிராண்ட் வீட்டு உபயோக பொருட்களுக்கு 50% வரை சிறப்பு தள்ளுபடி. குறிப்பிட்ட கிரெடிட் மற்றும் டெபிட் கார்டுகளுக்கு இஎம்ஐ வசதியுடன் கூடிய உடனடி தள்ளுபடி. வேறு எங்கும் கிடைக்காத மிக குறைந்த விலை. எளிய தவணை முறை வசதி. தரம், நம்பிக்கை. வசந்த் தன்கோ.
7: கல்யாணத்துல கவனிச்சியா?
8: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
7: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
9: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
10: தருமபுரி மாவட்ட ஆட்சித் தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு: 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சாலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட் உடன் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு விண்ணப்பிக்க

0: வருகின்ற நவம்பர் மாதம் 30ஆம் தேதி இறுதி நாளாகும். இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய தருமபுரி மாவட்ட முன்னாள் படை வீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகலாம் அல்லது www.exwel.tn.gov.in என்ற இணையதள முகவரியை காணலாம். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நேர்கள் உங்களுடைய குரலோடு உங்களுக்கு விருப்பமான பாடலை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் நீங்கள் கேட்டவை கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறீர்கள். 10:28 நிகழ்ச்சியில் அடுத்த பாடல்.
2: வணக்கம். குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா. படம் துள்ளாத மனமும் துள்ளும். பாடல் இன்னிசை பாடி வரும் இளம் காற்றுக்கு உருவம் இல்லை. நன்றி.

0: இது சேலம் மற்றும் திருச்சி மகான் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
1: அடுத்ததாக தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள ஒரு அறிவிப்பு, ஓய்வூதியதாரர்களுக்கான குறைதீர் நாள் கூட்டம் வருகின்ற அக்டோபர் மாதம் 16ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 10:30 தருமபுரி புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலக அதியன் கூட்ட அரங்கத்தில் நடைபெறவுள்ளது. ஓய்வூதியம் மற்றும் குடும்ப ஓய்வூதியம் பெற்று வரும் பயனாளர்கள் தங்களது ஓய்வூதியம் தொடர்பான கோரிக்கை மனுக்களை 2 பிரதிகளில் தயாரித்து வருகின்ற 31ஆம் தேதிக்குள் தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் சமர்ப்பிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இது உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் உஷா சன்ஃபிளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
4: சமூக நீதித்துறை மூலம் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்ய மண்ணின் மகள் திட்டம் மூலம் 50% மானியம், அதிகபட்சம் 500,000 வரை வழங்கப்பட உள்ளது. இதற்கு 18 மேல் 55 வரை உள்ள பெண்கள், ஆண்டு வருமானம் 3,00,000 மிகாமல் இருப்பவர்கள், சொந்த விவசாய நிலம் இல்லாதவர்கள் விண்ணப்பிக்கலாம். இதற்கான நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை அல்லது 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம், முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு, வாங்கிய நிலத்தை 10 விற்கக்கூடாது. மேலும் இது பற்றிய கூடுதல் விவரங்களை அறிய www.dipr.tn.gov.in என்ற இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம்.
5: நேரம் 10:36 கேட்டு கொண்டிருப்பது நீங்கள் கேட்டவை. நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர் யாரெங்கில் அவங்களுடைய குரலை கேட்டலாம்.
6: ஐயா வணக்கம், போச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுறாங்க. எட்டனா இருந்தா எட்டூர் என் பாட்டு கேட்கும், பாடல் பாடவும் நன்றி, வணக்கம்.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
2: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
3: அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
1: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
4: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.

0: சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில்.
1: உஷா சன்ஃபிளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை. இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர் உஷா சன்ஃபிளவர் ஆயில்.
2: தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு, படித்த வேலைவாய்ப்பு பெற்றோருக்கான உதவித்தொகை பெற பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவர்கள், தேர்ச்சி பெறாதவர்கள், மேல்நிலை கல்வி முடித்தவர்கள், பட்டதாரிகள், பொது பிரிவினர், மாற்றுத்திறனாளிகள் விண்ணப்பிக்கலாம். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் 5 ஆண்டுகள் பதிவு பூர்த்தியாகி இருக்க வேண்டும். மாற்றுத்திறனாளிகள் 1 ஆண்டு பதிவு பூர்த்தியானவராக இருக்க வேண்டும். வயது உச்சவரம்பு SC/ST பிரிவை சேர்ந்தவர்கள் 45 வயது வரையும், மற்றவர்கள் 40 வயது வரையும் இருக்கலாம். குடும்ப ஆண்டு வருமானம் 72,000 மிகாமல் இருக்க வேண்டும். இதில் மாற்றுத்திறனாளிகளுக்கு உச்சவரம்பு எதுவுமில்லை. அரசு தனியார் பணியில் இருப்பவர்கள் அல்லது இருந்தவர்கள், தொழில் முறை பட்டதாரிகள், பிற உதவித்தொகை பெறுபவர்கள் இதற்கு விண்ணப்பிக்க தகுதியற்றவர்கள் ஆவர். தருமபுரி மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் கிடைக்கும் விண்ணப்பத்தை பெற்று அதனை பூர்த்தி செய்து வருகின்ற 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம். சுய உறுதிமொழி ஆவணம் சமர்ப்பிக்க வருகின்ற 28ஆம் தேதி இறுதி நாளாகும். இவ்வாறு தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
1: நீங்கள் கிட்டவே நிகழ்ச்சியில் அடுத்த பாடலுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பியிருக்கக்கூடிய நேயர்,
3: தருமபுரி பெண்களுக்கும் ஏற்காடு பெண்களுக்கும் காலை வணக்கம். இருந்திரை சோமசுந்தரம் படம் பூவே உனக்காக, பாடல் சொல்லாமலே என்ற பாடலை தாருங்கள். நன்றி, வணக்கம்.

0: वर्क फ्रॉम होम हाई सैलरी और एक लिख लिया आहा
1: மாட்டிக்கிட்டீங்க
2: தெரியாத லிங்க்ஸ்ல கிளிக் பண்ணாதீங்க ஆர்பிஐ சொல்கிறது
3: விவரமா இருங்க எச்சரிக்கையா இருங்க
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம் விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்
5: தொடர்புக்கு 8985712345
0: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் பிளம்பிங் சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிக்கல்ஸ் டிவி கே நகர் அரூர் மற்றும் ஐந்து ரோடு சேலம்
6: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும் அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி
7: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் மெக்கானிக்கல் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்
6: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள் நவீன உள்கட்டமைப்பு தொழில்துறை இணைப்பு சிறந்த வேலைவாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் சங்ககிரி மெயின் ரோட் சேலம் கவுன்சிலிங் கோட்
8: 9 Counseling code 2683.
9: மச்சான் ரெடியா இருக்கியா விளையாட போலாமா
10: விளையாட்டா என்ன விளையாட்டு விளையாடுறது
9: மச்சான் இந்த விளையாட்டை குழந்தைகள் இருந்து பெரியவங்க வரையும் சூப்பரா விளையாடலாம் தெரியுமா உனக்கு
10: என்னது எல்லாரும் விளையாடலாமா அப்படி என்ன விளையாட்டு எங்க போய் மாமா விளையாட போறோம்
9: இங்கதான் மாப்பிள விளையாட போறோம்
10: மாமா எனக்கு ஒண்ணு புரியலையே கிரிக்கெட்டா கபடியா இல்ல கேரம் போர்டா
9: மச்சான் இங்க தான் விளையாட போறோம் நம்ம தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7
11: வித்தியாசமான விளையாட்டு நிகழ்ச்சியில தான் நாம இப்ப விளையாட போறோம்
10: அப்படி சொல்லுமாமா என்ன நிகழ்ச்சியில அதுல எப்படி விளையாட போறோம்
9: மச்சான் வாரத்துல எல்லா நாளும் ஜாலியா விளையாடலாம் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு விதமான விளையாட்டு போட்டி போர் அடிக்காம விளையாடலாம் குறிப்பா நம்ம ஜெயிச்சா உடனே பரிசா பாட்டையும் வாங்கிக்கலாம் தெரியுமா
10: அட அட்டகாசமா இருக்கே மாமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விளையாட்டா
9: ஆமா மச்சான் திங்கக்கிழமை தோறும் சொல்லுக வெள்ளுக செவ்வாய்க்கிழமை தோறும் ஏன் பாட்டு எச பாட்டு புதன்கிழமை தோறும் விளையாட்டு வினாடி வினா வியாழக்கிழமை தோறும் சினிமா சினிமா வெள்ளிக்கிழமை தோறும் சொல்லோடு விளையாடு சனிக்கிழமை தோறும் தமிழ் பேசுங்க ஞாயிற்றுக்கிழமை தோறும் விடுகதைகள் இப்படி கலக்கலான விளையாட்ட தினமும் நம்ம விளையாட போறோம் என்ன இந்த விளையாட்டெல்லாம் விளையாட நீ ரெடியா இருக்கியா
10: நான் விளையாடவும் ரெடி ஜெயிச்சா பரிசு பாட்டு கேட்கவும் ரெடி
12: நமது தர்மபுரி பண்பலை 102.5 MHz ஏற்காடு பண்பலை 103.7 MHz இல் தினமும் இரவு 8 மணிக்கு இளந்தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்

0: நீங்கள் கேட்ட நிகழ்ச்சியுடைய நிறைவு பகுதியில் இருக்கோம். இன்னைக்கு பாடல்களுக்கு விருப்பம் தெரிவித்து குரல் பதிவு செய்து அனுப்பிய நேயர்கள்:
1: நான் வாழைப்பட்டு சிறந்தால் பேசுறேன்.
2: முத்துலிருந்து சுதா பேசுறேன்.
3: குமார், இடுக்கி மாவட்டம், கேரளா.
4: பாச்சம்பள்ளியிலிருந்து குமார் பேசுறாங்க.
5: இருந்திரி சோமசுந்தரம்,

சூரியகாந்தி எண்ணெயிலே சூப்பர் எண்ணெய் உஷா சன்ஃப்ளவர் ஆயில். உஷா சன்ஃப்ளவர் ஆயில் வழங்கும் நீங்கள் கேட்டவை இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் உஷா சன்ஃப்ளவர் ஆயில், ஆரோக்கியமான சமையல் எண்ணெய். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 அலைவரிசைகளில் நேர்கள் இனி கேட்கலாம்.

0: இனிமை வறுத்த சேமியா, ராகி சேமியா, கோதுமை சேமியா. சேமியா என்றால் இனிமை. தர்மபுரி.
1: தர்மபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும்.

வணக்கம் நேயர்களே, இன்றைய கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சியில நாம துத்திக்கீரை பொரியலை பற்றி பார்ப்போம். தேவையான பொருட்கள் துத்திக்கீரை, சீரகம், மிளகு, பூண்டு, எண்ணெய், கடுகு, கடலை பருப்பு, உளுந்து, மிளகாய், வெங்காயம், கறிவேப்பிலை, தேங்காய், பெருங்காயத்தூள் போன்றவை தேவைப்படுகிறது. முதலில் துத்திக்கீரையை நன்றாக நீரில் அலசி வைத்துக் கொள்ள வேண்டும். அதை பொடிசு பொடிசாக அரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். சீரகம், மிளகு, பூண்டு மூன்றையும் ஒன்றாக சேர்த்து அம்மியில் இடித்து வைத்துக் கொள்ள வேண்டும். அடுப்பை பற்ற வைத்துவிட்டு வாணலை வைத்து சிறிது சூடேற்றி 2 ஸ்பூன் கடலை எண்ணெயை ஊற்றி கீரையை வதக்க வேண்டும். அதனை பச்சை பசியல்னு வதக்கி தனியாக எடுத்து வைத்துக் கொள்ள வேண்டும். மீண்டும் வாணலில் சிறிது எண்ணெயை ஊற்றி கடுகு, கடலை பருப்பு, உளுத்தம் பருப்பு போன்றவற்றை 4 ஸ்பூன் அளவு போட்டு பொன்னிறமாக வறுக்க வேண்டும். இடித்து வைத்த சீரகம், மிளகு, பூண்டை ஒன்றாக சேர்த்து 2 மிளகாய், 4 வெங்காயம், கறிவேப்பிலை போன்றவற்றை போட்டு வதக்க வேண்டும். இதனுடன் வதக்கிய துத்திக்கீரையை போட்டு தண்ணீர் விட்டு மூடி வைக்க வேண்டும். கீரை வெந்த பிறகு தேங்காயை துருவி தேங்காய் துருவலை கொட்டி தண்ணீர் சுண்டி வரும் வரை வெப்பப்படுத்தி வதக்கி இறக்கினால் துத்திக்கீரை பொரியல் ரெடி. இத்தகைய துத்திக்கீரையை தோசை, இட்லி, சப்பாத்தி இவற்றுடன் சேர்த்து சாப்பிட்டால் சுவையுடன் இருக்கும். வாரத்திற்கு 1 முறையும் மாதத்திற்கு 3 முறையும் சேர்த்து சாப்பிட்டால் உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மூலம், மலச்சிக்கல், குடல்புண், அல்சர், வயிற்றுப்புண் என அனைத்திற்கும் ஏற்ற உணவாக இருப்பது துத்திக்கீரை பொரியலே. ஆரோக்கியத்திற்கு முதன்மையான எதிரி மலச்சிக்கல். நீடித்த மலச்சிக்கல் நாளடைவில் மூல நோயாக மாறிவிட வாய்ப்புண்டு. நாம் உணவில் பயன்படுத்தும் அதிகமான காரம், புளிப்பு, நார் சத்தற்ற மாவு பதார்த்தங்கள் ஜீரணத்தில் சிக்கலை ஏற்படுத்தி வயிற்றில் புண்களை ஏற்படுத்துகிறது. பெருங்குடலில் அதிகம் வாதம் உண்டாகிறது. குடலில் வாதமும் கழிவுகளும் தங்குவதால் மூலத்தில் சூடு ஏற்பட்டு புண்கள் உண்டாகிறது. துத்திக்கீரையை சமைத்து சாப்பிட்டால் மூலத்தில் உள்ள வீக்கம், வலி, குத்தல் மற்றும் எரிச்சல் நீங்கும். துத்திக்கீரையை ஒரு கைப்பிடி எடுத்து 100 மில்லி நீரில் கொதிக்க வைத்து சிறிது பால், பனம் கற்கண்டு கலந்து பருக வலி குறையும். துத்தி இலையை நீரில் கொதிக்க வைத்து வாய் கொப்பளிக்க பல் ஈறுகளில் இரத்தம் கசிவது நிற்கும். தோளில் உண்டாகும் படர்தாமரைக்கு துத்தி இலையை அரைத்து பூசினால் நன்கு குணமாகும். துத்திக்கீரையை சாப்பிட்டால் கருப்பை சார்ந்த நோய்களுக்கு தீர்வு தருகிறது. என்ன

0: நேயர்களே, இன்றைய டிஷ்யூ பிடிச்சிருக்கா? மீண்டும் இதே நாளில் அடுத்த டிஷ்யூவோட உங்கள் முன் சந்திக்கிறேன். உங்கள் முன் இருந்து விடைபெறுகிறேன். உங்கள் நிகழ்ச்சி அறிவிப்பாளர் லக்ஷ்மண்.
1: நேயர்கள், இதுவரை கேட்டது தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கிய கேட்டால் சுவைக்கும். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி கடத்தூர் இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள்.
2: பாரத ஸ்டேட் வங்கி SBI காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. ஜூனியர் அசோசியேட்ஸ் பிரிவில் மொத்தம் 1538 காலி பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. பட்டப்படிப்பு முடித்த 20 வயதிற்கு மேல் 28 வயது வரை உள்ளவர்கள் ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். ஆன்லைன் தேர்வு, மெயின் தேர்வு அடிப்படையில் இதற்கான தேர்ச்சி முறை இருக்கும். விண்ணப்ப கட்டணம் ₹750. SCST பிரிவினருக்கு விண்ணப்ப கட்டணம் இல்லை. இந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்க வருகின்ற 27ஆம் தேதி இறுதி நாளாகும். இதை பற்றிய கூடுதல் விவரம் அறிய ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்க www.sbi.bank.in என்ற இணையதள முகவரியை காணலாம்.
3: நேர்கள் கேட்டு கொண்டிருப்பது தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸ் அலைவரிசைகள். நேர்கள், இன்னும் சில நொடிகளில் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலையினை சென்னையிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொள்ளும் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை.

0: திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலைக்கு வணக்கம் கூறி உங்களை வரவேற்பது சித்ரா திருவாளன் மற்றும் விஜயலட்சுமி ராம்குமார்.
1: வணக்கம் நேயர்களே. சோழவள நாட்டின் பண்டைய தலைநகரான திருவாரூர் அன்று கலாச்சாரத்தின் ஆணி வேராக திகழ்ந்தது. இன்று உயர்கல்வியினையும் ஆய்வு படிப்பினையையும் வழங்கி வரும் கல்விக்களஞ்சியமாகவும் விளங்குகிறது. திருவாரூரில் 2009 செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதியன்று மேனாள் தமிழக முதல்வர் மு கருணாநிதி அவர்களின் முன்னிலையில் இந்திய நடுவண் அரசின் மேனாள் அமைச்சர் கபில் சிபில் அவர்கள் அடிக்கல் நாட்டி தொடங்கி வைக்கப்பட்டது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் தன் பயணத்தை தொடங்கிய தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் இன்று 55,000 சதுரடி பரப்பளவில் தன்னுடைய சொந்த வளாகமான நீலக்குடியில் 17 ஆண்டுகளாக ஆய்வுக் கல்வியிலும் ஆழிபோல் விரிந்து நல்லறிவு புகட்டி வருகின்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம். வேதாரண்யம் விளக்கழகு, திருவாரூர் தேரழகு, திருவிடை மருதூர் திருவழகு, மன்னார்குடி மதிலழகு என்பார்கள். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகமும் அழகுதான். பொன்பரப்பிய திருவீதியாம் திருவாரூரில் உள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா இன்று சீரும் சிறப்புமாக இன்னும் சற்று நேரத்தில் நடைபெறவுள்ளது. நகரின் வீதியெங்கும் விழா கோலம். மாண்பமை துணை குடியரசுத் தலைவர் வரவேற்கும் விதமாக, சிபி ராதாகிருஷ்ணன் அவர்களை வரவேற்கும் விதமாக பதாகைகள், மாவிலை தோரணங்கள், பூக்களால் அழகிய மாலைகள், வாழை மரங்கள் என மத்திய பல்கலைக்கழகம் சிறப்பாக அலங்கரிக்கப்பட்டு கல்விக்கண் திறக்கும் வளாகமாக மிளர்கிறது.

0: முன்னதாக 10:30 அளவில் மாண்புமே துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் திருச்சிராப்பள்ளியிலிருந்து தனி விமானம் மூலம் திருவாரூர் புறப்பட்டு சென்றார். அவரை பல்கலைக்கழகத்தில் அற்புதமாக சிறப்பான முறையில் வரவேற்றார்கள். இந்த பட்டமளிப்பு விழாவில் மேல்நிலை குழுவினர், உயர்நிலை குழுவினர், செயற்குழுவினர், நிதிக்குழுவினர், கல்விக்குழு உறுப்பினர்கள், பேராசிரியர்கள், பணியாளர்கள் அனைவரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் வேந்தர் பேராசிரியர் கோ பத்மநாபன் அவர்கள் தலைமை வகிக்கின்றார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் பொறுப்பு வகிக்கும் முதுநிலை பேராசிரியர் சுலோச்சனா சேகர் அவர்கள் வரவேற்புரையாற்றி அறிக்கையினை வழங்குகின்றார். தமிழ்நாடு மற்றும் கேரள மாநிலத்தின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கர், உயர்கல்வித்துறை அமைச்சர் பி விஸ்வநாதன், திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் வி மோகனச்சந்திரன் ஆகியோரும் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்கள். இந்த விழாவில் துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறந்த பட்டதாரிகளுக்கு தங்க பதக்கங்களை வழங்கி பட்டம் பெறும் மாணவர்களிடையே உரையாற்றவும் இருக்கின்றார்.
1: மேனாள் குடியரசுத் தலைவர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் வாய்மொழி, உலகை மாற்ற நீங்கள் பயன்படுத்த வேண்டிய மிக சக்தி வாய்ந்த ஆயுதம் கல்வி. திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் எதிர்கால மாணவர்கள் எதிர்நீச்சல் போட்டு வாழ்க்கை சவால்களை சமாளிக்க வெற்றி நடை போட வழிவகுத்து கொண்டே இருக்கிறது. 13 புலன்கள், 28 துறைகளின் கீழ் 66 பிரிவுகளில் கல்வி வாய்ப்புகள், 24 இளங்கலை, 27 முதுகலை, 29 ஆய்வு படிப்புகள், 3 பிஜி டிப்ளமா.
0: நேர்களே, திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் கல்வி அணி வகுப்பு துவங்கி நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் இங்கே 11வது பட்டமளிப்பு விழா சீரும் சிறப்புமாக நடைபெற உள்ளது. அந்த பட்டமளிப்பு விழாவில் பாரத திருநாட்டின் மாண்புமை துணை குடியரசுத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் மாணவர்களுக்கு பட்டங்களை வழங்கி விழா பேருரையும் ஆற்ற உள்ளார். திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தில் வழங்கப்படும் படிப்புகளின் பட்டியல் ஏராளம் ஏராளம். 4 ஒருங்கிணைந்த இளங்கலை படிப்புகள், அதாவது பிஏ பிஎட் தமிழ், பிஏ பிஎட் ஆங்கிலம், பிஏ பிஎட் ஹிந்தி, பிஎஸ்சி பிஎட் கணிதம், 5 ஒருங்கிணைந்த முதுநிலை படிப்புகளாக ஒருங்கிணைந்த எம்எஸ்சி இயற்பியல், வேதியியல், கணிதம், உயிரி தொழில்நுட்பம், ஒருங்கிணைந்த எம்ஏ பொருளாதாரம், ஒருங்கிணைந்த எம்பிஏ இசை, 2 முதுகலை படிப்புகள் பிஜி ப்ரோக்ராம்ஸ், எம்ஏ செம்மொழி தமிழ் ஆய்வுகள், ஆங்கிலம், ஹிந்தி, வரலாறு, பொருளாதாரம், மக்கள் தொடர்பியல், எம்எஸ்சி வேதியியல், பயன்பாட்டு உளவியல், புவியியல், நிலவியல், நோய் பரவலியல் மற்றும் பொது சுகாதாரம், தோட்டக்கலை ஆகியவையும் சிறப்பாக வழங்கப்பட்டு வருகின்றது. பதிவாளர் ஆர் திருமுருகன் தலைமையில் பட்டம் பெறும் மாணவர்கள் அரங்கினுள் வந்து கொண்டே இருக்கிறார்கள். நேர்களை, பட்டமளிப்பு விழா நேரலைக்கு திருவாரூருக்கு அழைத்துச் செல்கின்றோம்.

0: தமிழகத்தின் ஆளுநர் அவர்களும் உடனிருக்கிறார். மற்றும் பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர், பேராசிரியர் பெருமக்கள், ஆசிரியர்கள் அனைவரும் உடனிருக்கிறார்கள். இப்பொழுது இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் அனைவருக்கும் வணக்கங்களை சொல்லியபடி மேடையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார். விழா இன்னும் சில நொடிகளில் தொடங்க உள்ளது.
1: தமிழ் தாய் வாழ்த்து.

தாயின் அன்பாய், தந்தையின் அறிவாய், குருவின் ஒளியாய், தாயாய் தந்தையாய் குருவாய் தெய்வமாய் நாம் மனிதனமும் வழிபடுகின்ற சர்வ சக்தியையும் தன்னகத்தை கொண்டிருக்கின்ற புனித பாரத அன்னையின் பொற்பாதங்களை முதற்கண் பணிந்து வணங்கி, தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவிற்கு வருகை தந்து மேடையிலே என்னோடு அமர்ந்திருக்கின்ற சிறப்பு விருந்தினர்களும் அறிஞர் பெருமக்களுக்கும் எனது அன்பான வணக்கத்தை நான் முதலிலே உரித்தாக்குகிறேன். இன்றைக்கு மேடையிலே எனக்கு முன்னாலே நம்முடைய இளைய தலைமுறையினருக்கு மிக அற்புதமாக ஒரு உரையை ஆற்றி அமர்ந்திருக்கின்ற தமிழகம் மற்றும் கேரளத்தினுடைய மேதகு ஆளுநர் ஸ்ரீமான் ராஜேந்திர விஸ்வநாத் ஆர்லேக்கர்ஜி அவர்களே, நம்முடைய நாகப்பட்டினம் மக்களவையினுடைய உறுப்பினர் பாசத்திற்கினிய அருமை சகோதரர் திரு செல்வராஜ் அவர்களே, தி சான்சலர் ஆஃப் அவர் யூனிவர்சிட்டி ஸ்ரீமான் ப்ரொஃபஸர் ஜி பத்மநாபன் ஜி அவர்களே, வைஸ் சான்சலர் ஆஃப் த யூனிவர்சிட்டி சீனியர் ப்ரொஃபஸர் சுலோச்சனா சேகர்ஜி அவர்களே, இங்கே வருகை புரிந்து அமர்ந்திருக்கின்ற வேளாங்குறிச்சி ஆதீனம் பூஜனிய சாமிஜி அவர்களே, பெற்றோர்களே, அறிஞர் பெருமக்களே,

एमएससी केमिस्ट्री, सना हुसैन एमएससी फिजिक्स,

சீரும் சிறப்புமாக நடைபெற்றது திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழா. இன்று 1103 மாணவர்கள் பட்டம் பெற்றுள்ளார்கள். 50 மாணவர்களுக்கு தங்கப்பதக்கங்கள். இதில் மொத்தம் 616 மாணவிகள், 487 மாணவர்கள் இன்று பட்டம் பெற்றுள்ளார்கள். 45 பல்வேறு துறை முனைவர் பட்டங்களும் இன்று வழங்கப்பட்டன. மதிப்புமிக்க தேசிய நிறுவன தரவரிசை கட்டமைப்பின்படி 2 ஆண்டுகள் தொடர்ந்து இந்தியாவின் முதல் 100 பல்கலைக்கழகங்களில் தனது இடத்தை பிடித்ததன் மூலம் திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் குறிப்பிடத்தக்க சாதனையை படைத்துள்ளது. திருவாரூரில் அமைந்துள்ள தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் 2009 நாடாளுமன்ற சட்டத்தால் நிறுவப்பட்ட 12 மத்திய பல்கலைக்கழகங்களில் முதல் பல்கலைக்கழகமாக தரவரிசையில் உள்ளது என்ற செய்தியுடன் இந்த நேரலையை நிறைவு செய்கிறோம். நேயர்கள் இதுவரை கேட்டது மாண்புமை இந்திய குடியரசு துணைத் தலைவர் சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை. நிகழ்ச்சி படைப்பு ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி.

0: இதுவரை மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் கலந்து கொண்ட திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 11வது பட்டமளிப்பு விழாவின் நேரலை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்டீர்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.

0: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
3: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
4: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
5: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட ஜீர்ணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்றுப்புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம, நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
9: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
10: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
11: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
12: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7, நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
13: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
14: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
15: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
16: திரையிசையில் இடம்பெறும் அடுத்த பாடல் அயன் என்னும் திரைப்படத்திலிருந்து.

ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு பார்வையால் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர், அதிக அளவில் மத்திய பல்கலைக்கழகங்கள், நிர்வாகவியல் கல்லூரிகள், தொழில்நுட்ப கல்லூரிகள் தொடங்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். கடந்த 12 ஆண்டுகளில் 12 எய்ம்ஸ் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். இதனால் மருத்துவக் கல்விக்கு உத்வேகம் அளிக்கப்படுவதுடன் ஏராளமான ஏழை எளிய மக்களும் தரமான உயர்தர சிகிச்சை பெற்று வருவதாகவும் திரு சி பி ராதாகிருஷ்ணன் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெறும் 2 நாள் பொதுத்துறை வங்கிகள் மாநாட்டில் பேசிய அவர், வங்கித்துறையில் மேற்கொள்ளப்பட வேண்டிய சீர்திருத்தங்களை இந்த உயர்நிலைக்குழு அரசுக்கு பரிந்துரைக்கும் என்று கூறினார். 2047 ஆண்டுக்குள் வளர்ச்சியடைந்த இந்தியா என்ற இலக்கை எட்டும் முயற்சியில் பொதுத்துறை வங்கிகளின் பங்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது என்று அவர் தெரிவித்தார். பொதுத்துறை வங்கிகள் மற்றும் பொது நிதி நிறுவனங்களும் மாறிவரும் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப முக்கியத்துவம் வாய்ந்த பணிகளை மேற்கொள்வது குறித்தும் இந்த மாநாட்டில் விவாதிக்கப்பட உள்ளதாக கூறினார். வங்கி நிறுவனங்களும் நிதி நிறுவனங்களும் இணைந்து செயல்படுவதன் அவசியத்தை திருமதி நிர்மலா சீதாராமன் வலியுறுத்தினார். பீகார் மாநிலம் லக்கீசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். சாவன் மாதத்தில் மேற்கொள்ளப்படும் சிறப்பு பூஜையின் போது ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரண்டபோது இந்த விபத்து ஏற்பட்டது. படுகாயமடைந்த 10 பேர் பாட்னா மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, காயமடைந்தவர்கள் விரைந்து குணமடைய வேண்டும் என்று பிரார்த்தனை செய்வதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேவையான உதவிகளை மாநில அரசு செய்து வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பாதுகாப்புத்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். பீகார் முதலமைச்சர் திரு சாம்ராஜ் சௌத்ரி உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 400,000 ரூபாய் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். 15வது இந்தியா தாய்லாந்து கூட்டு ராணுவ பயிற்சிக்காக இந்திய ராணுவக் குழு இன்று புறப்பட்டுச் சென்றது. பாதுகாப்பு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், மைத்ரி எனப்படும் இந்த கூட்டு ராணுவ பயிற்சி இரு நாடுகளுக்கும் இடையேயான ராணுவ ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடர்ந்த காட்டுப்பகுதிகளிலும் நகரப்பகுதிகளிலும் ஊடுருவும் தீவிரவாதிகளை கண்டறிந்து ராணுவ நடவடிக்கையை மேற்கொள்வதற்கான பயிற்சியும் இதில் மேற்கொள்ளப்பட உள்ளது. ராணுவத்தினருக்கான களப்பயிற்சிகள், வகுப்புகள் உள்ளிட்டவையும் இதில் இடம்பெற்றுள்ளன.

0: ராணுவத்தில் சேர்க்கப்பட்டுள்ள புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் அவற்றை கையாள்வதற்கான நடைமுறைகள் குறித்தும் இதில் விளக்கமளிக்கப்பட உள்ளது. ராணுவம், விமானம் மற்றும் கடற்படையினர் இணைந்து மேற்கொள்ளும் நடவடிக்கைகளும் இந்த பயிற்சியில் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை தொடங்கவுள்ள இப்பயிற்சி இம்மாதம் 31 தேதி வரை நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரில் மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சுயமாக பதிவு செய்யும் முறை இன்று தொடங்கியது. இம்மாதம் 31 தேதி வரை இதற்கான இணையதள வசதி செயல்பாட்டில் இருக்கும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரைச் சேர்ந்த 1115 கிராமங்கள் மற்றும் 3 நகராட்சிகளில் இந்த சுயப்பதிவு முறை தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். வசிக்கும் இடம், தொழில் உள்ளிட்ட 40 கேள்விகள் இந்த சுயப்பதிவு செய்யும் படிவத்தில் இடம்பெற்றுள்ளது. அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்ட 4 மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு தலா 15,000 ரூபாய் இடைக்கால நிவாரணத்தை அம்மாநில முதலமைச்சர் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா விடுவித்துள்ளார். குவஹாத்தியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சிவாகர், கோலாகட், ஜோர்ஹட், சரைதியோ ஆகிய மாவட்டங்களில் உள்ள மக்களுக்கு உடனடியாக இந்த தொகை வழங்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு அளிப்பதற்கான நடவடிக்கைகளை அரசு நிர்வாகம் முழுவீச்சில் மேற்கொண்டு வருவதாகவும் டாக்டர் ஹிமந்த பிஸ்வ சர்மா கூறியுள்ளார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் நாடுகள் கூட்டமைப்பு மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகத்தின் பொருளாதார உறவுகளுக்கான செயலர் திரு சுதாகர் தலேலா கூறியுள்ளார். புதுதில்லியில் இன்று பிரிக்ஸ் உச்சிமாநாட்டின் முன்னோட்டமாக பிரிக்ஸ் பொது சந்திப்பு நிகழ்ச்சியில் உரையாற்றிய அவர், மனிதாபிமான அணுகுமுறைக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் பிரிக்ஸ் மாநாடு திட்டமிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 350 மேற்பட்ட கூட்டங்கள் இந்த மாநாட்டையொட்டி பல்வேறு நகரங்களில் நடைபெற்றதாக அவர் கூறினார். அரசியல், பாதுகாப்பு மற்றும் ஒத்துழைப்பு ஆகியவற்றை உறுப்பு நாடுகளுக்கு இடையே வலுப்படுத்துவதை முக்கிய குறிக்கோளாக கொண்டு பிரிக்ஸ் உச்சிமாநாடு நடைபெற உள்ளதாக அவர் தெரிவித்தார். வளர்ந்து வரும் நாடுகளின் எதிர்பார்ப்புகளை உலக அரங்கிற்கு கொண்டு செல்ல வேண்டியதன் அவசியத்தையும் இம்மாநாடு வலியுறுத்தும் என்று அவர் கூறினார். பன்முக கட்டமைப்புக்கான ஒத்துழைப்பு குறித்து பேச்சு நடத்துவதற்கான தளமாக இது அமையும் என்று திரு சுதாகர் தலேலா தெரிவித்தார். நடப்பாண்டுக்கான பிரிக்ஸ் உச்சிமாநாடு புதுதில்லியில் அடுத்த மாதம் 12 தேதி தொடங்குகிறது. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமை வாய்ந்த கைவினைப் பொருட்கள் தயாரிப்பான டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலையை சத்தீஸ்கட் மாநில பழங்குடியின மக்கள் போற்றி பாதுகாத்து வருகின்றனர். தங்களது கலை பாரம்பரியத்தை டோக்ரா பழங்குடியின மக்கள் இந்த சிற்பங்கள் மூலம் வெளிப்படுத்தி வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: சத்தீஸ்கர் மாநிலத்தின் பஸ்தர் பகுதியைச் சேர்ந்த மலைவாழ் பழங்குடியின மக்களின் மிகச்சிறந்த அடையாளங்களில் ஒன்றாக டோக்ரா பாணி உலோக சிற்பக்கலை தயாரிப்புகள் திகழ்கின்றன. டோக்ரா கலை என்பது இந்தியாவின் பழமையான உலோக சிற்பக்கலைகளில் ஒன்றாகும். இது பெரும்பாலும் மெழுகு வார்ப்பு முறை மூலம் தயாரிக்கப்படுகிறது. இந்த கலைக்கு சுமார் 4000 ஆண்டுகளுக்கு மேலான பாரம்பரியம் இருப்பதாக கருதப்படுகிறது. டோக்ரா சிற்பங்கள் பொதுவாக வெண்கலம், பித்தளை உள்ளிட்ட உலோகங்களால் உருவாக்கப்படுகின்றன. மனிதர்கள், விலங்குகள், பறவைகள், பழங்குடியின வாழ்க்கை, தெய்வ உருவங்கள் மற்றும் அன்றாட வாழ்க்கை காட்சிகள் ஆகியவை சிற்பங்களின் முக்கிய கருப்பொருளாக உள்ளன. இந்த சிற்பங்களின் தனி சிறப்பு அவற்றில் காணப்படும் கையால் செய்யப்பட்ட இயற்கையான வடிவமைப்பு மற்றும் நுணுக்கமான அலங்கார வேலைப்பாடுகள் ஆகும். தங்களின் வாழ்க்கை முறையை முழுக்க முழுக்க டோக்ரா பாணி சிற்பக்கலையில் உருவாக்கி சத்தீஸ்கர் மாநில பழங்குடியினர் சாதனை படைத்து வருகின்றனர்.
3: ஆகாஷ்வாணி செய்திகளுக்காக சத்தீஸ்கர் மாநிலம் குண்டேகாவ் கிராமத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன்.
0: மேற்குவங்க மாநிலம் பிர்பூம் மாவட்டத்தில் விடுதி ஒன்றில் ஏற்பட்ட தீ விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர், பலர் காயமடைந்தனர். அந்த விடுதியில் வரவேற்பறையில் ஏற்பட்ட தீ படிப்படியாக 4 மாடி கட்டடத்தில் பரவியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதிகாலை நேரத்தில் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்த நேரத்தில் இந்த தீ விபத்து ஏற்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். அமெரிக்காவின் ஹவாய் மாகாணத்தில் லாலா சூறாவளி தாக்கியதில் ஒருவர் உயிரிழந்தார். பிக் ஐலண்ட் தீவில் கனமழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவு ஏற்பட்டதில் அதிக அளவில் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. லாலா சூறாவளி குறித்து தெரிவித்துள்ள ஹவாய் மாகாண ஆளுநர் திரு ஜோஷ் கிரீன், உடைமைகளுக்கு மட்டும் சேதம் ஏற்பட்டுள்ளதாகவும்

உயிரிழப்பு பெரிய அளவில் இல்லை என்றும் கூறியுள்ளார். அப்பகுதிகளில் தொடர்ந்து மிக கனமழை பெய்து வருகிறது. 2 லட்சத்திற்கும் மேற்பட்ட வீடுகளில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் இப்போட்டி மாலை மணி 6:30 தொடங்குகிறது. கேலையில் நடைபெற்று வரும் இந்தியாவுக்கு எதிரான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியின் 3ஆம் நாளான இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் PV சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லக்கிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர்

இன்று உணவு இடைவேளையின் போது இலங்கை முதல் இன்னிங்ஸில் 5 விக்கெட் இழப்புக்கு 99 ரன் எடுத்துள்ளது. இந்தியா தனது முதல் இன்னிங்ஸில் 462 ரன்னுக்கு ஆட்டம் இழந்தது. தில்லியில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி இன்று சீனாவின் யூ கே ஷியை எதிர்கொள்கிறார். மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலை எதிர்த்து விளையாடுகிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். கடந்த 12 ஆண்டுகளில் நாட்டின் உயர்கல்வி நிறுவனங்கள் பெரிய அளவில் வளர்ச்சி பெற்றுள்ளதாக குடியரசுத் துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் கூறியுள்ளார். பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்நிலைக்குழு விரைவில் அமைக்கப்படும் என்று மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் லகிசராய் மாவட்டம் அசோக்தாம் கோவிலில் இன்று நேரிட்ட கூட்ட நெரிசலில் 7 பேர் உயிரிழந்தனர். இந்தியா தலைமையேற்று நடத்தும் பிரிக்ஸ் மாநாடு கூட்டு முயற்சிகளுக்கு உத்வேகம் அளிக்கும் என்று வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இன்று இங்கிலாந்தை எதிர்கொள்கிறது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் பகல் 12:50.
1: நேயர்கள் இனி கேட்கலாம் சூழல் காப்போம். செங்கமலா, செங்கமலா எங்க இருக்க? ஏமா செங்கமலா எங்க இருக்கிற?
2: என்னங்க சொல்லுங்க, எதுக்கு இத்தனை தடவை கூப்பிட்டு கிடக்குறீங்க?
1: எல்லா நாளும் வேலைக்கு போயிட்டு இருக்கிறான், இன்னைக்கு தான் விடுமுறை நாள், பிள்ளைங்கள்லாம் கூப்பிடு. நம்ம ஊர் பக்கத்தால் ஒரு ஓடை இருக்குல்ல, அதில் போய் எல்லாரும் குளிச்சுட்டு துணி கிணிலாம் துவைச்சிட்டு வரலாம். பிள்ளைங்கள்லாம் கூப்பிடு, கிளம்பலாம்.
3: ஹை ஜாலி ஜாலி, வாங்கப்பா எல்லாரும் போயிட்டு ஜாலியாக குளிச்சுட்டு நீச்சல்லாம் கற்றுக்கலாம்.
1: ஆமாண்டா, உங்களுக்கு நீச்சலும் தெரியாதுல்ல, நீச்சல் கற்றுக்கிட்டா நல்லது தானே? வாங்க எல்லாரும் சேர்ந்து போவோம். என்ன செங்கமலம், துணியெல்லாம் எடுத்துக்கா, கிளம்புவோம்.
2: கொஞ்சம் போறீங்க, இந்த எடுத்துட்டு உடனே வர போலாம்.
3: பா இங்க பாருங்க, தண்ணி எவ்வளோ வேகமா போயிட்டு இருக்கு. பா இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி, வாங்க ஜாலியா போய் நீச்சல் அடிக்கலாம்.
1: ஏய் பாத்துடா பத்திரம் இரு, நானும் வரேன். போய் தண்ணியில நீயா இறங்காத, நானும் வந்துடுறேன் இரு.
2: பாத்துங்க பசங்களை பத்திரமா கூட்டிட்டு போய் நீச்சல் கத்து கொடுங்க, நான் இந்த பக்கமா துணி துவைக்கிறேன்.
3: பா என்னங்கப்பா தண்ணி எல்லாம் ஒரே கருப்பா இருக்கு, ஏதோ பாசம் பிடிச்ச மாதிரி அழுக்கா, என்ன காரணம்?
1: அதுவா, எல்லாமே நம்ம ஆளுங்க பண்றதுதான்.
3: என்ன பண்றாங்க?
1: என்ன பண்றாங்க, நம்ம வீட்டை சுத்தி தெருவை சுத்தி இருக்கிற குப்பையெல்லாம் கிளீன் பண்ண வேண்டியது, அதை எடுத்துட்டு போயிட்டு இந்த மாதிரி ஓடை குளம் குட்டை இருக்கிற இடத்துல கொண்டு போய் கொட்டிட வேண்டியது, இதனால மழை பெய்யும் போது அதில் இருக்கக்கூடிய கழிவுகள்லாம் அடிச்சுட்டு வந்து இந்த ஓடையில் கலக்கிறதுனால தண்ணி இப்படி கலராக மாறிடுது, கருப்பாகவும் மாறிடுது. இதனால தான் சுத்தமாக இருக்கிற ஓடைங்கள்லாம் கருப்பாக மாறி அசுத்தமாக ஆயிடுதுப்பா.
3: இப்படி அசுத்தமாக ஆகிறதுனால என்னென்ன தீமையெல்லாம்ப்பா ஏற்படுது?
1: நல்லா கேட்டப்பா, இந்த மாதிரி அசிங்கம் பண்ணுறதுனால இந்த ஓடையில் இருக்கக்கூடிய மீன்கள்லாம் பாதிக்கப்படுது. அதுவும் இல்லாமல் நாம் வச்சிருக்கக்கூடிய கால்நடைகள்லாம் போய் அந்த ஓடையில் வந்து தண்ணி குடிக்கும்போது அந்த கால்நடைகள்லாம் பாதிக்கப்படுது, அதுகளும் நோய்வாய்ப்படுது. இதனால் மனிதர்களுக்கு மட்டும் இல்லாமல் விலங்குகளுக்கும் பாதிப்பெல்லாம் ஏற்படுதுப்பா. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாம் செய்யக்கூடாது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யக்கூடாதுன்னு நாம தான் எடுத்து சொல்லணும்.
3: அப்பனா நாம இந்த மாதிரி நீர் அசுத்தப்படாமல் இருக்கணும்னா என்ன பண்ணணும்?
1: இந்த மாதிரி நீர் மாசுபடாமல் இருக்கணும்னா அசுத்தமான குப்பைகளையும் தேங்கி இருக்கக்கூடிய அசுத்தமான கழிவுகளையும் நாம் வந்து ஒரு சேர தனியாக பிரிச்சிடணும். எப்படின்னா, மக்கக்கூடிய குப்பைகளை பச்சை நிற தொட்டியிலையும், மக்கா குப்பைகளை சிவப்பு நிற தொட்டியிலையும் போடணும். தேவையில்லாத வீட்டு கழிவுகள்லாம் வந்து செடிகளுக்கோ இல்லை அதுக்குன்னு தனியாக வெட்டப்பட்ட பகுதிகளிலையோ நாம் வந்து விடணும். உன்னை நீ சரி செய்துக்கொள், உலகம் தானாக சரியாயிடும் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப இது போன்ற செயல்களை நாம் ஈடுபடக்கூடாது, சரியா? சரி, உங்கள் அம்மா துணி துவைச்சிட்டாளா இல்லையான்னு பாரு, வீட்டுக்கு போகலாம்.
3: என்னம்மா துணியெல்லாம் துவைச்சிட்டிங்களா?
2: எல்லாம் துவைச்சாச்சுங்க. சரி கிளம்பலாமா, வீட்டுக்கு டைம் ஆச்சு.
1: பிள்ளைங்கள்லாம் பார்த்து கூப்பிட்டுட்டு வா. லேய் சீக்கிரமாக ஏறி வாங்கடா, எல்லாம் வீட்டுக்கு போகலாம்.
3: சரிப்பா கிளம்பலாங்கப்பா.

0: நேயர்கள் இதுவரை கேட்டது சூழல் காப்போம். சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
1: சுற்றி இருப்பவர்களை காப்போம், இது சூழல் காப்போம்.
2: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
3: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
4: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
5: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத் தரும் பாடப்பிரிவுகள்.
4: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. 2ஆம் ஆண்டு மாணவர்கள் 1ஆம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் 1ஆம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். 3ஆம் ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தர்மபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன், விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு nets.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தர்மபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தர்மபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 முதல் 35 வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் August 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை, ஆண்டு வருமானம்

0: ரூபாய் 3 லட்சத்திற்குள் சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகள்: 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: ஏக்கா, செய்தி தெரியுமா?
2: என்னடி?
1: நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா?
2: அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ் புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
5: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:10.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
3: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
4: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
3: ஃபார் அட்மிஷன்ஸ் கான்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
0: மதிய நேரம், சிலர் வேலையில், சிலர் ஓய்வில், சிலர் சாப்பாடு முடிச்சுட்டு ஒரு குட்டி தூக்கத்தோடு இருப்பீங்க. அந்த நேரத்தில் உங்கள் காதோரம் ஒரு இனிய குரலாகவும் மனதோறும் ஒரு சிறு மகிழ்ச்சியாகவும் வந்திருக்கிறது உங்கள் விருப்பப்படல் நிகழ்ச்சி நேயர் விருப்பம். நிகழ்ச்சியின் முதல் பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, தருமபுரியிலிருந்து அரிக்கரசி எழுதியிருக்காங்க. லப்பர் பந்து திரைப்படத்தில் இருந்து இதோ அந்த பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
1: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
2: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
3: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
4: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
5: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
4: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
7: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
8: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்,
10: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
9: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
0: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: தொடர்புக்கு 8985712345.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
13: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
11: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
12: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
11: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம்.

0: விவரங்களுக்கு மஹிந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காலையில் எழுந்ததுலேருந்து ஓட்டம், வீட்டு வேலை, படிப்பு, அலுவலகம், இன்னைக்கு மட்டும் கொஞ்சம் சீக்கிரமாக முடியட்டுன்ற நினப்பு மட்டும் இருக்கும். ஆனால் அடுத்த வேலை வந்து கதவை தட்டுமே, அந்த ஓட்டத்துக்கு நடுவே ஒரு நேர் கேட்டிருக்காங்க. அமரகுந்தியிலிருந்து அழகேஸ்வரி செல்வராஜ் கேட்டிருக்காங்க, சிந்து பைரவி திரைப்படத்தில் இருந்து. கொஞ்ச நேரம் மனசு அமைதியாக்க இந்த பாடலை கேட்கலாமா? சத்தம் நிறைந்த உலகத்தில் சில நேரம் இசையே அமைதி.

0: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி அளவும் கம்மி.
1: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானா?
0: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கறாங்க.
1: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
0: இது 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
2: மிஸ்டர் கோல்ட் சன்ஃப்ளவர் ஆயில்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
6: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
7: நமது போச்சம்பள்ளியில் பச்சிளம் குழந்தைகள் சிறப்பு சிகிச்சை, இருதய நோய், நரம்புயல், சிறுநீரகவியல் பிரச்சனைகளுக்கு அனுபவம் வாய்ந்த மருத்துவர்களால் காப்பீடு திட்டத்துடன் சிகிச்சை பெற்றிட MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
8: அடுத்த பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க பர்கூர்ல இருந்து சேதுராமன். அவன்தான் மனிதன் திரைப்படத்தில் இருந்து. வாய்ப்பு கதவு தட்டும் வர காத்திருக்காதீங்க, நம்ம முயற்சி தான் கதவு திறக்கும் சாவி. நாளை என்றில்லாமல் இன்றே தொடங்குவோம் இந்த இனிய பாடலோடு.

0: நேர்கள் என்னை கேட்கலாம்.
1: தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தர்மபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் வழங்குகிறார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள்.
2: தர்மபுரி பண்பலை நேயர் அனைவருக்கும் எனது மதிய வணக்கங்கள். நான் உங்கள் மருத்துவர் ராஜேஷ். இந்த கிட்னி கல் எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த கால்சியம் ஆக்சலேட் அப்படின்ற ஒரு வகையான பொருள் தான் வந்து அதில் வந்து அதிகப்படியாக நமக்கு வந்து கற்களாக வந்து வரக்கூடியது. அதனால வந்து இந்த ஆக்சலேட் அப்படின்ற ஒரு வேதிப்பொருள் இருக்கக்கூடிய பொருட்களை வந்து நம்ம வந்து குறைச்சி சாப்பிடணும் அப்படின்றது தான் வந்து இதோட பேசிக் கான்செப்ட். எது எதுலெல்லாம் வந்து இந்த ஆக்சலேட்டு வந்து நிறைய இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேர்க்கடலையில் நிறையா இருக்குன்றாங்க, கீரை வகைராக்கள், அப்புறமா வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு, ஸ்வீட் பொட்டேட்டோஸ், சாக்லேட்டு, இதில் எல்லாத்துலேயுமே நிறைய இருக்குது செய்துன்றாங்க. அதனால வந்து இந்த வெய்ய காலம் முடிகிற வரைக்கும் கொஞ்சம் கீரை வகைராக்களை கன்சியூம் பண்ணுறது கொஞ்சம் குறைச்சிக்கலாம். ஏன்னா கீரை வகைராக்கள் வந்து கண்டிப்பாக வந்து அது வந்து ஒரு நல்ல இரும்பு சத்து உள்ள பொருள், அதனால கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ண வேண்டாம். ஒரு சிலர் வந்து நிறைய சாப்பிட்றத வந்து கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கிறது நல்லதுன்னு வந்து என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயம். அதே மாதிரி கிழங்கு வகைராக்கள் மெயினாக வந்து இந்த சக்கரவள்ளி கிழங்கு வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம், அதை அவாய்ட் பண்ணுறதுனால ஒரு பிரச்சனை வரப்போகிறது இல்லை. ரெண்டாவது சாக்லேட்டு, இந்த சாக்லேட் வகைராக்கள்லாம் அதை நான் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், ஸ்வீட்ஸ் எடுக்காதீங்க எடுக்காதீங்கன்ட்டு, அதனால் அதை பற்றி ஒன்றும் இல்லை. அதே மாதிரி வந்து இந்த சோடா, ஒரு சிலர் வந்து தாகமாக இருக்குது செய்து பண்ணுதுன்ட்டு போய் வந்து நம்ம கடையில் சோடா வாங்கி கொடுக்கறது செஞ்சிடறது. அதே மாதிரி இந்த கோலா கண்டெய்னிங் ஃபுட்ஸு, அதான் இந்த கோக்கோ கோலா, இந்த பொவன்டோ, இந்த மாதிரி வந்து குளிர்பானங்கள், அதாவது அது என்ன சொல்கிறது, இந்த ஸ்வீட் அண்டு குளிர்பானங்கள், அந்த மாதிரி வகைராவான குளிர்பானங்களை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கணும். ஃப்ரெஷ் ஜூஸ் குடிக்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஜூஸை வந்து நம்ம பழச்சாறுகள் வந்து அருந்துறதுல வந்து ஒன்றும் தப்பு இல்லை, செயல பண்ணல. பட் இந்த சோடா இந்த மாதிரி வந்து, அதே மாதிரி இந்த கோலா பெவரேஜஸ் இது எல்லாத்தையுமே வந்து நாம் வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. இந்த காலகட்டங்களில், இந்த வெய்ய காலகட்டங்களில் கொஞ்சம் நம்ம வந்து இந்த பாதாம், பிஸ்தா இந்த மாதிரி வகைராக்களையும் வந்து நம்ம வந்து குறைச்சி சாப்பிட்றது குறைச்சிக்கிறது நல்லது. இது எல்லாமே வந்து ஆக்சலேட் நிறைய இருக்கிற பொருட்கள். இதில் வந்து நான் சொல்கிறது என்னென்னா, பீனட்ஸு, கீரை வகைராக்கள் மற்றும் வந்து இந்த பாதாம், பிஸ்தா, இது எல்லாமே வந்து உடலுக்கு வந்து மற்ற வகைராக்கள் மற்ற விஷயத்தில் வந்து ரொம்ப நல்லது. அதனால் தயவுசெய்து இந்த பொருட்களை வந்து கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணாதீங்க. கொஞ்சம் வழக்கமாக சாப்பிட்றதோட கொஞ்சம் குறைச்சி எடுத்துக்கோங்க. நாம் வந்து ஸ்வீட் பொட்டேட்டோ, இந்த சக்கரவள்ளி கிழங்கு, மரவள்ளி கிழங்கு, இந்த மாதிரி கிழங்கு வகைராக்கள் அவாய்ட் பண்ணிடலாம். சாக்லேட் அவாய்ட் பண்ணலாம், சோடாவை நம்ம அவாய்ட் பண்ணலாம், மற்றும் கோலா பீவரேஜஸை கொஞ்சம் எடுத்து அவாய்ட் பண்ணலாம், செய்யலாம் பண்ணலாம். அதே மாதிரி இதில் இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னாக்கா, இந்த காலகட்டங்களில் வந்து வாழைப்பழம், டெய்லி ஒரு வாழைப்பழம் எடுத்துக்க சொல்லி ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. இந்த வாழைப்பழம் வந்து கற்களை வந்து குறைக்குது அப்படின்றது வந்து ஒரு ஆய்வில் தெரியுது செய்யுது.

0: பட் ஆனால் வாழைப்பழத்தை வந்து கொஞ்சம் அல்சர் இருக்கிறவங்க இந்த வாழைப்பழத்தை வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னாங்க வந்து அதில் அல்சர் இருக்கிறவங்க வந்து வாழைப்பழம் எடுக்க வேண்டாம். மற்றபடி வந்து இந்த கல் பிரச்சனை இருக்கிறவங்க செய்கிறவங்க வாழைப்பழத்தை எடுத்துக்கிறது வந்து ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா அது வந்து ஆக்சிலேட் ரொம்ப ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற ஒரு உணவுப் பொருள். மேலும் வந்து அதில் வந்து B6 பொட்டாசியம் இந்த மாதிரி பொருட்களோட தன்மை வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது செய்து பண்ணது. அதனால் இது எல்லாத்தையும் வந்து கொஞ்சம் வந்து நிறைய எடுத்துக்கலாம், சேலம் பண்ணலாம். இது வந்து ஒரு ஜென்ரலான ஒரு அவுட்லைனாக கொடுத்துருக்குற நான் ஒரு உணவுப் பொருளான விஷயங்கள் இந்த கிட்னி கல் பாதிப்புலேருந்து வர்றதுக்கு செய்கிறதுக்கு. இந்த மாதிரி இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்து நான் டெய்லி கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.
1: நேயர்கள், இதுவரை தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கிய ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் ராஜேஷ் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தர்மபுரி BGR மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை. தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8 மணிக்கு இன்று 1 நன்று. இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
2: தர்மபுரி அரோவா ரத்த பரிசோதனை நிலையம், நேதாஜி பைபாஸ் ரோட், தர்மபுரி.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி July 17 to August 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.
4: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருகை இறைவன் அருள் பெறுக.
5: பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:36. தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரிலே இணைந்திருக்கிறோம் உங்கள் விருப்பப்பாடல் நிகழ்ச்சியின் நேயர் விருப்பத்தில். ஒரு விளக்கு முழு இருளையும் ஒரே நேரத்தில் விரட்டாது, ஆனால் அது இருக்கும் இடத்துல இருள் அஞ்ச ஆரம்பிக்கும். என்ன நேர்களே, எப்பவுமே நம்ம எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுக்குற விளக்கு தானே. அடுத்த பாடலுக்கு யார் கடிதம் எழுதியிருக்காங்கன்னா, திருச்சியிலிருந்து சுமதி முருகேசன் எழுதியிருக்காங்க. என் ஜீவன் பாடுது என்ற திரைப்படத்தில் இருந்து இது அந்த பாடல்.

0: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
1: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலை எண்ணெயா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
0: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
1: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்.
2: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
3: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
4: நிறைவு பாடலுக்கு கடிதம் எழுதியிருக்காங்க. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியிலிருந்து கனகவள்ளி நாராயணன், ராஜாவின் பார்வையிலே திரைப்படத்திலிருந்து.

ஒலித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய நேயர் விருப்பம் நிகழ்ச்சி. நேர்களே, கடிதம் எழுதிய கைகளுக்கும் பாடல் கேட்ட காதுகளுக்கும் மனமார்ந்த வாழ்த்துக்கள். பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் அனிதா வெங்கடேசன். தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இனி விரிவான செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத் தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகத்தில் இன்று நடைபெற்ற பட்டமளிப்பு விழாவில் மாணாக்கருக்கு பட்டங்களை வழங்கி உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர், மாணாக்கர் தாங்கள் கற்ற கல்வியை சமுதாயத்திற்கு வழங்குவதை என்றென்றும் கருத்தில் கொள்ள வேண்டும் என்றார். நாட்டில் கல்விக்கான கட்டமைப்புகள் அனைத்தும் ஒவ்வொரு சாமானியரின் வரி வருவாயிலிருந்து உருவாக்கப்பட்டது என்பதை அனைவரும் உணர வேண்டியதன் அவசியம் குறித்தும் வலியுறுத்தினார். நாட்டில் பொதுத்துறை வங்கிகளுக்கான உயர்மட்ட குழு ஒன்று விரைவில் அமைக்கப்படும் என மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நடைபெற்ற பொதுத்துறை வங்கிகள் தொடர்பான 2 நாள் மாநாட்டை இன்று துவக்கி வைத்து பேசிய அவர், வங்கி சீர்திருத்தங்களின் அடுத்த கட்ட முன்னெடுப்புகள் குறித்து இக்குழு தீர்மானிக்கும் என்றார். வங்கிகளின் எதிர்கால பங்கு குறித்த பரிந்துரைகளை இக்குழு உருவாக்கும் என்றார். இம்மாநாட்டில் ஆக்கப்பூர்வமான விவாதங்கள் நடைபெறும் என நம்பிக்கை வெளியிட்டார். வாரா கடன் அளவு மிக குறைவான அளவிலேயே இருப்பதால் இந்திய வங்கிகள் வலுவான நிலையில் உள்ளதாகவும், இதன் மூலம் இத்துறை சார்ந்த சீர்திருத்தங்களை மேற்கொள்ள வகை செய்யப்படுவதாகவும் எடுத்துரைத்தார். வளர்ச்சியடைந்த இந்தியா எனும் இலக்கை அடைவதில் வங்கியாளர்களின் இன்றியமையா பணிகள் குறித்து எடுத்துரைத்த அமைச்சர், நாட்டில் வங்கிகள் மற்றும் நிதித்துறையில் ஏற்பட்டுள்ள மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் குறித்து இம்மாநாட்டில் விரிவாக விவாதிக்கப்படும் என்றார். தமிழகத்தில் கூட்டுறவு வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு வழங்கப்பட்ட பயிர்க்கடன்களுக்கு கூடுதல் தள்ளுபடி அறிவிப்பை முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று வெளியிட்டுள்ளார். பேரவையில் அவை விதி 110 கீழ் அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக எடுத்துரைத்தார். 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாயும், 1,00,000 மேல் பயிர்க்கடன் பெற்றவர்களுக்கு 35,000 ரூபாயும் தள்ளுபடி செய்யப்படும் என்றார்.
1: 75,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்கள் 100% முழுமையாகவும், 75,000 ரூபாய் முதல் 1,00,000 ரூபாய் வரை பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 75,000 ரூபாய் வரையும், 1,00,000 ரூபாய்க்கு மேல் பெற்றுள்ள பயிர்க்கடன்களுக்கு அதிகபட்சமாக 35,000 ரூபாய் வரையும் தள்ளுபடி வழங்கப்படும். இதன் மூலம் 2,38,264 விவசாயிகளுக்கு தலா 75,000 ரூபாய் வரை தள்ளுபடி வழங்கப்படும்.
0: இதன் மூலம் அரசுக்கு 953 கோடி ரூபாய் கூடுதல் சுமை ஏற்படும் என்று கூறிய முதலமைச்சர், தற்போதுள்ள தமிழக அரசின் நிதி நெருக்கடியிலும் உழவு தொழிலையும் விவசாயிகளையும் மதித்தால்தான் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும் என்றார். இதன் மூலம் 13,34,000 விவசாயிகளுக்கு 6,220 கோடி ரூபாய் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் தெரிவித்தார். தவேக அரசின் 100வது நாள் நிறைவையொட்டி பேரவையில் முதலமைச்சருக்கு அவைத்தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் வாழ்த்து தெரிவித்தார். 100 நாட்களில் வலிமையான அடித்தளத்தை அமைக்கும் வகையில் மக்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் கோப்புகளில் முதலமைச்சர் கையெழுத்திட்டுள்ளதாக கூறினார். கோவையில் கல்லூரி மாணவர் அமுதன் மற்றும் திருவொற்றியூரில் மாணவர் தனுஷ் ஆகியோர் கொலை சம்பவம் தொடர்பாக சட்டப்பேரவையில் இன்று கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டுவரப்பட்டது. தீர்மானத்தின் மீது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதி

அஇஅதிமுக உறுப்பினர் திரு காமராஜ், திரு எஸ் பி வேலுமணி, பிஜேபி உறுப்பினர் திரு போஜராஜன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் உறுப்பினர் திரு செல்லசாமி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர் திரு மாரிமுத்து, காங்கிரஸ் உறுப்பினர் திருமதி தாரகை கட்பத், பாமக உறுப்பினர் திரு கணேஷ்குமார் ஆகியோர் பேசினார்கள். இந்த விவாதத்தின் போது எதிர்க்கட்சித் தலைவர் திரு உதயநிதிக்கும் அமைச்சர்கள் திரு ஆதவ் அர்ஜுனா, திரு நிர்மல்குமார், திரு ராஜ்மோகன் ஆகியோருக்கிடையே கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. விவாதத்தில் பேசிய திரு உதயநிதி ஸ்டாலின், 100 நாள் சாதனைகளை சொல்லும்போது அண்மை காலத்தில் நடைபெற்ற கொலை சம்பவங்களை குறிப்பிட வேண்டிய நிலை ஏற்படுகிறது என்றார். கோவையில் நடைபெற்ற அமுதன் கொலை கோஷ்டி மோதல் அல்ல, போதைப் பொருள் குறித்த தகவலை அமுதன் கொடுத்ததால் காவல்துறையினர் அந்த தகவலை கசியவிட்டதாக கூறினார். போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அரசு தவறிவிட்டது என்றும் குற்றம் சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2 ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4 ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில்

0: சாட்டினார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு மாரிமுத்து பேசிய போது, மாணவர் சமுதாயம் பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் ஓய்வு பெற்ற நீதிபதியை கொண்டு விசாரணை நடத்த வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். இத்தீர்மானத்திற்கு பதிலளித்த மின்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார், 2ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் 4ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாக தெரிவித்தார். முன் விரோதத்தில் மாணவர்களுக்கு இடையே ஏற்பட்ட மோதல் காரணமாக அமுதன் கொலை செய்யப்பட்டதாகவும், போதைப் பொருள் தொடர்பாக கொலை செய்யப்பட்டதாக கூறப்படுவது உண்மைக்கு மாறானது என்றும், வழக்கை திசை திருப்ப வேண்டாம் என்றும் கேட்டுக்கொண்டார். 3 மாதத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளதாகவும், இதுவரை இந்த வழக்கில் 15 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும், போதைப் பொருள் நடமாட்டத்தை கட்டுப்படுத்த அனைத்து நடவடிக்கைகளையும் அரசு மேற்கொண்டுள்ளதாகவும் கூறினார். தமிழகத்தில் இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டத்தை முதலமைச்சர் திரு விஜய் சென்னை தலைமை செயலகத்தில் இன்று தொடங்கி வைத்தார். மனைப்பிரிவில் முதல் மனை மற்றும் அடுக்குமாடி குடியிருப்பில் முதல் வீடு விற்பனை ஆவணங்களுக்கு பதிவுத்துறையில் இணைய வழியில் வருகையில்லா ஆவணப்பதிவு கட்டாயமாக்கல் நடைமுறை இன்று துவக்கி வைக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் ஆவணப்பதிவில் புதிய முறைகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன. பதிவுத்துறை இணையதளத்தில் தங்களது உள்நுழைவினை தாங்களே உருவாக்கி ஆவணங்களை இணைய வழியில் சமர்ப்பிக்கலாம். ஆவணத்தை எழுதி கொடுப்பவர்கள், பெறுபவர்கள் மற்றும் சாட்சிகள் ஆகிய அனைவருக்கும் ஆதார் அட்டை பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: செங்கல்பட்டு மாவட்டத்தில் 9.5 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நெடுங்குன்றம் ஊராட்சிக்குட்பட்ட புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணிகளை மாநில நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். கிராம வேலை உறுதி மற்றும் வாழ்வாதார திட்டத்தின் கீழ் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஊரக வளர்ச்சித்துறையின் கட்டுப்பாட்டில் உள்ள வரத்து கால்வாய்கள், குளங்கள் மற்றும் ஊரணிகள் புனரமைக்கும் பணிகள் தொடங்கப்பட்டுள்ளன. நீலகிரி மாவட்டம் உதகையில் முதன்முறையாக தானியங்கி பால் விநியோக சேவையை ஆட்சித்தலைவர் திருமதி லட்சுமி பவ்யா தண்ணீரு இன்று தொடங்கி வைத்தார். இத்திட்டத்திற்கு பொதுமக்களின் வரவேற்பை பொறுத்து கூடுதல் இயந்திரங்கள் நிறுவப்படும் என்று கூறினார்.
2: மக்கள் இதுல வந்துட்டு அவங்களோட கண்டெய்னரோ, டின்னோ, கேனோ, அவங்களோட சொந்த டப்பாவை கொண்டு வந்துட்டு பால் எடுக்கலாம். கேஷ் இன்சர்ட் பண்ணா மெஷின் ஆட்டோமேட்டிக்கா அது எவ்வளவு அமௌண்ட் அண்ட் ரீட் பண்ணி அந்த அளவுக்கு கரெக்டா வந்து மில்க் வந்து டிஸ்பென்ஸ் பண்ணுது. கார்டு கூட இருக்கு, யூபிஐல கூட நம்ம இப்ப இன்டிகிரேட் பண்றோம். டோட்டலா நமக்கு மெஷின் 5 லேக்ஸ், வெளியே இருக்கிற கேபின் ஒரு 2 லேக்ஸ், டோட்டலா ஒரு 7 லேக்ஸ் செலவு பண்ணி இருப்பாங்க.
0: காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் இன்று நடைபெற்ற மக்கள் குறைதீர் நாள் கூட்டத்தில் ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாற்றுத்திறனாளிகளிடமிருந்து மனுக்களை பெற்று அதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்குமாறு அலுவலர்களை அறிவுறுத்தினார். நாகை மாவட்டத்தில் மகளிர் சுய உதவிக் குழுக்களின் தயாரிப்பு பொருட்களை சந்தைப்படுத்தும் நடவடிக்கைகளை இத்துறை சார்ந்த அலுவலர்கள் வலுப்படுத்த வேண்டும் என மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு பிரவீன்குமார் அறிவுறுத்தியுள்ளார். இம்மாவட்ட பேருந்து நிலையத்தில் நாகை மகளிர் சந்தையை துவக்கி வைத்து பேசிய அவர், பொதுமக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் இத்தகைய சந்தைகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றார். பெரம்பலூர் மாவட்டம் வேப்பந்தட்டை வட்டத்திற்குட்பட்ட கிராமங்களில் நாளை மறுநாள் நடைபெறும் உங்களை தேடி உங்கள் ஊரில் திட்ட முகாமில் பொதுமக்கள் தங்கள் கோரிக்கைகள் தொடர்பான மனுக்களை அளித்து பயன்பெறுமாறு ஆட்சித்தலைவர் திருமதி ஷரண்யா அரி தெரிவித்துள்ளார். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 8555 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 81.85 அடியாக உள்ளது. குடிநீர் தேவைக்காக 2000 கனஅடி தண்ணீர் திறக்கப்படுகிறது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 12500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. சுற்றுலாப் பயணிகளின் பாதுகாப்பு கருதி 2வது நாளாக இன்றும் பரிசல் இயக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் முழுவதும் விடுபட்டோருக்கான குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாம் இன்று நடைபெறுகிறது. புதுதில்லியில் நடைபெறும் உலக பேட்மிண்டன் சாம்பியன் பட்ட ஆடவர் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ஷெட்டி சீனாவின் யூகி ஷியையும், மகளிர் ஒற்றையர் முதல் சுற்றில் பி வி சிந்து அயர்லாந்தின் சோஃபியா நோபலையும் இன்று எதிர்கொள்கின்றனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டில் மாணாக்கர் கல்வி கற்பதற்கான மிக வலுவான கட்டமைப்புகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக குடியரசு துணைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பெருமிதம் வெளியிட்டுள்ளார். தமிழகத்தில் 75,000 ரூபாய் வரை பயிர்க்கடன் பெற்ற விவசாயிகளுக்கு கடன் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் சட்டப்பேரவையில் இன்று அறிவித்துள்ளார். இணையதளம் மூலம் பத்திரப்பதிவு செய்யும் திட்டம் தமிழகத்தில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. செங்கல்பட்டில் ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் நீர்நிலைகளை புனரமைக்கும் பணிகளை

0: நீர்வளத்துறை அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். உலக பேட்மிண்டன் சாம்பியன் ஒற்றையர் முதல் சுற்றில் ஆயுஷ் ரெட்டி, பி வி சிந்து உள்ளிட்டோர் இன்று களமிறங்குகின்றனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
1: பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 1:55. நேயர்கள் இனி கேட்கலாம்
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இனி கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலையே நிலவியது. பதிவான மழையளவு சிவகங்கை திருப்பத்தூரில் 4 சென்டிமீட்டர் மழையளவும், சிவகங்கை இளையான்குடி, புதுக்கோட்டை திருமயம், நீலகிரி செருமுள்ளி, புதுக்கோட்டை கரம்பக்குடி பகுதியில் தலா 2 சென்டிமீட்டர் மழையளவும் பதிவாகியுள்ளது. நீலகிரி விண்ட்வொர்த் எஸ்டேட், மேல்கூடலூர், புதுக்கோட்டை குடுமியான்மலை, சேலம் சந்தியூர், நீலகிரி தேவாலா, புதுக்கோட்டை பொன் அமராவதி, கோயமுத்தூர் வால்பாறை, சின்னக்கல்லார் பகுதிகளில் தலா 1 சென்டிமீட்டர் மழையளவு பதிவாகியுள்ளது. வெப்பநிலை நிலவரம். அதிகபட்ச வெப்பநிலை தஞ்சாவூரில் 38°C, குறைந்தபட்ச வெப்பநிலை கோயமுத்தூர் விமான நிலையத்தில் 21.6°C பதிவாகியுள்ளது. கொடைக்கானலில் 11.7°C பதிவாகியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்திற்கான வானிலை முன்னெச்சரிக்கை. செங்கல்பட்டு மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் கனமழை பெய்யக்கூடும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடக்கு கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களில், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. இதுவரை கேட்டீர்கள் வானிலை அறிக்கை.
3: நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8:00 இளம் தென்றல், திங்கட்கிழமை சொல்லுக வெல்லுக, செவ்வாய்க்கிழமை என் பாட்டு எசப்பாட்டு, புதன்கிழமை விளையாட்டு வினாடி வினா, வியாழக்கிழமை சினிமா சினிமா, வெள்ளிக்கிழமை சொல்லோடு விளையாடு, சனிக்கிழமை
4: தமிழ்ல சொல்லுங்க
5: தமிழா?
4: ஆமா,
5: தமிழா சொல்லணும்னா
4: தமிழே வரலையே.
3: தமிழ் பேசுங்க. ஞாயிற்றுக்கிழமை
6: கதை சொல்ல போறேன், விடுகதை சொல்ல போறேன், என் விடுகதைக்கு விடைய சொன்னா சொத்தெழுதி தாரேன்
3: விடுகதை. நேர்களை, நம் தருமபுரி பண்பலை 102.5 ஒவ்வொரு நாளும் 8:00 இளம் தென்றல் நிகழ்ச்சியை கேட்க தவறாதீர்கள்.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
8: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
7: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம்.

0: 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேர்கள் இனி கேட்கலாம் விவசாய அரங்கம்.
2: பட்டக்கா, பட்டக்கா, வீட்டுல இருக்கீங்களா?
3: வா வா முத்தழகு. என்ன, ஏதோ பதட்டமா வந்திருக்கிற மாதிரி தெரியுது, என்ன விஷயம்?
2: அக்கா, இங்க ஏதாச்சும் முயல் குட்டி வந்துச்சா, நீங்க அதை பாத்தீங்களா?
3: முயல் குட்டியா? இங்க ஏதும் வந்த மாதிரி தெரியலையே. என்ன முத்தழகு, முயல் குட்டிங்கிற பாத்தீங்களாங்கிற, அட உன்னதான் புள்ள, என்ன பாரு, அங்க என்ன சுத்தி சுத்தி தேடுற?
2: அக்கா, ஆசை ஆசையா நான் 2 முயல் குட்டி வாங்கினேன்னா, இப்ப அதுல ஒன்று தான் இருக்கு, இன்னொன்னு காணும். என் பையனை கேட்டா உங்க வீட்டு பக்கமா தான் ஓடி வந்துச்சுன்னு சொல்றான், கொஞ்சம் தேடி பாருங்களேன்.
3: ஓ அப்படியா, சரி சரி உள்ள வா பிள்ளை. எப்படியும் வீட்டுக்குள்ள வந்திருக்க வாய்ப்பு இல்ல, ஏன்னா நான் கதவை அடைச்சுதான் வச்சிருந்தேன். இங்க கேட்டு சந்து வழியா வேணும்னா பின்னாடி காய்கறி தோட்டம் இருக்குல்ல, அங்கிட்டு போயிருக்கோம். வா பிள்ளை, அங்கிட்டு வேணா போய் பார்ப்போம்.
2: ம், சரிக்கா.
3: அட முத்தழகு, அங்கன பாரு புள்ள, உன் முயல் குட்டி அந்த தக்காளி செடியாண்டதான் நின்றுட்டு இருக்கு.
2: அப்பாடா, நான் 1 நிமிஷம் பயந்தே போயிட்டேன், எங்க காணாம போயிடுச்சோன்னு. இருங்கக்கா, நான் போய் தூக்கிட்டு வரேன்.
3: முத்தழகு, இந்த முயல் குட்டி நல்லா அழகா இருக்கு புள்ள. ஆமா, இந்த முயல் குட்டிய நீ எப்பலேருந்து வளர்க்க ஆரம்பிச்ச? எல்லாரும் நாய் புனியதான் செல்ல பிராணியா வளர்ப்பாங்க, நீ என்ன புள்ள முயல் குட்டிய வளர்க்கற?
2: அக்கா, முயல் குட்டி என்ன, எலிய கூட செல்ல பிராணியா வளர்க்கலாம்.
3: அப்படியா முத்தழகு சொல்ற? எனக்கு கூட இந்த முயல் வளர்க்கணும்னு ஆசையா இருக்கு புள்ள, ஆனா அது வளர்க்கற விவரம் எதுவும் தெரியாதுல்ல.
2: அம்பட்டுதானக்கா, விவரங்க தெரிஞ்சா நீங்களும் வளர்ப்பீங்கல்ல?
3: கண்டிப்பா புள்ள.
2: அப்போ இவங்க சொல்றத கேளுங்க, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பத்தி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க, கவனமா கேளுங்க.
4: இன்றைய காலகட்டத்தில் நகரப்புறங்களில் வாழும் மக்கள் தங்களோட மன அழுத்தத்தை குறைக்கவும் வீட்டை சுறுசுறுப்பாக வச்சுக்கவும் சிறிய பாலூட்டி விலங்குகளான முயல்கள், செல்லப்பிராணி இலைகள், ஹாம்ஸ்டர்கள் மற்றும் கினிபிக் அதிகமாக வளர்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. இவை பார்ப்பதற்கு மிக சிறியதாகவும் அழகாகவும் இருந்தாலும் இவற்றை பராமரிப்பது என்பது நாம் நினைப்பது போல அத்தனை எளிதான விஷயம் அல்ல. பொதுவாக நாய் பூனைகளை பராமரிக்கும் மருத்துவ முறைகளும் இந்த எக்ஸாட்டிக் வகை சிறிய விலங்குகளை பராமரிக்கும் முறைகளும் முற்றிலும் மாறுபட்டவை. இவற்றின் உடல் அமைப்பு, செரிமான மண்டலம் மற்றும் வாழ்வியல் தேவைகள் மிகவும் தனித்துவமானவை. உதாரணத்திற்கு, முயல்கள் நாம் கொடுக்கும் தவறான உணவு அவற்றின் உயிர்க்கே ஆபத்தாக முடியும். அதே போல் ஹாம்ஸ்டர் மற்றும் எலிகள் கூண்டு அமைப்பில் நாம் செய்யும் சிறிய தவறுகள் கூட அவற்றிற்கு தீவிர சுவாச பாதிப்புகளை ஏற்படுத்தலாம். எனவே இந்த விலங்குகளை வெறும் ஒரு பொழுதுபோக்கு கருவியாகவோ அல்லது ஆசைக்காகவோ மட்டும் வாங்காமல் ஒரு மருத்துவராக இவற்றின் முறையான உணவு பழக்கம் என்ன, இருப்பிட வசதிகள் எப்படி இருக்க வேண்டும் மற்றும் இவற்றிற்கு வரக்கூடிய பொதுவான நோய்கள் என்னென்ன, இவற்றின் முறையான பராமரிப்பு முறைகளை பற்றி நாம் விரிவாக பார்ப்போம். முயல்கள் அமைதியான, அன்பான மற்றும் புத்திசாலித்தனமான விலங்குகள். வளர்ப்பு முயல்கள் பொதுவாக 8 to 12 வரை வாழக்கூடியவை. முயல்களின் பற்கள் ஆயுள் முழுவதும் வளர்ந்து கொண்டே இருக்கும். அவை பூனை அல்லது நாய்களைப் போல எளிதானவையாக வளர்க்க முடியாது, அவற்றிற்கு சிறப்பான கவனிப்பும் முறையான உணவும் தேவை. உங்கள் செல்ல முயல் புதிய சூழலுக்கு பழகியவுடன் நீங்கள் அதை கையாள தொடங்கலாம். முயல்கள் விடியற்காலையிலும் அந்தி வேளையிலும் சுறுசுறுப்பாக இருக்கும், அந்த நேரங்களில் அவைகளை கையாள வேண்டும். உங்கள் முயலை தூக்கும்போது அதன் பின்னங்காலுக்கு ஆதரவளிப்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். அவற்றின் முதுகெலும்பு மிகவும் பலவீனமானது, பின்னங்காலை பயன்படுத்தி பலமாக உதைத்தால் அது எழுந்தில் முறிந்து

வேண்டும். உங்கள் செல்ல பிராணியை அதன் வால் அல்லது காதுகளை பிடித்து ஒருபோதும் தூக்காதீர்கள். அதன் பிடரியில் உள்ள தளர்வான தோலை பிடித்து கொண்டு ஒரு கையால் அதன் மார்புக்கு கீழே வைத்து மறு கையால் அதன் பின்னன்கான்களுக்கு ஆதரவளித்து தூக்கலாம். தரையிலிருந்து மிகவும் உயரமாகவும் தூக்காதீர்கள். உங்கள் பிடியிலிருந்து அது தப்பிவிட்டால் உயரத்திலிருந்து விழுவதால் காயம் ஏற்படலாம். பொதுவாக முயல், எலிகள் போன்றவை எப்போதும் தனியாக வளர்க்கக்கூடாது. தனியாக இருக்கும் விலங்குகள் பெரும்பாலும் மனச்சோர்வுடன் இருக்கும். அவை கருத்தடை செய்யப்பட்ட ஜோடிகளாக வாழ வேண்டும். முயல்கள் எப்போதும் ஒரு சிறிய கூண்டிற்குள் அடைத்து வைக்கக்கூடாது. அவை சுதந்திரமாக ஓடி திரிய விரும்பும் விலங்குகள். கூண்டின் அளவு குறைந்தது முயல் நீளமாக படுக்கும் போது அதன் உடலை விட 4 மடங்கு பெரிதாக இருக்க வேண்டும். அது நிமிர்ந்து நிற்பதற்கு போதிய உயரம் இருக்க வேண்டும். அந்த கூண்டு நல்ல காற்றோட்ட வசதியுடனும் உடையாத பொருள்களால் செய்யப்பட்டதாகவும் சுத்தம் செய்வதற்கு எளிதாகவும் இருக்க வேண்டும். அதை ஈரமான மற்றும் இருண்ட பகுதியில் வைக்க வேண்டாம், ஏனெனில் அது முயல்களுக்கு சுவாச கோளாறை ஏற்படுத்தக்கூடும். கம்பி தரைகளை தவிர்க்கவும். அவை பாதங்களில் வலி மிகுந்த புண்களை ஏற்படுத்தும். மென்மையான படுக்கை விரிப்புடன் கூடிய திடமான தரைகளை பயன்படுத்தவும். கூண்டிற்கான படுக்கை விரிப்பு பொருட்களாக வைக்கோல், காகித துகள்கள் அல்லது சிறு உருண்டை கழிவுகளை பயன்படுத்தலாம். படுக்கை விருப்பு பொருட்களை வாரந்தோறும் மாற்றுவதை உறுதி செய்யவும். பூனைகளுக்கான கழிவு பொருட்களை பயன்படுத்த வேண்டாம். அவை கட்டிகளாக இருப்பதால் உங்கள் முயல் அவற்றை உட்கொண்டால் கடுமையான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும். வீட்டில் முயலை திறந்து விடுவதற்கு முன் வீட்டை முயலுக்கு பாதுகாப்பானதாக மாற்ற வேண்டும். அனைத்து மின்சார கம்பிகளையும் அதாவது கேபிள்ஸ், பிளாஸ்டிக் கவர்கள் கொண்டு மூட வேண்டும். விலையுறந்த மயற்சாமான்கள், புத்தகங்கள் முயல் கடிக்காதவாறு தூக்கி வைக்க வேண்டும். வைக்கோல் நிரப்பப்பட்ட பெட்டி, வைக்கோல் கூடை அல்லது நுழைவாயில் துடையிடப்பட்ட அட்டை பெட்டி போன்ற வடிவங்களில் ஓய்வெடுப்பதற்காகவோ அல்லது ஒளிந்து கொள்வதற்காகவோ ஏற்ற இடங்களை கூண்டில் அமைக்கவும். அவை பாதுகாப்பாக உணர விரும்பும் நேரங்களிலோ அல்லது தனியாக இருக்கும் விரும்பும் போதோ இந்த இடம் பயன்படும். முயல்களின் செரிமான மண்டலம் மிகவும் உணர்திறன் வாய்ந்தது. தவறான உணவு அவற்றின் உயிருக்கே ஆபத்தாக முடியும். புற்கள் முயல்களின் முதன்மை உணவு. திமோத்தி புல் அல்லது ஆல்ஃபா ஆல்ஃபா ஹே குட்டிகளுக்கு மட்டும் எப்போதும் கூண்டில் இருக்க வேண்டும். இது பற்கள் தேய்வதற்கும் செரிமானத்திற்கும் அவசியம். தினமும் புதிய இலை வடிவ காய்கறிகளை கொடுக்க வேண்டும். புதினா, கொத்தமல்லி, கீரை வகைகள் சிறிதளவும், கேரட் இலைகள், முட்டைக்கோசும் கொடுக்கலாம். தக்காளி இலைகள், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பூண்டு போன்றவற்றை தவிர்க்க வேண்டும். தரமான நார்ச்சத்து மிகுந்த முயல் பெல்லட்டுகளை ஒரு நாளைக்கு ஒரு சிறிய கியூப் அளவு மட்டுமே தவிர்க்க வேண்டும். எப்போதும் சுத்தமான புதிய குடிநீர் ஒரு பாத்திரத்திலோ அல்லது பிரத்யேக வாட்டர் பாட்டிலோ கிடைக்க செய்ய வேண்டும். முயல்களை ஒருபோதும் குளிப்பாட்டக்கூடாது. முயல்கள் பூனைகள் போல தங்களை தாங்களே சுத்தம் செய்து கொள்ளும். அவற்றை குளிப்பாட்டினால் அதிர்ச்சியில் மாரடைப்பு ஏற்பட்டு இறந்துவிடும். அழுக்காக இருந்தால் ஈரமான துணியால் துடைக்கலாம். வாரத்திற்கு ஒரு முறை பிரஷ் கொண்டு முடியை சீவ வேண்டும். 1-2 மாதங்களுக்கு ஒரு முறை நகங்களை வெட்ட வேண்டும். நகத்தின் உள்ளே இருக்கும் இரத்த நாளத்தை வெட்டாமல் கவனமாக இருக்க வேண்டும். முயல்களுக்கு எளிதாக டாய்லெட் பயிற்சி அளிக்கலாம். ஒரு பிளாஸ்டிக் ட்ரேயில் பேப்பர் பெட்டிங் மற்றும் அதன் மேல் புற்களை போட்டு வைத்தால் அது அங்கங்கே சிறுநீர் கழிக்கும். கடிப்பது முயல்களின் இயல்பு. அதற்கு பற்களை தேய்க்க ஆப்பிள் மர குச்சிகள், கார்போர்ட் பெட்டிகளை கொடுக்க வேண்டும். முயல்களுக்கு 6 மாத வயதில் கருத்தடை செய்வது அவசியம். இது அவற்றின் ஆக்ரோஷ குணத்தை குறைக்கும் மற்றும் புற்றுநோய் அபாயத்தை தடுக்கும். முயல் 12 மணி நேரத்திற்கு மேல் உணவு கொள்ளாமலோ அல்லது மலம் கழிக்காமலோ இருந்தால் அது உடனடியாக மருத்துவ கணிப்பு தேவைப்படும் அவசர நிலை ஆகும். அடுத்து நாம் செல்லப்பிராணி எலி பராமரிப்பற்றை காண்போம். வளர்ப்பு எலிகள் அல்லது ஃபேன்சி ராட்ஸ் மிகவும் புத்திசாலித்தனமான, சுத்தமான மற்றும் மனிதர்களும் எளிதில் பழகக்கூடிய விலங்குகள் ஆகும். காடுகளில் வாழும் எலிகளை விட இவை முற்றிலும் மாறுபட்டவை. எலிகளை ஒருபோதும் தனியாக வளர்க்கக்கூடாது. அவை தீவிரமான சமூக விலங்குகள். தனியாக இருந்தால் மனச்சோர்வடைந்து அதாவது டிப்ரெஷன் நோய் வாய்ப்படும். எப்போதும் ஒரே பாலினத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எலிகளை வளர்க்க வேண்டும். ஆண் பிளஸ் ஆண் அல்லது பெண் பிளஸ் பெண் என்று வளர்க்க வேண்டும். எலிகள் ஏறி விளையாட விரும்பும் என்பதால் உயரமான பல அடுக்குகள், மல்டி லெவல் கொண்ட கம்பி வலைகள், கூண்டுகள் தேவை. மீன் தொட்டிகள், கிளாஸ் அக்வேரியம்ஸ் அல்லது பிளாஸ்டிக் டப்பாக்களில் எலிகளை வைக்கக்கூடாது. அவற்றின் சிறுநீரில் இருக்கும் அமோனியா வாயு வெளியேற காற்றோட்டமான கூண்டு அவசியம். கூண்டின் தரையில் தூசு இல்லாத காகித படுக்கை அதாவது பேப்பர் பெட்டிங் அல்லது துணிகளை பயன்படுத்தலாம்.

0: மரத்தூள் பயன்படுத்தக்கூடாது. எலிகள் பொதுவாக அனைத்தையும் உண்ணும் ஆம்னிவாரஸ் விலங்குகள். எலிகளுக்கு அடிப்படை உணவுகளாக லேப் பிளாக் அல்லது எலிகளுக்கான பிரத்யேக பெலட்ஸை உபயோகிக்கலாம். கூடுதலாக சமைத்த சாதம், பாஸ்தா, கோதுமை ரொட்டி, சமைத்த கோழி இறைச்சி, முட்டை, ஆப்பிள், விதையில்லாத ஆப்பிள், வாழைப்பழம், கேரட், ப்ரொக்கோலி போன்றவை தரலாம். சாக்லேட், சிட்ரஸ் பழங்கள் முக்கியமாக ஆண் எலிகளுக்கு கொடுக்கக்கூடாது. மேலும் பச்சை உருளைக்கிழங்கு, கார்பனேட்டட் பானங்கள் போன்றவற்றையும் தவிர்க்க வேண்டும். எலிகளுக்கு மைக்ரோபிளாஸ்மா என்னும் பாக்டீரியாவால் சுவாச பாதிப்பு ஏற்படலாம். எலி தும்மினாலோ அல்லது மூச்சடைத்தாலோ மருத்துவரிடம் காட்ட வேண்டும். அடுத்து நாம் ஹாம்ஸ்டர் பராமரிப்பு பற்றி காண்போம். ஹாம்ஸ்டர்கள் தங்களின் அழகான தோற்றத்தாலும் சாந்தமான குணத்தாலும் பலரின் இதயங்களை கவர்ந்துள்ளன. இவை குறைவான இடத்தை எடுத்துக்கொள்வதால் பலரும் விரும்புகின்றன. ஹாம்ஸ்டர்களுக்கு உயரத்தை விட தரைப்பரப்பு மிக முக்கியம். குறைந்தது 450 முதல் 600 சதுர அங்குல தரைப்பரப்பு தேவை. ஒரு சிறந்த ஹாம்ஸ்டர் கூண்டு அது தாராளமாக நடமாடுவதற்கும் சுற்றி பார்ப்பதற்கும் இடமளிக்கும் வகையில் விசாலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்கள் மண்ணை தோண்டி வாழும், அதாவது பரோவிங் குணம் கொண்டவை. எனவே கூண்டில் 6 அங்குல உயரத்திற்கு காகித படுகை அல்லது ஆஸ்பென் மரத்தூள் நிரப்ப வேண்டும். சிடார் மற்றும் பைன் மரத்தூள்களை ஒருபோதும் பயன்படுத்தக்கூடாது. இவற்றின் வாசனை ஹாம்ஸ்டரின் நுரையீரலை பாதிக்கும். ஹாம்ஸ்டர் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இருக்கும். அதற்காகவே உடற்பயிற்சி சக்கரம் உபயோகிக்க வேண்டும். இது கூண்டில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒன்று. சக்கரத்தின் தரைப்பகுதி கம்பிகளாக இல்லாமல் தட்டையாக இருக்க வேண்டும். சக்கரத்தின் அளவு ஹாம்ஸ்டரின் முதுகு வளையாதவாறு பெரிதாக இருக்க வேண்டும். சிரியன் ஹாம்ஸ்டருக்கு 10 முதல் 12 அங்குலமாக இருக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களின் பற்கள் தொடர்ந்து வளரும். எனவே அவற்றுக்கு மெல்லும் பொம்மைகளை வழங்குவது பல் பிரச்சனைகளையும் சளிப்பையும் தடுக்க உதவுகிறது. மரம், பிளாஸ்டிக் அல்லது அழுத்தப்பட்ட வைக்கோல் போன்ற பாதுகாப்பான பொருட்களால் செய்யப்பட்ட மெல்லும் பொம்மைகளை தேர்ந்தெடுக்கவும். பலதரப்பட்ட தானியங்கள், விதைகள் மற்றும் உலர்ந்த காய்கறிகள் அடங்கிய தரமான ஹாம்ஸ்டர் உணவுகளை தர வேண்டும். வாரத்திற்கு 2 முறை சிறிய துண்டு ஆப்பிள், ப்ரொக்கோலி, கேரட் அல்லது வெள்ளரிக்காய் போன்றவற்றை புதிய உணவுகளாக கொடுக்கலாம். ஹாம்ஸ்டர்கள் தங்கள் கன்னங்களில் உள்ள பைகளில், அதாவது சீக் பவுச்சஸ், அதில் உணவு சேமித்து கூண்டின் மூலைகளில் மறைத்து வைக்கும் வழக்கம் கொண்டவை. அழுகிய உணவுகளை தினமும் நீக்க வேண்டும். ஹாம்ஸ்டர்களுக்கும் எல்லா நேரங்களிலும் சுத்தமான தண்ணீர் கிடைப்பது அவசியம். அவை தண்ணீர் கிணத்தை கவிழ்த்து அவற்றின் படுக்கையை நனைப்பதை தடுக்க பந்து வடிவ வாய் கொண்ட தண்ணீர் பாட்டிலை பயன்படுத்துங்கள். ஹாம்ஸ்டர்களை தண்ணீரில் குளிப்பாட்ட கூடாது. அதற்கு பதிலாக ஒரு சிறிய பாத்திரத்தில் பிரத்யேக ஹாம்ஸ்டர் குளிய மணல், அதாவது ரெப்டைல் சாண்ட் வித்தவுட் கால்சியம் வைத்தால் அது அதில் புரண்டு தன் உடலில் எண்ணெய் பசையை சுத்தம் செய்து கொள்ளும். அடுத்து நாம் பார்க்க போவது கினிபிக். கினிப்பன்றி அல்லது கவிக்கறி எனப்படும் கினிப்பன்றிகள் தீவிரமான சமூக விலங்குகள் ஆகும். இவற்றை எப்போதும் தனியே வளர்க்கக்கூடாது. மனச்சோர்வை தடுக்க எப்போதும் ஒரே பயணத்தை சேர்ந்த 2 அல்லது அதற்கு மேற்பட்ட எண்ணிக்கையில் வளர்க்க வேண்டும். டிமோத்தி புற்களே இவைகளின் முதன்மை உணவு. செரிமானம் மற்றும் பற்கள் தேய்வதற்கு கூண்டில் எப்போதும் டிமோத்தி புல் இருக்க வேண்டும். கினிப்பன்றிகளால் மனிதர்களைப் போல சொந்தமாக வைட்டமின் சி தயாரிக்க முடியாது. எனவே வைட்டமின் சி நிறைந்த குடைமிளகாய், தக்காளி மற்றும் பிரத்யேக பெல்லட்ஸ் தினமும் தர வேண்டும். ஆப்பிள், திராட்சை போன்ற பழங்களை சர்க்கரை அதிகம் உள்ளதால் வாரத்திற்கு 1 முதல் 2 முறை மட்டுமே சிறிய துண்டுகளாக தர வேண்டும். சுத்தமான குடிநீர் எப்போதும் வாட்டர் பாட்டிலில் கிடைக்க வேண்டும். இவற்றுக்கு உயரமான கூண்டுகளை விட ஓடி விளையாட அகலமான தரைப்பரப்பு கொண்ட கூண்டுகள் தேவை. கூண்டின் தரையில் மென்மையான துணிகள் அல்லது காகித பணிகளை பயன்படுத்தலாம். மரத்தூள்களை தவிர்க்கவும். குளிப்பாட்டிய பின் உடனே உலர்த்த வேண்டும். மாதத்திற்கு 1 முறையாவது கினிப்பன்றிகளுக்கு நகங்களை வெட்ட வேண்டும். இவற்றின் பற்களும் வளர்ந்து கொண்டே இருக்கும் என்பதால் கடிக்க ஆப்பிள் மரக்குச்சிகளை கொடுக்கலாம்.
1: என்ன பட்டக்கா, முயல்கள், எலிகள், அப்புறம் இன்னும் பிற செல்ல பிராணிகள் வளர்ப்பு பற்றி சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி உதவி பேராசிரியர் முனைவர் எம் சந்தியா பவானி அவங்க சொன்ன தகவல்களை கேட்டீங்களா?
2: கேட்டேன் முத்தழகு. இம்பிட்டு நாளா செல்ல பிராணிகள்னா நாய் பூனை மட்டும்தான் வளர்க்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் புரியுது, முயல், எலி இதெல்லாம் கூட இவங்க சொன்ன பராமரிப்பு நடவடிக்கைகளை பின்பற்றினா நல்ல முறையில் வளர்க்கலாம்னு இப்போ புரிஞ்சுக்கிட்டேன்.
1: நல்லதுக்கா. ஆமா அக்கா, நான் உனக்கு கேட்க மறந்துட்டேன். என் முயல் குட்டி உங்க தோட்டத்துல போனதுக்கு

0: நானே கவனிச்சேன். நீங்க எப்பக்கா காய்கறி தோட்டம் போட்டீங்க? பின்னாடி இங்கன இடம் காலியால கிடந்துச்சு.
1: ஆமா முத்தழகு, அந்த இடத்தையே வீணாக்குவானேன்னு நமக்கு தேவையான காய்கறிகளை நாமளே உற்பத்தி பண்ணிக்கினா என்னன்னு தோணுச்சு. அதனாலதான் நாங்க வீட்டு தோட்டம் போட்டோம்.
0: அக்கா அக்கா, முயல் வளர்க்கறத பத்தி நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கல்ல, இப்போ எனக்கும் ஒரு சந்தேகம்க்கா. என் வீட்டில் கூட கொஞ்சம் இடம் இருக்கு, எப்படி வீட்டு தோட்டம் போடணும்னு சொன்னீங்கன்னா நானும் போட்டுப்பேன்ல.
1: அவ்வளவுதானே? இதோ இவங்க சொல்லுவாங்க கேளு.
0: யாருக்கா?
1: வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி. கருப்பையா அவங்க தான் தகவல்களை சொல்ல போறாங்க. கவனமா கேட்டுக்கோ.
2: வீட்டு தோட்டம் அமைப்போம், விளைச்சலை பெருக்குவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், விலையில்லா காய்கறிகளை பெறுவோம். வீட்டு தோட்டம் அமைப்போம், நஞ்சில்லா உணவை பெறுவோம் என்கின்ற வகையிலே வீட்டு தோட்டத்தினுடைய அவசியம் முக்கியத்துவத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். வீட்டு தோட்டத்தை ரெண்டு பெரிய பகுதியாக பிரிப்பார்கள். வீட்டு தோட்டம் அமைப்பதிலே வீட்டுக்கு சுற்றி புலக்கடை என்று சொல்லக்கூடிய பகுதியிலே நிலம் இருக்குமே ஆனால் அங்கே நிலத்திலேயே அதை பண்படுத்தி சீர்படுத்தி நாம் காய்கறிகளையும் கனிமரங்களையும் சாகுபடி செய்தோமே ஆனால் அது புலக்கடை தோட்டம் என்று சொல்லுவார்கள். அங்கனம் புலக்கடை வசதி இல்லாமல் நெருக்கமாக வீடுகள் அமைந்திருக்குமே ஆனால் வீட்டினுடைய மொட்டை மாடியிலே நாம் சாகுபடி செய்வோமே ஆனால் அந்த சாகுபடி முறையினை மாடித்தோட்ட விவசாயம் என்று சொல்லுவார்கள். இப்போ புலக்கடை பகுதி ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் மக்களுக்கு இருக்குமே ஆனால் நம் வீட்டிலே இருந்து வரக்கூடிய அந்த நீரினை பயன்படுத்தி நம்முடைய சமையலறையில் இருக்கக்கூடிய கழிவுகளை நன்கு மக்கச் செய்து மண்புல உருவமாக மாற்றி மறுசுழற்சி செய்து அதையே நாம் அந்த புலக்கடையில் இருக்கக்கூடிய ஒரு சென்ட் ரெண்டு சென்ட் நிலம் என்றால் முறையாக நாம் அந்த நிலத்தை பயன்படுத்தினால் வருடம் முழுவதும் நமக்கு தேவையான வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை, பூசணி குடும்ப காய்கறிகளை வருடம் முழுவதும் தொடர்ச்சியாக நம்மால் பெற முடியும். அதோடு மட்டும் இல்லாமல் முருங்கை, எலுமிச்சை, தவசிக்கீரை என்று சொல்லக்கூடிய மல்டி விட்டமின் கிரீன், கருவேப்பிலை, கொத்தமல்லி போன்று அன்றாடம் நாம் சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய செடிகளையும் பெரிய அளவிலே புலக்கடையிலே நாம் நட்டு வைத்து பலன் பெற முடியும். ரெண்டு சென்ட் நிலம் புலக்கடையாக இருக்கிறது என்றால் பெரிய பெரிய பாத்திகள், தக்காளிக்கு ஒரு பாத்தி, பக்கத்திலே வெங்காயம் சின்ன வெங்காயமாக இருந்தாலும் பெரிய வெங்காயமாக இருந்தாலும் அது சாகுபடி செய்வதற்கு ஏற்ற ஒரு பாத்தி, கத்தரிக்காய் பெரிய அளவிலே நாம் பயன்படுத்துகிறோம், கத்தரிக்காய்க்கான ஒரு பாத்தி, வெண்டைக்காய்க்கான ஒரு பாத்தி. இந்த பாத்திகள் அமைக்கக்கூடிய அந்த பாத்தியினுடைய கரைகளிலே நாம் பொதுவாக இந்த சின்ன வெங்காயங்களை நடலாம், அல்லது கொத்தமல்லி செடிகளை அதிலே நட்டு வைக்கலாம், புதினா கீரை செடிகளை அதில் நம்ம வாங்கிட்டு வந்த புதினா தண்டுகளை அதில் நட்டு வைத்தோமையானால் ஆண்டு முழுவதும் நமக்கு தேவையான கொத்தமல்லி புதினாக்களை இந்த கரையில இருந்து பெற முடியும். இதன் மூலமாக நம்ம இருக்கக்கூடிய ஒரு சென்ட் நிலத்திலே ஒரு சீசன் மூன்று மாதம் நான்கு மாதத்தோடு இந்த பயிர்களினுடைய கால அளவு முடியக்கூடிய காரணத்தினால முதல் மூன்று மாதத்திற்கு வெங்காயம், தக்காளி, கத்தரி, வெண்டை போன்றவைகளை ஒரு சராசரியான வெப்ப காலங்களில் நம்ம நடலாம். குளிர்காலமாக வருகிறது அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி போன்ற மாதங்களில் நம்ம பகுதிகளில் முட்டைக்கோசு, காலிஃப்ளவர், நூல்கோல் போன்ற குளிர் பிரதேச காய்கறிகளையும் நாம் சாகுபடி செய்ய முடியும். அதனுடைய விதைகளை கடையிலே வாங்கி இந்த மாதிரியான முதல் பருவத்திலே ஒரு பாத்தியிலே நாம் தக்காளி சாகுபடி செய்திருந்தால் அந்த பாத்தியிலேயே மீண்டும் தக்காளியை நம்ம சாகுபடி செய்ய வேண்டும் என்று இல்லை. அந்த பகுதியில் நாம் மாற்று பயிராக முட்டைக்கோசுவோ காலிஃப்ளவர் செடியவோ நடலாம். முன் பருவத்திலே கத்திரிக்காய் சாகுபடி செய்யக்கூடிய இடத்திலே மிளகாய்க்கு கொண்டு வரலாம். மிளகாய் சாகுபடி செய்திருந்த இடத்திலே வேறு விஷயங்கள். இதற்கு தேவையான காய்கறி விதைகளை அரசு வழங்கி வருகிறது. மாடி தோட்டம் அமைப்பதற்கும் புலக்கடை தோட்டம் அமைப்பதற்கும் தேவையான காய்கறி விதைகளை கிடைக்கிறது, அல்லது வேளாண் இடுபொருள்கள் விற்கக்கூடிய கடைகளிலே இந்த விதைகளை வாங்கி சில வகை காய்கறிகளை நேரடியாக நாம விதைகளையே நடவு செய்ய முடியும். உதாரணமாக பூசணி கொடி நட வேண்டும் என்றால் பூசணி விதையை நேரடியாக நடலாம், வெண்டைக்காய் விதைகளை நேரடியாக நாம் நட முடியும். இங்கனம் விதையின் மூலமாக நேரடியாக பயிர் செய்யக்கூடிய காய்கறிகள் உள்ளன. நம்முடைய தக்காளி அல்லது மிளகாய், கத்தரிக்காய் போன்றவைகள் நேரடியாக விதையிலிருந்து வராமல் விதையை தனியாக நாற்றங்காய்

நாற்றாக வளர்த்து நாற்று ஏறத்தாழ ஒரு அரை அடி முக்கால் அடி உயரம் வளர்ந்து 25 முதல் 35 நாட்களுக்குள்ளாக நாற்றுகள் நல்ல முறையில் வளர்ந்த நாற்றுகளை நட முடியும். இந்த நாற்றுகளை உற்பத்தி செய்வதற்காக தற்பொழுது குழித்தட்டு நடவு முறையை பயன்படுத்தி நாம் நமக்கு தேவையான உயர் விளைச்சல் தரக்கூடிய ஹைபிரிட் ரகங்களை நாம் பயன்படுத்த முடியும். அங்கனம் இல்லாமல் நாட்டு காய்கறிகளை நம்மிடத்திலே பாரம்பரியமாக சாகுபடி செய்து கொண்டிருக்கக்கூடிய காய்கறி விதைகளையும் நிறைய இப்பொழுது வணிக ரீதியாக வந்து கொண்டிருக்கிறது. அந்த காய்கறியினுடைய விதைகளை நாம் வாங்கி இந்த குழித்தட்டிலே ஏறத்தால 1:1:1 என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள், 1 பங்கு மணல், 1 பங்கு செம்மண், 1 பங்கு தொழுபுரம். தற்போது இந்த மணலும் செம்மண்ணும் அதிக விலை விற்கக்கூடிய காரணத்தினாலே நன்கு மக்கிய தென்னை நார்க்கழிவை நன்றாக பதனப்படுத்தி விவசாயத்துக்கு ஏற்ற முறையிலே தயார் செய்து விற்கக்கூடிய நிறுவனங்கள் பெரிய அளவிலே இருக்கின்றன. அந்த தென்னை நார்க்கழிவை சாதாரண மண்ணோடு தென்னை நார்க்கழிவு 2 பங்காகவும் மண் 1 பங்காகவும் கலந்து நாம இந்த குழித்தட்டின் மீது போடலாம். தென்னை நார்க்கழிவை மட்டும் போட்டு அதன் மீது இந்த தக்காளி விதைகளையோ அல்லது மிளகாய் விதைகளையோ கத்திரிக்காய் விதைகளை வைக்கும்போது நல்ல ஆரோக்கியமாக அவை வளரும். உயர் விளைச்சல் ரகங்களாகவோ அல்லது ஹைபிரிட் ரகங்களாகவோ நாட்டு காய்கறிகளாகவோ வாங்கி நேரடி விதைப்பாக இருக்கக்கூடிய பூசணி குடும்ப வகைகள், வெள்ளரி பூசணிக்காய், வெள்ளை பூசணிக்காய் அல்லது சுரைக்காய், இந்த காய்கறிகளை விதைகளாக நடலாம். அங்கனம் இல்லாமல் தக்காளி, கத்தரி, மிளகாய் போன்றவைகளுக்கு நாற்றங்கால் அமைக்க வேண்டும். நாற்றங்காலை சின்ன இடத்திலே குழித்தட்டிலே, ஒரு குழித்தட்டிலேயே 150 நாற்றங்கால்களை நம்மளால் உற்பத்தி செய்ய முடியும். இந்த புலக்கடை இல்லாதவர்கள் வீட்டு தோட்டம், மாடி தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் மாடியிலே தோட்டம் அமைப்பதற்கு இயற்கையாக இருக்கக்கூடிய மண்ணை நாம் பயன்படுத்த முடியாது. தொட்டியிலே தான் காய்கறிகளை நாம் வளர்க்க முடியும். அந்த தொட்டிகளை பொதுவாக மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய மண் தொட்டிகளை நாம் பயன்படுத்தலாம். தற்பொழுது பிளாஸ்டிக்கிலே பல்வேறு வகையான அளவுகளிலே தொட்டிகள் கிடைக்கின்றன. தார்பாலின் சீட் போன்ற, பாலித்தீன் சீட் போன்ற கடினமான சீட்டுகளிலே ஏறத்தாழ தொட்டி போன்ற பெரிய அளவுள்ள சீட்டுகள் எல்லாம் நமக்கு கிடைக்கிறது. மாடியிலே ஒரு தோட்டம் அமைக்க வேண்டும் என்றால் இந்த மாடியினுடைய தாங்கு திறனை நாம் நன்கு அறிய வேண்டும். மாடியினுடைய அந்த ரூஃபோட தாங்கும் திறன் குறைவாக இருந்து அதிகப்படியான தொட்டிகளை நம்ம போய் வச்சோம்னா வீட்டுக்கு கொஞ்சம் பாதிப்பு ஏற்படும். அதனால நல்ல காங்கிரீட் போட்டு அதனுடைய தாங்கு திறன் மிக நன்றாக இருக்கிறதா, பில்லர் போட்டு கட்டப்பட்ட மாடியா என்பதை நாம் சோதனை செய்து கொள்ள வேண்டும். அங்கனம் இல்லாத இடமாக இருந்தால் குறைந்த அளவு தொட்டிகளிலே படரக்கூடிய காய்கறிகள், தொங்கி வளரக்கூடிய படர் கொடிகளை பயன்படுத்தி அதன் மூலமாக நம்ம காய்கறிகளை பெறலாம். தொட்டிக்கு தேவையான இந்த மண் என்கிறது மணல் 1 பங்கு, செம்மண் 1 பங்கு. ஆனால் மணலும் செம்மண்ணும் இப்பொழுது அதிக அளவில் கிடைக்காத காரணத்தினாலே நாம நன்கு மக்கிய தென்னை நார்க்கழிவை பயன்படுத்தணும். போன முறை அதில் சாகுபடி செய்த தொட்டியாக இருந்தால் அந்த தொட்டியில் இருக்கக்கூடிய மண், அந்த மீடியா என்று சொல்லக்கூடிய அந்த வளர் ஊடகத்தை வெளியிலே எடுத்துவிட்டு நன்கு தொட்டியை சுத்தம் செய்து கோடை காலத்திலே அந்த தொட்டி நன்கு வெப்பத்தில் வைத்த பிறகு இந்த வளர் ஊடகத்தை புதிதாக நாம் தயார் செய்து அதிகப்படியாக இருக்கக்கூடிய நீர் வடிகால் வசதியை ஏற்படுத்தி அதன் மீது இந்த வளர் ஊடகத்தை முக்கா தொட்டிக்கு ரெப்பிட்டு அதில் இப்ப தக்காளி செடியாக இருந்தால் தக்காளி நாற்றினை நடலாம், வெண்டையாக இருந்தால் வெண்டை விதையை நடலாம். சில சமயங்களில் கொடி காய்கறிகளை சாகுபடி செய்யறதுன்னா அந்த கொடியை படர விடுவதற்கு தேவையான பந்தல் அமைப்புகளை தொட்டியிலேயே பல்வேறு வகையான பந்தல் முறைகள் வந்துவிட்டன, அந்த பந்தல் அமைப்புகளை அது மேல பயன்படுத்திக்கலாம். ஆக வேளாண் பெருமக்களுக்கு இது ஒரு முன்னோட்டமாக பெரிய அளவிலே பயன்படுத்தி மாடி தோட்டம் என்றால் தொட்டிகள், அந்த தொட்டிக்கு போடக்கூடிய வளர் ஊடகம், அதிலே என்ன மாதிரியான செடிகளை நாம் தேர்வு செய்ய வேண்டும், அந்த மாடியினுடைய தாங்குதிறன் எப்படி இருக்கிறது, தண்ணீரை பயன்படுத்துகின்ற பொழுது முறையான தண்ணீர் வெளியேறுவதற்கான வசதிகள் இருக்கிறதா, தண்ணீர் கசிவு இல்லாமல் மாடிகளை பயன்படுத்துவதற்கு இப்ப நிறைய பெயிண்ட் எல்லாம் வந்துருச்சு, இதுகளை எல்லாம் முறையாக நாம பயன்படுத்தினோம்னா அருமையாக தொட்டிகளிலே மாடியிலே நமக்கு தேவையான காய்கறிகளையும் கனிகளையும் சாகுபடி செய்ய முடியும். நம்முடைய முயற்சி தான் முக்கியம். மாடி தோட்டம் அமைக்கலாம். அங்கனம் புலக்கடை வசதி உள்ளவர்கள் புலக்கடை மண்ணையே நன்கு பயன்படுத்தலாம். நம்ம சமையல் அறையிலே பயன்படுத்தக்கூடிய காய்கறி கழிவுகள், மற்ற கழிவுகளை கம்போஸ்ட் செய்து மண்புழுவை பயன்படுத்தி மண்புழு உரமாகவோ
அல்லது யூரியா தண்ணீர்

0: அளித்து அந்த கம்போஸ்டாகவோ மாற்றி இயற்கையான எருக்களை நம்ம பயன்படுத்தி பூச்சிக்கொல்லி மருந்து களைக்கொல்லி மருந்தெல்லாம் இல்லாமல் நாமளே அந்த புலக்கடையிலோ மாடித்தோட்டத்திலோ வேலை செய்கின்ற பொழுது அதுக்கு நமக்கு மிகப்பெரிய ஒரு புத்துணர்வை தரக்கூடியதாக இருக்கும். நமக்கு ஒரு பெரிய ரெக்ரேஷன் என்று அதை ஆய்வு முடிவுகள் சொல்கின்றன. தோட்டக்கலை ஒரு மருத்துவம். அந்த செடிகளோடு நம்ம இருந்து பேசி அதோடு இருக்கும் பொழுது நமக்கு புத்துயிர் தருவதாக இருக்கிறது. விலையில்லாமல் நஞ்சில்லாத நாம் விரும்பக்கூடிய காய்கறிகளை பெறுவதற்கு நாம் மாடித்தோட்டத்தையும் புலக்கடை தோட்டத்தையும் ஏற்பாடு செய்து அதிக மகசூலை பெறுவோம் என்று வேண்டுகிறோம்.
1: என்ன முத்தழகு, வீட்டு தோட்டம் அமைக்கிறத பத்தி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக தோட்டக்கலைத்துறை பேராசிரியர் முனைவர் பி கருப்பையா அவங்க சொன்னது உனக்கு தெளிவா புரிஞ்சுதா?
2: நல்லாவே புரிஞ்சுதுக்கா. ரொம்பவே அருமையான விவரங்களை சொன்னாங்க. நமக்கு தேவையான காய்கறிகளை நஞ்சில்லாம நாமளே உற்பத்தி பண்ணி சாப்பிடுற சந்தோஷத்துக்கான ஈடு வேறு எதுலையுமே இல்லைக்கா.
1: சரியா சொன்ன முத்தழகு. இயற்கையோட இணைஞ்சு நாம வாழுற வாழ்க்கை தான் நிலையான சந்தோஷத்தை கொடுக்கும்.
2: ஆமாக்கா, என் முயல்குட்டி நம்ம ரெண்டு பேருக்குமே ஒரு பெரிய உதவியை பண்ணிருக்கு. உங்களுக்கான விவரமும் எனக்கான விவரமும் கேட்க வச்சிருச்சு.
1: அப்ப உன்னோட அழகான இந்த முயல்குட்டிக்கு என் தோட்டத்துல விளைஞ்ச காய்கறிகளை பரிசா தரேன், எடுத்துக்கிட்டு போ.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: கிருஷ்ணகிரி தர்மபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.

0: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுலதான் கிடைக்கும்ல?
1: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்யறாங்களே.
2: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
5: செவிகளுக்குள் தேன்பாயும் இதய மணிய வணக்கம் நேர்களே, பண்பலை இசைக்கும் நேரம் மதியம் 2:31. தகடூரின் அன்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காட்டின் பனிமலை எங்களுடைய எஃப்எம்ஐ 103.7. மதிய நேரத்து மயக்கத்தை மற்றற்ற மகிழ்ச்சியை மாற்ற இது உங்கள் செவிகளில் வண்ணமயமான பாடல்களோடு வந்திருக்கிறது பூங்கொத்து நிகழ்ச்சி. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஒரு எவர்கிரீன் ஹிட் மூவில இருந்துதான். பஞ்சபூதங்களை வைத்து இந்த திரைப்படத்தில் பாடல்கள் அமைஞ்சிருக்கும். 2000 வெளிவந்த ரிதம் திரைப்படத்தில் இருந்து. மண்ணை தேடி ஓடும் நதியின் தாகம், மனதை தொட்டு போகும் ரகுமானின் ராகம், இது அந்த பாடல்.

தேன் சிந்தும் பண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. காற்றலை தொற்று செல்லும் போது கடந்து போன பாச நினைவுகள் ஆகுது நெஞ்சோடு. அடுத்த பாடல் ரிதம் திரைப்படத்திலிருந்து.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டானமஸ் பொம்மிடி தருமபுரி மாவட்டம். அட்மிஷன் கான்டாக்ட் 9025400159.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தருமபுரி.
3: இதயத்தை வருடிக் கொண்டிருக்கிறது தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் மதியம் 2:46. 1000 நினைவுகள் சூழ்ந்திருக்கும் நெஞ்சம் தங்கிவிட்டது தனிமையின் மௌனத்தை. கேட்போமா இந்த பாடலை இன்னும் மௌனமாக?

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: அடுத்த பாடல் ஒரு அழகான குடும்பம், இறைவனே பூமிக்கு வந்த வரம்னு சொல்லலாம். அந்த அமைதியான அன்பின் இலக்கணம்தான் இந்த பாடலோட வரிகள். 2002 வெளிவந்த ரமணா திரைப்படத்திலிருந்து. இசைஞானி இளையராஜா இசைலா அரிகரன் சாதனா சர்க்கம் குரல்களை நம் இதயங்களை நினைக்க வருகிறது. 7 வண்ண வானவிழா, இதோ அந்த பாடல்.

0: நிகழ்ச்சியில் ஒரு அறிவிப்பு. தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 வயது முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் ஆகஸ்ட் 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு. பிசி, எம்பிசி மற்றும் டிஎன்சி வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ரூபாய் 5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடன் உதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம்.
1: அம்மா, ஸ்கூல்ல என்னோட டீச்சர் சொன்னாங்க, யாராவது என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணாலோ, தப்பா என்ன தொட்டாலோ, உடனே அம்மா அப்பா கிட்ட, வீட்ல இருக்க பெரியவங்கள்ட்ட, அப்படி இல்லனா ஸ்கூல்ல டீச்சர்ட்ட அத பத்தி சொல்லணும்னு சொன்னாங்க.
2: இப்போ அம்மா உன்னை தொட்டு குளிப்பாட்டுறேன், அப்பா உன்னை செல்லமா கொஞ்சுறாரு, தாத்தா பாட்டி உன்னை கட்டி அணைச்சுக்கிறாங்க, மாமாத்த உன்னை பாசமா தொட்டு பேசுறாங்க. அதே போல உனக்கு உடம்பு சரியில்லாத போது டாக்டர் உன்னை பரிசோதனை செய்யும் போது நீ எப்படி உணர்ற?
1: நான் ரொம்பவே பாதுகாப்பா உணர்வேன், எந்த பயமும் தயக்கமும் எனக்கு இருக்காது.
2: அதுதான், ஒருத்தவங்க உன்னை தொடும்போது நீ பாதுகாப்பா உணர்ந்தேனா அது சரியான தொடுதல். யாராவது உன்னை அடிச்சாலோ கிள்ளுனாலோ உன்னை தொடும்போது ஒரு தயக்கமோ பயமோ உனக்கு ஏற்பட்டாலும் நீ அந்த நபரிடம் பாதுகாப்பு இல்லாமல் இருப்பதை உணர்ந்தாலும் அது தவறான தொடுதல். குழந்தைகளிடம் தவறாக நடந்து கொள்பவர்கள் கட்டாயம் தண்டிக்கப்படுவார்கள். குழந்தைகளிடம் இதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது பெற்றோர்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் கடமையாகும். பொதுநலன் கருதி வெளியிடுவது தருமபுரி பண்பலை 102.5.
3: நிறைவு பெற்றது பூங்கொத்து நிகழ்ச்சி. எப்பவுமே ஜாலியா சந்தோஷமா சிரிச்சுட்டே இருங்க. 4:43 கலர்ல நம்மளுடைய வாழ்க்கையும் ஜொலிக்கும். நன்றி நேர்களே.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் 3:01.
1: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
2: ஒவ்வொரு வெற்றிக்கு பின்னால் ஒரு சரியான சாய்ஸ் இருக்கும். அந்த சாய்ஸ் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி.
3: ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், கம்ப்யூட்டர் சயின்ஸ் மற்றும் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் என உலகத்தர இளநிலை படிப்புகள்.
2: மேலும் அனுபவமிக்க பேராசிரியர்கள், நவீன உள்கட்டமைப்பு, தொழில்துறை இணைப்பு, சிறந்த வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும், அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய பொலிவுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
6: QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க, 5000 ரூபாய் கேஷ்பேக் பெறுங்க. ஆஹா, நல்ல நாள் ஆயிடுச்சு.
7: திறமைகள்
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
9: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
10: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேயர்கள் கேட்கவிருப்பது வானமே எல்லை. வானமே எல்லை நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் விஜயகுமார் அவருடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கவியரசி.
11: கல்வி அப்படிங்கிறது பாடப்புத்தக அறிவை மட்டும் வழங்குவதல்ல, மாணவர்களுடைய திறமை, சிந்தனை, எதிர்காலம் இது எல்லாத்தையுமே வடிவமைக்கிறதுக்கு அவங்களுக்கு நாம கொடுக்கக்கூடிய ஒரு பொக்கிஷம். இன்றைய தொழில்நுட்ப உலகத்திற்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்துதல் ரொம்ப ரொம்ப அவசியமா இருக்கு. இதுல பெரும் பங்கு பொறியியல் படிப்பு வழங்குகின்றது என்றால் அது மிகையல்ல அப்படின்னு சொல்லணும். பொறியியல் கல்வியோடைய புதிய பரிமாணங்கள், இன்றைய மாணவர்கள் தொழில்நுட்ப உலகில் எதிர்கொள்ளும் சவால்கள், வேலை வாய்ப்பை நோக்கிய கல்வியியல் கல்லூரிகளின் பங்கு, இது போன்ற பல சந்தேகங்கள், பல கேள்விகள் நமக்கு இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது தொழில்நுட்ப உலகிற்கு ஏற்ப மாணவர்களை தயார்படுத்தி வரும் ஒரு சிறந்த கல்வி நிறுவனத்துடைய முதல்வர் அவர்களை நாம இன்னைக்கு சந்திக்க இருக்கோம். கல்வி, பொறியியல் துறையுடைய எதிர்காலம், மாணவர்களுக்கான வேலை வாய்ப்புகள் போன்ற பல கேள்விகளுக்கான பதில்களை வழங்க இருக்கிறாரு. நாம அவர் கூட பேசுவோம். சார், இப்போ இன்ஜினியரிங் காலேஜ் அப்படின்னாலே ஒரு பிரம்மாண்டம் அப்படின்னு தான் சொல்லணும். இதுல வந்து என்னன்னா, பெற்றோர்களுக்கு ஒரு சிறந்த கல்லூரியை எப்படி தேர்ந்தெடுப்பது அப்படிங்கிற சந்தேகம் இருந்துகிட்டே தான் இருக்கு. எல்லா காலகட்டத்திலயுமே ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரியை பெற்றோர்கள் எவ்வாறு தேர்வு செய்ய வேண்டும் அப்படிங்கறத குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
12: மிக முக்கியமான மக்கள் மத்தியிலும் பெற்றோர் மத்தியிலும் இருக்கிற இந்த கேள்வி, ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணும்போது அடிப்படையான விஷயங்கள் அப்படிங்கிறது என்ன, முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படிங்கறத பார்க்கலாம். அடிப்படையான

0: பார்க்குற விஷயங்கள் அப்படின்னா, ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் எவ்வளோ வருடங்களா அட்டானமஸ் கல்லூரியா அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறாங்களா, அங்கே இருக்கிற கட்டடங்கள், ஆசிரியர்கள் இவங்கெல்லாம் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கணும். அடுத்தது, நம்ம ஒரு தடவை நேரில் போய் அந்த கல்லூரியை விசிட் பண்ணி அங்கே இருக்கிற மாணவர்கள் அங்கே இருக்கிற ஆசிரியர்களுடன் கலந்துரையாட வேண்டும். அந்த கல்லூரி என்ன தகவல்கள் கொடுத்துருக்குறாங்களோ அந்த தகவல்கள் சரியானவையா என்றதை நம்ம நேரடியாக சென்று பார்வையிட வேண்டும். இந்த மாதிரி அடிப்படை மற்றும் முக்கியமான இரண்டு விஷயங்களையுமே நம்ம பார்த்து நம்ம கல்லூரியை தேர்ந்தெடுக்க.
1: சரிங்க சார், இப்போ இன்ஜினியரிங் அப்படின்னாலே கம்ப்யூட்டர் சயின்ஸ் டிபார்ட்மெண்ட், ECE, ட்ரிபிளி, மெக்கானிக்கல், சிவில், அடிப்படையாக இந்த டிபார்ட்மெண்ட் தான் எல்லாருக்குமே தெரியும். பிடெக்ல ஐடி ஆரம்ப காலகட்டத்தில் இந்த ஆறு டிபார்ட்மெண்ட் ரொம்பவே பிரபலமாக இருந்தது. அதன் பிறகு ஒன்றன் பின் ஒன்றாக காலம் மாற, தொழில்நுட்பம் மாற மாற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் புதுசு புதுசாக வர ஆரம்பிச்சுது. ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங், ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் அப்படின்னு காலத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தது. இப்போ இன்னும் அட்வான்ஸாக ரோபோட்டிக்ஸ் இன்ஜினியரிங், டேட்டா சயின்ஸ் இன்ஜினியரிங், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், சைபர் செக்யூரிட்டி, பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் வரைக்கும் வந்துருச்சு. இன்னும் நிறைய நிறைய கோர்சஸ்லாம் இருக்கு. இதில் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு எந்த கோர்ஸை சூஸ் பண்ணால் மாணவர்களுடைய எதிர்காலம் சரியாக இருக்கும்னு நினைக்கிறீங்க?
0: இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் பொறுத்த வரைக்கும் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது வருடத்துக்கு வருடம் மாறிட்டே இருக்கு. கடந்த 5 வருடங்களுக்கு முன்னாடி இருந்த வேலை வாய்ப்புகள் இப்போ இல்லை. அதே மாதிரி இப்போ இருக்கிற வேலை வாய்ப்புகள் இன்னும் 3 வருடங்கள் கழித்து மாற்றங்கள் வரும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, 2000 Y2K ப்ராப்ளத்தப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் ஐடி இந்த ரெண்டு பிரான்ச்சுக்கும் நிறைய வேலை வாய்ப்புகள் இருந்தது. ஆயிரக்கணக்கான மாணவர்கள் தேவைப்பட்டாங்க. அதனால தான் CSE அண்ட் ஐடி பிரான்ச்சஸ் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆட்டோமேஷன் ப்ராசஸ் பண்ணணும், பேங்க் ஆட்டோமேஷன் பண்ணணும், ஆப்ரேஷன்ஸ் எல்லாத்தையும் ஆட்டோமேஷன் பண்ணணும்னு சொல்லிட்டு ஐடி, டேட்டா சயின்ஸ் இந்த மாதிரி பிரான்ச்சஸ் எல்லாம் புதுசாக வர ஆரம்பிச்சிது. இப்போது சமீபத்தில் செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற அந்த பிரான்ச்சஸ் பற்றி வந்துட்டுருக்கு. இந்த மாதிரி சீசனல் பேஸ்டு பிரான்ச்சஸ் டிமாண்ட் இருக்குது. சிலதெல்லாம் எப்பவுமே ரெகுலராக டிமாண்ட் இருக்கிற பிரான்ச்சஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்மளுடைய தேவைகள் வந்து எல்லாமே உற்பத்தி பண்ணணும் அப்படின்னா அடிப்படையாக அதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் தேவைப்படுது. அதுக்குண்டான கட்டட அமைப்புகள் தேவைப்படுறதுக்கு சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் தேவைப்படுது. இந்த ரெண்டும் உருவாக்குறதுக்கு எலக்ட்ரிக்கல் பிரான்ச் தேவைப்படுது. இந்த மூணும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் தேவைப்படுது. ஸோ இந்த 4 பிரான்ச்சும் நம்ம வந்து டெக்னிக்கலாக எப்படி சொல்லுவோம்னா கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதனால் நீங்கள் வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது கோர் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கும் இருக்குது. நான் கோர் இன்ஜினியரிங் பிரான்ச் சொல்கிற AIDS, AIML, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், ஐடி இந்த மாதிரி பிரான்ச்சுக்கும் இருக்குது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா, மாணவர்களாகிய நீங்கள் எப்படி படிக்கிறீங்க, எங்கே படிக்கிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் வேலை வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்லா படித்து நல்ல கல்லூரியில் நல்ல சூழ்நிலையில் இருக்கிறவங்களுக்கு இருக்கிற வாய்ப்புகள் அதிகம். ஸோ அந்த மாதிரி கல்லூரிகள் தேர்ந்தெடுத்து அவங்க நீங்கள் சேரணும்.
1: ஓகே சார், இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்பொழுது இந்த கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ட்ரிபிளி, ECE, மெக்கானிக்கல், சிவில் அப்படிங்கிறதுக்கான வேலை வாய்ப்புகள் எப்பவுமே குறையவே குறையாது. அதே மாதிரி CSE அண்ட் ஐடி. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இப்போ இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய பேர் புதுசாக வந்திருக்க கோர்சஸ்க்கு தான் புது புதுசாக வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் அப்படிங்கிற எண்ணத்தில் புது பிரான்ச்சஸை அதிகமாக சூஸ் பண்ணுறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியக்கூறாக இருக்கும் அவங்களுடைய எதிர்காலத்தில், இதற்கான வேலை வாய்ப்புகள் இருக்குமா, இல்ல கோர் இன்ஜினியரிங் கோர்சஸ்க்கு எப்பவுமே இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்குமா, எதை சூஸ் பண்றது அப்படிங்கிற கன்ஃபியூஷன்ஸ் இருக்கு. இதை குறித்து கொஞ்சம் விரிவா சொல்லுங்களேன்.
0: இப்போ வந்து நம்மளுடைய இந்தியாலையும் சரி, தமிழ்நாட்டிலையும் சரி, மக்கள் மத்தியில், பொதுவாக பெற்றோர்கள் மத்தியிலையும் மாணவர்கள் மத்தியிலையும் இந்த பிரான்ச் CSE, ஐடி, AIDS, AIML, சைபர் செக்யூரிட்டி இந்த மாதிரி புது பிரான்ச் படிச்சா தான் வேலை வாய்ப்பு அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, அதுக்கும் வேலை வாய்ப்பு இருக்குது, கோர் பிரான்ச்சுக்கு வேலை வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த பிரான்ச்சுக்கு வந்து ஏன் இவ்வளோ டிமாண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது புதுசாக வந்த பிரான்ச். இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அப்படிங்கிறது கடந்த 20 வருடங்களாக இருக்குது, பட் AIDSங்கிறது கடந்த 4-5 வருடங்களாக இருக்குது. ஸோ மக்கள் மத்தியில் புதுசு அப்படிங்கும்போது கொஞ்சம் டிமாண்ட் அதிகமாக மக்கள் நினைக்கிறாங்க, இருக்கும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி கிடையாது, எல்லா பிரான்ச்சுக்குமே AI தேவை. AIDS பிரான்ச்சுக்கு உண்டான வேலை வாய்ப்பும் இருக்குது. ஸோ எந்த மாதிரி வேலை வாய்ப்புகள் இந்த மாதிரி பிரான்ச்சுக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பாலும் மல்டிநேஷனல் கம்பெனி அப்படின்னு சொல்ல போகிற பல நாடுகளில் அலுவலகங்கள் இருக்கிற பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களில் AI உடைய வேலைவாய்ப்புகள் இருக்குது. இந்த வேலைவாய்ப்புகள் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அந்த AI அப்படிங்கிற கோர்ஸை நம்ம இண்டஸ்ட்ரி டையப்போட பல கல்லூரிகளில் பண்ணுறாங்க. நம்ம விவேகானந்த மகளிர் பொறியியல் கல்லூரிலையும் அந்த மாதிரி நம்ம பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி வேலைவாய்ப்புக்கு தேவையான AIDS தொழில்நுட்பத்தை மிக அதிகமாக தெரிந்து கொள்ள வேண்டியது

0: இந்த பிரான்ச் கொண்டே கட்டாயம். அப்படி இருந்தால் அந்த வேலை வாய்ப்புகள் இருக்கு.
1: சரிங்க சார், இப்போ நீங்க அந்த கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஐடி ரிலேட்டடான வேலை வாய்ப்புகள் குறித்து சொன்னீங்க. கோர் சப்ஜெக்டான ட்ரிபிளி, இசிஇ, சிவில், மெக்கானிக்கல், ஆட்டோமேஷன், மெக்கட்ரானிக்ஸ், இந்த மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்க்கான வேலை வாய்ப்புகள் குறித்து விளக்கமா சொல்லுங்களேன். அதோட இப்போ மெடிக்கல் படிக்க முடியாதவங்களுக்கு இன்ஜினியரிங்ல மெடிக்கல் படிக்கிறதுக்கான வாய்ப்புகளும் வழங்குறாங்க. பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், பயோடெக்னாலஜி, இது மாதிரி மெடிக்கல் ஃபீல்ட் ரிலேட்டடா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸும் இருக்கு. இது எந்த மாதிரியான படிப்பு, இதற்கான வேலை வாய்ப்புகள் என்ன அப்படிங்கறது குறித்தும் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும்.
0: இப்போ இந்தியா லெவல்ல ஒரு சின்ன ஒரு தகவலை நான் பரிமாற விரும்புகிறேன். இப்போ அந்த சிஎஸ்சி, ஏடிஎஸ் ஐடி, இந்த மாதிரி சிஎஸ்சி சம்மந்தப்பட்ட கம்ப்யூட்டர் சம்மந்தப்பட்ட படிப்புகள் பார்த்தீங்கன்னா ஏறத்தாழ 80% அதுதான் இருக்குது. 14-15 லட்சம் பேர் இந்தியாவில் படிக்கிறாங்க. இந்த படிக்கிற 15 லட்சம் பேரில் ஏறத்தாழ 12 லட்சம் பேர் இந்த பிரான்ச் மட்டுமே படிக்கிறாங்க. இப்போ மீதி இருக்கிற 90க்கு மேற்பட்ட பிரான்ச், நீங்கள் சொன்ன இசிஇ, ட்ரிபிள்இ, பயோமெடிக்கல், பயோடெக், சிவில் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், இந்த பிரான்ச் எல்லாம் சேர்ந்து 3 லட்சம் பேர் தான் படிக்கிறாங்க. ஸோ அப்படிங்கும்போது எதுக்காக இதை சொல்ல வர்றேன்னா, ஸோ வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எங்கே அபதவீதமாக இருக்குதோ அங்கே அதிகமான மாணவர்கள் இருக்கிறாங்க. வேலை வாய்ப்பு குறைவான எண்ணிக்கையில், அதாவது அதோட கம்பேர் பண்ணும்போது குறைவான எண்ணிக்கையில் இருக்கிற இடத்துல பிரான்ச்சஸும் குறைவாக இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட்ஸும் குறைவாக எடுத்துக்கிறாங்க. இப்போ இந்த ட்ரிபிள்இ, இசிஇ அப்படிங்கிற பிரான்ச் வரும்போது இதெல்லாம் பேரண்ட் பிரான்ச் அப்படின்னு சொல்லுவோம், மதர் பிரான்ச்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு இந்த உலகத்தில் இன்ஜினியரிங்னு ஆரம்பித்தது உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல, உலகத்திலேயே முதல் இன்ஜினியரிங் ஆரம்பித்தது இந்தியாவில், அதுவும் தமிழ்நாட்டில். இன்ஜினியரிங் பிரான்ச், சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச் வந்து நம்மளுடைய தமிழ்நாட்டில் ஆரம்பிச்சது. தென் அதுக்கப்புறம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், மாஸ் ப்ரொடக்ஷன், அதாவது இன்வென்ஷன் வந்து எப்படி வந்து மனிதர்கள் வந்து சக்கரத்தை கண்டுபிடித்தார்களோ, மொதல் நெருப்பை கண்டுபிடித்தார்கள், அப்புறம் சக்கரத்தை கண்டுபிடித்தார்கள், அதுக்கப்புறம் நீராவி இன்ஜினை கண்டுபிடித்தார்கள், அதுக்கப்புறம் ஸ்டீம் இன்ஜின்லேருந்து எலக்ட்ரிசிட்டி கண்டுபிடித்தார்கள், அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் வந்துச்சு. ஸோ அப்போது எலக்ட்ரிக்கல் பிரான்ச்சு, எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சு, இந்த மாதிரி பிரான்ச் எல்லாம் அடுத்தடுத்து எவால்வ் ஆகும்போது இண்டஸ்ட்ரிய ரெவல்யூஷன் சொல்லுவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷனில் ஒன்று வந்துச்சு, சிவில், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் எல்லாம் ஃபர்ஸ்ட் ரெவல்யூஷன். அதுக்கப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் செகண்ட் ரெவல்யூஷனில் வந்தாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி இந்த பேசிக் பிரான்ச்சஸ்கினுடைய தேவைகள் வந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இப்போது கம்ப்யூட்டர் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு பவர் சப்ளை வேணும், அந்த கம்ப்யூட்டர் வைக்கிறதுக்கு ஒரு கட்டடங்கள் வேணும், இந்த கம்ப்யூட்டரை மாசாக ப்ரொடக்ஷன் பண்ணுறதுக்கு ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வேணும், இந்த கம்ப்யூட்டர் உன்னோட ஒன்று தொடர்பு கொள்ளறதுக்கு கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் வேணும். ஸோ எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸு, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், சிவில் இன்ஜினியரிங், இந்த மாதிரி பிரான்ச்சஸ்க்கு கண்டிப்பாக தேவைகள் இருந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக நீங்கள் இன்னொரு கேள்வி இதிலேயே சப் கொஸ்டின் கேட்டிருந்தீங்க, பயோடெக் அண்ட் பயோமெடிக்கலுடைய பிரான்ச்சுடைய இம்பார்ட்டன்ஸ் என்ன, அதனுடைய வேலைவாய்ப்புகள் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. இப்போ வந்து பயோடெக் அப்படிங்கிறது என்னென்னு எடுத்துக்கிட்டோம்னா, நம்மளுடைய விதை, அதாவது அக்ரி டிபார்ட்மெண்ட்டாக இருக்கலாம், இல்லை நம்மளுடைய மனிதர்களுக்கு தேவையான குரோமோசோம், இல்லை குளோனிங், இந்த மாதிரி நிறையா புது புது டாபிக்ஸ் எல்லாம் வந்து நம்ம ஆராய்ச்சி மூலமா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு டெக்னாலஜி வேணும், அதுதான் பயோடெக்னாலஜி. அதே மாதிரி பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறது வரும்போது பார்த்திங்கன்னா, இப்போ ஹாஸ்பிட்டல் எல்லாமே ஆட்டோமேஷன் ப்ராசஸ் வந்துருச்சு. அதாவது ஒரே டாக்டர் பண்ணும்போது ப்ரிசிஷனான சர்ஜிக்கலான ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், அக்யூரசி டு தி கோர் வித்தவுட் எனி எரர், ஏன்னா அதில் வந்து ஹியூமனுடைய லைஃப் இருக்குது. அதனால் அந்த சப்போர்ட்டிங் டிவைசஸ் அப்படின்னு சொல்ல போகிற இந்த வென்டிலேட்டர் ஆகட்டும், இல்லை ரோபோட் ஆகட்டும், இந்த மாதிரி பல இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வந்து ஒரு தரமான ஒரு மருத்துவ சிகிச்சை அளிக்கிறதுக்கு உதவி பண்ணுறதுனால பயோமெடிக்கல் இன்ஜினியரிங் பிரான்ச்சும் இப்போ குறிப்பாக இந்த ரீசெண்ட் டைமில் நல்லா எவால்வ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. அதனால் எந்த பிரான்ச்சுனாலும் அதனுடைய இந்த லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன, அதுக்குண்டான ஸ்கில்ஸ் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம்னா கண்டிப்பாக நம்ம நல்ல வேலை வாய்ப்போட ஒரு ஜாப்ல ஜாயின் பண்ண முடியும்.
1: The world is becoming automation சொல்றாங்க. எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா மெஷினை வச்சு சீக்கிரம் சீக்கிரமா எல்லா வேலையும் முடிஞ்சிருது. ஸோ ரொம்ப ஸ்பீடா இயங்கிட்டு இருக்கக்கூடிய இந்த உலகம், நம்ம கையிலேயே இருக்கக்கூடிய இந்த உலகம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு தொழில்நுட்பம் மூலமாக மனிதர்களுக்கு கிடைக்கக்கூடிய வேலை வாய்ப்புகளை முடக்கி விடுமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் ஏற்படுது. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய பார்வையை பகிர்ந்துக்கோங்களேன்.
0: இது வந்துமா, எந்த டெக்னாலஜி வந்தாலும் அதை கற்றுக்கலைன்னா கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்காது. ஒரு வச்சு கற்றுக்கணும் அப்படின்னா அந்த விஷயத்தை எப்படி நாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத யோசித்தோம்னா கண்டிப்பாக அதுக்கு உண்டான வேலை வாய்ப்புகள் இருக்குது. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஏஐ அப்படிங்கிறது ஒன்லி கம்ப்யூட்டர் பிரான்ச்சுக்கு தான், எலக்ட்ரானிக்ஸ் பிரான்ச்சுக்கு தான் அப்படின்னு கிடையாது. சிவில் இன்ஜினியரிங் பிரான்ச்சுக்கு தேவை, பயோடெக்னாலஜிக்கு தேவை, பயோமெடிக்கலுக்கு தேவை, எல்லா பிரான்ச்சுக்குமே ஏஐ வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ குறிப்பாக நம்ம கல்லூரியில் என்ன பண்ணுறோன்னா இதனுடைய இம்பாக்ட் என்ன, அதாவது ஏஐ எப்படி யூஸ்

0: பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக ஃபவுண்டேஷன் ஆன் ஏஐ அப்படிங்கிற கோர்ஸை எல்லா கோர்ஸ் படிக்கிறவங்களுக்கும் கொடுக்குறோம். ஸோ ஏஐ வந்து தெரிஞ்சுக்கலைன்னா அதனுடைய வேலைவாய்ப்புகள் நம்மளுக்கு கிடைக்காது. ஏஐ தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், அதனுடைய லேட்டஸ்ட் டெவலப்மெண்ட் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம்னா எந்த கோர்ஸ் படித்தாலும் கண்டிப்பாக அது வேலை வாய்ப்புகள் அதிகம் பண்ணி தான் தரும்.
1: ஆட்டோமேஷனாலேயோ இல்லை ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னாலேயோ மனிதர்களுக்கான வேலை வாய்ப்புகள் குறையாது அப்படிங்கிறத தாண்டி நீங்கள் சொல்கிறதுலேருந்து என்ன புரியுது அப்படின்னா, எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம அடிப்படையாக கற்றுக்கிறதோட மட்டும் இல்லாமல் அதை ப்ராக்டிக்கலாகவும் நம்ம கற்றுக்கணும், அதை அப்டேட்டடாகவும் கற்றுக்கணும் அப்படிங்கிறது நீங்கள் சொல்கிறதுலேருந்து புரியுது. ஸோ இதுக்கு வந்து டிகிரி மட்டும் போதாது அப்படிங்கிறது தான் என்னுடைய எண்ணமாக இருக்குது, அப்படி தானே சார்?
0: கண்டிப்பாம்மா, எல்லா இடத்துலையும் குறிப்பாக ப்ரொஃபஷனல் கோர்ஸ் பொறுத்த வரைக்கும், இன்ஜினியரிங் காலேஜ் பொறுத்த வரைக்கும் நாலேஜ் ஸ்கில் காம்பிட்டன்சி அப்படிங்கிற வார்த்தைகள் சொல்லுவாங்க. அதாவது ஒரு அறிவு மட்டுமே நம்மளுக்கு பத்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா பத்தாது. கண்டிப்பாக நம்மளுடைய இந்த திறன், அதான் ஸ்கில் அப்படின்னு சொல்லுவோம். அதுக்காக தான் நம்ம ஸ்கில் டெவலப்மெண்ட் சென்டர்னு ஒன்று தனியாக நம்ம வச்சு அதுக்குண்டான ப்ராக்டிக்கலான ஹேண்ட்ஸ் ஆன் எக்ஸ்பீரியன்ஸஸ் கொடுப்போம். இப்போ ஒரு பொருளை தயாரிக்கிறதாகட்டும், இல்லை ஐஓடி ஆகட்டும், இல்லை ஏஐ ஆகட்டும், இல்லை 3D பிரிண்டிங் ஆகட்டும், ஏஆர் விஆர், இந்த மாதிரி பல நியூ டெக்னாலஜி கான்செப்ட்ஸ் எல்லாம் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஹேண்ட்ஸ் ஆன் ப்ராக்டிக்கலாக எப்படி கற்றுக்க வைக்க முடியும் அப்படிங்கிற கற்றுக்க வச்சு அவங்கள வந்து ப்ராடக்ட் டெவலப் பண்ண வைக்கிறதுக்கும் அவங்களுடைய இன்னோவேஷன் அண்ட் க்ரியேட்டிவிட்டி ஸ்கில்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நிறையா விஷயங்கள் நம்ம செய்கிறோம். அதுதான் ஸ்கில்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ வேல்யூஏடட் அண்ட் ஸ்கில் டெவலப்மெண்ட் ஆஃப் அன் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுதான் வந்து இந்த ஸ்கில்லை வந்து தெரிஞ்சுக்கிறது மட்டும் இல்லாமல் அது எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டோன்னா அதுக்கு பேர் காம்பிட்டன்சி. ஸோ அதனால் இப்போ ஒரு பிளேஸ்மெண்ட்டுக்கு போகும்போது இன்டர்வியூ நடத்துறது காரணமே இந்த ஸ்கில் தான். நீங்கள் படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க, இவ்வளோ மார்க் வாங்கியிருக்கிறீங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி உங்களுக்கு வேலை வாய்ப்பு இருக்க போகிறதில்ல. உங்களுக்கு வேலை வாய்ப்பு அப்படின்னா நீங்கள் படித்த படிப்பை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும், எந்த அளவுக்கு தெரிஞ்சிருக்கிறீங்க, நீங்கள் எவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறீங்க, எவ்வளோ ஸ்பீடாக செய்ய முடியும் உங்களால் மற்றவங்களோட கம்பேர் பண்ணும்போது. இதெல்லாம் தான் நம்ம அந்த ஸ்கில்லெல்லாம் பார்க்குறோம்.
2: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் ஃபார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:30 சிந்தனை சிறகுகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: ஸ்ரீ மகாலட்சுமி
5: ஆறுமுக ஆசாரி தெரு மற்றும் டி கே சீனிவாசராவ் தெரு,
4: தருமபுரி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
7: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
8: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
9: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
10: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
9: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 www.mahindra.org.
2: கல்யாணத்துல கவனிச்சியா,
3: பொண்ணும் மாப்பிள்ளையும் ரொம்ப அழகு.
2: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி, பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
4: இருக்காதா பின்ன? எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு மெட்டி அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
5: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய

0: நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானமே எல்லை. வானமே எல்லை நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் விஜயகுமார் அவருடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கவியரசி.
3: சரிங்க சார், ரொம்ப பயனுள்ள தகவல்களாக சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. கோர்சஸ் பற்றியும் வேலைவாய்ப்புகள் பற்றியும் பேசிட்டோம். நீங்கள் ஆரம்பத்திலே சொன்னீங்க ஒரு காலேஜை இப்படி தான் சூஸ் பண்ணணும் பெற்றோர்கள் அப்படின்னு சொல்லி. அதுலேயும் குறிப்பாக நம்ம ஒரு காலேஜ் எத்தனை வருஷமாக இயங்கிக்கிட்டு இருக்குது, அதில் எத்தனை மாதிரியான கோர்சஸ் இருக்குது, அதில் ஃபேக்கல்டிஸ் எப்படி இருக்காங்க அப்படிங்கிறத தாண்டி ஃபைனலாக நம்ம 4 வருஷம் முடிச்சுட்டு வரும்பொழுது நம்ம கையில் வேலை இருக்கா, வேலைவாய்ப்புகள் வெளியில் இருந்தாலும் நம்ம கையில் வேலை இருக்கா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறி எழும், குறிப்பாக பெற்றோர்களுக்கு. அப்படி பார்க்கும் பொழுது நம்ம கல்லூரியில், நம்ம விவேகானந்தா கல்லூரியில் வேலை பெற்று தருவதற்கான வாய்ப்புகளை நீங்கள் எப்படி ஏற்படுத்தி கொடுக்குறீங்க, அது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன்.
4: கண்டிப்பாக வேலைவாய்ப்பு பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம், அதுவும் இன்ஜினியரிங் காலேஜில் ஒரு 4 இயர்ஸ் படிக்கிற மாணவர்களுக்கு இது தவிர்க்க முடியாததாகுது. ஏறத்தால நம்ம கல்லூரியில் வரும்போது நம்ம 2 விஷயங்களை நம்ம அதை பிளேஸ்மெண்ட்டை எடுத்துக்கிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஜாயின் பண்ணும்போதே நம்ம டிசைன் திங்கிங் கான்செப்டை அவங்களுக்கு அப்ளை பண்ணுறோம். அதாவது ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்டை நீங்கள் எந்த மாதிரி நீங்கள் 4 வருடங்கள் கடித்து வெளியே போகும்போது உங்களுக்கு நீங்கள் பிளேஸ்மெண்ட் போகிறீங்களா, ஹையர் ஸ்டடீஸ் போகிறீங்களா, காம்படிட்டிவ் எக்ஸாம் பண்ணுறீங்களா, இல்லை ஆண்டர்பிரினர்ஷிப் ஆகிறீங்களான்னு அந்த 4 ட்ராக்கை பார்த்துட்டு வி கால் இட் அஸ் அ டிசைன் திங்கிங் கேரியர் ட்ராக் அப்படின்னு சொல்கிறோம். அந்த கேரியர் ட்ராக்குக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம். ஏறத்தால ஒரு 96% to 98% மெஜாரிட்டி ஆஃப் தி ஸ்டூடெண்ட் ப்ரிஃபர் ஃபார் தி பிளேஸ்மெண்ட். ஸோ இந்த பிளேஸ்மெண்ட்னு தெரிஞ்சதுக்கப்புறம் நாங்கள் பண்ணுற ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஸ்ட்ராட்டஜிக்கலாக ஒரு 4-5 விஷயங்கள் செய்கிறோம். நம்ம கல்லூரியில் பெரும்பாலான கல்லூரிகள் அந்த மாதிரி தான் செய்கிறாங்க. ஃபஸ்ட்டு என்ன சொல்லுவாங்கன்னா, ஃபஸ்ட் இயர்லேருந்து நாங்கள் ட்ரைனிங் கொடுக்குறோம் அப்படிம்பாங்க. அது உண்மை தான். பெரும்பாலான கல்லூரிகளில் பிளேஸ்மெண்ட் நல்லா இருக்கிற கல்லூரிகள்லாம் போய் நீங்கள் நேரடியாக பார்க்கும்போது அதை நீங்கள் அனுபவ ரீதியாக தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் இயர்லேருந்து கொடுக்குறோம். அதே மாதிரி ப்ராக்டிக்கலான எக்ஸ்போசர்ஸ், இப்போ வந்து நீங்கள் பைத்தான் இந்த மாதிரி கோடிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் பண்ணுறது, சாஃப்ட் ஸ்கில் இம்ப்ரூவ் பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஃபஸ்ட் இயர்லேருந்தே செமஸ்டர்லேருந்து ஸ்டார்ட் ஆயிரும். அதுவும் பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் கரிக்குலம், உங்கள் ரெகுலர் டைம் டேபிளில் ரெகுலர் கிளாஸ் ஒர்க்லேயே அது உங்களுக்கு ரெகுலராக கொடுத்துட்ருப்பாங்க. இந்த ஸோ ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒரு ஃபைனல் இயர்லேயோ அல்லது தேர்ட் இயர்லேயோ இன்டர்வியூ வர்றதுக்கு முன்னாடி கொடுக்கறது ஒரு காலத்தில் இருந்தது, இப்போ அப்படியெல்லாம் கிடையாது. நம்மளை மாதிரி விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி மாதிரி பெரும்பாலான நல்ல கல்லூரிகளெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஸ்டூடெண்ட்டை ஃபஸ்ட் இயர்லேயே அனலைஸ் பண்ணி அவங்களுடைய ஸ்கில் என்ன, காம்பிடென்சி என்னன்னு அசஸ் பண்ணிவிட்டு அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன, அவங்க கோர் பிரான்ச் போகிறாங்களா இல்லை நான் கோர் பிரான்ச் போகிறாங்களா, ஐடி செக்டர்ஸ் போகிறாங்களான்னு அனலைஸ் பண்ணி அவங்களோட இன்ட்ரெஸ்ட்டை கேட்டுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுடைய ஸ்கில் என்ன ப்ரெசன்ட் லெவலில் இருக்கிறாங்க, வி கால் இட் அஸ் அ கேப் அனாலிசிஸ். ஸோ அந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்குறோம். இதை வந்து நம்ம இன்டர்னலாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் டீம் வச்சுருக்கிறோம், அந்த டீம் வழியாகவும் ட்ரைனிங் கொடுக்குறோம். பிளாட்ஃபார்ம் வச்சுருக்கிறோம், இண்டஸ்ட்ரியில் ஒரு வேலைவாய்ப்புக்கு போகும்போது அவங்க எப்படி ஒரு மாணவர்களை தேர்ந்தெடுத்துருக்குறாங்க, ஆட்களை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அந்த பிளாட்ஃபார்மையே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 25 லட்சம் ரூபா செலவு பண்ணி அந்த கோட் தந்துறாங்கிற பிளாட்ஃபார்மை சப்ஸ்கிரைப் பண்ணி அது டெய்லி பேசிஸில் ப்ராக்டிக்கலாக கிளாஸஸ் நடக்குத்துறதே அந்த பர்டிகுலர் பிளாட்ஃபார்மில் தான் நம்ம பண்ணுறோம். அது வந்து ஜூடோ கோடு, இந்த கேஸ் ஸ்டடீஸு, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக அவங்க ரெகுலர் படிக்கும்போதே, கான்செப்டை படிக்கும்போதே எப்படி இண்டஸ்ட்ரியில் இந்த கான்செப்டை அப்ளை பண்ணுறதுங்கிற விதத்தை தெரிஞ்சுக்கிறதுனால அவங்களுக்கு தனியாக ஒரு ட்ரைனிங் அப்படிங்கிறது தேவையே இல்லை. எஃபெக்டிவாகவும் நம்ம அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்க முடியுது. இந்த மாதிரி நம்ம பண்ணுறதுனால கடந்த 4-5 வருடங்களாக 100% பிளேஸ்மெண்ட் இன் ஆல் தி பிரான்சஸ், எதர் கோர் ஆர் நான் கோர், எந்த பிரான்ச் எடுத்தாலும் 100% வர்றதுக்கு காரணம் என்னென்னா, ஸ்டூடெண்டுடைய இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிறோம், இண்டஸ்ட்ரியுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்க்குறோம், கேப் அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு இண்டிவிஜுவலாக கஸ்டமைஸ்டு ட்ரைனிங் வித் த சப்போர்ட் ஆஃப் இண்டஸ்ட்ரி அண்ட் அஸ் வெல் அஸ் அவர் மேனேஜ்மெண்ட் ட்ரைனிஸ் இருக்காங்க, அவங்கள வச்சு நம்ம ட்ரெயின் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் நம்ம ஒரு நல்ல கல்லூரி லைக் விவேகானந்தா மகளிர் கல்லூரி மாதிரி கல்லூரிகளில் செய்கிறாங்க. இது மூலிமா தான் நம்ம வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் ஒரு நல்ல சம்பளத்தில் நல்ல வேலை வாய்ப்புகளை எடுக்க முடியும்.
3: நீங்கள் முன்னவே சொல்லியிருந்தீங்க சார், பல நாடுகளில் இருக்கக்கூடிய கம்பெனிகளில் வேலை கிடைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம், அதில் கிடைச்சா நம்மளோட ஃபியூச்சர் இன்னும் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது. நம்ம காலேஜ் பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான எம்என்சி கம்பெனிஸ் நீங்கள் ரெக்ரூட்மெண்ட்காக கூட்டிகிட்டு வரீங்க, அது குறித்து கொஞ்சம் எலாபரேட்டா சொல்லுங்களேன்.
4: கண்டிப்பா, அது வந்து நீங்க எந்த கல்லூரியில நீங்க தேர்ந்தெடுக்கிறதா இருந்தாலும் அந்த கல்லூரியுடைய வெப்சைட்ல போய் பாத்தீங்கன்னா, பழைய ஸ்டூடெண்ட்ஸ், ஓல்டு ஸ்டூடெண்ட்னு சொல்கிற, அலுமினின்னு சொல்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எங்கெங்கெல்லாம் பிளேஸ் ஆகிருக்கிறாங்க, எந்த கம்பெனியில் அப்படிங்கிறத கண்டிப்பாக விரிவாக கொடுத்துருப்பாங்க. அதை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கணும். அது மூலிமா நம்ம கல்லூரி தேர்ந்தெடுக்கிறதுக்கு அது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். இப்போ நம்ம விவேகானந்தா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் தனியாக பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் செல்னு ஒன்று செல்லு இருக்குது. அந்த செல்லில் ஒரு ஏறத்தாழ 12 பேர் ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க ஃபுல் டைமாக. இது இல்லாமல் அலுமினி செல்லும் இருக்குது, ரெண்டும் கோஆர்டினேட் பண்ணி நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்

0: ஏறத்தாழ ஒரு 9,000 ஸ்டூடெண்ட் வந்து அக்ராஸ் த குளோப் வேரியஸ் எம்என்சிஸில் ஒர்க் பண்ணிட்டுருக்காங்க. எல்லா கண்ட்ரிலையும் இருக்காங்க நம்ம அலும்னி. இப்போ கம்பெனி சொல்லணும்னா டிசிஎஸ், சிடிஎஸ், காக்னிசன்ட், தென் ஜோகோ, டார்கெட் கார்பரேஷன், ஜிஃபோ ஆர்என்டி, இந்த மாதிரி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு செக்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி, அதாவது ஐடி தனியாக, ஐடி ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனி, ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், இந்த மாதிரி செக்மெண்ட் வைஸாக என்னென்ன கம்பெனிஸ் அவைலபிளாக இருக்க மார்க்கெட்டில், அவங்க எல்லா கம்பெனிக்கும் அப்ரோச் பண்ணி நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸுடைய ஸ்கில் செட்டை கொடுத்து அவங்களுடைய ரிக்குயர்மெண்ட்டை மேட்ச் பண்ணி அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்து பிளேஸ் பண்ண வைக்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போ நம்ம ட்ரெடிஷ்னல் கோர்ஸ் ஆகட்டும், இப்போ அப்டேட்டட் கோர்சஸ் ஆகட்டும், வேலைவாய்ப்பு, அதே மாதிரி வேலைவாய்ப்புக்கு தேவையான நம்ம ஸ்கில்ஸ், திறன் வளர்க்கறது குறித்து நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள் பகிர்ந்துகிட்டீங்க. நிறைய பேருக்கு நம்ம பிஇ மட்டும் படிச்சா போதாது, அடுத்து எம்இ படிக்கணும், ஹையர் ஸ்டடிஸ் படிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் இருக்கும். எல்லாருமே வேலைக்கு போகணும் அப்படிங்கறதும் நினைக்கிறது கிடையாது. அவங்களுக்கான தகவல்கள் வழங்கக்கூடிய பிளாட்ஃபார்மாக நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்னென்ன?
0: இதுல ரெண்டு துணை கேள்வியா நான் எடுத்துக்கிறேன். ஒன்று வந்து ஹையர் ஸ்டடீஸ் போகிறது, போஸ்ட் கிராஜுவேட் படிக்கிறது, இன்னொன்று கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம் போகிறது. இந்த ரெண்டுமே நம்ம பண்ணுறோம். ரெண்டுக்குமே ஏறத்தாழ ஒரு 2% to 3% மாணவிகள் போகிறாங்க. இப்போ ஹையர் ஸ்டடீஸ்னு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா டெக்னிக்கலாக எம்இ எம்டெக் படிக்க போவாங்க, அடுத்தது எம்பிஏ படிக்க போவாங்க, அல்லது ஃபாரினில் எம்எஸ் மாஸ்டர் ஆஃப் சயின்ஸ் படிக்க போவாங்க. இந்த மூன்றுனுடைய வாய்ப்புகள் என்னென்ன இருக்கோ அந்த மூன்றுக்கு தேவையான அடிப்படையான கோர்சஸ், ஃபவுண்டேஷன் கோர்சஸ் அல்லது பேசிக் கோர்ஸ்னு சொல்கிற ஐஎல்ட் ஆகட்டும், டோஃபல் ஆகட்டும், கேட் எக்ஸாம் ஆகட்டும், டான்சிட் எக்ஸாம் ஆகட்டும், இது எல்லாமே நம்ம அவங்களுக்கு காலேஜில் படிக்கும்போதே செகண்ட் இயர் முடிச்சுன்னே நம்ம தேர்ட் இயர்லேயே அந்த ப்ராசஸை நம்ம பண்ணுறோம். நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம விவேகானந்த மகளிர் பொறியியல் கல்லூரியில் டிசைன் திங்கிங், கேரியர் ட்ராக்கர் கோர்சஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட் போக ஹையர் ஸ்டடீஸ் போகிறவங்க, கம்யூனிட்டி எக்ஸாம் போகிறவங்க, ஆண்டர்பிரினர்ஷிப் போகிறவங்கங்கிறத பிரித்து அவங்களுக்கு உண்டான கோர்சஸை நம்ம இங்கேயே கொடுக்குறோம். இதனுடைய பலன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு பலன் நம்ம உடனே எதிர்பார்க்கலாம். ஒன்று, டைம் சேவ் ஆகுது. நீங்கள் முடிச்சுட்டு 4 வருடங்கள் முடித்துட்டு அடுத்து என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் போய் பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் படிக்கும்போதே அதை தெரிஞ்சுக்கிறோம், அதனால் சீக்கிரமாக பண்ணலாம். ரெண்டாவது, நம்மகிட்ட இருக்கிற வாய்ப்புகள், லைக் இந்த மாதிரி ஒரு டிஜிட்டல் லைப்ரரி, லைப்ரரி ரிசோர்ஸஸ், ஃபேக்கல்ட்டிஸ், அலுமினி, இவங்களுடைய சப்போர்ட்டெல்லாம் நம்ம காலேஜில் இருக்கும்போதே தெரிகிறதுனால அவங்களுக்கு குயிக்காக சக்ஸஸாக ஒரு ஐஐடியில் எம்பிஏ பண்ண போயிருக்காங்க, ஃபாரினில் எம்எஸ் பண்ண போயிருக்கிறாங்க, ஃபாரினில் பிஹெச்டி பண்ண போயிருக்கிறாங்க. இந்த மாதிரி பல மாணவிகள் இந்த மாதிரி போகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இது வந்து ஹையர் ஸ்டடீஸ் பொறுத்த வரைக்கும். காமனிட்டி எக்ஸாம் எழுதுகிறவங்க, டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி இந்த மாதிரி எக்ஸாம் எழுதுகிறவங்களையும் நம்ம ஊக்குவிக்கிறோம். அவங்களுக்கும் தேவையான மோட்டிவேஷனும் ப்ளஸ் ட்ரைனிங் கோர்சஸ் நம்ம கொடுக்குறோம். நம்ம கொடுக்குறோங்கிறத விட நம்ம வந்து சென்னையில் பேஸ் அகாடமி இருக்குது, அவங்களோட டைஅப் பண்ணி அந்த ஃபேக்கல்ட்டிஸ் வித் ரிசோர்ஸஸ், புக்ஸு, மெட்டீரியல்ஸ், ஹேண்ட் அவுட்ஸ் அதெல்லாம் அவங்க கொண்டு வந்து நம்ம மாணவிகளுக்கு கொடுத்து, அதுவும் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தேர்ட் இயர்லேருந்து அவங்களுக்கு கொடுத்துட்றோம். ஸோ அதுக்கும் என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, டைம் சேவ் ஆகுது. ஸோ ஒரு ஃபவுண்டேஷன், ஜென்ரல் நாலேஜ் இது எல்லாமே வந்து எது வந்து ஒரு ப்ரிம்ஸ் கிளியர் பண்ணுறதுக்கு தேவையோ அவ்வளவும் நம்ம கவர்மெண்ட் சர்வீஸ் எக்ஸாம் போகிறவங்களுக்கும் இதை வந்து நம்ம பண்ணுறோம். இந்த மாதிரி பண்ணுறதுனால இப்போ வந்து ஒரு நம்ம அலுமினி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஒரு கலெக்டராக இருக்கிறாங்க, டிஎஸ்பியாக இருக்கிறாங்க, அசிஸ்டன்ட் கமிஷனராக இருக்கிறாங்க, வேரியஸ் கவர்மெண்ட் சர்வீசஸில் நிறையா பிளேஸ் ஆகியிருக்காங்க. ஏறத்தாழ ஒரு 50-60 பேர் வந்து கவர்மெண்ட் சர்வீசஸில் ஒர்க் பண்ணிகிட்ருக்குறாங்க. அது ரொம்ப மனதுக்கு நிறைவாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்ம மாணவிகள், அதுவும் இன்ஜினியரிங் கல்லூரி படித்தவங்க, இந்த மாதிரி கவர்மெண்ட் சர்வீஸில் யூனிஃபார்ம் சர்வீசஸில் எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப மனசு நிறைவாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன்.
1: நீங்கள் சொல்லும் போதே ரொம்ப ப்ரௌடாக சொல்கிறீங்க. இது யூனிஃபார்ம் போடுற டிபார்ட்மெண்ட்டில் நம்மளுடைய மாணவர்களும் இருக்கிறாங்க, அதை பார்க்கும்பொழுது பெருமிதமாக இருக்குது அப்படிங்கிறத ரொம்ப அழகாக சொன்னீங்க. வாழ்த்துக்கள் சார். அதே மாதிரி நிறைய பேர் வேலைக்கு போகணும், அதுக்கப்புறம் இப்போ நீங்கள் சொன்ன ஹையர் ஸ்டடீஸு, அதை தாண்டி இன்னொருத்தவங்களும் இருப்பாங்க, நான் வந்து ஒரு பெரிய ஆண்டர்பிரனராக வரணும், ஒரு தொழில் அதிபராக வரணும், தொழில் முனைவோராக வரணும் அப்படிங்கிற எண்ணமும் நிறைய பேருக்கு இருக்கும். அது மாதிரியான சிந்தனை இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நீங்கள் என்ன மாதிரியான உதவிகள் அவங்களுக்கு செய்கிறீங்க?
0: இப்போ ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் தவிர்க்க முடியாமல் கேள்வி இது அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிரியேட்டிவிட்டி அண்ட் இன்னோவேஷன் அப்படிங்கிறது ஒரு இன்ஜினியருடைய ரோல். ஒரு புது ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது, புது ப்ராசஸை டெவலப் பண்ணுறது, புது ப்ராடக்டை டிசைன் பண்ணுறது, இது எல்லாமே ஒரு இன்ஜினியருடைய ரோல் தான். நம்ம இப்போ இருக்கிற இந்த இடம் வந்து ஐடியா லேப்னு சொல்கிறோம், ஏஐசிடி ஃபண்டட் ஐடியா லேப். ஏறத்தாழ ஒரு 1.5 crores வந்து காலேஜும் ஏஐசிடியும் ஸ்பான்சர் பண்ணி இந்த லேபை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த ஐடியாங்கிறது ஒரு அக்ரோனம், ஐடியா டெவலப்மெண்ட் எவால்யூவேஷன் அண்ட் அப்ளிகேஷன், இதுதான் இந்த ஐடியா லேபுடைய ரோல். இந்த ஐடியா லேபில் ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணி அந்த ப்ராடக்டை எப்படி மார்க்கெட்டில் லான்ச் பண்ணுறது வரைக்கும் எல்லாமே இந்த ஐடியா லேபில் பண்ணி கொடுப்பாங்க. ஒரு இன்ஜினியராக இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியான வேலையும் கூட. அதனால் நம்ம டிசைன் திங்கிங்கிற கான்செப்டெல்லாம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுத்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம பண்ணித்தரோம். ஏறத்தால எவ்ரி இயர், வருஷம் வருஷம் ஒரு 2-3 ப்ராடக்டை வந்து நம்ம அஃபீஷியலாக நம்ம லான்ச்சும் பண்ணித்தரோம். ஸ்டூடெண்ட்டுக்கு ப்ராடக்டை

0: லான்ச் பண்ணித்தரும். இந்த ப்ராடக்ட் லான்ச் அப்படிங்கிறத ஐடியா லேபிளுடைய ரோலாக இருக்கனாலும், அடிஷனலாக எக்ஸ்டெண்டட் சர்வீசஸ் அப்படின்னு சொல்கிறக்கூடிய ஒரு ப்ராடக்டை மார்க்கெட்டில் எப்படி அதை சேல் பண்ணி ஒரு ஆண்டர்பிரனராக மாறுறது, ஒரு தொழில் முனைவோராக மாறுறது, ஒரு ஸ்டார்ட் அப்பாக எப்படி மாறுறதுங்கிறது தான் ஸ்டார்ட் அப் டீன் உடைய ரோல். அந்த ஸ்டார்ட் அப் டீன் வந்து நம்ம ப்ரீ இன்குபேஷன் சென்டர் நம்ம இங்கே வச்சுருக்கிறோம். இந்த ப்ரீ இன்குபேஷன் சென்டர் மூலிமா அவங்கள இந்த ப்ராடக்டை எப்படி டெவலப் பண்ணலாம், எங்கே லோன் வாங்கலாம், எல்லா ப்ராசஸும் அவங்க பண்ணித்தருவாங்க. எந்த மாதிரியான புதிதாக தொழில் முனைவோருக்கான வாய்ப்புகள் என்னென்ன இருக்குது, சந்தை வாய்ப்புகள் என்ன, மார்க்கெட் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள், பிஸ்னஸ் பிளான், இது எல்லாமே அவங்க சொல்லித்தருவாங்க. ஸோ ஐடியா லேப் இருக்குது, ஸ்டார்ட் அப் டிஎன் ப்ரீ இன்குபேஷன் சென்டர் இருக்குது. ஸோ இந்த இன்னோவேஷன் விஷயங்கள் எல்லாத்தையும் ஃபர்தராக எடுத்துகிட்டு போகிறதுக்கு மேனேஜ்மெண்ட்டில் ஃபவுண்டேஷன் செக்ஷன் 8 கம்பெனி இருக்குது. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த டெக்னிக்கல் சப்போர்ட்டெல்லாம் இவங்க கொடுத்தாலும் ஃபினான்ஷியல் சப்போர்ட் பண்ணுறதுக்காக இந்த ஃபவுண்டேஷன் இருக்குது. அவங்க வந்து இந்த ப்ராடக்டை டெவலப் பண்ணதுக்கு தேவையான மணியை வந்து நம்ம இந்த ஃபவுண்டேஷன் மூலமா நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்குறோம். இப்போ கடந்த 6 மாதங்களில் ஏறத்தாழ ஒரு 6 பேட்ச் ஆஃப் ஸ்டூடெண்ட்டு, நம்ம படிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டு, முடிச்சுட்டு போனவங்க, அலுமினி எல்லாருமே இந்த வசதியை பயன்படுத்தி ப்ராசஸ் பண்ணிட்டு கொடுக்குறோம்.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
7: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறதா. பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
8: 98% வேலைவாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
9: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:45 இன்று ஒரு தகவல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
10: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சல்பால்.
11: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
12: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
11: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி, அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
13: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தையில்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
14: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.

0: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
1: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
0: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
1: ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், எலக்ட்ரிகல்ஸ், பிளம்பிங், சானிடரி வேர்ஸ் ஆகிய அனைத்து தரமான பொருட்களும் நியாயமான விலையில் ஒரே இடத்தில் வாங்கிட ஸ்ரீ முருகப்பா எலக்ட்ரிகல்ஸ், டிவி கே நகர், அரூர் மற்றும் ஐந்து ரோடு, சேலம்.
2: நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வானமே எல்லை. வானமே எல்லை நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் விஜயகுமார் அவருடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் அறிவிப்பாளர் கவியரசி.
3: கட்டுறது கைமண் அளவு, கல்லாதது உலக அளவு அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்க நிறைய விஷயங்கள் இன்னும் சொல்ல சொல்ல சொல்ல இந்த பழமொழி தான் எனக்கு ஞாபகம் வருது. இன்னும் கூட நிறைய வாய்ப்புகள் மாணவர்களுக்கு இருக்கு. மேல் படிப்பு, வேலை வாய்ப்பு, அதே மாதிரி தொழில் முனைவோராக ஆகக்கூடிய வாய்ப்பு. அதையும் தாண்டி நான் ஒரு ஆராய்ச்சி செய்யணும், ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட். எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டுக்கு ஒரு தனி இடமே உண்டு. அந்த வகையில் பார்க்கும்பொழுது இன்ஜினியரிங்கில் சொல்லவே வேணாம். இதற்கான உதவிகள் என்னென்ன செய்கிறீங்க?
4: ரிசர்ச் ஆராய்ச்சி அப்படிங்கிறது எப்படி வந்து ஒரு இன்ஜினியரிங்கில் கிரியேட்டிவிட்டி இன்னோவேஷன் இருக்கோ அதே மாதிரி தான் ரிசர்ச்சும். ஆராய்ச்சி அப்படிங்கிறத நம்ம இரண்டு விதையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து அகடமிக் ரிசர்ச், நம்ம ப்ராஜெக்ட் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் பண்ணுறதுக்கான சப்போர்ட் பண்ணுறது. இன்னொன்று வந்து இண்டஸ்ட்ரிக்கு தேவையான ரிசர்ச். இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ராப்ளம் இருக்குது, இப்போ வந்து சொல்யூஷன் வந்து ஒரு ஆட்டோமேஷன் வேணும், எங்களுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும் அப்படின்னலாம் நிறைய கேட்பாங்க. ஸோ அதுக்கு வந்து நம்ம சப்போர்ட் பண்ணி பண்ணித்தரோம். இந்த ரெண்டுமே பண்ணுறதுக்காக நம்ம பலவிதமான எம்ஓயூஸ் சைன் பண்ணியிருக்கிறோம் இண்டஸ்ட்ரியோட டை அப் பண்ணி. அவங்க வந்து அவங்களுடைய ப்ராப்ளத்தை நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு கொடுக்கறதுக்கும், நம்மளுடைய ஸ்டூடெண்ட்ஸ் ப்ராஜெக்டை அவங்க கம்பெனியில் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்காகவும் அந்த பிளாட்ஃபார்ம் மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்ம வச்சுருக்கிறோம்.

0: இப்போ அது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி லைக் ஏஐ ஆகட்டும், ஐஓடி ஆகட்டும், 3D பிரிண்ட் ஆகட்டும், ட்ரோன் ஆகட்டும், எந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி நீங்கள் நேம் பண்ணிங்கனாலும் அதில் ஒரு இண்டஸ்ட்ரியோட நம்ம டைப் பண்ணி அந்த மாதிரி ஒரு விஷயத்தை நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். அதை வந்து ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு இன்டர்ன்ஷிப் கொடுக்கறதுக்கு, அதாவது அகாடமிக் ரிசர்ச் ப்ராசஸுக்கு முன் ப்ரீ ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லக்கூடிய இண்டஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு, ப்ராக்டிக்கலாக என்ன மாதிரியான ப்ராப்ளங்கள் எல்லாம் இண்டஸ்ட்ரி ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறதுக்கும் அது பயன்படுது. அகாடமிக் ரிசர்ச் அப்படின்னு வரும்போது நம்ம வந்து அகாடமிக் ரிசர்ச் சென்டர், நம்ம காலேஜில் இருக்கிற 14 டிபார்ட்மெண்ட்டுமே அகாடமிக் ரிசர்ச் சென்டர் அண்ணா யூனிவர்சிட்டியில். வெரி ஃபியூ காலேஜ் அந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு தகுதியை வச்சுருக்கிறோம், அது நம்மளும் இருக்குது. ஸோ நம்ம ஏறத்தால ஒரு 70 முனைவர் பட்டம் டாக்டரேட் முடித்த ஃபேக்கல்டிஸ் இருக்கிறாங்க. அது இல்லாமல் ஃபண்டு நம்ம வந்து பியூஜி குரி அப்படிங்கிற ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்டுடைய ஃபண்டு நம்மகிட்ட இருக்குது. ஸோ இந்த ஃபண்டெல்லாம் எதுக்குன்னா, நம்ம ஆராய்ச்சியையும் அகடமிக் ரிசர்ச் சம்மந்தப்பட்ட ஆராய்ச்சியையும் மாணவர்கள் மத்தியில் ஊக்குவிக்கிறதுக்கும், அவங்களுக்கு தேவையான ஃபினான்சியல் சப்போர்ட்டை, ஒரு இண்டஸ்ட்ரியில் போய் ஒரு டெஸ்டிங் பண்ணணும், இண்டஸ்ட்ரி பர்சனோட அனலைஸ் பண்ணிட்டு வரணும், அந்த மாதிரி இது போயிட்டு வரனாலும் அந்த ஃபினான்சியல் சப்போர்ட் தர்றதுக்கும் நம்ம காலேஜில் இன்சென்டிவ்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ இதுதான் வந்து அகடமிக் ரிசர்ச் அண்ட் ஆஸ் வெல் அஸ் இண்டஸ்ட்ரி ரிசர்ச். அதுக்கு தேவையான சப்போர்ட் என்ன இருக்கோ, எக்கோ சிஸ்டம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்ச் பாலிசிஸ் எல்லாமே நம்ம காலேஜில் வச்சிருக்கிறோம்.
1: சரிங்க சார், இப்போ நீங்கள் ஆரம்பத்திலேயே சொன்னீங்க ஒரு காலேஜை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா அக்ரடியேஷன் இருக்கணும், அதே மாதிரி யூனிவர்சிட்டி அப்ரூவல் இருக்கணும், எத்தனை வருஷம் இந்த காலேஜ் இயங்கிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது. அந்த அக்ரடியேஷன் அப்படின்னா என்ன, அந்த சர்டிஃபிகேஷன் அப்படின்னா என்ன, இது குறித்து கொஞ்சம் சொல்லுங்களேன், ஏன்னா இது குறித்து நிறைய பேருக்கு சந்தேகங்கள் இருக்கும்.
0: பெரும்பாலான பெற்றோர் மாணவர்களுக்கு இருக்கிற ஒரு ஐயப்பாடு தான் இது. சர்டிஃபிகேஷன் வேற, அக்ரடியேஷன் வேற. சர்டிஃபிகேஷன் அப்படின்னா தரச்சான்றிதழ், அக்ரிடேஷன் அப்படிங்கன்னா தரச்சான்றிதழுக்கு மேலே. அதாவது இவங்க வந்து சர்டிஃபிகேஷனுங்கிறது ஒரு கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த கைட்லைன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணால் கொடுத்துருவாங்க, அது எல்லாத்துக்குமே கிடைக்கும், அப்ளை பண்ணுறவங்களுக்கு பெரும்பாலானவங்களுக்கு கிடைக்கும். பட் அக்ரிடேஷன் அப்படி கிடையாது. அக்ரிடேஷனுங்கிறது குறிப்பாக இதை வந்து ஏன் அக்ரிடேஷன் வந்து ஒரு இன்ஜினியரிங் காலேஜுக்கு தேவை, அந்த அக்ரிடேஷன் மூலிமா மாணவ மாணவிகளுக்கு எந்த அளவுக்கு பெனிஃபிட் இருக்குது அப்படிங்கிறத சொன்னோன்னா ரெண்டுக்கு உண்டான வேறுபாடு என்னென்னு புரியும். இப்போ அக்ரிடேஷன் அப்படிங்கிறது என்னென்னா, அது வந்து கல்லூரியில் எப்படி பாடம் நடத்தப்படுகிறது, கல்லூரி ஆசிரியர்களுடைய அனுபவங்கள் என்ன, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்களுடைய அதர் ஆராய்ச்சி தன்மையை எப்படி இருக்குது, இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது, அவங்க மாணவர்களுக்கு எந்த விதமான சப்போர்ட் கொடுக்குறாங்க, ஒரு வேகமாக படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, ஸ்லோவாக படிக்கிற மாணவர்கள் இருப்பாங்க, இது இல்லாமல் படிப்பை தாண்டி அவங்களுக்கு மற்ற திறன்களை எப்படி மேம்படுத்துறது, அவங்களுக்கு உண்டான வேலை வாய்ப்புகளை எப்படி பெருக்கி தர்றது, இது இல்லாமல் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த யூஎன் சஸ்டைனபிள் கோல், ஒரு 17 கோல் இருக்குது, அதுக்கு எப்படி இன்ஸ்டிடியூஷன் சப்போர்ட் பண்ணுது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே கடந்த 3 வருடங்களில் 5 வருடங்களில் எப்படி நம்ம பண்ணியிருக்கிறோங்கிறத அந்த டேட்டாவை கலெக்ட் பண்ணி, அந்த டேட்டாவை நம்ம ப்ரெசன்ட் பண்ணி, அந்த டேட்டா சஃபிஷியண்ட்டாக இருக்கிற பட்சத்தில் மட்டும்தான் அக்ரிடேஷன் கிடைக்கும். அப்படி தான் நம்ம விவேகானந்த மகளிர் பொறியியல் கல்லூரியில் நாக் அக்ரிடேஷன் ஹையஸ்ட் கிரேட் A++ வாங்கியிருக்கிறோம். அதேமாதிரி NBA அக்ரிடேஷன் Tier 1 அட்டானமஸ் இன்ஜினியரிங் காலேஜஸில் ஏறத்தாழ ஒரு 5% கல்லூரியில் தான் இந்த மாதிரி சர்டிஃபிகேஷன் வச்சுருக்கிறாங்க, ஐ மீன் அக்ரிடேஷன் வச்சுருக்கிறாங்க. அந்த அக்ரிடேஷனை நம்ம வாங்கியிருக்கிறோம், NBA அக்ரிடேஷன் வாங்கியிருக்கிறோம். ஸோ NBA அக்ரிடேஷன் ஆகட்டும், நாக் அக்ரிடேஷன் ஆகட்டும், அதை வந்து மாணவர்களுக்கு உதவும் பொருட்டு, பெற்றோர்களுக்கு ஒரு கல்லூரியை பற்றி தெரிஞ்சுக்கிற வசதிகளை பற்றி ஈஸியாக நம்ம தெரிஞ்சுக்கணுன்னா இந்த அக்ரிடேஷனான இன்ஸ்டியூஷன் அப்படின்னா நம்ம அந்த இன்ஸ்டியூஷனில் நம்ம மாணவர்களை சேர்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம்.
1: சார், இப்போ ஒரு சிறந்த பொறியியல் கல்லூரி அப்படின்னா எதை வச்சு சொல்லலாம், இது நல்ல கல்லூரிப்பா, இங்கே நம்ம குழந்தைய போய் சேர்த்தனோம்னா குழந்தையோட எதிர்காலம் சூப்பராக இருக்கும் நினைக்கணும் அப்படின்னா அந்த கல்லூரி எப்படி இருக்கணும்?
0: இது ஒரு முக்கியமான கேள்வியும் கூட சொல்லலாம். ஏன்னா பெஸ்ட் அப்படிங்கிறது வந்து வருட வருடம் அது மாறிட்டே இருக்கும். குறிப்பாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, ஒரு பெஸ்ட் காலேஜ் அப்படிங்கிறவங்க எப்படி ஒரு பெஸ்ட் ப்ராடக்ட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா, கஸ்டமருடைய ரிக்குயர்மெண்ட்ஸ் என்னென்னு தெரிஞ்சு அந்த கஸ்டமரை மெஜாரிட்டி ஆஃப் த கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் கொடுக்குற மாதிரி இருந்தால் அது பெஸ்ட் ப்ராடக்ட்டு. அதே மாதிரி தான் கல்லூரியும், ஒரு ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கான பாலிசியும், ஒரு பேரண்ட்ஸுக்கு கன்வீனியண்ட்டான ஒரு ப்ரொசீஜர்ஸும் வச்சுருக்கிற காலேஜை நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு நம்ம கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரி எடுத்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஒரு ஃபஸ்ட் இயரில் ஜாயின் பண்ணும்போதே அவங்களுடைய கனவு என்ன, அவங்க என்ன எய்முக்காக இன்ஜினியரிங் காலேஜஸை செலக்ட் பண்ணி விவேகானந்தா செலக்ட் பண்ணி வந்திருக்காங்க அப்படிங்கிறத அவங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தரையும் கேட்டு, அவங்களுடைய திறன் என்ன, திறமை என்ன, அவங்களுக்கு என்ன வரவான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணி, நான் முன்னாடியே சொன்னேன் ஒரு கேள்வியில், இந்த கேப் அனாலிசிஸ் பண்ணி அவங்களுக்கு பிளேஸ் பண்ணால் பிளேஸ் பண்ணிட்டு, ஹையர் ஸ்டடீஸ்னால் ஹையர் ஸ்டடீஸு, காம்படிட்டிவ் எக்ஸாம்னா காம்படிட்டிவ் எக்ஸாம், இல்லை நாங்கள் புதுசாக ஒரு ப்ராடக்ட் டெவலப் பண்ணி சுயமாக தொழில் பண்ணணும் அப்படின்னா அந்த கேட்டகரி வைஸாக பிரித்து

0: நம்ம டிசைன் திங்கிங் அப்படிங்கிற அந்த கான்செப்டை அப்ளை பண்ணி நம்ம பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சில கல்லூரிகள் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட் சென்ட்ரிக்கான பாலிசி வச்சு ஸ்டூடெண்ட்டுக்கு பெனிஃபிட்டாக இருக்கிற மாதிரி எந்த கல்லூரி பண்ணாலும் அது பெஸ்ட்டான காலேஜ் தான் ஃபார் தி ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட்.
1: ஸோ ஃபைனலாக நீங்கள் பிளஸ் டூ முடிச்சுட்டு வந்த மாணவர்களுக்காக இருக்கட்டும், பெற்றோர்களுக்காக இருக்கட்டும், நிகழ்ச்சியோட நிறைவாக நீங்கள் சொல்லக்கூடிய தகவல்னால் என்ன சொல்லுவீங்க?
0: குறிப்பாக இப்போ இந்த எஃப்எம் நேயர்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் நாங்கள் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, இப்போது தமிழ்நாடு முழுக்க பொறியியல் கல்லூரிக்குண்டான கலந்தாய்வு நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கலந்தாய்வில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு இருக்கிற பேரண்ட்டுகளுக்கு நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னென்னா, ஒரு கல்லூரியை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த கல்லூரியுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டிஸ், அவங்களுடைய அக்ரிடேஷன், அங்கே இருக்கிற ஃபெசிலிட்டிஸை நேரில் போய் ஒரு தடவை மீட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிட்டுருக்கிற பேரண்ட்டுக்கு பொதுவாக ஒரு பேரண்ட்டை ஒரு மாணவர்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சாய்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறையா விஷயங்கள் ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்களுடைய சாய்ஸுக்கு அவங்க

0: மீட் பண்ணி பார்த்துட்டு வந்துட்டு செலக்ட் பண்ணாங்கன்னா பெட்டராக இருக்கும். தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கிற பேரண்ட்டுக்கு பொதுவாக ஒரு பேரண்ட்டை ஒரு மாணவர்களை படிக்க வைக்கணும் அப்படின்னா அவங்களுடைய சாய்ஸை விட்டுருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் வந்து நிறையா விஷயங்கள் ஆசைப்படுவாங்க, ஆனால் அவங்க எக்ஸ்ப்ரெஷன் வந்து வேறு மாதிரி இருக்கும். அதனால் பெற்றோர்கள் வந்து அந்த மாணவர்களுடைய சாய்ஸுக்கு அவங்கள விடுறது நல்லது. நம்ம எதோ வந்து நீ இன்ஜினியரிங் படி, நீ டாக்டர் படி, நீ வந்து இங்கே படி அங்கே படி அப்படின்னு நம்ம எந்த ஒரு முடிவுகளையும் அவங்க மேலே திணிக்காமல் அவங்களாவே இருக்கிறதுக்கு நம்ம முயற்சி பண்ணோம்னா அது கண்டிப்பாக ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பேரண்டிங்காக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரி ஒரு எஃப்எம்ல நேயர்களுடனும் பெற்றோர்களோடும் மாணவர்களோடும் கலந்து வாய்ப்புகளை கொடுத்த எஃப்எம்க்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றி.
1: நீங்களும் நிறைய தகவல்கள் சொன்னீங்க, நிறைய நிறைய புது விஷயம் தெரிஞ்சுக்க முடிஞ்சது. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா ஒரு இன்ஜினியரிங் காலேஜ்லேயே ஒரு ரீசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்காகவும் ஆண்டர்பிரினர்ஷிப்புக்காகவும் அதே போல ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறதுக்காகவும் பயணிக்கிறதுக்கு மாணவர்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டிஸும் நிறைய உதவிகளும் செய்துக்கிட்டு வரீங்க அப்படிங்கிறது ரொம்ப பெருமைக்குரிய விஷயமாக இருந்தது. ரொம்ப பொறுமையாக அழகாக உங்களுடைய பதில்களை நேர்த்தியாக சொன்னமைக்கு மிக்க நன்றி சார்.
0: நன்றிமா.
2: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
4: The Kaveri Engineering College, Autonomous.
5: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
4: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 9524936156.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்,
3: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
4: மூட்டு மாற்று சிகிச்சைக்கு பிறகு விரைவா குணமடையணும்னா நீங்க சூஸ் பண்ண வேண்டிய மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. இங்க ரோபோட்டிக் சர்ஜரி மற்றும் குறிஞ்சி ப்ளூம்ஸ் டிரான்சிஷனல் கேர் மூலம் விரைவா குணமடையலாம். குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
5: நேர்கள் இதுவரை கேட்டது வானமே எல்லை. வானமே எல்லை நிகழ்ச்சியில் திருச்செங்கோடு விவேகானந்தா மகளிர் பொறியியல் கல்லூரியின் முதல்வர் விஜயகுமார் அவருடன் நேர்முகம் உடன் உரையாடினார் அறிவிப்பாளர் கவியரசி.
6: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
7: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும், என்னை சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும், நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
6: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
8: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 4 மணி. சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்குவோர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. தங்க நகைகள் பவனுக்கு 1,500 ரூபாய். ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை. விடைத்தடு வினாக்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேர்களைக்கு

0: இணைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94861010 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94866520 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். வணக்கம் கதிரொலி.
1: வணக்கம் நவீன்.
0: என்ன, நிறைய குறிப்புகளோட வந்துட்டீங்களா?
1: கண்டிப்பா.
0: சரிங்க, நம்ம நேயர்களை சந்திச்சிடலாம்.
1: கண்டிப்பா.
0: இணைப்பில் இணையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம்.
2: பெரம்பலூர்ல இருந்து தரணேஷ் பேசுறேன்.
0: சரிங்க தரணேஷ், உங்களுக்கான முதல் மூன்று குறிப்புகள் கொடுத்துடலாங்களா?
2: கொடுத்துடலாம்.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்புகள்.
1: சரிங்க தரணேஷ், இது வந்து ஒரு இடம்.
2: ஓகே.
1: இது ஒரு சுற்றுலா தலமும் கூட.
2: சரி, ஓகே.
1: ஒரு அமைதியான சுற்றுலா தலம். அது மட்டும் இல்லாம இது மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்துல அமைந்திருக்குன்னு சொல்லலாம்.
0: என்னவா இருக்கும்
1: விடை சொல்லலாம்? இணைப்புல இருக்கீங்க?
0: இணைப்புல இருந்து விடுபட்டு விட்டார். இணைப்புல இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். பேர் சொல்லுங்க. சரிங்க, முதல் மூன்று குறிப்புகள் கேட்டிங்களா?
2: சொல்லுங்க.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்தியாவின் மிக உயரமான அருவிகளில் ஒன்றான ஒரு ஆறு இருக்கு. அந்த ஆறை வந்து இந்த இடத்துல இருந்து பாத்தீங்கன்னா அதனுடைய காட்சி வந்து அற்புதமா தெரியும். முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: ஐயா வணக்கம். ஐயா லலிகேந்திரன், கல்யாணத்தோட பேசுறேன்.
0: சரிங்க ஐயா, குறிப்புகள் கேட்டீங்களா?
3: கேட்டேன்.
0: உங்களுக்கான குறிப்பு,
1: இது வந்து ஒரு அமைதியான சுற்றுலா தலம்னே சொல்லாங்க ஐயா.
3: தொட்டப்பட்டா.
1: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
4: சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
5: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
6: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
6: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
7: தொடர்புக்கு 8985712345.
8: ரத்தம் மற்றும் ரத்த புற்றுநோய்க்கான சிறப்பு மருத்துவமனை தர்மபுரி கிருஷ்ணகிரி மாவட்டங்களிலேயே முதல் முறையாக நமது போச்சம்பள்ளியில். புதிய உதயம் MK மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சந்தர் ரோட், போச்சம்பள்ளி.
9: இது மிஸ்டர் கோல்ட் ஆயில விட தரமும் கம்மி, அளவும் கம்மி.
10: அளவும் கம்மியா? இது 1 லிட்டர் பாக்கெட் தானே?
9: இது மிஸ்டர் கோல்ட். 1 லிட்டர் ஆயில்னா இவ்வளவு இருக்கும், ஆனா இது வெறும் 800 ml தான். இத 1 லிட்டர் பாக்கெட்ல ஊத்தி 1 லிட்டர் மாதிரி விக்கிறாங்க.
10: அவங்க ஏமாத்திட்டாங்களா?
9: 1 லிட்டர்னு நம்பி நீங்க தான் ஏமாந்துட்டீங்க.
11: மிஸ்டர் கோல்ட் சன்ஃபிளவர் ஆயில்,

0: நிலையத்தில் நேரம் மாலை 4:05. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம். பெரிய சேலம் மாவட்டம் நாகராஜன் சார்.
0: சரிங்க, குறிப்புகளா கேட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு,
2: உங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னாங்க ஐயா, இந்த ஆறு, இந்த அணை இருக்கு இல்லைங்களா, இது வந்து வைகை ஆற்றுடன் கலக்கிறதா இதனுடைய சிறப்புன்னு சொல்லலாம்.
0: திருமூர்த்திமலை சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
3: நான் ஈரோடு அந்தியூர் அரிசி கடைக்காரர் தேவராஜ் பேசுறேன்.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?

0: எனக்கு மேலும் ஒரு குறிப்பை கொடுங்க.
1: மேலும் ஒரு குறிப்பு.
2: சரிங்க, எங்களுக்கான குறிப்பு பார்த்தீங்கன்னா, காற்று மற்றும்
0: சொல்லுங்க.
2: ஒளி மாசு இல்லாத தூய்மையான சூழல் வந்து இந்த பகுதியில் நிலவுதுன்னு சொல்லலாம்.
0: அப்படிங்களா?
2: விடை சொல்லாமே. சித்தேஸ்வரன் மலைங்களா? போயிருக்கீங்களா அந்த கோயிலுக்கெல்லாம்? போயிருக்கீங்க, அதனால தான் அப்படி சொல்றீங்களா? அப்படிங்களா, முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
1: இணைப்பிணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
3: நான் அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் சார்.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
3: சொல்றேன் பாருங்க. ஜம்மு காஷ்மீர்ல உள்ள தக்காய் மா.
1: ஜம்மு காஷ்மீர்ல இருக்கக்கூடிய
3: தக்காய்
2: கிராமம். அப்படிங்களா, முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம். முயற்சி செஞ்சதுக்கு நன்றி.
1: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா வணக்கம். ஐயா இருவருக்கும் வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்க இருந்து பேசுறீங்க?
4: இது சுற்றுலா பத்தி கேக்குறீங்க.
1: ஐயா உங்க பேர் சொல்லுங்க.
4: ஐயா நான் மதியன்பாளை ராமக்கா ஏரியாலிருந்து 7 லட்சம் பேசுறேங்க ஐயா.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: காஷ்மீர் சுற்றுலா.
1: காஷ்மீர் சுற்றுலா.
2: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க. உங்களுக்கான குறிப்பு நீங்க கேட்டதுக்கு, இது வந்து ஒரு அணைங்கய்யா. இந்த அணை வந்து ஒரு சுற்றுலா தலமாவும் இருக்கு.
1: இணைப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
5: மாலை வணக்கம் இருவருக்கும் சார்.
1: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
5: நல்லபள்ளி ஒன்றிய நார்த்தம்பி என்ஆர் முத்து.
1: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
5: ஒரு குறிப்பு பார்க்கலாம்.
1: உங்களுக்கான குறிப்பு,
2: இந்த அணைக்கு நேர் பின்னால் கொடைக்கானல் மலைகளின் பிரம்மாண்ட தோட்டத்தை கூட பார்க்கலாமாங்கய்யா. இந்த அணையிலிருந்து பார்த்தீங்கன்னா அந்த கொடைக்கானல் மலையோட அந்த தோற்றம் வந்து தெரியும்.
5: எந்த மாவட்டம் கொஞ்சம் சொல்லுங்க மேடம், பார்க்கலாம்.
2: ஐயா உங்களுக்கான குறிப்பு கொடுத்தாச்சே.
5: சரி, வர நேரத்துனாலே கொஞ்சம் வாய்ப்பு கொடுங்க மேடம்.
2: சரிங்கய்யா, அடுத்த குறிப்புகள் சொல்லலாம்.
1: கதிரொலி, என்ன சுற்றுலா தலம்ன்றத நீங்களே சொல்லிருங்களேன்.
2: கண்டிப்பாக, இதுக்கு உங்களுக்கான ஒரு குறிப்பு கொடுத்துட்டு சொல்லலாமே. பொதுவாக மழைக்காலத்துக்கு பிறகும் அணை நிரம்பிய காலங்களிலும் இங்கே வந்து மக்கள் கூட்டம் வந்து அதிகமாக இருக்குதுன்னே சொல்லலாம். இந்த ஆறோட பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சள் ஆறு அணை.
1: மஞ்சள் ஆறு அணை என்பது சரியான விடை.
2: ஆமாம்.
6: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: பாலவாசன் காஃபி ஒர்க்ஸ், எஸ்வி ரோடு, தர்மபுரி. தரமான சுத்தமான டீ தூள் 1 கிலோ 200 ரூபாய் முதல். சுத்தமான பியூர் ஃபில்டர் காஃபி தூள் 700 ரூபாய் முதல் கிடைக்கும். தொடர்புக்கு 9626558383.
9: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
10: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: இந்த குறிப்புகள்லாம் கொடுத்த அணையோட பேர் பார்த்தீங்கன்னா மஞ்சளார் அணை. இது வந்து திண்டுக்கல் மாவட்டத்தின் புகழ்பெற்ற பழனி மலையில் உருவாகுதுன்னு சொல்லலாம். இதோடைய வரலாற்று சிறப்பு என்னன்னா, 40 ஆண்டுகளுக்கு பிறகு கோடை காலத்தில் அணை நிரம்பி உபரி நீர் வெளியேற்றப்பட்டது தான் இந்த அணையோட ஒரு முக்கியமான வரலாற்று நிகழ்வுன்னு சொல்லலாம்.
1: சரிங்க கதிரொலி, ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
2: கண்டிப்பாக.

0: முழங்கால்ல வலியா, மூட்டு பிரச்சனையா? சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை இப்போ ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சிகிச்சை, விரைவான நலம், பாதுகாப்பான சிகிச்சை. குறிஞ்சி மருத்துவமனை, நம்பிக்கையின் பெயர்.
1: தர்மபுரி மாவட்டம் சோமநல்லி அருகில் பி கொள்ளலி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஊர் மாரியம்மன் திருவிநாயகர் பெருமாள் அகுமாரியம்மன் மகாமுனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 19ஆம் தேதி புதன்கிழமை நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது பி கொள்ளலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்.
2: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோவின் சுதந்திர தின சிறப்பு காம்போ ஆஃபர்ஸ். புல்லட் மிக்ஸி அண்ட் எலக்ட்ரிக் கெட்டில் 1947 மட்டுமே. 3 லிட்டர் பிரஷர் குக்கர் டின்னர் செட் அண்ட் 3 பீசஸ் கண்டெய்னர் செட் 1947 மட்டுமே. 3 ஜார் மிக்ஸி 1947 மட்டுமே. 2 பர்னர் கிளாஸ் ஸ்டாப் கேஸ் ஸ்டவ் 1947 மட்டுமே. எளிய தவணை முறை வசதி தரும் நம்பிக்கை வசந்த் அண்ட் கோ.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345
5: தினமும் காலை 9 மணிக்கு இனிய சொல் அமுது. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
6: தர்மபுரி சங்கர் ஸ்கேன்ஸ், அதியமான் அரசு ஆண்கள் மேல்நிலைப்பள்ளி அருகில், நேதாஜி பைபாஸ் ரோடு, தர்மபுரி.
7: சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கும் விடை தேடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை வழங்கிக் கொண்டிருப்போர். இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன்மங்கள் மாபெரும் தங்க மாளிகை. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா.
8: நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் சாம்பல்பட்டி கோபால்.
7: சரிங்க கோபாலையா, உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாங்களா? இப்போ வந்து உங்களுக்கான முதல் 3 குறிப்பு, இது வந்து ஒரு ரோடு, இந்த ரோட்டுக்கு ஒரு பெயர் உண்டுங்கய்யா. இந்த ரோட்டுடைய பெயர் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு பெயர், அது என்ன பெயர்ன்றத நீங்கள் சொல்லணும்.
8: 3 குறிப்பு கொடுத்துருங்க. அது இந்தியாவில் இருக்குதா தமிழ்நாட்டில் இருக்குதான்னு கேட்க முடியாது. நான்
7: விடை தெரியுங்களா?
8: திருவிக்கா ரோடுன்னு சொல்லலாமா?
7: என்ன ரோடுங்க?
8: திருவிக்கா
7: ரோடுன்னு சொல்றீங்களா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
8: வாய்ப்புக்கு நன்றி.
7: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: ஐயா வணக்கம். ஐயா
7: வணக்கம், பேர் சொல்லுங்க. சரிங்க, முதல் 3 குறிப்புகள் கேட்டீங்களா?
9: ஒரு சாலையை பத்தி கேட்டு.
7: ஆமாங்க, உங்களுக்கான குறிப்புகள் கொடுக்கலாங்களா இல்ல விடை சொல்றீங்களா?
9: கொடுங்க பாக்கலாம்.
7: உங்களுக்கான குறிப்பு, இது வந்து தமிழகத்தில் காணப்படுகின்ற ஒரு சாலை தாங்க.
9: NH77?
7: இல்லைங்க, தவறான பதில். நன்றி,
9: நன்றி.
7: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
10: வணக்கம்.
7: வணக்கம்,
10: கிருஷ்ணகிரி மாவட்டம்

0: உங்களுக்கான குறிப்பு, இந்த சாலை வந்து ரொம்ப பழமையான சாலை. இங்க
1: தமிழ்நாட்டில்
0: இருக்கு, ரொம்ப பழமையான சாலை. விடை தெரியுங்களா?
1: நன்றி.
0: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம். வணக்கம் வணக்கம், பெயர் சொல்லுங்க.
2: என்ன
0: ஊருங்க?
2: ஈரோடு மாவட்டம், திருநெல்வேலி.
0: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: இன்னொரு
0: குறிப்புங்களா? இது வந்து ஈரோடை சுற்றிய ஒரு பகுதியில் தாங்க இருக்கு.
2: தமிழ்நாட்டுலங்களா?
0: ஈரோடு பக்கம்னு
2: சொல்லிட்டேன்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? ஈவேரா பெரியார் சாலை. எங்கங்க இருக்கு? இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார்.
0: வணக்கம். விடை
3: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
0: ஒரு சாலை, இந்த சாலைக்கு வந்து ஒரு பெயர் இருக்குங்க, ஒரு பிரபலமான ஒரு பெயர் அப்படின்னு சொல்லலாம். தமிழகத்தில் காணப்படுகிறது. குறிப்பா சொல்லணும் அப்படின்னு சொன்னா, ஈரோடு சுற்றுவட்டார பகுதியில் காணப்படுகின்ற ஒரு பழமையான பெயர் கொண்ட ஒரு சாலை. விடை தெரியுங்களா?
3: ஈரோடு நகருக்குள்ளே இருக்குங்களா?
0: இல்லைங்கய்யா.
4: ஈரோடு சுற்றுப்பகுதிகளில் இருக்குங்கய்யா.
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் சார்.
0: வணக்கம். சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? இல்லைங்கம்மா, தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: வணக்கம். மங்களாபுரம். அச்சுமர்ப்பத்தை
0: ஐயா, உங்க இணைப்பு விட்டு விட்டு கேக்குதுங்கய்யா, சரியான இடத்துல இருந்து பேசுங்க. சொல்லுங்கய்யா, விடை
6: கண்டுபிடிச்சிட்டீங்களா?
4: ஐயா, உங்க இணைப்பு சரியா இருக்கிற இடத்துல இருந்து பேசுறீங்களா? நீங்க பேசுறதே கேக்கலையே.
0: சரிங்க, உங்களுக்கான குறிப்பு, இந்த சாலைக்கு வந்து ஒரு மன்னருடைய பெயரால் வந்து அழைக்கப்படுகின்ற ஒரு சாலைன்னு சொல்லாங்க. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: வணக்கம். இணைப்பில் இருக்கீங்க, யார், எங்கிருந்து பேசுறீங்க?
0: சரிங்க, இது வந்து கொங்கு மண்டல பகுதியில் காணப்படுகின்ற ஒரு பழமையான சாலைங்க. இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்
0: சார். சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன சாலை? இல்லைங்கய்யா, தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். இணைப்பிலிருந்து விடுபட்டு விட்டார். வருக, வணக்கம்.
8: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. இந்த சாலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குங்க. தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா, தருமபுரி மாவட்டம், பம்பலப்பட்டிலிருந்து.
0: சரிங்கம்மா, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: மேலே ஒரு குறிப்பு,
0: இது வந்து ஒரு காட்டு வழிபாதைன்னு கூட சொல்லலாமா? இந்த சாலையில் வந்து காட்டு வழிபாதையும் இருக்கு. இல்லைங்கம்மா, தவறான பதில், நன்றி. கதிரொலி
4: சொல்லுங்க. நவீன், நிறைய குறிப்புகள் கொடுத்துட்டீங்க, நேயர்களும்

0: தேடிட்டே இருக்கிறாங்க, ஆனால் அதுக்கான விடை தெரியல. நீங்களே அந்த விடையை சொல்லிடுங்களேன்.
1: இந்த சாலை வந்து என்ன அப்படின்னு சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி மைசூருக்கும் இந்த சாலைக்கும் ஒரு தொடர்பு இருக்குதுன்னு சொன்னேன். திப்பு சுல்தான் சாலை, அதாவது வந்து திப்பு சுல்தான் ரோடு அப்படின்னு சொல்லுவாங்க. திப்பம் மலைப்பாதைக்கு மாற்று பாதையாக வந்து இதை வந்து சத்தியமங்கலத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சாலையை குறித்து நம்ம பேசிட்டு இருக்கிறோம்.
0: கண்டிப்பா வரலாற்றிலிருந்து பார்த்தீங்கன்னாவே நம்மளுக்கு மைசூர்னாவே திப்பு சுல்தானுடைய ஞாபகம் நமக்கு கண்டிப்பா வந்து.
1: ஆமா, இப்போ வந்து இந்த சாலை வந்து மைசூரிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து படைகள் மற்றும் போக்குவரத்துக்காக இந்த சாலை வந்து அந்த காலத்தில் பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. இது ரொம்ப ஒரு மக்கள் மத்தியில் நீங்கள் இடம் பிடித்த ஒரு பெயர்னு கூட சொல்லலாம். திப்பு சுல்தான் சாலை, சுல்தான் ரோடு என்று கூட அழைக்கலாம். இதுதான் சரியான விடை. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
2: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
3: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
4: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
5: ஏபி மெடிக்கல் சென்டரில் மகளிர் மற்றும் மகப்பேறு மருத்துவம், மகளிருக்கான பொது மருத்துவம், கர்ப்பப்பை அகற்றுதல், புற்றுநோய் சிகிச்சை, குழந்தை இல்லா தம்பதிக்கு சிறப்பு சிகிச்சை என அனைத்து விதமான சிகிச்சைகளும் சிறந்த முறையில் அளிக்கப்படுகிறது.
6: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
7: காவேரிப்பட்டினம் தேர்பட்டியில் குழந்தைகள் நலம், சர்க்கரை நோய், மகப்பேறு மருத்துவம், இருதய நோய் ஆகியவற்றிற்கு 24 மணி நேரமும் அவசர சிகிச்சைக்கு சிறப்பு மருத்துவமனை வருகின்ற 23 தேதி முதல் புதிய புள்ளியுடன் ஸ்ரீ பத்மினி மருத்துவமனை உதயமாகிறது.
8: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம், மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட், சேலம்.
9: எப்பவுமே ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்களே, எப்படி சார்?
10: என்னோட புத்துணர்ச்சிக்கு எப்பவுமே நான் பருகிறது ரூபி பாதாம். ஆரோக்கியத்தை அள்ளி தருவது ரூபி பாதாம் மற்றும் ரூபி ஜிகர்தண்டா ரூபி ரோஸ் மில்க்.
11: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
12: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோடிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
13: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி, சேலம்.
14: தர்மபுரி மாவட்டம் சோமநல்லி அருகில் பி கொள்ளலி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஊர் மாரியம்மன் திருவிநாயகர் பெருமாள் அகுமாரியம்மன் மகாமுனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 19 தேதி புதன்கிழமை நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது பி கொள்ளலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்.

நிலையத்தில் நேரம் மாலை 4:30. சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை வழங்கிய விடைத்திடும் வினாக்கள் இந்நிகழ்ச்சியை இதுவரை வழங்கியோர் இன்றைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்கும் சேலம் மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை தங்க நகைகள் பவனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.

0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ்
1: பயோமெடிக்கல் சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் MCA MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
0: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ் அட்டானமஸ் மேச்சேரி சேலம். கால் 9524936156.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வமா கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது.

0: நடைபெறுகிறது. தொடர்புக்கு 9443449892.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
0: தொடர்புக்கு 8985712345. தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.
5: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
4: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: நிலையத்தில் நேரம் மாலை 4:38. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஐயா வணக்கம், மிக்க மகிழ்ச்சி.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: நான் வேலூர் மாவட்டம் கட்டடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
6: சரிங்க சந்திரசேகர், உங்களுக்கான முதல் 3 குறிப்புகள் கொடுத்துடலாம்.
8: இது வந்து ஒரு ஆறுங்க ஐயா.
7: ஆறு,
8: ஒரு பிரபலமான ஆறும் கூட நம்ம இந்தியாவில தான் இருக்கு.
7: இந்தியாவில இருக்கு?
8: ஆமா.
7: நான் சொல்லி பாக்குறேன், நர்மதை அந்த ஆறு.
6: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம்.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
9: மாவட்டம் அதியமான் கோட்டை, கீழ்காளியம்மன் கோவில் பூசாரி ஆர் கலைமணி.
6: சரிங்க கலைமணி, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
9: கொடக்காறு.
6: என்ன ஆறுங்க?
9: கொடக்காறு.
6: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
8: வருக, வணக்கம்.
6: வணக்கம், பேர் சொல்லுங்க.
10: தர்மபுரி அன்னசாரம் நித்யானந்தம்.
6: சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா?
10: எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க.
6: உங்களுக்கான குறிப்பு,
8: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா, இந்த ஆறு 470 வரை பாய்ந்தா பஞ்சாப்ல பாயுது.
10: கோதாவரி.
8: முயற்சிக்கு நன்றியா. தொடர்ந்த நிகழ்ச்சி கேளுங்க, விடை தெரிஞ்சுக்கலாம்.
6: இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
11: ஐயா வணக்கம்.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
11: எம்மப்பட்டி காசிஸ்வரன்.
6: சரிங்க, விடை
11: கண்டுபிடிச்சிட்டீங்களா? இன்னொரு எனக்கு ஒரு குறிப்பு கொடுங்க, முயற்சி பண்ணி பாக்குறேன்.
6: உங்களுக்கான குறிப்பு,
8: உங்களுக்கான குறிப்பு பாத்தீங்கன்னா ஐயா, நம்ம இந்தியாவில இருக்குன்னு சொல்லியிருக்கோம் ஏற்கனவே, ஆனா நம்ம தமிழ்நாட்டில இல்ல, வட இந்தியாவில காணப்படக்கூடிய ஒரு ஆறுன்னு சொல்லலாம்.
6: வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? உங்களுக்கான குறிப்பு,
8: இந்த ஆற்றின் பெயருக்கும் மகாபாரதத்திற்கும் தொடர்பு உண்டுங்கய்யா. இதிகாச மகாபாரதம் இருக்கு இல்லைங்களா, அதுக்கும் தொடர்பு இருக்குதுன்னே சொல்லலாம்.
6: என்ன ஆறா இருக்கும்? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
12: இருவருக்கும் மாலை வணக்கம்.
6: வணக்கம்.
12: அருண்.
6: சரிங்க அருண், விடை கண்டுபிடிச்சிட்டீங்களா? பியாஸ் ஆறு. எப்படி விடை கண்டுபிடிச்சிங்க? அப்படிங்களா ஐயா, நீங்க இதுக்கு முன்னாடி வந்திருக்கீங்கல்ல?
12: ஒரு வாரம்
8: ஐயா. கேக்குதுங்களா? ஒரு வாரத்துக்குள்ளதாங்க ஐயா வந்திருக்கீங்க. ஒரு வாரம் கழித்து தானே வரணும்.
12: ஏழு
8: நாள் ஆகலீங்களே, இதுதான் 7வது நாள். அதனால நீங்க சொன்னதுனால உங்களுக்கான விருப்பப்பாடல வந்து நாங்களே போட்டுடலாம்னு இருக்கோம்.
12: போட்டுருங்க.
8: சரிங்கய்யா.

0: கதிரலி
1: சொல்லுங்க ரவீன்.
0: விடை சொல்லிட்டாரு.
1: நேயர் வந்து சரியான பதில சொல்லிட்டாங்க. இமாச்சல பிரதேசத்தில் இருக்கக்கூடிய பியாஸ் நதி தான் எங்கள் நேர் வந்து சரியான பதில் சொல்லிட்டாங்க. அலெக்சாண்டரின் இந்திய படையெடுப்பில் கிழக்கு எல்லையாக இந்த ஆறு இருக்குதுன்னே சொல்லலாம். சட்லெஜ் ஆற்றுடன் கலக்கிறது இந்த ஆறு.
0: ஆமாம், சட்லெஜ் நதியோட இது கலக்குது. அதே போல் வந்து சிந்து நதி ஒப்பந்தத்தில் வந்து இந்த ஆற்றுடைய நீரை வந்து இந்தியா பயன்படுத்தலான்றதும் ஒரு இதுவாக இருக்குது.
1: ஆம், கண்டிப்பாக இமாச்சல பிரதேசத்தில் உற்பத்தி ஆகுது. நேயர் சொன்ன மாதிரி 470 கிலோமீட்டரில் ஓடி பஞ்சாப்பில் பாயுது இந்த நதி.
0: சரிங்க கதிரொலி, ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக நேயருக்கு ஒரு பாடல் கொடுத்துடலாம்.
1: கண்டிப்பாக.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 இன்று மாலை 5 மணிக்கு கேட்கலாம். நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர்
3: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: தருமபுரி மாவட்டம் சோமநல்லி அருகில் பி கொள்ளலி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஊர் மாரியம்மன் திருவிநாயகர் பெருமாள் அகுமாரியம்மன் மகாமுனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 19 புதன்கிழமை நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது பி கொள்ளலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்.
7: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரெஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
8: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
9: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
10: அதான் நம்ம போச்சம் வழியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
9: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டூர், போச்சம்பள்ளி.
6: தருமபுரி மாவட்டம் சோமநல்லி அருகில் பி கொள்ளலி கிராமத்தில் வீற்றிருக்கும் ஊர் மாரியம்மன் திருவிநாயகர் பெருமாள் அகுமாரியம்மன் மகாமுனியப்பன் திருக்கோவில் மகா கும்பாபிஷேக விழா 19 புதன்கிழமை நடைபெறும். அன்னதானமும் நடைபெறும். வரவேற்பது பி கொள்ளலி ஊர் பொதுமக்கள் விழா குழுவினர்.
11: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலகாரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருகை, இறைவன் அருள் பெறுக.
12: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
13: இந்தியாவின் மாபெரும் பாத்திரங்கள் மற்றும் வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் திருச்சி மற்றும் சேலம் மங்களங்கள் வழங்கும் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. பாத்திரங்கள், பரிசு பொருட்கள், பிளாஸ்டிக் பொருட்களுக்கு 15% ஆடி அதிரடி தள்ளுபடி. உலகத்தரம் வாய்ந்த பர்னிச்சர்களுக்கு 15% அதிரடி தள்ளுபடி. டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என எலக்ட்ரானிக் பொருட்கள் 20,000 ரூபாய்க்கு மேல் பர்ச்சேசிற்கு 1 தங்க நாணயம் இலவசம். இலவச டோர் டெலிவரி வசதியுடன் மங்களன் மங்கள், ஓமலூர் ரோட், சேலம், NSB ரோட், திருச்சி.

0: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
1: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
2: The Kaveri Engineering College, Autonomous.
3: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, Ph.D. Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
2: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
4: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட ஆட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
5: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
6: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு

0: சிகிச்சை, ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்லல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குபவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை. தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கும் நாளும் நலமுடன் வழங்குகிறார் டாக்டர் தீபக் அவர்கள்.
1: தருமபுரி மற்றும் ஏற்காடு பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நேற்று நான் ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன், நம்ம ஒரு கேம்பெயின் மாதிரி நம்ம ஹாஸ்பிட்டலில் வர பேரண்ட்ஸ் அடலசன்ஸ்க்கும் சரி, ஸ்கூல்ஸ் காலேஜஸ் சரி, போதை இல்லா தமிழ்நாடு, பயமில்லா தமிழ் பெண்கள், அதை நம்ம பண்ணிட்டு வரோன்ட்டு நேற்று போதை இல்லா தமிழ்நாடை பற்றி பேசியிருந்தேன். இன்றைக்கி பயமில்லா தமிழ் பெண்கள். இப்போ சமீபத்தில் பொண்ணுங்களை நம்ம புலி மாதிரி வளர்க்கணும், எப்படி புலி மாதிரி அவ்வளோ தைரியத்தோடு வளர்க்கணும், ரொம்ப ரொம்ப சரியான விஷயங்க. அது கூட இன்னொரு பக்கம் வரும், பொண்ணுங்களை எப்படி வளர்க்கணும்னு நம்ம சொல்கிற அதே சமுதாயம் ஆண்களை எப்படி வளர்க்கணுங்கிறத யாரும் சொல்கிறதும் இல்லை, அதை செய்கிறதும் இல்லை. சரி பசங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடுறோம். பொண்ணுங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், அவங்களுக்கு கொடுக்குற அந்த சேஃப்டி, அதாவது சேஃப்டி டிப்ஸ், அவங்கள என்னென்ன பண்ணணும், எந்தெந்த விஷயம் பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்ப்போம், ஆனால் ஆண்களுக்கு அப்படி சொல்ல மாட்டோம். அங்கே தான் நம்ம நிறைய கோட்டை விடுறோம். ஆண்களுக்கும் எது சரி தப்பு, ஒரு உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா, இப்போ சினிமாவில் அந்த காலத்து சினிமாவில் ஒரு சீன்ஸ் வரும், நம்ம கூட இருக்கிற பெண்கள், அம்மா, நம்மளுடைய மனைவி, தங்கச்சி, இவங்களுக்கெல்லாம் ஏதாவது வில்லன்கள் கொடுமை பண்ணால் ஹீரோ ஃபைட் பண்ணி காப்பாற்றுவார். அதை இப்போ நாமளே கிளீஷேன்னு கிண்டல் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த மாதிரி சீன்ஸு உங்கள் பையன் போட்டு போட்டு காமிங்க, அதாவது ஒரு படத்தில் அந்த சீன் வந்துச்சுன்னா அதை வந்து அவங்களுக்கு பார்க்க வைங்க, அவனுக்கு மனசில் பதியணும். உன்னை சுற்றி இருக்கிற பெண்களுக்கு நீ தான் பாதுகாப்பு அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணம் பதியணும். வேறு எந்த கெட்ட எண்ணத்துலேயும் பெண்களை பார்க்காத அளவுக்கு நாம் பெற்றோர்கள் அவனை வளர்க்கணும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாதிரி பெண்களுக்கு அந்த புலி மாதிரி வளர்க்கணுங்கிறது வீரம், அது உடல் பலம் மட்டும் இல்லைங்க. ஏன்னா உடல் பலம் பெண்களுக்கு இருக்குது, அது எங்கள் மாதிரி டாக்டர்ஸ்க்கு தெரியும். ஒரு பிரசவத்தப்போ வர வலியை தாங்கிக்கக்கூடிய வலிமையை விட ஒரு பெரிய சக்தி இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஸோ அதை பெண்கள் உணரணும். மன வலிமை, நீங்கள் உங்களை தப்பாக நோக்கி வர ஆண்கள்கிட்ட திரும்பி ஒரு தைரியமாக ஒரு பார்வை பாருங்கள், உங்களை தொடர்றதனை தப்பாக கூட பார்க்காம ஓடி போயிடுவாங்க. ஸோ அந்த மன தைரியம், உடல் வலிமைக்கு நிறைய வந்து ஸ்போர்ட்ஸ் மற்றும் தற்காப்பு கலைகள், அது சின்ன வயசுலேருந்தே பேரண்ட்ஸ் நீங்கள் அவங்களுக்கு சொல்லி கொடுத்து பழக வைங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், இதை வந்து நான் என்கிட்ட வர சின்ன குழந்தைகள், அதாவது ஸ்கூல் படிக்கிற பெண்களாகட்டும், காலேஜ் போகிற அடலசன் கேர்ள்ஸ், இது எல்லாத்துக்குமே நான் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்திகிட்ருக்கேன். அதை நிறைய பேர் பாசிட்டிவாக எடுத்துக்கிட்டு, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா, ஒரு பொண்ணு ரொம்ப பயந்துக்கிட்டே வந்துச்சு. அந்த பொண்ணு 15 வயசு, 10வது படிச்சுட்டு இருந்தது, எது எடுத்தாலும் பயம் இருந்தது. நான் கொடுத்த கவுன்சிலிங்கில் 6 மாதம் கழிச்சு அது தற்காப்பு கலைகள்லாம் கற்றுக்கிட்டு, நான் அப்பப்போ ஒரு 2-3 செஷன் பேசினேன், ஃபோனில் கூட பேசினேன், அவ்வளோ தைரியமாக ஒரு 6 மாதம் கழித்து ஆளே மாறி வந்தது அந்த பொண்ணு. ஸோ அந்த மாதிரி நம்ம கொடுக்குற சில மோட்டிவேஷனும் அந்த விழிப்புணர்வும் கண்டிப்பாக நிறைய பேருக்கு உதவும். இப்போ நான் சொல்கிற விஷயத்த நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச அடலசன் கேர்ள்ஸ் அண்ட் பாய்ஸ் இருந்தால், டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் சைல்ட் கேர் பழைய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் பிகேபி ரோட்டில் தப்பில் இருக்க நம்ம கிளினிக்கு வந்து வர சொல்லுங்கள். என்னாலும் முடிஞ்ச அளவுக்கு விழிப்புணர்வும் கவுன்சிலிங் அவங்களுக்கு தரேன். பெண்கள் மட்டும் இல்லை, ஆண்களுக்கும் அவங்களுக்கு தேவையான விழிப்புணர்வு கண்டிப்பாக நடத்துகிறேன். ஸோ இந்த மாதிரி விஷயங்கள், இது இன்றைய குழந்தைகளுக்கு மட்டும் இல்லைங்க, நாளைய சமுதாயம் சீரோட நல்லதனமாக இருக்கிறதுக்கு இது கண்டிப்பாக உதவும். மீண்டும் தொடர்ந்து நாளை பேசுவோம். நன்றி நேர்களே.
0: தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை வழங்கிய நாளும் நலமுடன் கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் தீபக் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியவர்கள் தருமபுரி டாக்டர் தீபக்ஸ் நியூ பார்ன் அண்ட் சைல்ட் கேர் குழந்தைகள் மருத்துவமனை.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெறுகிறது இன்றைய விடை தேடு வினாக்கள். நிலையத்தில் நேரம் மாலை 5 மணி. நேயர்கள் இனி கேட்கலாம்

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:05.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.

0: Viking Bunions and Briefs.
1: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6 மணிக்கு தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா, தி வெட்டிங் பாரடைஸ், டிஆர் சுந்தரம் ரோட், வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கரக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or ORG.
5: The Kaveri Engineering College, Autonomous.
6: Biomedical, Civil and Computer Science Engineering, Electrical and Electronics Engineering, Electronics and Communication Engineering, Mechanical Engineering, B.Tech, Artificial Intelligence and Data Science, Information Technology, Chemical Engineering and Agricultural Engineering, PhD, Electrical and Electronics Engineering, MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
5: The Kaveri Engineering College, Autonomous, Mecheri, Salem. Call 952493615.
7: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
7: வருடம்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
8: தொடர்புக்கு 8985712345.
9: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் முதல் பாடல் முள்ளு மலரும் என்னும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில், கண்ணதாசனின் வரிகளில், கே ஜே யேசுதாசின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடம்.

இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. மங்களன் மங்கள் திருச்சி மற்றும் சேலம்.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: மூட்டு மாற்று அறுவை சிகிச்சைக்கான அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வெளிநாட்டுல தான் கிடைக்கும்ல?
3: ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல அமெரிக்காவின் AI ரோபோட்டிக் டெக்னாலஜி மூலமா உலகத்தரம் வாய்ந்த அட்வான்ஸ் மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை செய்றாங்களே.
4: NAC ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மென்ட் சென்டர், ராதே ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், சுவர்ணபுரி மற்றும் அன்புடன் ராதே காஃபி சேலம்.
5: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
6: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
7: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் மூடுபனி எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் KJ யேசுதாஸின் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
1: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
2: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
3: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ் பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடந்தோறும் 2500 மாணவர்கள் பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.com.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல் இந்நிகழ்ச்சி வழங்கிக் கொண்டிருப்போர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக்

0: நகைகள் கல் நகைகள் கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் பயணங்கள் முடிவதில் எனும் திரைப்படத்தில் இருந்து. இளையராஜாவின் இசையில் வைரமுத்துவின் வரிகளில் எஸ் பி பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.
2: இளைய நிலா பொழிகிறதே

0: Viking Bunions and Briefs.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்.
2: பாட்டி, கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
3: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்கோ.
4: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
5: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
6: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
5: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
7: வலியில்லா வாழ்க்கைக்கு இன்று தொடக்கம். சேலம் குறிஞ்சி சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ் மருத்துவமனை, ஆர்த்தோபெடிக்ஸ் அண்ட் ரோபோட்டிக்ஸ் சர்ஜரி நிபுணர்கள். உங்கள் நலன் எங்கள் முன்னுரிமை. குறிஞ்சி மருத்துவமனை, சேலம்.
8: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை. தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
9: தொடர்புக்கு 8985712345.

0: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
1: அண்ணாச்சி, நம்ம கம்பெனி கடலை நினைக்கும், கொஞ்சம் ஆர்டர் போட்டு விடுங்க.
2: உங்களுக்கு மிஸ்டர் கோல்ட் மாதிரி 100% கடலையா இல்ல அப்படி இப்படி எதுவும் கலப்படம் இருக்கா?
1: அதை விடுங்க அண்ணாச்சி, நம்ம ஆயில வித்தாதான் உங்களுக்கு லாபம் அதிகம். நீங்க எதை கொடுத்தாலும் வாங்குவாங்க அண்ணாச்சி.
2: அப்ப நான் நல்லது தானே கொடுக்கணும், அதனாலதான் மிஸ்டர் கோல்ட். தரத்திலையும் அளவுலயும் நோ காம்ப்ரமைஸ்,
3: மிஸ்டர் கோல்ட் 100% கடலெண்ணெய்.
4: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
5: தொடர்புக்கு 8985712345.
6: மனமயங்கு மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் ஒதிய கீதம் எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில் முத்துலிங்கத்தின் வரிகளில் எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு மூட்டு நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
5: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
6: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா அதுக்கு காரணம்
7: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான்.

0: Viking Bunions and Briefs.
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ் வழங்கும் மாலை தென்றல். இந்நிகழ்ச்சியை வழங்கியோர் வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீப்ஸ். நடையிலும் உடையிலும் வைக்கிங் தான்.

நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது மாலை தென்றல். மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் கேளடி கண்மணி எனும் திரைப்படத்திலிருந்து. இளையராஜாவின் இசையில், வரதராஜனின் வரிகளில், எஸ்பி பாலசுப்ரமணியம் குரல் வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் மாலை 6:55 நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடை வீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை.

0: இடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
2: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலை தென்ற நிகழ்ச்சியில் இடம்பெறும் அடுத்த பாடல் அம்மன் கோயில் கிழக்கலையினம் திரைப்படத்தில் இருந்து. இளையராஜாவின் இசையில் கங்கை அமரனின் வரிகளில் கே ஜே எஸ் தாஸின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்

கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.

0: ஒரு வாரமா வயிறு பிரச்சனையாவே இருக்கு, சாப்பிட்டா ஜீரணம் ஆகுறது இல்ல, ஒரே தொந்தரவா இருக்கு. ஏபி மெடிக்கல் சென்டர் இருக்கும் போது கவலை எதுக்கு? அங்க தீராத வயிற்று வலி, ஜீரண கோளாறு, வயிற்று புண், குடல்வால் மாதிரியான எல்லா பிரச்சனைகளுக்கும் சிறப்பான சிகிச்சையை கொடுக்கறாங்க.
1: ஏபி மெடிக்கல் சென்டர், சாரதா காலேஜ் ரோட், அழகாபுரம் போலீஸ் ஸ்டேஷன் அருகில், சேலம்.
2: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
3: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
2: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் 2683.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 5:46. மாலை தென்றல் நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வண்ண வண்ண பூக்கள் எனும் திரைப்படத்திலிருந்து, இளையராஜாவின் இசையில் கே ஜே யேசுதாஸின் குரல் மனதில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தீராத தலைவலி கழுத்து வழியா? இனி கவலை வேண்டாம், பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரிஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
2: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையின் ஆடி அதிரடி தள்ளுபடி ஜூலை 17 முதல் ஆகஸ்ட் 17 வரை. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரம். மேலும் பவுனுக்கு 1500 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 9 16 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1500 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
3: வாமா வாமா ராசாத்தி, பங்கனுக்கு எவ்வளவு நேரத்துக்கு தான் வரதா?
4: தான் வரேன்னே. பரவாயில்ல என்ன, வீடு சூப்பரா கட்டிருக்கியே.
3: ஏதோமா என்னால முடிஞ்சது. வீடு எல்லாம் எப்படிமா இருக்கு?
4: சூப்பரா இருக்குண்ணே. ஆனா ஒரு சின்ன விஷயம்.
3: என்னமா அது?
4: அந்த EB மெயின் போர்ட்ல இருந்து எல்லா சுவிட்சுக்கும் டைரக்டா கனெக்ஷன் பண்ணி வச்சிருக்கு போல இருக்கே.
3: அதனால என்னமா?
4: அட என்னண்ணா இப்படி சொல்லிட்ட. எப்பவுமே மெயின் போர்ட்ல இருந்து எர்த் லீக்கேஜ் சர்க்கியூட் பிரேக்கருக்கு தனியா ஒரு கனெக்ஷன் கொடுத்து அதுல இருந்து தானே நம்ம வீட்டுக்குள்ளார கனெக்ஷன் எடுக்கணும். சரி, மிக்ஸி கிரைண்டர்லாம் வாங்கலான்னு இருப்பியே.
3: என்னம்மா இதுல சந்தேகம், கண்டிப்பா வாங்கி ஆகணும்.
4: அதெல்லாம் வாங்கும் போது ISI முத்திரை, நட்சத்திர குறியிட்ட மின் சாதனங்களை மட்டுமே வாங்கின. இந்த மாதிரி சின்ன சின்னதா நம்ம பார்த்து பார்த்து செய்யற ஒவ்வொரு விஷயமும் மின் கசிவால் ஏற்படக்கூடிய விபத்துகளை நம்மளால தவிர்க்க முடியும்.
3: நீ சொன்ன மாதிரியே எல்லாத்தையும் பார்த்து பார்த்து வாங்குறம்மா. நட்சத்திர குறியீடு இருக்கக்கூடிய மின் சாதன பொருளையே நான் வாங்கிடுறேன். அதே மாதிரி சர்க்கியூட் பிரேக்கரையும் உப்பையே பொறுத்து சொல்றேன்.
4: அப்படி சொல்லுன. அப்போ எப்பவுமே நம்ம வீடு ஆனந்தம் விளையாடும் வீடுதான்.
5: ஆனந்தம் விளையாடும் வீடு, இது ஆனந்தம்.
1: எச்சரிக்கையுடன் இருப்போம், மின் விபத்துகளை தவிர்ப்போம்.
6: மனமயங்கும் மாலை வேளையில் மாலை தென்றல். மாலைத்தன்ற நிகழ்ச்சி இடம்பெறும் அடுத்த பாடல் வருஷம் 16 எனும் திரைப்படத்தில் இருந்து, இளையராஜாவின் இசையில் வாலியின் வரிகளில், KJS தாஸின் குரல்வனத்தில் இடம்பெறும் அந்த இனிய பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நேரம் மாலை 6 மணி. இனி கேட்கலாம்.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ்.
2: உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ். பாரம்பரிய பட்டு சங்கமிக்கும் முதல் தளத்தில் 40% வரை ஸ்பெஷல் தள்ளுபடி. வீட்டு உபயோக பொருட்களுக்கான 2nd தளத்தில் அனைத்து பொருட்களுக்கும் 10% தள்ளுபடி. உறவுகளின் தொடக்கம் ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ், TR சுந்தரம் ரோடு, வாசன் ஐ கேர் அருகில், தருமபுரி.
1: தருமபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பாரடைஸ் வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில்.
3: வணக்கம் நேர்களே, நாம் கேட்கவிருக்கும் இந்நிகழ்ச்சி தினம் ஒரு திருக்கோவில்.

0: திருச்சியிலிருந்து சுமார் 8 கிலோமீட்டர் தொலைவில் திருவானைக்காவல் திருத்தலம் உள்ளது. இங்கு சிறிய அளவில் கோகுல கிருஷ்ணன் கோவில் அமைந்துள்ளது. சுமார் 150 ஆண்டுகள் பழமை வாய்ந்த இக்கோவில் வேணுகோபால சுவாமி என்னும் திருநாமத்தில் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கிறார். இந்த கோவிலின் அமைப்பு, இந்த ஆலயம் திருவானைக்காவல் அக்ரஹாரத்தில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. சிறிதாக காணப்படும் இக்கோவிலின் உள்ளே நுழைந்ததும் முதலில் நம் கண்ணில் தென்படுவது கருடாழ்வார் காட்சி தருகிறார். மகாமண்டபத்தின் இடதுபுறத்தில் பரமானந்த விநாயகர், சக்கரத்தாழ்வார், யோக நரசிம்மர் ஆகியோர் வீற்றிருக்கிறார்கள். வலதுபுறத்தில் ஆஞ்சநேயர் அருள்பாலிக்கிறார். அர்த்த மண்டபத்தை அடுத்ததாக கருவறை அமைந்துள்ளது. கருவறையில் கோகுல கிருஷ்ணன் கையில் புல்லாங்குழலுடன் வலது காலை மடக்கி வைத்தபடியும் நின்ற கோலத்தில் காட்சி தருகிறார். அவருக்கு இருபுறமும் ருக்மணி, சத்யபாமா ஆகியோர் அருள்பாலிக்கின்றனர். அருகே உற்சவர் திருமேனி உள்ளது. இந்த ஆலயத்தில் கிருஷ்ண ஜெயந்தி விழா மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கிருஷ்ண ஜெயந்தி விழாவில் நடைபெறும் சிறப்பு அபிஷேக வழிபாட்டிலும் உரியடி உற்சவத்திலும் சுற்று வட்டார பகுதியில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு கோகுல கிருஷ்ணரை வழிபடுகிறார்கள்.
1: ஆசை, இச்சை, விருப்பம், பேரவா, இவை அனைத்தும் மனிதனை வேரோடு சாய்க்க வல்லவை, சக்தி வாய்ந்தவை. மனித வாழ்வில் அடங்கியது யாதென எவரேனும் வினவினால் அதற்கான தம் விடை யாது? கிருஷ்ணா கிருஷ்ணா கிருஷ்ணா
0: கிருஷ்ணா. விநாயகர் சதுர்த்தி அன்று இங்குள்ள பரமானந்த விநாயகருக்கு 1008 குளிர்ந்த நீர் அபிஷேகம் நடைபெறும். விநாயகர் வீதி உலாவும் வருவார். மேலும் வைகுண்ட ஏகாதசி, மார்கழி 30 நாட்களும் திருப்பள்ளி எழுச்சி, திருக்கார்த்திகை அன்று சொக்கப்பனை விழா போன்ற விழாக்களும் நடைபெறுகின்றன. திருமண தடை உள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் வேண்டுபவர்கள் இக்கோவிலுக்கு வந்து கோகுல கிருஷ்ணரை மனதார வழிபட்டால் விரைவில் திருமண பாக்கியமும் குழந்தை பேரும் கிடைக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. வாழ்வில் பிரச்சனை உள்ளவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் பிரச்சனைகள் நீங்கி கோலாகல வாழ்வு அமையும் என்று பக்தர்கள் நம்பிக்கை தெரிவிக்கிறார்கள். கோவில் காலை 7:30 முதல் 9 வரையிலும் மாலை 6 முதல் இரவு 8 வரையும் வழிபாட்டிற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும். இந்த கோவில் திருச்சி மாவட்டம் திருவானைக்காவல் கடைவீதியிலிருந்து சுமார் 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. திருச்சி பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து வசதிகள் உள்ளன. இந்த அற்புத திறன் கொண்ட கோகுல கிருஷ்ணர் கோயிலுக்கு ஒரு நாள் சென்று வருவோமா நேயர்களே?
2: நேயர்கள், இதுவரை தர்மபுரி ராதே கிருஷ்ணா த வெட்டிங் பேரடைஸ் வழங்கிய தினம் ஒரு திருக்கோவில் கேட்டீர்கள்.
3: பண்பலையில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக
4: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி, தி நியூஸ் ரெட் பை சாய்ரா முஜ்தபா. Union Home Minister Amit Shah today highlighted that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. He underlined that substantial recoveries, including IEDs, grenades bearing Pakistan Ordnance Factory markings, pistols, live cartridges,

அந்தி மாலை வேளையில் இணைகிறோம். தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசைக்கும் நேரம் மாலை 6:10. அந்தி சாயும் வேளையில ராகமாய் வந்து இதயத்தை நினைக்கும் கவிதை நீ இதோ இசை மின்னல் நிகழ்ச்சி வந்துடுச்சு. நிகழ்ச்சியின் முதல் பாடல் ஆர்யா த்ரிஷாவின் அழகான நடிப்பில் வெளியான சர்வம் படத்தின் தூணாக நின்று கேட்கும் போதெல்லாம் நம்ம எங்கேயோ அழைத்து செல்லும் ஒரு ஏகாந்த பயணம் தான் இந்த பாடல். கேட்டு ரசிக்கலாமா நேர்களே?

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்க மாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: பிளஸ் டூ முடிச்சிட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
2: காண்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
3: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணுங்கறதான். பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
4: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
5: தகடூரி நண்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இசையால் இணைகிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். நிகழ்ச்சியின் அடுத்த பாடல் ஜெயம் கொண்டான் என்ற திரைப்படத்தில் இருந்து.

0: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வம் கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி. நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன் அப்படின்னா, அதுக்கு காரணம் நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
2: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
3: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி. டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. தொடர்பு 9443449892.
4: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
4: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
5: தொடர்புக்கு 8985712345.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
6: உங்கள் அபிமான பண்பலை தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 இசையால் இணைந்திருக்கிறோம் இசை மின்னல் நிகழ்ச்சியில். இசை மின்னல் நிகழ்ச்சியின் நிறைவு பாடல் 12B திரைப்படத்திலிருந்து.

ஒழித்த பாடலோடு நிறைவு பெற்றது இன்றைய இசை மின்னல் நிகழ்ச்சி. விளம்பரங்களை தொடர்ந்து பண்பலையில் தொடர்வது மாநில செய்திகள்.

0: என்னப்பா ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கேன்.
1: ஆமாப்பா, ஏன்பா தாடி ஷேவ் பண்ண எவ்வளவு ஆகும்?
0: அதேதான்ப்பா, 60 ரூபா.
1: அட, இப்ப என்கிட்ட வெறும் 30 ரூபா தான் கேஷ் இருக்கு.
0: பாரு, ரெண்டு வழி இருக்கு. முதல்ல பாதி தாடி பண்ணிக்கிறியா?
1: அடுத்த வழி,
0: அட, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணு யூபிஐ மூலமா.
1: நல்ல வேலை, யூபிஐ என்ன காப்பாத்திருச்சு.
0: அப்படின்னா ஒரு வேலை பண்ணு, ஃபேஷியலும் பண்ணிக்கோ, டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணிடு.
2: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
3: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.
4: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்ட போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் 0 இருந்தத பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி 0 ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே PM சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
5: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாமளா. தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டு மனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்குவதில் மத்திய அரசு உறுதியுடன்

0: செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், சுதந்திர தின கொண்டாட்டங்களை சீர்குலைக்க திட்டமிட்டிருந்த ISI ஆதரவிலான தீவிரவாத அமைப்பின் செயலை பாதுகாப்பு படையினர் வெற்றிகரமாக முறியடித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பாக பாதுகாப்பு படையினர் 14 மாநிலங்களில் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 200க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டிருப்பதாக அவர் கூறியுள்ளார். தீவிரவாத செயல்களுக்கு எதிரான உறுதியான நடவடிக்கைகளுக்கு எடுத்துக்காட்டாக இது திகழ்கிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட இந்த நடவடிக்கையின் போது ஏராளமான ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மின்னணு உதிரி பாகங்கள் திட்டத்தின் கீழ் 31 திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்துள்ளது. இன்று புதுதில்லியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் மத்திய அமைச்சர் திரு அஸ்வினி வைஷ்ணவ் இதற்கான ஆணைகளை சம்பந்தப்பட்ட நிறுவனங்களுக்கு வழங்கினார். இதன் மூலம் 7000 கோடி ரூபாய்க்கும் கூடுதலான முதலீடுகள் கிடைக்கும் என்றும் 10000 வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரஹலாத் ஜோஷி இன்று ஆய்வு மேற்கொண்டார். புதுதில்லியில் நடைபெற்ற இந்த ஆய்வுக் கூட்டத்தின்போது தேர்வு நடைமுறைகள் குறித்து முழுமையாக தணிக்கை மேற்கொள்ள அமைச்சர் அறிவுறுத்தியதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இது தொடர்பாக அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் அமைச்சர் இந்த கூட்டத்தில் வலியுறுத்தியதாக அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த ஆய்வின்போது தேசிய தேர்வு முகமையின் 50% பணியாளர்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் 10 தலைமை பொறுப்புகளுக்கு புதியவர்களை தேர்ந்தெடுப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் தெரிவித்ததாக அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. நாட்டின் மதிப்புமிக்க சொத்தாக ஓய்வூதியதாரர்கள் திகழ்கிறார்கள் என்று பணியாளர் நலத்துறை இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் அரசு துறையில் சிறப்பாக பணியாற்றியவர்களுக்கான விருதுகளை வழங்கி அவர் பேசினார். வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்குவதற்கான முதன்மை கட்டமைப்பாளர்களாக ஓய்வூதியதாரர்கள் உள்ளனர் என்றும் அவர் குறிப்பிட்டார். ஓய்வூதியதாரர்கள் நலனில் மத்திய அரசு உறுதியுடன் உள்ளதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். கிராமநத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று வருவாய்த்துறை அமைச்சர் திரு கே ஏ செங்கோட்டையன் அறிவித்துள்ளார். இன்று பேரவையில் தமது துறை மானிய கோரிக்கை மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசுகையில் பல்வேறு அறிவிப்புகளை அவர் வெளியிட்டார்.
1: வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வழங்கப்படும் அனைத்து சான்றிதழையும் பொதுமக்களுக்கு விரைந்து வழங்கிடும் வகையில் 3 அலுவலர் படி நிலையில் விண்ணப்பங்கள் பரிசீலனை செய்யும் நடைமுறை அறிமுகப்படுத்தப்படும். பொதுமக்கள் தங்கள் வசிக்கும் இருப்பிட அருகிலேயே தங்களுக்கான சேவைகளை பெறும் வகையில் முதல்கட்டமாக சென்னையில் 1,02,00,000 ரூபாய் செலவில் 12 சிறு வட்ட அலுவலகங்கள் அமைக்கப்படும். விவசாய மற்றும் நில உரிமையாளர்கள் பயன்பெறும் வகையில் ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் கொண்டுவரப்பட்ட நிலவரி வசூல் 1436 பசிலி ஆண்டு முதல் அனைத்தும் ரத்து செய்யப்படும். கிராமநத்த காலி மனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்த 20 லட்சத்திற்கு மேலான ஏழை எளிய குடும்பங்களில் பயனடையும் வகையில் வீட்டுமனை பட்டா வழங்கிட சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும். பேரிடர் காலங்களில் பொதுமக்கள் அவர்தம் வாழ்வாதாரம் மற்றும் முக்கிய உடைமைகளில் பாதுகாப்பினை மேலும் வலுப்படுத்தும் வகையில் ஒருங்கிணைந்த பேரிடர் முன்னெச்சரிக்கை மற்றும் நிகழ்நேர தரவு சேகரிப்பு மையம் 80 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் செயல்படுத்தப்படும்.
0: நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லம்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
2: தமிழகத்திற்கு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என்ற காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக தமிழக அரசு தாக்கல் செய்த மனுவினை விசாரணை செய்த நீதிபதிகள் திரு விக்ரம்நாத், திரு சந்தீப் மேத்தா அமர்வு இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தது. இவ்வழக்கின் விசாரணை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் போதைப்பொருள் பயன்பாட்டினால் நடைபெறும் குற்றச்செயல்களை தடுக்க தாவேக்கா அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், காஞ்சிபுரம் மாவட்டம் படுநெல்லி கிராமத்தில் கோவில் திருவிழாவின்போது மதுபோதையால் ஏற்பட்ட மோதல் காரணமாக இருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை சுட்டிக்காட்டியுள்ளார். மாநிலத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் போதைப்பொருள் பயன்பாடு காரணமாக குற்றச்செயல்கள் அதிகரித்ததால் கடந்த ஆட்சியை மக்கள் நிராகரித்ததாக அவர் கூறியுள்ளார்.

0: புதிதாக பொறுப்பேற்றுள்ள தாவேக்கா ஆட்சியிலும் இதே நிலை தொடர்வது ஏற்புடையது அல்ல என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். வடசென்னை பகுதியில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பை உறுதி செய்து மீன்வளம் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க தேவையான நடவடிக்கைகளை தாவேக்கா அரசு மேற்கொள்ள வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர், கொசஸ்தலை ஆற்றில் டன் கணக்கில் மீன்கள் செத்து மிதந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதுகுறித்து உரிய விசாரணை மேற்கொள்ளப்பட்டு அது தொடர்பான அறிக்கையை பொதுவெளியில் வெளியிட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். இந்த செயற்கை பேரிடர் சம்பவத்திற்கு காரணமானவர்கள் மீது உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றும் திரு வீரபாண்டியன் அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த 3 தினங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
1: தமிழக கடலோர பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 3 நாட்களுக்கு வட கடலோர தமிழகம் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமானது முதல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
0: மாவட்ட செய்திகள். செங்கல்பட்டு மாவட்டம் புத்தூர் ஏரி கால்வாய் புனரமைக்கும் பணியினை மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று தொடங்கி வைத்தார். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். நாகப்பட்டினம் பேருந்து நிலையத்தில் மகளிர் சுய உதவி குழுக்கள் உற்பத்தி செய்த பொருட்களின் விற்பனையகத்தை ஆட்சியர் திரு பிரவீன்குமார் இன்று தொடங்கி வைத்தார். சேலம் ரயில்வே கோட்டம் சார்பில் அயோத்தியா பட்டணத்தில் ரயில் பெட்டி உணவகம் தொடங்கப்பட்டுள்ளது. வடசென்னை பகுதிக்கு உட்பட்ட மாற்றுத்திறனாளிகளுக்கான சிறப்பு குறைதீர் கூட்டம் பெரம்பூர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் வரும் 20ஆம் தேதி நடைபெறும் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் அறிவித்துள்ளார். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட அண்ணாநகர் மண்டலத்தில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை துணை ஆணையாளர் திரு கௌஷிக் இன்று ஆய்வு செய்தார். விளையாட்டுச் செய்திகள். உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். புதுதில்லியில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் மகளிர் ஒற்றையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் அவர் 21-7, 21-11 என்ற செட் கணக்கில் அயர்லாந்தின் சோஃபியா நொபிலை வென்றார். மகளிர் இரட்டையர் பிரிவில் ட்ரீசா ஜாலி காயத்ரி கோபிச்சந்த் இணையும் ஆடவர் இரட்டையர் பிரிவில் அர்ஜுன் ஹரிஹரன் அம்சகருணன் இணையும் 2வது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளது. அசர்பைஜான் ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் வைதேகி காளிதாசன் வெண்கலப் பதக்கம் வென்றார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சிங்க்ஃபீல்ட் கோப்பைக்கான செஸ் போட்டியின் 6வது சுற்று முடிவில் இந்தியாவின் பிரக்ஞா நந்தா தொடர்ந்து 2வது இடத்தில் உள்ளார். இலங்கைக்கு எதிரான 1வது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இந்தியா வலுவான நிலையில் உள்ளது. கலேயில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் 3ஆம் நாளான இன்று ஆட்ட நேர இறுதியில் இலங்கை அணி முதல் இன்னிங்ஸில் 284 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. முன்னதாக 9 விக்கெட் இழப்பிற்கு 460 ரன் என்ற நேற்றைய ஸ்கோருடன் முதல் இன்னிங்ஸை தொடர்ந்து ஆடிய இந்தியா 462 ரன்னுக்கு ஆட்டமிழந்தது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வீனில் சற்று முன் தொடங்கியது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை ஒடுக்க மத்திய அரசு உறுதியுடன் செயல்பட்டு வருவதாக உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். தேசிய தேர்வு முகமையின் செயல்பாடுகள் குறித்து மத்திய கல்வி அமைச்சர் திரு பல்ஹத் ஜோஷி இன்று புதுதில்லியில் அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்டார். கிராமரத்த காலிமனைகளில் வீடு கட்டி வசித்து வரும் தகுதி வாய்ந்தவர்களுக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்படும் என்று தமிழக அரசு அறிவித்துள்ளது. காவிரி மேலாண்மை ஆணையத்தின் உத்தரவினை கர்நாடக அரசு நிறைவேற்ற வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் அறிவுறுத்தியுள்ளது. உலக பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் PV சிந்து 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
2: இனி விளம்பரங்கள்.
3: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
4: இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ,
3: அந்த கவலைய நீங்களும் தானே விட்டொழிங்க.
5: PM ஃபசல் பீமா யோஜனா से करीब 2 லாக் கரோட் ரூபாய் கிளைம் கே ரூப் மே கிசானோ கோ மிலே.
6: என் பேர் லட்சுமி பிரபா, ஆப்பட மாவட்டம் திருக்கோலத்தருக்கா பக்கத்துல இருக்க வடக்கமணி கிராமத்தை வச்சுக்கிறோம். 5 ஏக்கருக்கு 27,000 வாங்கியிருக்கோம். 23-24 ஆண்டுக்கு வாங்கணும். ஒரு உதவி அவர்கள் ரொம்ப சமயமாகவும் இருக்கு. எங்களுக்கு உங்களுக்கு நன்றி. எங்களுக்கு எல்லாம் வெள்ளம் எடுத்து அறுவடை பண்ண முடியாம
7: காரிஃப் பயிர் காப்பீட்டிற்கு விரைவில் பதிவு செய்யுங்கள்.
8: இங்கே கிளைகள் காப்பீட்டு நிறுவனம் விவசாய

0: விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
1: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
2: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
3: அப்பா 3000 கொடுங்களேன்.
4: எதுக்குப்பா?
3: என்னோட பாக்கெட் மணி.
4: அடடா, இப்ப என்கிட்ட 2000 தான் கேஷ் இருக்கு.
3: என்னப்பா, புல்லட் ட்ரெயின் காலத்துல மாட்டு வண்டி ஓட்டிட்டு இருக்கீங்க? டிஜிட்டல் பேமெண்ட் பண்ணுங்க. இல்ல, நேரா யூபிஐ மூலமா பேமெண்ட் பண்ணுங்க. இட்ஸ் ஈஸி.
4: அடடா, எனக்கும் சொல்லி கொடு. உன்னோட 1000 எடுத்துட்டு போ.
3: உங்க மொபைல கொடுங்க.
5: இந்தியா செய்கிறது டிஜிட்டல் பேமெண்ட்ஸ்.
6: ஒவ்வொரு கொடுக்கல் வாங்கலும் இப்போது எளிது.

தருமபுரி தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் மாலை 6:42. நேயர்கள், இனி கேட்கலாம் வேலை காத்திருக்கு. இன்றைய வேலை காத்திருக்கு நிகழ்ச்சியில் முதல் அறிவிப்பாக, சேலம் மாவட்டம் மேச்சேரியில் உள்ள ஆடு ஆராய்ச்சி மையத்தில் காலியாக உள்ள யங் ப்ரொஃபஷனல் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான கல்வி தகுதி, லைஃப் சயின்ஸ் துறையில் பட்டம் பெற்றிருக்க வேண்டும், வயது 40க்குள் இருக்க வேண்டும், தேர்ச்சி முறை நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை சான்றிதழ்களுடன் நேரில் நேர்முக தேர்வில் பங்கேற்கலாம். இதற்கான முகவரி, மேச்சேரி ஆடு ஆராய்ச்சி மையம், பொட்டநேரி, சேலம், 636453. நேர்முக தேர்வு நாள் வருகின்ற 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு tanuvas.ac.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இந்திய இராணுவத்தில் காலி இடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. NCC ஸ்பெஷல் என்ட்ரி பிரிவில் மொத்தம் 76 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, ஏதாவது ஒரு பட்டப்படிப்பு படித்திருக்க வேண்டும். கூடுதல் தகுதி, தேசிய மாணவர் படையில் அதாவது NCC 2-3 ஆண்டுகள் பணி, சி சான்றிதழ் பெற்றிருக்க வேண்டும், வயது வரம்பு 19-25, தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 20/8/2026. மேலும் விவரங்களுக்கு joinindianarmy.nic.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, இன்ஜினியர்ஸ் இந்தியா நிறுவனத்தில் பணியிடங்களுக்கு விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன. அசோசியேட் மாடலர்ஸ் பிரிவில் மொத்தம் 22 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, டிப்ளமோ, BSc, BE, BTech ஆகிய பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 21/8/2026. மேலும் விவரங்களுக்கு recruitment.eil.co.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, சென்னை அருகே கல்பாக்கத்தில் உள்ள இந்திய அணு ஆராய்ச்சி மையத்தில் காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியாகியுள்ளது. பிட்டர் 46 இடங்களும், எலக்ட்ரீஷியன் பிரிவில் 22, சிஸ்டம் அட்மின் பிரிவில் 19, இன்ஸ்ட்ருமெண்ட் 18, எலக்ட்ரானிக் மெக்கானிக் பிரிவில் 15, வெல்டர் 14, பிளான் ஆபரேட்டர் 12 உட்பட மொத்தம் 200 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, ITI, பணிக்காலம் ஓராண்டு, ஸ்டைபண்டு மாதம் 10,560 முதல் 11,040 வரை, தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 19/8/2026. மேலும் விவரங்களுக்கு igcar.gov.in என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பாக, எண்ணெய் இயற்கை எரிவாயு நிறுவனத்தில் ONGC காலி இடங்களுக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெடிக்கல் ஆபீசர் பிரிவில் மொத்தம் 24 இடங்கள் உள்ளன. இதற்கான கல்வி தகுதி, MBBS, BHMS, MD, MS ஆகிய பிரிவுகளில் படித்திருக்க வேண்டும். தேர்ச்சி முறை சான்றிதழ் சரிபார்ப்பு நேர்முக தேர்வு, விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்ப கட்டணம் இல்லை. விண்ணப்பிக்க வேண்டிய கடைசி நாள் வருகின்ற 18/8/2026.

0: மேலும் விவரங்களுக்கு ONGCIndia.com என்ற இணைய முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நேயர்கள் இதுவரை கேட்டது வேலை காத்திருக்கு.
1: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 to 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: நிலையத்தில் நேரம் மாலை 6:47. நேயர்களினை கேட்கலாம் வானிலை அறிக்கை. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. கடந்த 24 மணி நேரத்திற்கான வானிலை தொகுப்பு. தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மழை பெய்துள்ளது. புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது. வெப்பநிலை நிலவரம். கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் பொதுவாக குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏதுமில்லை. தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் இயல்பிலிருந்து 2-5 டிகிரி செல்சியஸ் வரை உயர்ந்தும் ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருந்தது. அதிகபட்ச வெப்பநிலை திருச்சிராப்பள்ளி விமான நிலையத்தில் 39.7 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. குறைந்தபட்ச வெப்பநிலையாக சமவெளி பகுதிகளில் கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் 22.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. மலைப்பகுதியான உதகமண்டலத்தில் 11.4 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலை பதிவாகியுள்ளது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. தமிழக கடலோரப் பகுதிகள் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு பலவீனமான காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், வடகடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்தில் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். ஏனைய தமிழகத்தில் ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது மழை பெய்யக்கூடும். இயல்பு நிலையிலிருந்து அதிகபட்ச வெப்பநிலை அளவின் மாறுபாடு. தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றத்திற்கான வாய்ப்பு குறைவு. எனினும் வட உள் தமிழகத்தில் சற்று உயரக்கூடும். வட உள் தமிழகத்தில் அதிகபட்ச வெப்பநிலை ஒரு சில இடங்களில் 2-4 டிகிரி செல்சியஸ் இயல்பை விட அதிகமாகவும், ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இயல்பை ஒட்டியும் இருக்கக்கூடும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. அதிகபட்ச வெப்பநிலை 36.37 டிகிரி செல்சியஸை ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 27-28 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதிகள். தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மற்றும் குமரிக்கடலின் ஒரு சில பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதிகளில் தென்மேற்கு வங்கக்கடலின் சில பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும், மத்திய வங்கக்கடலின் சில பகுதிகளில் சுறாவளி காற்று மணிக்கு 40-50 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதிகள். மத்திய மேற்கு அரபிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மத்திய கிழக்கு அரபிக்கடலின் சில பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45-55 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே 65 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். நேயர்கள் இதுவரை கேட்டது வானிலை அறிக்கை.
1: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.

0: திட்டங்கள் இனி கேட்கலாம். அறிவிப்புகள். நிகழ்ச்சியின் முதல் அறிவிப்பு, 2026-2027 கல்வியாண்டு முதல் தொகுப்பு நிதி கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான விண்ணப்ப நடைமுறையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இரண்டாம் ஆண்டு மாணவர்கள் முதலாம் ஆண்டு தேர்ச்சி பெற்ற போனஃபைட் சான்று மற்றும் மதிப்பெண் பட்டியலுடன் முதலாம் ஆண்டிற்கான தொகைக்கு விண்ணப்பிக்க வேண்டும். இறுதி ஆண்டு மாணவர்கள் அனைத்து பாடங்களிலும் தேர்ச்சி பெற்று கன்சோலிடேட்டட் மார்க்ஷீட் மற்றும் கோர்ஸ் கம்ப்ளீஷன் சர்டிபிகேட்டுடன் விண்ணப்பிக்க வேண்டும். கூடுதல் விவரங்களுக்கு தருமபுரி மாவட்ட முன்னாள் படைவீரர் நல அலுவலகத்தை நேரில் அணுகவும். விண்ணப்பிக்கும் காலம் June 1 முதல் தொடங்கி November 30 வரை. இணையதளம் www.xwell.tn.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம் என தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவர் தெரிவித்துள்ளார். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தில் அப்ரண்டிஸ் பணிக்கு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. மெக்கானிக், சிவில், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் உள்ளிட்ட இன்ஜினியரிங் பிரிவிற்கு 457 இடங்களும், டெக்னீஷியன் பிரிவிற்கு 438 இடங்களும், இன்ஜினியரிங் அல்லாத பிரிவிற்கு 623 என மொத்தம் 1518 இடங்கள் உள்ளன. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கல்வி தகுதி BE, BTEC, டிப்ளமோ பட்டப்படிப்பு 2022 2026 தேர்ச்சி பெற்றவர்கள். இவற்றிற்கு சான்றிதழ் சரிபார்ப்பு முறை மூலம் தேர்வு முறை நடைபெறுகிறது. விண்ணப்பிக்கும் முறை ஆன்லைன். விண்ணப்ப கட்டணம் ஏதுமில்லை. இவற்றிற்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் 28/8/2026. மேலும் விவரங்களுக்கு nets.education.gov.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, தருமபுரி மாவட்ட ஆட்சித்தலைவரிடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. தருமபுரி மாவட்டத்தில் முதலமைச்சர் கோப்பை விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற உள்ளன. கடந்த ஆண்டு இருந்த 38 விளையாட்டுகளுடன் மேலும் 7 புதிய விளையாட்டுகள் சேர்க்கப்பட்டுள்ளன. 19 வயதிற்கு உட்பட்ட பள்ளி, கல்லூரி மற்றும் பாலிடெக்னிக் மாணவர்கள் இவற்றில் கலந்து கொள்ளலாம். பொது பிரிவினருக்கு வயது வரம்பு 15 முதல் 35 வயது வரை. மாற்றுத்திறனாளிகள் மற்றும் அரசு ஊழியர்களும் இவற்றில் கலந்து கொள்ளலாம். இவற்றிற்கு விண்ணப்பிக்க ஆன்லைன் பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் tncmtrophy.sadat.in என்ற இணையதள முகவரியில் அறிந்து கொள்ளலாம். விண்ணப்பிக்க கடைசி நாள் August 31, 2026. நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, BC, MBC மற்றும் DNC வகுப்பினருக்கு தொழில் மற்றும் வியாபாரம் தொடங்க மேம்படுத்த கடனுதவி வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தகுதிகள் குடும்ப ஆண்டு வருமானம் ₹5 லட்சத்துக்கு மிகாமல் இருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 60 வயதிற்குள் இருக்க வேண்டும். ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு மட்டுமே கடனுதவி வழங்கப்படும். விண்ணப்பிக்கும் முறை https://tabcedco.net என்ற இணையதளம் வாயிலாக ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். நிகழ்ச்சியில் அடுத்த அறிவிப்பு, ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியின மகளிரை நில உரிமையாளர்களாக உருவாக்கி அவர்களின் சமூக மற்றும் பொருளாதார முன்னேற்றத்தை உறுதி செய்யும் திட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளது. 50% மானியத்துடன் அதிகபட்சமாக 5 லட்சம் வரை மானியம் வழங்கப்படுகிறது. இவற்றிற்கு விண்ணப்பிக்க தேவையான தகுதிகள் வயது வரம்பு 18 முதல் 55 வயது வரை, ஆண்டு வருமானம் ₹3 லட்சத்திற்குள், சொந்த விவசாய நிலம் இருக்கக்கூடாது. நிபந்தனைகள் 2.5 ஏக்கர் நஞ்சை நிலமும் 5 ஏக்கர் புஞ்சை நிலம் வாங்கலாம். முத்திரைத்தாள் மற்றும் பதிவு கட்டணத்திற்கு முழு விலக்கு அளிக்கப்படுகிறது. வாங்கிய நிலத்தை 10 ஆண்டுகள் விற்கக்கூடாது. நேர்கள் இதுவரை கேட்டது அறிவிப்புகள். நன்றி நேர்களே.
1: நேர்கள் இனி கேட்கலாம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர்,
3: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
2: சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள் வழங்குகிறார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள்.
4: வணக்கம். ஒரு சிவனடியார் ஒருவர் வருகிறார். அவருடைய சடாமுடி இருண்ட மேகத்தை போல் சுற்றப்பட்டிருக்கிறது. அதில் நட்சத்திரங்கள் காணப்படுவதைப் போல கொன்றை பூக்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. கழுத்திலே எலும்பு கூடு மாலை இருக்கிறது. கையிலே ஒரு எலும்பு திருவோடு இருக்கிறது, மண்டையோடு இருக்கிறது. இப்படியான தோற்றத்தோடு பைரவ சங்கமராக அவர் வருகிறார். சிறுத்தொண்டருடைய வீட்டினுடைய கதவை தட்ட சந்தனத்தாதியார் திறக்க, ஓ பெண்கள் இருக்கிறீர்களா, நான் பிறகு வருகிறேன். அதற்குள் திருவெண்காட்டி நங்கை வந்து

உங்களை போன்றவர்களை தேடித்தான் சென்றிருக்கிறார். நீங்கள் இருக்கலாம், இல்லை நான் அங்கே சென்று ஒரு மரத்தடியிலே காத்திருக்கிறேன், என்னை வந்து அழைக்க சொல் என்று சொல்லிவிட்டு போய்விட்டார். அதே போல சிறு தொண்டர் வந்தார். மனைவியார் சொன்னவுடன் மிக மகிழ்ந்து ஓடி அவரை உணவுடன் அழைத்தார். உடனே அவர் சொன்னார், உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கிறேன், ஆனால் நான் உணவு சாதாரண உணவு உண்ண மாட்டேனே, வேண்டிய உணவை தருவேன். சிறு தொண்டர் சொல்லுகிறார், அப்படி இல்லை, நான் வந்து கோமாமிசம் சாப்பிட்டேன்

0: எனக்கு குழந்தை மாமிசம் வேண்டும், அதைத்தான் நான் உணவாக உண்ணுவேன். இப்படி அந்த பைரவ சங்கமர் சொன்னவுடன் சற்றும் தயங்காத சிறு தொண்டர், அப்படியே தருகிறேனே என்று சொல்ல, இல்லை இல்லை, அது கடினம். அந்த பிள்ளை ஊனமுற்ற பிள்ளையாக இருக்கக்கூடாது. தாய் தந்தையிற்கு ஒரு பிள்ளையாக இருக்க வேண்டும். இப்படியான பிள்ளை இருந்தால்தான் அந்த கறியை நான் உண்பேன். சரி, நான் முயற்சிக்கிறேன். வீட்டுக்கு சென்று மனைவியிடத்தில் சொன்னவுடன் என்ன செய்யலாம் என்று இருவரும் யோசித்தார்கள். பிறர் பிள்ளையை கேட்பது தவறு. நம்முடைய மகனையே சமைத்து கொடுத்தால் என்ன என்றவுடன் தாயும் மகிழ்ந்து, சரி, நீங்கள் சென்று பள்ளிக்கு சென்ற பையனை அழைத்து வாருங்கள் என்று சொல்ல, தந்தையார் அழைத்தவுடன் அந்த குழந்தை ஓடி வர தாயும் தந்தையும் குளிப்பாட்டி மஞ்சளிட்டு அதற்கு வேண்டியவெல்லாம் செய்து தாயும் தந்தையும் பிடித்து கொண்டு, தந்தை வாளால் மகவை அறிந்து மாமிசத்தை கொடுத்து சமைத்துவை என்று சொல்ல, குஞ்சி முத்தமிட்டால் இறைவனுக்கு படைக்கின்ற உணவு சில்பட்டுவிடும் என்பதற்காக முத்தம் கொடுக்கவில்லையாம். சமைத்தாயிற்று, தலைக்கறி சமைக்க வேண்டாம் என்றார் அவர். ஏனென்றால் அடியார்கள் உண்பார்களே என்னவோ. அதேபோல இவர் போய் அழைத்து வந்தார். அழைத்து வந்தவுடன் சாப்பாடு தயாராக இருந்தது. தலைக்கறியை காணமே என்றாராம் சிவனடியார். இல்லை, நீங்கள் சாப்பிடுவீர்களோ இல்லையோ என்று சொன்னவுடன் அந்த சந்தனத்தாதி, இப்படி இவர்கள் கேட்டாலும் கேட்பார்கள் என்று நான் அதையும் சமையல் செய்து வைத்திருக்கிறேன் என்று தலைக்கறியும் கொண்டு வந்து வைத்தாளாம். அப்போது அவர் சொன்னார், பைரவ சங்கமர், நான் தனியாக உண்பதில்லையே, சிவனடியார் உடன் வேண்டுமே. ஐயோ, ஒரு சிவனடியாரும் கிடைக்காமல் தானே உங்களை அழைத்து வந்தேன். இருங்கள், நான் போய் தேடி வருகிறேன். இல்லை இல்லை, சாப்பாட்டை பரிமாறிவிட்டு சிவனடியாரை தேட வேண்டாம். நீரே சிவனடியார் தானே, நீரே என்னோடு உட்கார்ந்து சாப்பிடக்கூடாது, அதுவும் நல்லதுதான் என்று சொல்லிவிட்டு சிறு தொண்டர் அவர் அருகிலே அமர்ந்து வேகமாக உண்ண தலைப்பட்டார். இப்போது வந்த சிவனடியார் கேட்டார், பைரவ சங்கமர், நான் தான் 6 மாதத்துக்கு ஒருக்க சாப்பிடுவோன், நீர் அன்றாட உண்பவர், வேகமாக உண்ண தொடங்குகிறீரே. சரி, இருங்கள், நாம் இருவரும் சாப்பிடுவதை காட்டிலும் உங்கள் மகனையும் கூப்பிடுங்கள், அவனையும் சேர்த்து நம்மோடு சாப்பிட வைப்போம் என்று சொன்னவுடன் இவர் ஒன்றும் சொல்லவில்லை. சடார் என்று எழுந்து வெளியே சென்று, சீராளா வா என்று அழைத்தவுடன் பள்ளி விட்டு வருகிற குழந்தை போல ஒரு குழந்தை ஓடி வந்ததாம். நல்லா பாருங்க, பள்ளிக்கூடத்துக்கு போகிற பிள்ளை மெதுவாக தான் போகும், பள்ளிக்கூடம் விட்டு வர்ற பிள்ளை வேகமாக ஓடியாரும். சீராளா வா என்று சொன்னவுடன் அந்த குழந்தை அப்படியே எழுந்து ஓடி வர, இவர் ஓடி வந்து உள்ளே பார்த்த போது சட்டுவம் இல்லை, கறி இல்லை, சிவனடியாரும் இல்லை. தன் பிள்ளை உயிரோடு இருப்பதை பார்த்து தந்தையும் தாயும் மகிழ்ந்தார்கள், சந்தனத்தாதியும் மகிழ்ந்தார். அப்போது ஆகாயத்தில் சிவபெருமானும் எம்பெருமாட்டியும் முருகப்பெருமானாகிய குமரக்கடவுளும் இவர்களுக்கு காட்சி தந்தார்கள். ஊரே பார்த்து மகிழ்ந்தது, வியந்தது. இன்றைக்கும் இந்த காட்சியை அங்கே திருச்செங்காட்டங்குடியிலே நடத்தி காட்டுகிறார்கள். இதை ஒரு செயல்பாடு போல செய்து நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம். நாளை சந்திப்போம்.
1: நேர்கள் இதுவரை கேட்டது சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸின் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள். வழங்கினார் பேராசிரியர் கு ஞானசம்பந்தன் அவர்கள். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ்.
2: நமக்கான கௌரவம் இங்கிருந்தே தொடங்கும். கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ், கடைவீதி மற்றும் புதிய பேருந்து நிலையம் அருகில் சேலம்.
3: நிலையத்தில் நேரம் 7:00. நேயர்களை இனி கேட்கலாம் திரையிசை. திரையிசை நிகழ்ச்சியில் முதல் பாடலாக மின்சார கண்ணா என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: மற்றும் திருச்சி மங்களன் மங்கள் மாபெரும் தங்கமாளிகை நிறுவனத்தின் நல்வாழ்த்துக்கள்.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, தால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: திரையிசை நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக பூவே உனக்காக என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு இனிமையான பாடல்.

0: ஆகாஷ்வாணி திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் அனுராதா அவர்கள்.
1: திருப்பத்தூர் மாவட்டம் கந்தளி ஒன்றியத்திற்கு உட்பட்ட ஆதியூர் ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் மணிமேகலை தலைமையில் நடைபெற்ற சிறப்பு கிராம சபை கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் மற்றும் திருப்பத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் திருப்பதி ஆகியோர் சிறப்பு பார்வையாளர்களாக பங்கேற்றனர். பொதுமக்களிடம் கோரிக்கைகளை கேட்டறிந்து சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்களிடம் தெரிவித்து உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தினார். முன்னதாக ஆதியூர் ஊராட்சி அரசு உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவ மாணவியர்களுக்கும் தூய்மை பணியில் சிறப்பாக பணியாற்றி வரும் 20 தூய்மை பணியாளர்களுக்கும் மாவட்ட ஆட்சியர் பொன்னாடை அணிவித்து பாராட்டுக்களை தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் தமிழரசி, ஊரக நகர்ப்புற வாழ்வாதார இயக்க திட்ட இயக்குநர் விஜயகுமாரி, அனைத்து துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் மற்றும் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் நகரப்பகுதியில் அமைந்துள்ள தனியார் பள்ளி வளாகத்தில் மத்திய அரசின் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் பயின்று மத்திய அரசின் சான்றிதழ் பெற்று தொழில் முனைவோராக சுயதொழில் செய்து வரும் இளைஞர்களுக்கு பாராட்டு விழா நிகழ்ச்சி இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவன இயக்குநர் கணேஷ் தலைமையில் நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் இந்தியன் வங்கியின் ஊரக சுய வேலைவாய்ப்பு

0: பயிற்சி நிறுவனத்தில் பல்வேறு தொழிற்பயிற்சி வகுப்புகள் இலவசமாக நடைபெற்று வருகிறது. இப்பயிற்சி வகுப்பில் பயின்ற இளைஞர்களுக்கு மத்திய அரசின் சான்றிதழ் வழங்கப்பட்டு, சிறப்பாக செயல்படும் இளைஞர்களுக்கு மத்திய அரசின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டம், முத்ரா திட்டம் உள்ளிட்ட பல்வேறு கடனுதவி வழங்கும் திட்டங்களின் கீழ் தொழில் முனைவோராக கடனுதவிகள் வழங்கப்பட்டு வருகிறது. இத்திட்டங்களின் கீழ் பயனடைந்து வெற்றிகரமாக சுயதொழில் புரிந்து வரும் தொழில் முனைவோர்களுக்கு இந்நிகழ்ச்சியில் ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் சார்பில் விற்பனைக்காக அரங்குகள் அமைக்கப்பட்டு, சிறப்பாக தொழில் முனைவோராக பணியாற்றி வரும் 50 இளைஞர்களுக்கு ஊரக சுய வேலைவாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநர் பதக்கங்கள் வழங்கி பாராட்டுக்களை தெரிவித்தார். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் மாவட்ட எய்ட்ஸ் தடுப்பு மற்றும் கட்டுப்பாடு அலகு சார்பில் HIV விழிப்புணர்வு தீவிர பிரச்சார இயக்கத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்ட அளவில் HIV அதிதீவிர விழிப்புணர்வு நடவடிக்கைகளாக வாகனங்களில் விழிப்புணர்வு ஒட்டுவில்லைகளை ஒட்டியும் கிராமிய கலை நிகழ்ச்சிகளையும் மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். மேலும் துண்டு பிரசுரங்களை விநியோகித்தார். அதனைத் தொடர்ந்து மாவட்ட அளவில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் கிராமிய கலைக்குழுக்கள் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் பயன்பெறும் வகையில் நிகழ்ச்சி பயணத்தை மாவட்ட ஆட்சியர் துவக்கி வைத்தார். கடந்த ஆகஸ்ட் 12 முதல் துவங்கிய இந்நிகழ்வு வரும் அக்டோபர் 12 வரை 60 நாட்களுக்கும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற உள்ளது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் HIV நிலை சக்சம் நிலையில் இருந்து சுரக்ஷித் இலக்கினை அடைய அனைவரும் இந்நாளில் உறுதியேற்போம் என மாவட்ட நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட மருத்துவம் மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் ஞான மீனாட்சி, திட்ட மேலாளர் கவிதா மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள் பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் தூயநெஞ்ச கல்லூரி வளாகத்தில் போதைப் பொருட்கள் இல்லாத தமிழ்நாடு என்னும் போதைப் பொருள் எதிர்ப்பு குறித்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் அனைத்து துறை அரசு அலுவலர்கள், பள்ளி கல்லூரி மாணவ மாணவியர்கள் என அனைவரும் போதைப் பொருள் ஒழிப்பு குறித்த விழிப்புணர்வு உறுதிமொழியினை ஏற்றுக்கொண்டனர். அதனைத் தொடர்ந்து திருப்பத்தூர் மாவட்டத்தில் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு போதைப் பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் நடைபெற்ற பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களையும் மாவட்ட ஆட்சியர் வழங்கி பாராட்டினார். மேலும் பள்ளி கல்லூரிகளில் செயல்பட்டு வரும் போதைப் பொருள் தடுப்பு குழுவினர் மற்றும் தன்னார்வலர்களுக்கு சிறப்பான செயல்பாட்டிற்காக முதல் 3 இடங்களுக்கான விருதுகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அக்ஷய் அனில் வாகரே, மாவட்ட வருவாய் அலுவலர் பாலசுப்பிரமணியன் மற்றும் துறை சார்ந்த அரசு அலுவலர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள் மற்றும் பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் என பலர் பங்கு பெற்றனர். திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் உலக நுகர்வோர் உரிமைகள் தின விழாவினை முன்னிட்டு மாவட்ட உணவுப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு துறை சார்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் ரவிக்குமார் தலைமையில் நடைபெற்றது.
1: திருப்பத்தூர் மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் அனுராதா அவர்கள். தொடர்வது தமிழ்ச் செய்தி அறிக்கை.
2: ஆகாஷ்வாணி. செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேஷியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நபின் வெளியிட்டுள்ளார். இதன்படி திருமதி வசுந்தரா ராஜே சிந்தியா, நாகராஜா உள்ளிட்ட 13 பேர் துணைத் தலைவர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். திரு பி எல் சந்தோஷ் கட்சியின் பொதுச் செயலாளராகவும், திரு ஷிவ் பிரகாஷ், திரு சாதன் சிங் இணை பொதுச் செயலாளர்களாகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். பொருளாளராக மத்திய அமைச்சர் திரு பியூஷ் கோயல், ஊடகத்திற்கான ஒருங்கிணைப்பாளராக திரு அனில் பலூனி நியமிக்கப்பட்டுள்ளனர். தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் வெங்கடேசன் தேசிய செயலாளர்களில் ஒருவராக நியமிக்கப்பட்டுள்ளார். இதற்கிடையே புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட நிர்வாகிகளுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகனும் புதிய நிர்வாகிகளுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலில் அனைத்து மாநிலங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டுள்ளதாக மத்திய அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். செய்தி நிறுவனத்திற்கு அளித்த பேட்டியில் இதனை தெரிவித்த அவர், பல்வேறு

துறைகளைச் சார்ந்தவர்களை ஒருங்கிணைக்கும் வகையில் இந்த பட்டியல் உள்ளதாக கூறினார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் தொலைநோக்கு திட்டத்திற்கு வலு சேர்க்கும் வகையில் இந்த புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கிரண் ரிஜிஜு தெரிவித்தார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றி அமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். நாக்பூரில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சரத்பவார் தலைமையிலான தேசியவாத காங்கிரஸ் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய வேண்டும் என்று வலியுறுத்தினார். நாட்டின் வளர்ச்சிக்கான நடவடிக்கைகளுக்கு இது அவசியமாகிறது என்றும் திரு ராம்தாஸ் அத்வாலே தெரிவித்தார். பிரதமரின் சுதந்திர தின உரையில் அறிவிக்கப்பட்ட 7 அம்ச திட்டத்திற்கு வேளாண் துறை முழுமையாக செயல் வடிவம் கொடுக்கும் என்று அத்துறைக்கான மத்திய அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் தெரிவித்துள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், வேளாண் துறை மற்றும் ஊரக மேம்பாட்டுத் துறையின் வளர்ச்சிக்கான தொலைநோக்கு திட்டங்கள் இதில் இடம்பெற்றிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இதன்படி வேளாண் துறை வலுப்படுத்தப்படும் என்றும் உணவு உற்பத்தி அதிகரிக்கப்படும் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பதப்படுத்தப்பட்ட உணவுப் பொருட்களுக்கு சர்வதேச சந்தை வாய்ப்புகள் ஏற்படுத்தி தரப்படும் என்றும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் புனே மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் 60,000 கோடி ரூபாய் செலவில் சாலை மேம்பாட்டுப் பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். லவாலேயில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கருத்தரங்கில் கலந்து கொண்டு அவர் உரையாற்றினார். புனேவிலிருந்து சத்தாரா மற்றும் சோலாப்பூர் இடையேயான நெடுஞ்சாலையை மேம்படுத்துவதற்கான திட்டமும் இதில் அடங்கும் என்று அவர் கூறினார். சாலை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவது சுற்றுலாத்துறையின் வளர்ச்சிக்கு உதவிடும் என்றும் திரு நிதின் கட்கரி தெரிவித்தார். பீகார் மாநில அரசு கனிம வளத்துறையின் வளர்ச்சிக்கு கூடுதல் முக்கியத்துவம் அளித்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திரு சதீஷ் சந்திர தூபே கூறியுள்ளார். கனிம வளங்கள் முதலீடு தொடர்பாக பட்னாவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். கனிம வளத்துறையின் ஒப்பந்த புள்ளிகள் தொடர்பான அனைத்து அம்சங்களும் இந்த நிகழ்ச்சியில் எடுத்துரைக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். விருப்பம் உள்ள தொழில் நிறுவனங்கள் இதில் முதலீடு செய்யும் என்றும் அவர் கூறினார். பீகார் அரசின் ஒத்துழைப்போடு இந்த நிகழ்ச்சி நடைபெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். இதுபோன்ற நடவடிக்கைகள் தொழில் முதலீடுகளை அதிகரிக்க உதவுவதோடு புதிய வேலைவாய்ப்புகளையும் உருவாக்கும் என்றும் திரு சதீஷ் சந்திர தூபே தெரிவித்தார். வேலைவாய்ப்பின்மை கடந்த மாதம் 5.1% குறைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. தேசிய புள்ளியியல் அலுவலகம் மேற்கொண்ட ஆய்வில் இது தெரியவந்துள்ளதாக அதன் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இதன்படி ஊரகப் பகுதிகளில் வேலைவாய்ப்பின்மை 4.5% உள்ளது என்றும் நகர்ப்புறங்களில் இது 6.7% உள்ளது என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. தலைமை தேர்தல் ஆணையர் திரு யானேஷ்குமார் பீகாரில் உள்ள 500 வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுடன் இன்று கலந்துரையாடினார். ராஜ்கிரில் உள்ள நாளந்தா பல்கலைக்கழக வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் தேர்தல் நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான அம்சங்கள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 800,000 ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு கூறியுள்ளது. கூட்டுறவுத்துறையின் மூலம் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள இந்த பாரத் டாக்ஸி தில்லி, மும்பை, லக்னோ, சண்டிகர், ஜெய்ப்பூர், கான்பூர், புனே ஆகிய நகரங்களிலும் குஜராத்திலும் செயல்பாட்டில் உள்ளதாக மத்திய அரசின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது. இந்த பாரத் டாக்ஸி அடுத்த 3 ஆண்டுகளுக்குள் நாடு முழுவதும் விரிவுபடுத்தப்படும் என்றும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 45,00,000 வாடிக்கையாளர்கள் பாரத் டாக்ஸிக்கான கைபேசி செயலியை பயன்படுத்தி வருவதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தெலங்கானாவில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்த பணிகளுக்கு பின்னர் வரைவு வாக்காளர் பட்டியல் இன்று வெளியிடப்பட்டது. ஹைதராபாத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது இதனை வெளியிட்ட அம்மாநில தலைமை தேர்தல் அதிகாரி திரு சுதர்சன் ரெட்டி, இப்பணிகள் கடந்த ஜூன் மாதம் 25ஆம் தேதி தொடங்கி கடந்த 10ஆம் தேதி வரை நடைபெற்றதாக கூறினார். இறுதி வாக்காளர் பட்டியல் அக்டோபர் 19ஆம் தேதி வெளியிடப்படும் என்றும் திரு சுதர்சன் ரெட்டி தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியை மகாராஷ்டிரா முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னாவிஸ் இன்று புதுதில்லியில் சந்தித்து பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய திரு தேவேந்திர பட்னாவிஸ், மகாராஷ்டிராவிற்கான வளர்ச்சித் திட்டங்கள் குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதித்ததாக தெரிவித்தார். ஜம்மு காஷ்மீரில்

0: பாதுகாப்பு படையினர் தீவிர தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டு வருகின்றனர். உதம்பூர் மாவட்டத்திற்குட்பட்ட ராம்நகர் வனப்பகுதியில் தீவிரவாதிகள் நடமாட்டம் இருப்பதாக கிடைத்த உளவு தகவலை அடுத்து பாதுகாப்பு படையினர் இந்த தேடுதல் வேட்டையில் ஈடுபட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். அப்பகுதி முழுவதும் பாதுகாப்பு படையினரின் கட்டுப்பாட்டிற்குள் கொண்டுவரப்பட்டுள்ளதாகவும் கண்காணிப்பு நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் கூறுகிறார். மேற்குவங்கத்தில் 4 மாடி தங்கும் விடுதியில் நேரிட்ட தீ விபத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 7 அதிகரித்துள்ளது. பீர்பூம் மாவட்டத்திற்குட்பட்ட தாராபித்தில் உள்ள இந்த அடுக்குமாடி தங்கும் விடுதியின் முதல் தளத்தில் அதிகாலை 5 மணியளவில் இந்த தீ விபத்து நேரிட்டதாக அம்மாநில காவல்துறையினர் தெரிவித்தனர். இந்த விபத்து குறித்து அதிர்ச்சி தெரிவித்துள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி, உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு தலா 2 லட்சம் ரூபாயும் காயமடைந்தவர்களுக்கு தலா 50,000 ரூபாயும் நிதியுதவி வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார். மணிப்பூரில் 6 தீவிரவாதிகளை பாதுகாப்பு படையினர் கைது செய்தனர். கிழக்கு மற்றும் மேற்கு இம்பால் மாவட்டங்களுக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இவர்கள் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து ஏராளமான ஆயுதங்களையும் பாதுகாப்பு படையினர் பறிமுதல் செய்தனர். மிசோரம் சட்டப்பேரவையின் 2 நாள் மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 25ஆம் தேதி தொடங்கும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கூட்டத்தொடரில் மாநிலத்தின் பாடலுக்கு ஒப்புதல் அளிப்பதற்கான தீர்மானம் நிறைவேற்றப்படும் என்று எதிர்பார்க்கப்படுவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஃபிளாரஸ் மாகாணத்தில் இன்று அதிகாலை இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக அந்நாட்டு பேரிடர் மேலாண்மை முகமை கூறியுள்ளது. பாகிஸ்தானில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வீட்டு வசதி வழங்கும் திட்டத்திற்கான நிதியினை பிற திட்டங்களுக்கு மாற்ற அந்நாட்டு அரசு முடிவு செய்திருப்பது கவலையளிப்பதாக உள்ளது என்று உலக வங்கி கூறியுள்ளது. பலூச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் வீட்டு வசதி திட்டங்களை மேற்கொள்வதற்காக ஒதுக்கப்பட்ட நிதியை பிற பணிகளுக்கு மாற்றுவது அந்த மாகாணத்திற்கு கூடுதல் பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் உலக வங்கி கூறியுள்ளது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. மும்பையில் நடைபெற்ற இப்போட்டியில் விக்னேஷ் வெமுலா மற்றும் சரண்யா தேவி இப்பதக்கங்களை கைப்பற்றினர். கானாவில் நடைபெற்ற சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் அபிஉதய் சௌத்ரி, ஆயுஷ் மக்கீஜா இணை பட்டம் வென்றது. ஆடவர் இரட்டையர் பிரிவு இறுதியாட்டத்தில் இந்த இணை 21-16, 21-14 என்ற செட்கணக்கில் நைஜீரியாவின் ஜோசப் ஆபேல், செகுன் ஒபசாஞ்சோ இடோ இணையை வென்றது. உலகக்கோப்பை ஹாக்கி போட்டியின் ஆடவர் பிரிவில் இந்தியா இங்கிலாந்து இடையேயான ஆட்டம் நெதர்லாந்தின் ஆம்ஸ்டர்வினில் தற்போது நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிஜேபியின் புதிய நிர்வாகிகள் பட்டியலை அதன் தலைவர் திரு நிதின் நவீன் வெளியிட்டுள்ளார். மத்திய அமைச்சரவையை விரைவில் மாற்றியமைப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக சமூக நீதித்துறை இணையமைச்சர் திரு ராம்தாஸ் அத்வாலே கூறியுள்ளார். பாரத் டாக்ஸி கட்டமைப்பின் கீழ் 8 லட்சம் ஓட்டுநர்கள் இணைந்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இந்தோனேசியாவில் இன்று மீண்டும் நிலநடுக்கம் நேரிட்டது. இது ரிக்டர் அளவில் 5.9 பதிவானது. ஆசிய ஜூனியர் செஸ் சாம்பியன் போட்டியில் இந்தியா 2 தங்கப்பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
1: தகடூரின் அன்பலை, தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. பண்பலை இசிக்கும் நேரம் 7:25.
2: தீராத இடுப்பு வலி, கை கால் வலி, முதுகு வலியா? அட, இனி கவலைய விடுங்க. நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, ரிஜிஸ்டர் ஆபீஸ் அருகில், கிருஷ்ணகிரி.
3: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜை பார்த்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250க்கு மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம்தோறும் 2,500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
4: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
5: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.5.

0: எழிலும் தினமும் பகல் 1:30 ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
2: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
4: நேர்களே, இனி கேட்கலாம் வயல்வெளி.
5: நேயர்கள் இனி கேட்கலாம் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்திய முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்து, முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னவனூர் ICAR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீர பாண்டியன் அவர்கள் நடத்திய பாடத்தின் 2 பகுதியை இன்று கேட்கலாம்.
6: இப்போ கொட்டகை அமைக்கிறது முடிவு பண்ணிட்டீங்க, ஷெட் இப்போ நீங்கள் வந்து நீங்கள் முயல் பண்ணைக்கு ட்ரைனிங் வந்துட்டீங்க, இன்றைக்கி வந்து எக்ஸ்போஸ் ஆகுது உங்களுக்கு, வந்து ஒரு அடிப்படையான விஷயங்கள்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது. கொட்டகை அமைக்கணும் முடிவு பண்ணிங்கன்னா என்னென்ன உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா, முதல்ல நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்க, சுற்றி உங்களுடைய கிளைமேட் என்ன, வெயில் காலத்தில் பீக்கில் போனால் என்ன வெயில் போகுது, மழை காலத்தில் எப்படி சாரல் வந்து விழுகுது, காற்றுக்காலத்தில் என்ன பாடு, இந்த விஷயம்லாம் சரியாக புரிஞ்சிருக்கிறீங்க அப்படின்னா அதை வச்சு நீங்கள் முடிவு பண்ணலாம் என்ன மாதிரி கூரை அமைக்கிறது. ஒன்றும் இல்லை, ஒரு ஊரில் சரியான காத்தடிக்கும், அங்கே போய் நான் ஓலை கூரை போடுறேன், காற்று பயங்கரமான காற்றடிக்கிற ஊர் இருக்குது, காற்றாலை போட்டு வச்சுருப்பாங்க பார்த்துருக்கிறீங்களா, கரூர் போகும்போது கரூர் அரவக்குறிச்சி அந்த ஏரியாவில் போகும்போது காற்றாலை போட்டு வச்சுருப்பாங்க, காற்றாலைக்கே கரண்ட் வர அளவுக்கு அங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கே காற்று நல்லா வீசுதுன்னு அர்த்தம், அந்த ஏரியாவில் நம்ம ஓலை கொட்டகை போட முடியாது. அதே மாதிரி அங்கே என்ன தேவை அப்படிங்கிறது புரிஞ்சு தான் போகணும். அதே மாதிரி முதலீடு, எவ்வளோ முதலீடு நீங்கள் போட ரெடி, நம்மக்கிட்ட எவ்வளோ பணம் இருக்குது அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம ஷெட் கட்டுவோம். அது மாதிரி அதுக்கடுத்து கட்டுமான பொருள் வந்து உங்கள் பகுதியில் என்ன கிடைக்குது, உங்கள் பகுதியில் என்ன விதமான கட்டுமான பொருட்கள் எளிமையாக கிடைக்குது. ஒன்றும் இல்லை, நம்ம ஓசூர் ராயக்கோட்டை அந்த ஏரியாக்கெல்லாம் போனீங்கன்னாக்கா நம்ம அந்த ஓடு இருக்குல்ல, பழைய ஓடு, அந்த ஓடு கிடைக்குது. இந்த ஓடு மற்ற இடத்துல கிடைக்குதா, ஈஸியாக கிடைக்குதா? நம்மளுக்கு இப்போ ஈஸியாக கிடைக்கிறது என்னது, டின் ஷீட் தான் ஈஸியாக கிடைக்கும். ஆஸ்பெஸ்டாஸு கிடைக்கும், சில இடத்துல செங்கல் நல்லா கிடைக்கும், சில இடத்துல ஹாலோ பிரிக்கு நல்லா கிடைக்கும், விலை ஈஸியாக கிடைக்கிற மாதிரி இருக்கும். டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் வாங்குகிற பொருள் தான் விலை கம்மியாக இருக்கும். உங்களுக்கு பிடிக்கிறதுக்காக வெளியேருந்து வாங்குறீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக விலையேறும். கேரளாலேருந்து பிரிக்ஸ் வருது, கேரளா பிரிக்ஸ்ன்னு விற்கிறாங்க, அந்த பிரிக்கு கேரளாலேருந்து கொண்டு வரும்போது அதோட விலை, அங்கே உற்பத்தி செலவு கம்மியாக இருக்கும், அங்கேருந்து பயணம் பண்ணி வரும்போது விலை கூடிடும். அப்போ முடிஞ்ச அளவு நம்ம பயன்படுத்துகிற கட்டுமான பொருட்கள் எல்லாமே பக்கத்தில் இருக்கிறது அல்லது ஈஸியாக கிடைக்கிற மாதிரியான விஷயங்களை பயன்படுத்தினீங்கன்னா நல்லது, சரிங்களா? அது மாதிரி பயன்படுத்துங்க. அப்புறம் இந்த கொட்டகை அமைக்கிறதுக்கான நோக்கம் நான் சொன்னல, வெளியே போட்டு வளர்க்குறது இல்லாமல் கேஜ் வச்சு வளர்க்குறது தான் அறிவியல் பூர்வமான வளர்ப்பு. கேஜ் வச்சு வளர்க்குறீங்க அப்படின்னா அறிவியல் பூர்வமான வளர்ப்பு அப்படிங்கிறது என்ன காரணம்னா, உங்களுக்கு முடிவு தெரியும், இது இது பிரீட் பண்ணிச்சு, இதோ இத்தனை குட்டி போட்டுச்சு, இத்தனை குட்டி நான் இத்தனை காப்பாற்றினேன் அப்படிங்கிறப்ப நீங்கள் ஒரு கணக்கு வழக்கு வச்சுருப்பீங்க. அப்படி கணக்கு வழக்கு இருக்குதுன்னா தான் அதில் ஓரளவு உங்களுக்கு லாப நஷ்ட கணக்கை பார்க்க முடியும், அப்போதான் அதுதான் சரியான வளர்ப்பு முறை. அதில் ஏதாவது குறை இருந்தால் கூட உங்களால் சரி பண்ண முடியும், உங்களுக்கு எப்பயுமே லாபத்தில் ஓடிட்டுருக்கும். அப்போ இந்த முறை சார்ந்து வளர்க்குறீங்க அப்படின்னா அதில் இன்வெஸ்ட்மெண்ட்டு போடுவீங்க. அடுத்து பயம், இந்த முயலை பொறுத்தவரையிலையும் சத்தத்துக்கு கொஞ்சம் பயப்படணும், அதிகமான சத்தம் கொடுக்குறீங்க அப்படின்னா முயல் பயந்துக்கிறோம். அப்படி பயப்படுற ஒரு முயலுக்கு நம்ம முடிஞ்ச அளவு சத்தம் கம்மியாக இருக்கிற பகுதியில் தான் போடணும். ஒன்றும் இல்லை, பக்கத்தில் ஒரு பட்டரை வச்சுருக்கிறீங்க, தட தட தடன்னு எந்நேரமும் வெல்டிங் சத்தமாக கேட்குது, இது பட்டாசு வெடிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க, பக்கத்தில் ஒரு கல்யாண மண்டபம் சாயந்தரம்னா பட்டாசு வைக்கிறாங்க, இந்த மாதிரி சத்தம் அதிகமாக இருக்கிற பகுதியில் முயல் வைக்கும்போது யோசனை பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஏன்னா முயல் இறைச்சலுக்கு கொஞ்சம் பயப்படும். அதுக்கடுத்து கழிவு அப்புறைப்படுத்துறதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா, இந்த முயல் ஆடுகள் பொறுத்தவரையிலையும் யூரின் புழுக்க ரெண்டுமே இருக்கும் இல்லையா, அதை சரியான இடைவெளியில் நீங்கள் க்ளீன் பண்ணிக்கிட்டே இருக்கணும், இல்லைனா அதுவே முயல் வளர்ப்புக்கு ஒரு பாதகமாக அமைஞ்சிடும், சரியா? அப்போ அதை க்ளீன் பண்ணுறது அப்படிங்கிறத மனசில் வச்சு தான் செய்யணும். அதுக்கடுத்து நோயிலேருந்து பாதுகாக்கிறதுக்கு நீங்கள் பண்ணணும். இப்போ முயலுக்கு சரியான டெம்பரேச்சர்னு சொல்லுவாங்கல்ல, எவ்வளோ வெப்பம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா, வெப்பம் இருக்கணும் அப்படின்னா 15 டிகிரிலேருந்து 30 டிகிரி வரலையும் நல்லாயிருக்கும், 30 டிகிரி செல்சியஸ் வரலையும் முயலுக்கு ஓகே, கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். 15க்கு கீழே போனாலும் ஆபத்து, இங்கெல்லாம் 15 கீழே போகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் வர்ற கொடைக்கானலில் 15 கீழே போகும், ஜனவரி மாதம் மட்டும் போகும், சரியா? மற்ற நேரம்லாம் 15க்கு மேலே தான் இருக்கும். வெயிலுன்னு பார்த்தீங்கன்னா நம்மளது 35-40 சாதாரணமாக இருக்கும் எங்கே, நம்ம பகுதியில். இப்போ இந்த கிளைமேட்டில் நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற கிளைமேட் இருக்குல்ல, இதுவும் வெளியே இருக்கிற கிளைமேட்டும்

ஒன்றாகாது. புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை, ஒரு வீடு, ஓட்டு வீடு, தென்னமரம் நிழல், அங்கே வந்து கிளைமேட் எப்படி இருக்கும்? சேலம் சிட்டிக்குள்ளே அப்பார்ட்மெண்ட்டில் மூணாவது ஃப்ளோர் எப்படி இருக்கும்? இதுதான் மைக்ரோ கிளைமேட். மைக்ரோ கிளைமேட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்மளால் அந்த கிளைமேட்டிக் ஃபேக்டர்ஸை எவ்வளோ தூரத்துக்கு அதை கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்க முடியுன்றது. ஒன்றும் இல்லை, ரெண்டு லேயர் போட்டிங்க, ரூஃபு குறைஞ்சிருமா, ஃபால்ஸ் சீலிங் போட்டிங்க, உள்ள டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா, உயரத்தை அதிகப்படுத்திட்டீங்க, டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா, உள்ள ஒரு எக்ஸாஸ்ட் ஃபேன் போட்டிங்க, டெம்பரேச்சர் குறைஞ்சிருமா, இதெல்லாம் தான் நம்ம பண்ண வேண்டிய வேலை. இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா முயல் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். இது பேர் மைக்ரோ கிளைமேட்டு. சொல்லுங்கள், மைக்ரோ கிளைமேட்டு. இந்த மைக்ரோ கிளைமேட்டை செட் பண்ணுறது மட்டும்தான் நம்ம கையில் இருக்குது. நம்ம கிட்ட இருக்கிற காசை வச்சு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். பட் வெளியிருந்து வர்ற அந்த வெயிலையும் அனல் காற்று வீசுது எல்லா பக்கத்துலேயும் பிரச்சனை அப்படின்னா அதை பெரிய அளவில் கட்டுப்படுத்த முடியாது. இந்த ஷெட்டு போகிறது மைக்ரோ கிளைமேட்டை கட்டுப்படுத்துறது மட்டும்தான். இந்த வேலையை நம்ம செஞ்சிடலாம். இப்போ 15லேருந்து 28 30 டிகிரி வரையும் போகலாம், ஒன்றும் பிரச்சனை. 32 தாங்குது, ஒன்றும் பயம் கிடையாது. அதுக்கு மேலே போனாலும் தாங்கும், பழக்கம். நான் சொன்னலை, ஒரு சீசன் முள்ளா போச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் தாங்கும். பட் வெயில் அப்படிங்கிறது முயலுக்கு பிடிச்சதா? ஒரு முயலை வெயிலே வச்சுருக்கிறீங்க, கொஞ்சம் நாளாக வெயிலே இருக்குது அப்படின்னா அதோட முடி வந்து மூடின மாதிரி இருக்கிறது, ஓப்பன் ஆயிரும், களைஞ்சு போன மாதிரி ஆயிரும். தலை களைஞ்சிச்சுன்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி யார், ஏன்னா காத்தோட்டத்துக்காக. ஏன்னா ஒரு சொட்டரை போட்டுருக்கிறீங்க, சொட்டரை கிழிச்சு விட்டுக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். வெயில் அதிகமாகும் போது சொட்டரை கிழிச்சு விட்டு அட்லீஸ்ட் காத்தாச்சு உள்ளே போகும் இல்லை. இதான் பெர்த்லேயே சொட்டர் போட்டு வந்துருக்குது. அப்படிங்கிறப்ப வெயில் அதிகமாகும் போது வெயிலோட தாக்கம் அதிகமாகும். அதுவும் குறிப்பாக அந்த இப்போ எல்நினோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதை பற்றி நம்ம கடைசியாக எடுக்க போகிறோம். இது இல்லாமல் முயலுக்கு சில எதிரிகள்லாம் இருக்கிறாங்க. முயல் குட்டி போடுது, அதுக்கு முயலுக்கு சில ஆகாத ஆளுகளாக இருக்கிறாங்க. எலி இருக்குல்ல, எலிய முயலுக்கு தொல்லை கொடுக்க முடியும். பெரிய முயல் கிடையாது, குட்டிகளுக்கு. பாம்பு தெரியுமில்ல, பாம்பு வரும், பாம்பு வந்து வேட்டையாடலாம். கீரி இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் வந்து தொந்தரவு கொடுக்கலாம். பட் கேஜில் வளர்க்குறீங்க அப்படின்னா பாதுகாப்பு, கேஜில் வளர்க்குறீங்க அப்படின்னா ஓரளவு பாதுகாப்பாக தான் இருக்கும். பாம்பு நடமாட்டம்லாம் நம்ம பண்ணையாளர்கள் ஏற்கனவே ஃபேஸ் பண்ணியிருக்காங்க எல்லா பக்கத்துலேயும். பட் அது வந்து ரெகுலர் விசிட்டெலாம் கிடையாது. முதல்ல அது வரும், இடத்த பார்க்கும், சுற்றி பார்க்கும், இதில் ரிஸ்க் இருக்குதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டப்பட்டு இங்கே வராது. அது இல்லாமல் முயலுக்கு குட்டியை காப்பாற்றுறதுக்கு அது ஒரு டெக்னிக் வச்சிருக்குது. ஆகாத ஆளுக்கு வராங்கன்னா முயல் என்ன பண்ணால், அந்த அதோட வலை இருக்குல்ல, தரவலை, டப் டப்னு அடிக்கும். முயலுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான், அது கடிக்கலாம் தெரியாது, டப் டப்புன்னு அடிக்குது இல்லைங்களா, வைப்ரேஷன் ஆகும் பாருங்கள். இந்த வைப்ரேஷனே பாம்பு மாதிரியான மிருகங்களுக்கு பயத்தை ஏற்படுத்திடும். ஒன்றும் இல்லை, நீங்களே நுழையிறீங்க ஷெட்டுக்குள்ளே, வழக்கமாக நடக்கிற வேகத்துலேருந்து கொஞ்சம் வேகமாக நடந்தீங்கன்னு வச்சோங்களேன், இது யாரோ புது ஆள்றா அப்படின்னு சொல்லிட்டு டக்கு டக்குன்னு தட்டும். தட்டுச்சுன்னா உங்களுக்கே ஒரு மாதிரி, இது வேறு பயத்தில் தட்டி காலை உடச்சிக்க போகுதான்னு சொல்லிட்டு நீங்களே வெளியே வந்துடுவீங்க. இது மாதிரி அதே வந்து அந்த ஏரியாவை பாதுகாக்கிறதுக்கான நடவடிக்கைகளை இறங்கும். இதை பண்ணுங்க. அப்போ இதை வந்து இதெல்லாம் தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏன்னா இப்போ இது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சு அப்படின்னாக்கா உங்களுக்கு அடுத்து நீங்கள் ஷெட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணும்போதெல்லாம் உங்களுக்கு ஐடியா வச்சுருப்பீங்க. ஒன்றும் இல்லை, பாம்புன்னு ஒன்று நடமாட்டம் இருக்குதுன்னு தெரிஞ்சனாக்க கீழே ஃபிஷ் நெட் இருக்குல்ல, மீன் வலை, மீன் வலை போட்டு விட்ருவீங்க, எத்தனை பாம்பு வரும்? புரியுதுங்களா? பாம்பு விரட்டுறதுக்கு சில இதெல்லாம் இருக்குல்ல, பொருள் இருக்குல்ல, அந்த மாதிரி வச்சுருவீங்க. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன் நான். எல்லாருக்கும் எல்லா இடத்துலையும் பிரச்சனைகள் வரலாம். பிரச்சனையை ஓவர் கம் பண்ணுறதுக்கு அதை மேல் தப்பிச்சு போகிறதுக்கும் நம்ம வழியும் இருக்குது, இல்லாமல் இல்லை. சரியா? அடுத்து ஷெட்டை போடும்போது நீங்கள் வழக்கமாக எல்லா பயிற்சியிலும் சொல்கிறது தான், அனிமலுக்கு ஷெட்டு போடுறீங்க அப்படின்னால நீள் வாட்டு எப்படி போடுவாங்க? கிழக்கு மேற்கா போடுவாங்க. இது எல்லாத்துக்கும் தெரியுன்னு நினைக்கிறேன். கிழக்கு மேற்கா ஏன் போடுறாங்க? ஏன் போடுறாங்க? சூரியனோட வெளிச்சம் மட்டும் இல்லை, ஏன்னா கிழக்கு மேற்கா தானே சூரியன் உதிக்கிறதும் மறையிறதும். அப்படிங்கிறப்ப சூரியனோட வெளிச்சம் வேணும் நம்மளுக்கு, முயலுக்கு தேவை. ஏன்னா விட்டமின் D3 இருக்குல்ல, அதுக்கு ஒரே சோர்ஸ் சூரிய வெளிச்சம் தான், அதை தவிர்க்க முடியாது நீங்கள். அப்போ சூரிய வெளிச்சம் நம்மளுக்கு வேணும், ஆனால் வெயிலிருந்து தப்பிக்கணும். அப்படிங்கிறப்ப கிழக்கு மேற்கா போடுவாங்க, பெரும்பாலும் கிழக்கு மேற்கா நீள்வாட்டு போடுவாங்க. அகலம் அப்படின்றதான் 20லேருந்து 25 அடி தான் வைப்பாங்க. 20 அடி 22 அடி வச்சிங்கன்னா நல்லது. 25க்கு மேலே அகலம் வைக்கிறீங்க அப்படின்னா காத்தோட்டம் கொஞ்சம் குறையும். முயலை பொறுத்தவரையும் மிக மிக முக்கியமான விஷயம் காத்தோட்டம். காரணம் என்னென்னா, முயலோட யூரின் இருக்குல்ல, ஸ்மெல்லு கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? இதை ஒத்துக்கணும், முயலோட யூரின் மற்ற எல்லாத்தையும் விட ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படிங்கிறப்ப அந்த யூரினோட ஸ்மெல்லு உள்ளே தேங்கிடக்கூடாது. தேங்கிச்சு அப்படின்னா அதே முயலுக்கு பாதகமாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்படிங்கிறப்ப என்ன பண்ணணும், காத்தோட்டத்தை அதிகமாக இருக்கிற மாதிரியான ஏற்பாடுகள் பண்ணியிருப்பாங்க. அப்போ அகலம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். 20லேருந்து 25 அடி தான் வைப்பாங்க, அதுக்கு மேலே வைக்க மாட்டாங்க. ரொம்ப கம்மியாக வச்சிங்கனாலும் 4-5 லைன் வைக்க முடியாது நீங்கள். அதனால் 20 அடி இல்லை 25 அடி வரையும் வைப்பாங்க. அதுக்கடுத்து சைடில் ஒரு உயரம், ரூஃப் ஹைட்டை வந்து 16 அடி வரையும் வைப்பாங்க. நடுவில் வைக்கிற உயரம் 16 அடி உயரம் வைக்கிறீங்க அப்படின்னா வெயிலோட தாக்கம் கொஞ்சம் குறையும். அதே இன்னும் கூட ஏற்றி வைக்க முடியுங்கன்னா வைக்கலாம், 18 அடிக்கும் வைக்கலாம். ஒன்றே உங்கள் ஊரில் அடிக்கிற காற்று ரொம்ப உயரம் வைக்கிறீங்கன்னா கூரையை தூக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ அதை கவனம் பண்ணிக்கிட்டு எவ்வளோ உயரம் வைக்கலாம்னு முடிவு பண்ணிக்கோங்க. 16 அடி வைக்கிறீங்கன்னா ரொம்ப சேஃப். சைடில் ஒரு பாதுகாப்புக்கு சுவர் மாதிரி கட்டுவாங்க,
ஒரு மூணு அடி

ஒரு மீட்டர் தள்ளி வைப்பாங்க. வச்சிட்டீங்க அப்படின்னா சின்ன சின்ன ஐட்டங்கள்லாம் உள்ள நுழையாது. இது நாய் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு கூட கண் பார்வை கூட தெரியாது. ஒன்றும் இல்லை, நாய்க்கு முயல் இருக்கிறது தெரிஞ்சு போச்சு. வள்ளு வள்ளு வள்ளு துறச்சிக்கிட்டு கொத்திக்கிட்டே வரேன்னு வச்சோங்களேன், இது இதுக்கு தூக்கம் போயிருமா? பயத்திலே இருக்குமா? பயத்திலே இருந்துச்சுன்னா சில ஆபத்துகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கு அடுத்தது மேற்கூரை வந்து நான் சொன்ன மெட்டீரியல் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாம். அதில் நீங்கள் பார்க்க வேண்டியது வெயிலோட தாக்கம் கம்மியாக இருக்கணும், உங்களுக்கு விலை ஒரு கட்டுப்பாட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். இப்போ நான் இப்போ மேலே எடுத்துருக்கிற ஃபோட்டோஸ் இருக்கு இல்லைங்களா, பார்த்துக்கோங்க. மேலே பார்க்குறது ரெண்டு ஃபோட்டோ பார்ப்பீங்க. ஒன்று வந்து மாடி மேலே போட்டிருக்காங்க, ரெண்டுமே மாடி மேலே வச்சுருக்கிற ஷெட்டு தான், சரிங்களா? மாடி மேலே வச்சுருக்கிற ஷெட்டு தான். இது வந்து கோயம்புத்தூரில் எடுத்தது, ரெண்டுமே கோயம்புத்தூர் நகரத்தில் எடுத்தது. கோயம்புத்தூர் நகரத்தில் இந்த மாதிரி ஷெட்டு போட்டிருந்தாங்க. இந்த ஷெட்டு இருக்கு இல்லைங்களா, இது வந்து பக்கத்து வீட்டுக்காரன் பிரச்சனை பண்ணாதவரையும் பிரச்சனை இல்லை. பக்கத்து வீட்டுக்காரங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்கன்னு உறுதி சொல்ல முடியாது. ரூல்ஸ் படி ஆடு மாடுகள் கால்நடைகளை மக்கள் வசிக்கும் இடத்துலேருந்து 500 மீட்டர் தள்ளி வைக்கணுன்றது தான் ரூல்ஸ். 500 மீட்டர் தள்ளி வைக்கணுன்றது தான் ரூல்ஸ். இப்போ இந்த 500 மீட்டர் தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறது நடைமுறை சிக்கல்கள் இருக்க தான் செய்யுது, சரியா? நடைமுறை சிக்கல்கள். இப்போ இந்த பக்கத்துலேயே வச்சிருக்கும் போது அவங்களுக்கு நீங்கள் எப்போ தொந்தரவாக மாறுவீங்கன்னா ஸ்மெல்லு நல்ல ரொம்ப ஸ்மெல் வருது, அல்லது முடி கொட்டுது, அந்த மாதிரியான சிக்கல் இருக்கும்போது அவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ ஒரு காரணத்தினால அவங்களுக்கு சோரி வருமா இருக்கும். இந்த ஆள் முயல் கொண்டு வந்து வச்ச பிறகு தான் எனக்கு சரி வந்துச்சு அப்படிமாங்க. திடீர்னு கொஞ்சம் நீங்கள் நல்லா சிரிச்சுக்கிட்டு போக வர இருக்கிறீங்க, கொஞ்சம் காசு பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு போக வர இருக்கிறீங்க, ஆட்டோமேட்டிக்காக பக்கத்து வீட்டுக்காரனே வச்சுப்பாரு. அப்போ என்ன பண்ணுவார், ஒரு கம்ப்ளைண்ட் போட்டு விட்ருவார், சரியா? கம்ப்ளைண்ட் போட்டு விட்டாருன்னா சட்டம் என்ன சொல்லுது, இவ்வளோ தூரத்துக்கு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதிரான நடவடிக்கையில் இறங்குறதுக்கான முகாந்திரம் இருக்குது. அப்போ நம்ம அட்வைஸ் பண்ணுறதே குடியிருப்பு பகுதியிலேருந்து தள்ளி வைங்க அப்படின்னு சொல்கிறது. கிராம பகுதினா பிரச்சனை இல்லை, கிராம பகுதியில் அவங்களும் மாடு வச்சுருப்பாங்க, நீங்களும் மாடு வச்சுருப்பீங்க, பிரச்சனை கிடையாது. அப்படிங்கிறப்ப இது ஓடுது. நான் இன்னொரு உங்களுக்கு ஒரு சுவாரஸ்யமான ஒரு கதை சொல்கிறேன். இந்த முயல் பண்ணையாளர்களை பார்க்கறதுக்காக வெளியே ஃபீல்டு விசிட் போகும்போது தேனி மாவட்டத்துக்கு ஒரு முறை போயிருந்தேன், தேனி மாவட்டத்தில் பெரியகுளத்துக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு முயல் பண்ணையாளர், ஒரு பழைய பண்ணையாளர் ரொம்ப நாளாக வச்சுருக்காரு. அவர் வீட்டில் போயிட்டு பார்த்தா அவர் மாடி மேலே தான் வச்சுருந்தார். மாடி மேலே வச்சுருக்கிறார் அப்படின்னோடனே, சார் நீங்கள் மாடி மேலே வச்சுருக்கிறீங்க, பக்கத்தில் பூரா வீடாக இருக்குது, கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனை வருமே அப்படின்னு. இப்போ அவர் என்ன சொன்னார்னா, மாடி மேலே வச்சுருக்கிற சார், நான் ஒரு சித்த வைத்தியம், நான் என் தோட்டத்தில் கொஞ்சம் மூலிகையும் போட்டு வச்சுருக்கிறேன், பக்கத்தில் யாராவது சளி காய்ச்சல் வந்தாங்கன்னா 4 கற்பூரவல்லி 4 துளசி அப்படி கொடுப்பேன், அப்பப்போ முயலையும் கொடுப்பேன். ஒரு குடுக்கல் வாங்கல் அட்ஜஸ்ட்மெண்ட்டில் பக்கத்தில் இருக்கிறவங்களோட நட்பு பாராட்டுறது அப்படிங்கிறது ஒரு அத்தியாவசிய தேவை, சரியா? சட்டமே எதிரில் இருந்தாலுமே பக்கத்து வீட்டுக்காரங்க ஒரு நட்பு பாராட்டுறது ஒன்றும் இல்லை. மாடு வச்சுருக்கிறீங்க, ஒரு சீம்பாள், ஒரு நட்பு தான் அது. அது ஒரு கொடுத்து பழகிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்மையில் கோபம் அப்படிங்கிறது தணிஞ்சு போயிடும், சரியா? இதை பண்ண முடியுது அப்படின்னா வச்சுக்கலாம். பட் நான் அட்வைஸ் பண்ணுறது, முடிஞ்ச அளவு பெரிய அளவில் ஃபார்ம் செட் பண்ணுறீங்க அப்படின்னா, அது இன்வெஸ்ட்மெண்ட்லாம் போடுறீங்க அப்படின்னா, முடிஞ்சளவு கிராம பகுதிக்கு போயிடுறது நல்லது. வில்லேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஓரளவு சேஃப். இது பாம் ரூஃபுக்காக போட்டிருக்கிறது, மேலே பார்த்தா டின் ரூஃப் போட்டிருந்தாங்க, சரிங்களா? டின் ரூஃபு. இந்த ரெண்டாவது படம் இருக்கு இல்லைங்களா, இந்த படம் பாருங்கள், கீழே இருக்கிற படம். இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா, இது ஷெட்டு, ஷெட்டுக்கு நடுவில் ஒரு சின்ன காம்பவுண்டு மாதிரி போட்டிருக்காரு. ஷெட்டுக்கு பக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு 2 அடிக்கு தள்ளி ஒரு காம்பவுண்டு மாதிரி போட்டிருக்காரு, ஃபென்ஸ் மாதிரி. இந்த ஃபென்ஸ் இருக்கிறதுனால நாயோ அல்லது வேற ஏதாவது விலங்கோ வந்தாலும் பக்கத்தில் போக முடியாது, வெளியே தான் இருந்து வேடிக்கை பார்க்கணும். அதே மாதிரி அந்த முயலுக்கும் பயம் ஒன்றும் பெருசாக வராது, சரிங்களா? பயம் ஒன்றும் பெருசாக வராது. இந்த இதுக்காக அவங்க பண்ணியிருந்த செட்டப்பை நான் உங்களுக்கு படமாக காட்டியிருக்கேன். இப்போ இந்த முயல், இந்த பண்ணையை பொறுத்தவரையிலையும் இது தென்னந்தோப்புக்குள்ளே நடந்த வச்சிருக்குது. தென்னந்தோப்பு இருக்கு இல்லைங்களா, தென்னந்தோப்பு கொஞ்சம் கிளைமேட்டாக ஜிலுஜில்னு இருக்குமா? இந்த தென்னந்தோப்புக்குள்ளே சின்ன அளவிலான ஷெட்டு தான், ஷெட்டோட அகலம் வந்து கம்மி தான், மிஞ்சி போனால் ஒரு 7 அடி 8 அடி கூட இருக்காது, 22 அடிலாம் கிடையாது, 7 அடி 8 அடி தான் இருக்கும். இந்த ஷெட்டு வந்து ஒரு ஸ்ட்ரெச்சு 90 அடிக்கு போட்டாங்க, மரத்துக்கு நடுவில் போட்டாங்க. இது பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு பழைய ஃபார்ம், ரொம்ப நாளாக வச்சுருக்காங்க. இந்த ஃபார்மில் அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா மைக்ரோ கிளைமேட்டு எப்பயுமே ஜிலுஜிலுன்னு தான் இருக்கும், ஏன்னா தென்னை ஓலை தான் உங்களுக்கு நல்ல மரப்பு கொடுத்துருமில்ல. இந்த அட்வான்டேஜ் அவங்க யூஸ் பண்ணியிருந்தாங்க. இது ஒரு இந்த மாதிரியான பண்ணையை வைக்கிறவங்களும் உண்டு. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்ம், உள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஓலை ரூஃப் கொடுத்துருக்காங்க, ஒரு செகண்டரி ரூஃப் கொடுத்துருக்காங்க. இந்த செகண்டரி ரூஃப் கொடுத்துருக்கிறது அப்படிங்கிறது என்னென்னா, வெயிலோட தாக்கத்தை குறைக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கை. இதுக்கும் மேலே வெயில் அடிக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு வென்டிலேட்டரோ ஃபாகரோ கூட போட்டுக்கலாம். ஃபாகர் தெரியல, மிஸ்ட் கூலிங் ஃபாகர்லாம் தெரியுமில்ல, பண்ணையில் பயன்படுத்துகிறாங்க. இதை நீங்கள் ஒரு ஜுடிஷியஸாக பயன்படுத்தலாம், எப்போ தேவைப்படுதோ வெயில் அதிகமாக இருக்கிற நேரத்தில் பயன்படுத்திக்கலாம், மற்ற எல்லா நேரம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. முயலுக்கு ஓரளவு வெயிலை குறைச்சிங்கன்னா போதும், ரொம்ப குழுகுழுக்குலாம் தேவையில்லை, ஓரளவு வெயில் குறைச்சிங்கனாலே போதும். இப்போ இந்த பண்ணையில் பார்த்தீங்கன்னா இதே தான், அதே பண்ண தான் நினைக்கிறேன், அதே பண்ண தான். இந்த ஃபார்மில் பார்த்தீங்கன்னா ஒரு இந்த தூண் இருக்குல்ல, இந்த தூணு சிமெண்ட்டு தூணுக்காக போட்டேன். சிமெண்ட்டுலாம் ரெடிமேடாக கிடைக்குது, ரெடிமேடாக இந்த சிமெண்ட் தூண் கிடைக்குது, கான்கிரீட் தூண். இந்த கான்கிரீட் தூணையே நீங்கள் ஈஸி கன்ஸ்ட்ரக்ஷன் மெட்டீரியல்

பயன்படுத்தலாம். சில பகுதியில் ஈஸியாக கிடைக்குது, அவங்கக்கிட்ட நீங்கள் ஈஸியாக வாங்கிக்கலாம். இந்த ஃபார்ம் வந்து இவர் ஒரு முறையாக பயிற்சியெல்லாம் பெறல, பட் நல்ல ஒரு ஃபார்ம். இப்போ நம்ம எல்லினோன் பற்றி பேசிட்டு இருக்கிறோம்ல, எல்லினோன்னா கடுமையான வெயில் வரப்போகுது இல்லையா, கடுமையான வெயில் வரப்போகுது, வெயில் அடிக்க போகுது, பஞ்சகாலத்தில் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணி இல்லாமல் சங்கடப்பட போகிறோம் அப்படிங்கிறதா இப்போ அவங்களோட அனுமானம். சரியா, இப்போ இந்த பண்ணை எனக்கு ரொம்ப பிடிச்சி போனதுக்கு காரணம் என்னென்னா, இவர் வந்து ஒரு படிக்காத சாதாரண ஒரு விவசாயி, அவர்கிட்ட இருக்கிறது தென்னந்தோப்பு, தென்னந்தோப்போட தென்னை ஓலையை மட்டும் பயன்படுத்தி என்ன பண்ணிட்டார், ஷெட்டை போட்டார். இந்த ஷெட்டுக்குள்ள எப்பயுமே டெம்பரேச்சர் 25 தான் இருக்கும், ஷெட்டுக்குள்ள டெம்பரேச்சர் 25 தான் இருக்கும். சுத்தி வந்து நல்ல வள மாதிரி போட்டு விட்டாரு, நல்ல வள மாதிரி. இவர் ஒரு முறைப்படி பயிற்சியெல்லாம் எடுக்கல, பட் முயலோட தேவைகளை புரிஞ்சுக்கிட்டாரு. ஆடு மாடு வளர்க்குறதுக்கு பயிற்சியெல்லாம் தேவையில்லை. நீங்க நம்மளாம் நம்ம விவசாயங்கிறது இந்தியர்களோட ரத்தத்தில் கலந்தது, ஜெனட்டிக்ஸில் எழுதியிருக்குது சரிங்களா. ஏன்னா விவசாயத்தை தொடாத ஒரு தலைமுறையெல்லாம் ஒன்றும் கிடையாது, எல்லாம் விவசாயத்தை தொட்டு தான் வந்திருப்பாங்க. உங்கள் தலைமுறையில் ஏதோ ஒரு இடத்துல பண்ணியிருப்பாங்க ஆடு வளர்க்குறதுலாம். பட் இந்த விவசாயத்தை அவர் என்ன பண்ணிட்டார், இந்த அனிமல்ஸை அவர் புரிஞ்சுக்கிட்டார். இதுக்கு வெயில் வேணாடா, பிடிக்கலடா, இதுக்கு வந்து ஜிலுஜிலுப்பு தான் தேவைப்படுது அப்படிங்கிறப்ப இந்த செட்டப் போட்டிருந்தார். இந்த செட்டப்பில் அவருக்கு என்னென்னா, ஒன்றும் பெரிய மெயின்டெனன்ஸ் கூட சொல்ல மாட்டேன், பட் ப்ரொடக்ஷன் நல்லாயிருக்கும். தீவனமும் பெரிய அளவில் தீவனம்லாம் கிடையாது, கொள்ளு கொடி இருக்குல்ல, கொள்ளு கொடி தான் அவங்களுக்கு ஈஸியாக கிடச்சிச்சு, அதை மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் கொஞ்சம் தீவனம் காட்டுறாரு பெரிய, ஆனால் உற்பத்தின்னு பார்த்தீங்கன்னா நல்ல உற்பத்தி, ரொம்ப நாள் அந்த ஃபார்ம் நடத்திக்கிட்டு இருக்காரு சரிங்களா. இது இதுக்கு எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ஒரு விலங்கு வளர்க்குறீங்க, ஒரு பிராணியை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா, அந்த விலங்கோட தேவையை புரிஞ்சிக்கிறதுக்காச்சும் நீங்கள் கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். ஒன்றும் இல்லை, நான் ஒரு சின்னதாக ஒரு ஸ்டோரி சொல்கிறேன் கேளுங்க. நான் பீகாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன் சரிங்களா, பீகாரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன், அங்கே ஒரு 11 வருஷம் ஒர்க் பண்ணேன். எருமாடை ஹரியானாவிலேருந்து இறக்கிட்டோம், ஹரியானா மாநிலத்திலேருந்து கொண்டு வந்து பீகாரில் இறக்கிட்டோம். பீகாரில் இறக்கி அந்த எருமாடுகளை வளர்த்துக்கிட்டு இருக்கோம், முர்ரா மாடு தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா அது 15 லிட்டர் கறக்குதுலாம் சொல்லிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்த உடனே செனை பிடிக்கிறதுல பிரச்சனையாச்சு. எது பீகாரில் வந்து செனை பிடிக்கிறதுல பெரிய பிரச்சனையாச்சு. அப்போ என்ன பிரச்சனையாக இருக்குன்னு பார்த்தா, நாங்களும் எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் வேலையெல்லாம் பார்த்தோம். டாக்டர் என்னென்ன வேலை பார்ப்பாங்க, ரெண்டு செனை ஊசி போடுறது, காலையில் சாயந்தரம் போடுறது, ஹார்மோன் இன்ஜெக்ஷன் போடுறது, ஹார்மோன் ப்ரோட்டோகாலே போட்டோம், எல்லாம் பண்ணி பார்த்தோம். அப்படி பார்த்ததுலேயும் பெரிய அளவில் ஒன்றும் எங்களுக்கு மாற்றம் கிடைக்கல சரியா. அப்புறம் நாங்கள் ஒரு இயற்கையாக என்ன தான் நடக்குதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு நாங்களும் ஒரு தலசுத்தில் தான் உட்காந்துருந்தோம், நாங்கள் தான் அதை செஞ்சோம் சரிங்களா. அப்போ கங்கை நதியோட பக்கத்தில் இருக்கிற எருமைகளை பார்க்குறதுக்காக நாங்கள் போயிருந்தோம், ஃபீல்டு விசிட்டுக்காக போனால் அங்கே ஒரு ப்ரீடை நாங்கள் பார்த்துட்டு அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காக போயிருந்தோம். அங்கே பார்த்தா எருமாடு கரையில் வந்து மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கோம், அதுக்கு எப்போ வெயில் அடிக்குதோ ஆற்றுக்குள்ளே போய் படுத்துக்கும். ஆற்றோட சகதி இருக்குல்ல, அது பேரே ரிவரைன் பஃபல்லோ, சகதியில் போய் படுத்துக்கும். படுத்துட்டு உடம்பு பூரா சகதி பூசிக்கிட்டு அங்கே தான் இருக்கும், சாயந்தரம் வெயில் தடையுது பாருங்கள், ஏறி வரும் வீட்டுக்கு வந்துடும். அப்போ நான் அவங்க விவசாயிகளோட பேசும்போது கேட்டேன், எப்பா உங்களுக்குலாம் எருமாட்டில் பிரச்சனை இல்லையாப்பா அப்படின்னு கேட்டால், எங்கள் எருமாட்டில் என்ன பிரச்சனை வரப்போகுது, எங்கள் எருமாட்டில் செனை பிடிக்கிறதும் பிரச்சனை கிடையாது, குட்டி போகிறதும் பிரச்சனை கிடையாது, நாங்கள் வருஷம் குட்டி எடுப்போம் அப்படின்னா. அப்போ தான் எங்களுக்கு குறைச்சிச்சு, அடா நம்ம எருமாடு வாங்கினோம், எருமாட்டுக்கு ஒரு குளத்தை கட்டாக முட்டோமோன்னு சொல்லிட்டு. ஒன்றும் அல்ல, வந்த உடனே எங்கள் ஆஃபீஸர்கிட்ட ஃபோன் பண்ணி, சார் முதல்ல நம்ம மாடுகளுக்கு நம்ம ஒரு வேலுவிங் டேங்க் தொட்டி ஒன்று கட்டணும் அப்படின்னு சொன்னவொடனே, ஒரு ஏறக்குறைய ஒரு 30,000 ஸ்கொயர் ஃபீட்டு ஏறக்குறை 3/4 ஏக்கர் கணக்குக்கு பெரிய தொட்டி மாதிரி போட்டார். குழி வெட்டி, ஜேசிபி வச்சு குழி வெட்டி தண்ணி நிறச்சி எல்லாம் பண்ணிட்டோம். தண்ணிலாம் இருக்குது, நாங்கள் என்ன நினச்சா மாடு தானே ஊசி போட்டு செனை பிடிக்க வைக்கலான்னு. மாட்டுக்கு எருமாட்டுக்கு தேவை, எருமாட்டு தான் வேறவே சுரப்பியே கிடையாது, சகதியில் உருளணும். கழட்டி கரெக்டாக காலையில் 8-9 மணி ஆனவொடனே பாலையில் கறந்துட்டு உள்ளே அனுப்பிவிட்ருவோம், அங்கேயே தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஊசியும் போடல, அதுக்கப்புறம் நாங்கள் எந்த ஊசியும் போடல, எந்த ஹார்மோனும் போடல, தன்னை போல வருஷம் குட்டி போட்டுக்கிட்டு இருந்துச்சு சரிங்களா. இப்போ எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா, டாக்டர் நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கலாம், ஆனால் வளர்க்குறது பண்ணக்காரங்க. அப்போ நீங்கள் தான் அதுக்கு என்ன தேவை, என்ன கொடுக்கணும் அப்படிங்கிறது தெரியணும். அதில் ஏதாச்சும் பிரச்சனை ஆச்சுன்னா வைத்தியம் பண்ணுறதுக்கு நாங்கள் வருவோம், டாக்டர்மார் வருவோம், வந்து பார்ப்போம். பட் அதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய விஷயங்கள் அடிப்படையெல்லாம் விவசாயம் தான் பண்ணி முடிக்க வேண்டியது இருக்கும் சரியா. இப்போ ஒரு ஷெட்டுக்குள்ளே எவ்வளோ டெம்பரேச்சர் இருக்குன்னா, நான் சொன்னேன்ல 30 டிகிரி வரையிலும் இருக்கலாம், 30 டிகிரி வரையிலும் டெம்பரேச்சர் இருக்கலாம். ஈரப்பதம் அப்படிங்கிற ஒரு மேட்டர் இருக்குது. ஈரப்பதம் அப்படின்னா இந்த புழுக்கர்கள்ல, இது ஈரப்பதத்தினால தான், காற்றுல ஈரப்பதம் இருந்தால் தான் புழுக்கம் வரும். நீங்கள் சொல்லுவீங்களா மழை வரப்போகுது அப்படிங்கிறத, மழை வரதுக்கு முன்னாடி புழுக்கமாக இருக்கும், புழுக்கமாக ஏன் இருக்குது, காற்றுல ஈரப்பதம் கூடிருச்சு, காற்றுல ஈரப்பதம் கூடிச்சு அப்படின்னா மழை வரப்போகுது சரியா. இது எப்பயுமே ஈரப்பதம் அதிகமாகவே இருக்குது அப்படின்னா உங்களுக்கு நம்மளுக்கே கஷ்டமாக இருக்குது, முயலுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால் 55% மட்டும் இந்த ஈரப்பதம் இருக்கலாம், அதுக்கும் மேலே கூடினாலும் தப்பு குறைஞ்சாலும் தப்பு சரியா. இது பார்த்துருப்பீங்களா, ஓடு, நம்ம ஓடு, ரெகுலர் ஓடு.

இந்த ஓட்டு இந்த ஓடு வந்து வெயில கடத்தாது, உங்களுக்கு ஓரளவு கீழ் நோக்கி வெயில இறக்காது உங்களுக்கு. அது இந்த இது குளிர்ச்சியாக தான் இருக்கும், ஓட்டு வீட்டில் இருக்கிறது கொஞ்சம் குளிர்ச்சியாக தான் இருக்கும். இது வந்து ராயக்கோட்டை சைடில் பார்த்தது. இது வந்து மாட்டு கொட்டகையாக பயன்படுத்தியிருந்திருக்காரு பணக்காரர், மாட்டு கொட்டகையாக பயன்படுத்தியிருந்திருக்காரு. நடுவில் முயல வைக்கிறேன்னு சொல்லிட்டு வச்சுட்டாரு, நல்லா வருது, எந்த தொந்தரவும் இல்லை, எந்த தொந்தரவும் இல்லாமல் நல்லா வருது. இது வந்து சாதாரண டின் ரூஃபு, உள்ளே வந்து முயல் வச்சுருக்காங்க, நடுவில் கேஜ் போட்டு தண்ணி செட்டப் வச்சுருக்காங்க பாருங்கள், நிப்பிள் ட்ரிங்கர் செட்டப் வச்சுருக்காங்க, நிப்பிள் ட்ரிங்கிங் செட்டப் அந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபார்மு, ஆர்கனைஸ்டு ஃபார்மு. இதில் பார்த்தீங்கன்னாக்கா கேஜ் சைடில் பாருங்கள் ஃபுல்லாக திறந்துருக்குதா, சைடு முழுவதுமாக திறந்துருக்குது. அப்படிங்கிறப்ப காத்தோட்டம் எந்தவித சிரமமும் இருக்காது, நல்ல காத்தோட்டம் இருக்கிற மாதிரி. காத்தோட்டம் அப்படிங்கிறது யாருக்குறைய முயலுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, காத்தோட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னாலே முயலோட வளர்ச்சியிலேருந்து இனப்பெருக்கத்துலேருந்து எல்லாத்துலேயுமே குறைபாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரியான ஃபார்ம்ஸு, கமர்ஷியல் ஃபார்ம்ஸு இப்போ தமிழ்நாட்டில் பல பகுதியிலும் வர ஆரம்பிச்சிருச்சு. மேற்கு தமிழ்நாடு, அதில் இன்க்ளூடிங் சேலம் தான், சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி இதெல்லாம் வந்து ரொம்ப ப்ரிஃபர்ட் ஏரியா. சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அப்படியே சத்தியமங்கலம், அப்படியே போய் ஈரோடு போயிருங்க, அப்படியே நேரம் மேலே ஏறுங்க. இது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி, மேற்கு தொடர்ச்சி மலையோட எல்லா பகுதிகளுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஆதாரமான கிளைமேட்டு. இது இல்லாமல் இப்போ சேலத்தில் ஏற்காடு மலை இருக்குது, சூப்பர் கிளைமேட். ஆனால் ஏற்காடில் இன்னும் செய்யலாமல் இருக்காங்க, சரியா? ஏன்னா உங்களுக்கு டூரிஸ்டத்துலேயே காசு வந்துடுது, சரியா? ஊட்டி, ஊட்டி ஒரு அருமையான லொக்கேஷன். ஊட்டி, கூடலூர் அந்த பகுதியெல்லாம், தேனி மாவட்டம் முழுவதும் சூப்பரானது. சேலம் மாவட்டத்தை பொறுத்தவரையிலையும் இது ஒரு விவசாய பகுதி, சரியான விவசாயம் நடந்துக்கிட்டு இருக்க பகுதி. சாதாரணமாகவே உங்களுக்கு பெரும்பாலும் எல்லா பயிருமே வரும் இல்லையா, உங்களுக்கு பெரிய பெரிய அளவில் உங்களுக்கு வறண்ட பகுதியில் வர்ற பயிர் மட்டும்தான் வராது. பருப்பு கிருப்பு கொஞ்சம் கம்மியாக விலையமாக இருக்கும். ஆனால் கடலை, நிலக்கடலை நல்லா வரும், நிலக்கடலை, சில பகுதி நெல்லும் வரும் இல்லையா, எல்லாமே இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு தீவன உற்பத்தியில் பெரிய சிரமம் இருக்காது தான் நான் நம்புகிறேன், சரியா? இந்த ஷெட்டு பார்த்திங்கன்னா இதோட அகலம் கொஞ்சம் அதிகம், இப்போ போட்டிருக்கிற ஷெட்டோட அகலம் அதிகம். நான் எவ்வளோ சொன்ன அகலம் எவ்வளோ வைக்கலாம், 20-25 அடி வெள்ளியும் அகலம், 25 அடிக்கு மேலே போயிருந்துச்சு அப்படின்னா காத்தோட்டம் பாதிக்கப்படும். இந்த பண்ணையில் சொறி தொல்லை கொஞ்சம் நிறைய இருந்துச்சு. ஷெட்டுக்குள்ளே என்ன பண்ணிட்டாங்க, இந்த பாக்ஸை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. எந்த பாக்ஸு, நெஸ்ட் பாக்ஸ்னு சொல்லுவோம், குட்டி போகிறதுக்கு ஒரு பாக்ஸ் மாதிரி வைப்போம். இந்த பாக்ஸை ஷெட்டுக்குள்ளே வைக்கிறாங்க அப்படின்னா இந்த பகுதியை க்ளீன் பண்ண முடியாது. அப்போ அது கீழே சில ஒரு பூச்சி போய் உட்காந்துக்கும். அந்த பூச்சி என்ன பண்ணும், எப்போல்லாம் அது தயாராகுதோ அது போய் தாய் மேலே போய் கடிக்கும், குட்டிகளை கடிக்கும். அப்போ இதுக்கு வைத்தியம் பண்ணுறது அப்படின்னா வைத்தியம் இருக்குது, பட் இந்த பிரச்சனையை சரி பண்ணாமல் வைத்தியம் வேலை செய்யாது. மண் களையம் கேள்விப்பட்டிருக்கீங்களா, மண் களையம், சாதாரண சட்டி. இந்த களையத்தையே நீங்கள் தீவன தொட்டியாகவும் தண்ணி வைக்கிறதுக்காகவும் பயன்படுத்தலாம், ஈஸியானது, உங்களுக்கு விலையும் கொஞ்சம் கம்மி, சரியா? இதில் இன்னொரு ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, மண் களையம் வெயில் காலத்தில் கூட சூடாகாது, ஜில்லுன்னு தான் இருக்கும். ஈரக்களையமாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க, இதுக்கு எப்போல்லாம் கொஞ்சம் வெயில் அதிகமாக இருக்குதோ அந்த சட்டிக்கிட்ட போய் உட்காந்துக்கும், ஜில்லு ஜில்லுன்ட்டு, சரிங்களா? அந்த மாதிரியும் பண்ணிக்கும். பக்கத்தில் ஒரு பாக்ஸ் மாதிரி வச்சுருக்காங்க பாருங்கள், மரப்பெட்டி மாதிரி, மரப்பெட்டி மாதிரி இருக்குல்ல, அதுதான் குட்டி போடுறதுக்கு நம்ம வைக்கிற பாக்ஸ், சரிங்களா? அந்த குட்டி போடுறதுக்கு வைக்கிற பாக்ஸ், இதில் வந்து குட்டி போடும். இந்த பாக்ஸை வைக்க வேண்டிய காலம் ஒரு 26-27 நாள், ப்ரீடிங் பண்ணிட்டீங்க அப்படின்னா 26-27 நாள் இந்த பாக்ஸை வச்சிட்டிங்க அப்படின்னா அதில் தென்னை நார் இருக்குல்ல, தென்னை நார் வச்சிட்டிங்கன்னா அது போய் அந்த நாரை எடுத்து கூடு மாதிரி கட்டிக்கும், அதில் போய் குட்டி போடும், குட்டி போட்டு வளர்க்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி பிளாஸ்டிக் ட்ரே இருக்குல்ல, தக்காளி கூட அல்லது வீட்டில் காய்கறி வைக்கிற கூட, இதையும் பயன்படுத்துகிறாங்க பணக்காரங்க, இந்த மாதிரிலாம் பயன்படுத்துகிறாங்க. இதில் அடிப்படையான விஷயம் என்னென்னா அந்த கூடையோட உயரம் வந்து 10 சென்டிமீட்டருக்கு இருக்கணும். 10 சென்டிமீட்டர் கம்மியாக குட்டி தப்பிச்சு வெளியே வந்துடும். ஆனால் 10 சென்டிமீட்டரில் இருக்குதுனாக்கா தாய் மட்டும் உள்ளே போகும், பால் கொடுத்துட்டு திரும்பி வந்துடும். இப்போ காத்தோட்டம் அப்படிங்கிறது முயலை பொறுத்தவரையும் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப அவசியமானது. காற்றோட்டம் கம்மியாக இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நோயெல்லாம், நிறைய நோய்கள்லாம் வரும். அதில் ஒன்று தான் சளி பிடிக்கிறது, சரியா? சளி பிடிக்கிறது. குறைந்த காற்றோட்டம் உற்பத்தியை குறைக்கும், நோய் வந்துருச்சு, நோய் வந்த முயல் என்ன சாப்பிட்டாலும் உடம்புல ஒட்டாது, ஒட்டாது அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்காது. அதனால் ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னாலே அதுக்கு தேவையான இடத்தை கொடுக்கறது, அதுக்கு தேவையான காற்றோட்டத்தை கொடுக்கறது, சுத்தத்தை கொடுக்கறது, பயமில்லாத ஒரு இடத்த கொடுக்கறது, இது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா முயலே கம்ஃபர்டபுளாக இருக்கும். காற்றுப்போக்கி, வென்டிலேட்டர் தெரியுமா, வென்டிலேட்டர், இப்போ நான் சொன்னல இந்த இடத்துல ஒரு வென்டிலேட்டர் போட்டிங்க, இந்த பக்கத்தில் ஒரு வென்டிலேட்டர் போட்டிங்க, வென்டிலேட்டரில் இந்த பக்கத்தில் இருக்கிற வென்டிலேட்டர் வந்து காற்றை உள்ளே தள்ளுது, அங்கே ஒரு வென்டிலேட்டர் காற்றை வெளியே தள்ளுது, ஆட்டோமேட்டிக்காக என்ன உள்ள கிளைமேட்டை மாறிடும். இந்த வென்டிலேஷன் அப்படிங்கிற சிஸ்டத்தை ஃபாலோ பண்ண முடியுது அப்படின்னா நெருக்கடியாக வச்சாலுமே வச்சுக்கலாம், ஓரளவு நம்மளால் நல்லா வச்சுக்க முடியும். அப்புறம் ஃப்ளோர் இருக்கிற தரை, பெரும்பாலும் முயலை பொறுத்தவரையும் தரை மண் தரை தான் பெஸ்ட்டு. ஏன்னா யூரின் வடிஞ்சு கீழே போயிடும், மேலே புழுக்க நின்றுடும், அந்த புழுக்கையை நீங்கள் பெருக்கி போட்டலாம். இந்த மாதிரி க்ளீனாக வச்சுக்கிறீங்க அப்படின்னா முயலுக்கான நோய் பிரச்சனை கம்மி. காங்கிரீட் ஃப்ளோர் போடக்கூடாதான்னா, காங்கிரீட் ஃப்ளோர் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அட்லீஸ்ட் காலையிலேருந்து சாயந்தரத்துக்குள்ளே 2 முறையாச்சும் கழிவு சுத்தம் பண்ணி எடுத்துரு. காரணம் என்னென்னா காங்கிரீட் மேலே யூரின் விழுகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த யூரின் அப்படியே ஆவி ஆயிரும், ஆனால் அதோட அழுக்கு, அந்த ஸ்மெல்லு,
உள்ளே இருக்கும். அப்படி

0: தண்ணி வச்சு ஃப்ளஷ் பண்ணி அடிக்க வேண்டியது இருக்கும். அப்படி க்ளீன் பண்ணிங்கன்னா மட்டும்தான் அந்த ஸ்மெல் குறையும், சரியா, காங்கிரீட் ஃப்ளோரில். பட் மண்தரையில் உங்களுக்கு பிரச்சனை இல்லை, ரெண்டு மாதம் மூணு மாதம் வரலையும் கூட அப்படியே மண்ணை விட்டுறலாம். உங்களுக்கு எப்போ தோணுதோ க்ளீன் பண்ணலாம்னு நினைக்கிறீங்களா, அந்த மேலே இருக்கிற மண்ணை சுரண்டி எடுத்துகிட்டு புது மண் போட்டுக்க வேண்டியது. இந்த செட்டப்பு முயலை பொறுத்தவரையும் பெஸ்ட்டு தர வந்து மண் தரதான், அது ஒன்றும் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ பக்கத்தில் இருக்கிறது வந்து இந்த இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோட்டோ கிளாரிட்டியில் கொஞ்சம் சிரமம் இருக்குது. இந்த ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா முயலோட ஷெட்டு போட்டாங்க, சைடில் வந்து வலை திறந்து தான் இருக்குது, ஆனால் ஒட்டடை மாதிரி படிஞ்சிருக்குது. நீங்கள் என்ன நினைப்பீங்க, முயலுக்கு நான் காற்று ஓட்டமாக வச்சுருக்கிறேன், எல்லா பக்கம் காற்று வருதுன்னு நினைப்பீங்க. இந்த ஒட்டடை மாதிரி படிக்குது பாருங்கள், இது வந்து அப்படியே கம்ப்ளீட்டாக ஒரு திற மாதிரி போட்டுரும், காற்று போகாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, இந்த ஃப்ளேம் கன்னு சொல்லுவாங்கள்ல, அதை வச்சு ஃப்ளேம் கன்னுனா அந்த நெருப்பு இது மாதிரி வரும், நம்ம தந்தூரி பாபிக்கு போடுறாங்கல்ல, அதை வச்சு பிடிச்சாங்க அப்படின்னா அது முழுவதுமாக எரிஞ்சு காலியாகிடும், சுத்தமாக காத்தோட்டம் வந்து நல்லாயிருக்கும். இந்த காத்தோட்டத்தை மெயின்டைன் பண்ணுறது, பாதுகாக்க வேண்டியது நல்லா இருக்குதா இல்லைன்னு அடிக்கடி பார்த்துக்க வேண்டியது தான் நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கணும், கரெக்டாக பார்த்துக்கணும். அதிகமான தரையில் வந்து யூரின் போய் போய் ஈரம் அதிகமாகிடுச்சு, அல்லது மழைக்காலம் கண்டினியூஸாக மழை பெய்யுது, தர காய மாட்டேங்குது. அப்போ அந்த சுண்ணாம்பு இருக்குல்ல, சுண்ணாம்பு தூள், சுண்ணாம்பு தூளை கீழே அடிச்சு விட்டிங்க அப்படின்னா அந்த சுண்ணாம்பு வந்து நீர்ச்சத்தை இழுத்துரும், இழுத்துருச்சு அப்படின்னா ட்ரையாக இருக்கும், ட்ரையாக இருக்குது அப்படின்னா முயலுக்கு கம்ஃபர்டபுள் பாதிப்பு இல்லாமல் இருக்கும். இதை நீங்கள் பண்ணலாம் அடிக்கடி. இப்போ இந்த கூண்டு செய்கிறது இருக்கு இல்லைங்களா, கூண்டு செய்கிறதுல உங்களுக்கு கூண்டோட டைமென்ஷன்ஸ் மட்டும் இதில் கொடுத்துருக்கேன். ஒரு பெரிய அடல்ட் முயல் இருக்குன்னு வச்சோங்களேன், ரெண்டடிக்கு ரெண்டடி ஒன்றரை அடி உயரம், ரெண்டடி நீளம் ரெண்டடி அகலம் ஒன்றரை அடி உயரம், இதுதான் ரெகுலர் ஃபார்மேட்டு. இதை கொடுத்துருந்தீங்க அப்படின்னா முயல் எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதே மாதிரி குட்டி போடுது, குட்டி போட்டால் குட்டிகளை நீங்கள் பிரித்து ஒரு குரூப்பாக வைக்கிறீங்க இல்லைங்களா, அதுங்களுக்கு மூணு அடிக்கு ரெண்டடி ஒன்றரை அடி உயரம், புரியுதுங்களா, மூணு அடிக்கு ரெண்டடி ஒன்றரை அடி உயரம். அதே வந்து குட்டி போடுற தாய் இருக்குல்ல, நாலு அடி கேஜும் கொடுப்பாங்க, ஏன்னா மூணு அடி கேஜே போதும், மூணு அடிக்கு ரெண்டடி ஒன்றரை அடியும் கொடுக்கலாம். ஆனால் இப்போ கேஜ் வந்து புது மாடலில் செய்கிறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னா கேஜி செட்டப்லேயே ஒரு அடிக்கு மட்டும் தனியாக விட்டுட்டு தாய் குட்டி போகிறதுக்கு ஒரு ஏற்பாடு பண்ணிடுறாங்க. இந்த ரெண்டு அடிக்கு ரெண்டடி வந்து அம்மாவுக்கு வச்சுக்கிற மாதிரி அந்த செட்டப்பும் ஓகே, அதுலேயும் பண்ணிக்கலாம். பட் இதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஒரு முயல் அடல்ட் முயலாக இருக்குது அப்படின்னா ரெண்டு அடிக்கு ரெண்டடியாச்சும் அது நடமாடுறதுக்கான இடம் கொடுத்துருக்கணும், அப்போ தான் அது நார்மலாக அதோடய வாழ்க்கையை கொண்டு வர முடியும். இது இல்லாமல் கம்பி வலை இருக்கு இல்லைங்களா, கம்பி வலை, கம்பி வலை சைஸ் இருக்குல்ல, அது வந்து ஒரு இன்ச்சுக்கு ஒரு இன்ச் மாதிரி போடுவாங்க. தரவலை வந்து அரை இன்ச்சுக்கு அரை இன்ச் மாதிரி போடுவாங்க, தரவலை அரை இன்ச்சுக்கு அரை, புழுக்க மட்டும்தான் விழுணும், ரொம்ப அதிகமான கேப் இருக்குதுன்னா குட்டி கால் மாட்டிக்கும், குட்டி கால் மாட்டிக்கும். அடுத்த ஃபோட்டோஸில் பார்ப்போம். இந்த கம்பியோட திக்னஸ் இருக்குல்ல, தரவலையோட திக்னஸ் வந்து 12 gauge இருக்கும், திக்னஸ் 12 gauge திக்னஸ், ஒரு கம்பி இருக்குல்ல அந்த கம்பியோட திக்னஸ் வந்து 12 gauge இருக்கணும், 10 gauge 12 gauge அந்த மாதிரி வைக்கிறாங்க. 14 gauge 16 gauge வைக்கிறேன்னா சன்னமாகி போயிடும், சன்னமாச்சுனாக்கா முயலோட காலில் காயமாயிரும், சரியா. அதனால் அது கொஞ்சம் 12 gauge இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. கப்பலாம் வந்து ஃபீடெலாம் வந்து ஜே ஃபீடர்லாம் வந்துருச்சு, ஜே ஃபீடரு கப்பலை வைக்கிறாங்க, மாற்றி மாற்றி வச்சுக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, டபுள் ரூம் ஃபீடர்ஸ் வருது, இதெல்லாம் பண்ணுறாங்க. தண்ணி குடிக்க வைக்கிறதுக்கு உங்களுக்கு சாதாரண கப்பலை கொடுக்கறதுலேருந்து நிப்பிள் ட்ரிங்கர் வரலையும் பாட்டில் ட்ரிங்கர் எல்லாமே வருது, சரியா, எல்லாம் கமர்ஷியலாக உங்களுக்கு கிடைக்கிது, அதை நீங்கள் வாங்கிக்கலாம். இப்போ கேஜி செஞ்சு கொடுக்குறவங்களே உங்களுக்கு அதை வச்சு கொடுத்துட்றாங்க, செஞ்சு கொடுத்துட்றாங்க.
1: நேயர்கள் இதுவரை கேட்டீர்கள் வயல்வெளி. இன்றைய வயல்வெளி நிகழ்ச்சியில் சேலம் கால்நடை மருத்துவ பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் நடத்திய முயல் மற்றும் காடை வளர்ப்பு குறித்து, முயல் இனங்கள் மற்றும் கொட்டகை அமைப்பு முறைகள் என்ற தலைப்பில் மன்னவனூர் ICAR தென்மண்டல ஆராய்ச்சி மையத்தின் முதுநிலை விஞ்ஞானி டாக்டர் எஸ் ஜெகவீரபாண்டியன் அவர்கள் நடத்திய உரையை கேட்டீர்கள்.

0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
1: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
2: கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி வட்டம் பாப்பாரப்பட்டி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள அருள்மிகு சிலகாரப்பன் சீலக்காரியம்மன் கோவில் மகா கும்பாபிஷேக விழா வருகின்ற புதன்கிழமை நடைபெறுகிறது. அனைவரும் வருக, இறைவன் அருள் பெறுக.
3: 102.5 102.5
4: 102.5 102.5 102.5 102.5

0: நேயர்கள் இனி கேட்கலாம் இளம் தென்றல். இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இந்நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள் புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னணிப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94861010 என்ற எண்ணிலோ, மற்ற நேயர்கள் 04342 என்ற முன்னணிப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94865020 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இனிப்பிலினையும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கய்யா. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, தமிழ்நாட்டுடைய எல்லை முனை அப்படின்னு சொல்றாங்க பார்த்தீங்களா, ஒவ்வொரு எல்லைக்கும் ஒரு முனைன்னு சொல்லுவாங்க. இப்ப மேற்கு பகுதியுடைய முனை என்னங்க?
1: மேற்கு பகுதிக்கு வந்து
0: எல்லை முனையா எந்த இடம் இருக்கு அதை சொல்லுங்க. தேனி இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ, வணக்கம் ஐயா.
0: வணக்கம், பேர் சொல்லுங்க.
2: நான் வேலூர் மாவட்டம் காட்பாடி பகுதியிலிருந்து சந்திரசேகர் பேசுறேன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
2: கேளுங்க ஐயா, நான் முயற்சி செய்யறேன்.
0: சரிங்க, இந்த டச்சுக்காரர்கள் சொல்லுவோம் இல்லையா, டச்சு வணிகர்கள், எந்த நாட்டை சார்ந்தவர்கள்?
2: நான் நினைக்கிறேன்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம் சார், பந்தலை சித்தன் தாசன்படி. வணக்கம் சார.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
3: கேளுங்க சார், கேளுங்க. கேளுங்க.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, வள்ளலார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சரிங்க, அவர் எந்த ஊர்ல பிறந்தாருங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, இப்ப மாவீரன் சிவாஜி கேள்விப்பட்டிருக்கீங்களா? சத்ரபதி சிவாஜி. அவர் வந்து எந்த ஆட்சியில வந்து தளபதியா இருந்தார்?
4: மராட்டி ஆட்சியிலங்க.
0: அதுதாங்க, எந்த மன்னனுடைய ஆட்சி காலத்துல கேக்குறோம். இல்லைங்க, தவறான பதில். நன்றி. எனப்பிரணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம் ஐயா.
0: வணக்கம்.
5: கிருஷ்ணகிரி மாவட்டம் மஞ்சப்பட்டி சத்ரபதி.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, இப்ப வந்து இந்த களிமண் குடிசை பாத்திருக்கீங்களா? இந்த களிமண் குடிசை வந்து கூரை வீடுகளை அமைத்து வந்து மனிதன் ஒரு காலத்துல வாழ்ந்த பாத்தீங்களா, அந்த காலத்துல
5: தற்கால மனிதன்,
0: அது எந்த மனிதன் அப்படின்றதுதான் கேள்வி.
5: வாய்ப்புக்கு நன்றி.
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
6: ஹலோ.
0: வணக்கம். சரிங்கம்மா பழனியம்மா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
6: இப்ப
0: சோழர் காலத்துல வந்து அதாவது வந்து ரெண்டு வகை நடனம் வந்து ஆடினாங்க, அதுல ஏதாவது ஒன்னு
6: சொல்லுங்களேன்.
0: தவறான பதில். நன்றி. இனிப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: ஐயா, வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: தூத்துக்குடி மாவட்டம் முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு
7: பாபு.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
7: சொல்லுங்க.
0: பாகற்காய பிரிச்சு சொல்லுங்க.
7: பாகல் பிளஸ் காய்.
0: பாகல் பிளஸ் காய். இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:02.

0: ஏனிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: பண்பலையோடு இணைந்து இருக்கும் கிருஷ்ணா மாவட்டம் அரசம்பட்டி காவாட்டில் ஏ முருகன் சார்.
0: சரிங்க முருகன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
1: கேளுங்க சார்.
0: ஏழைகளின் தேக்கு என்று அழைக்கப்படுகின்ற தாவரம் எதுங்க?
1: ஏழைகளின்
0: தேக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தாவரம் இருக்கு, அந்த தாவரத்துடைய பேர் என்னங்க?
1: தாவரமா மரமா சார்?
0: ஐயா, தாவரம் சொல்லிட்டோம், நீங்க எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி. விடை தெரியுங்களா?
1: பாக்கு.
0: பாக்கு மரம். தவறான பதில், நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: கிருஷ்ணகிரி தருமபுரி மாவட்டங்களில் தீர்க்க முடியாத நாள்பட்ட தலைவலி, கழுத்து வலி, இடுப்பு நரம்பு வலிகளுக்கு ஒரு முழுமையான வலி நிவாரண மையம் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ அண்ட் ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
1: தொடர்புக்கு 8985712345.
3: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
3: வருடம் தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்றுத்தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள், சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
4: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
5: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1500 ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
6: தருமபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
7: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
6: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தருமபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
8: கல்யாணத்துல கவனிச்சியா, பொண்ணும் மாப்பிளையும் ரொம்ப அழகு.
9: அதோட வெள்ளி சீர்வரிசை பாத்திரங்கள், வெள்ளி பூஜை சாமான்கள், விளக்கு, குடம், தட்டுன்னு பல பலன்னு வெள்ளி பார்க்கவே வித்தியாசமா அழகழகா அருமையா இருக்கு.
10: இருக்காதா பின்ன, எல்லாமே மங்களன் மங்கள் வெள்ளி பொருட்களாச்சு. மங்களன் மங்கள்ல 92.5% தரத்துலதான் எல்லா வெள்ளி சாமான்களையும் தராங்க. உங்கள் வீட்டு விசேஷங்களுக்கு தேவையான வெள்ளி பொருட்கள் அனைத்தும் மிக மிக பிரம்மாண்ட தனித்தனி பிரிவுகளில். வெள்ளி கொலுசு, மெட்டி, அருணா கொடிகளுக்கு செய்கூலி சேதாரம் இல்லை. மங்களன் மங்கள், சேலம் மற்றும் திருச்சி.
11: நான் இப்ப திறமைமிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால் கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
12: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
13: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
14: பிளஸ் டூ முடிச்சுட்டு நல்ல பிளேஸ்மெண்ட் தர காலேஜ பாத்துட்டு இருக்கீங்களா? மகேந்திரா தான் சூப்பர் ஆப்ஷன். நம்ம மகேந்திரா காலேஜஸ் தான் ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட்ல கலக்கிட்டு இருக்காங்களே. முதலாம் ஆண்டில் இருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், 250 மேற்பட்ட நிறுவனங்கள் வளாக தேர்வுக்கு வருகை, வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள்.
11: கான்டாக்ட் 8985712345 or visit www.mahindra.org.
15: சேலத்தின் முன்னணி மருத்துவமனை குறிஞ்சி மருத்துவமனை. ரோபோட்டிக் ஜாயிண்ட் ரீப்ளேஸ்மெண்ட் மூலம் துல்லியமான சிகிச்சை, மேம்பட்ட வசதிகள், அனுபவம் உள்ள டாக்டர்கள். குறிஞ்சி மருத்துவமனை, உங்கள் நலனில் புதிய முன்னேற்றம்.
0: நிலையத்தில் நேரம் 8:12.

0: எதிர்காலத்தை உருவாக்கும் இன்ஜினியராக வேண்டுமா?
1: உங்கள் கனவுகளுக்கு வலுவான அடித்தளம் சேலம் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. தரமான கல்வி, நவீன ஆய்வகங்கள், தொழில்துறை சார்ந்த பயிற்சிகள், சிறந்த வேலைவாய்ப்பு வழிகாட்டுதல் என மாணவர்களின் எதிர்காலத்திற்கான பெஸ்ட் சாய்ஸ் அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி. அட்டனமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2.

0: 1978 முதல் சிறப்பாக செயல்பட்டு வரும் மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: 5 அட்டானமஸ் கல்லூரிகள் மற்றும் NAC A++ தர அந்தஸ்து பெற்ற கல்லூரிகள்.
0: வருடந்தோறும் 2500 மேற்பட்ட வேலை வாய்ப்புகளை பெற்று தரும் கல்வி நிறுவனம். விவரங்களுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் சேலம் மற்றும் நாமக்கல்.
1: தொடர்புக்கு 8985712345.
2: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: பாட்டி. கொழுக்கட்டை சாப்பிடுறீங்களா?
4: அப்படியே எங்க அம்மாவோட கைப்பக்குவோம்.
5: அணில் கொழுக்கட்டை மாவு, பாரம்பரிய சுவை என்றென்றும்.
6: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
7: தர்மபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை,
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ்
9: பயோமெடிக்கல், சிவில் அண்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிடெக் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கெமிக்கல் இன்ஜினியரிங் அண்ட் அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங், PhD எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், MCA, MBA போன்ற படிப்புகள் சிறந்த முறையில் தகுதி பெற்ற பேராசிரியர்களால் கற்பிக்கப்படுகிறது.
8: தி காவேரி இன்ஜினியரிங் காலேஜ், அட்டானமஸ், மேச்சேரி, சேலம். கால் 9524936156.
10: வலியுடன் வாழ வேண்டாம். முதுகு, மூட்டு, நரம்பு பிரச்சனைகளுக்கு நவீன சிகிச்சை, விபத்து மற்றும் எலும்பு முறிவு அவசர சிகிச்சைக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
11: நிலையத்தில் நேரம் 8:19. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்
12: ஐயா. வணக்கம் ஐயா.
11: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
12: நான் தர்மபுரி மதிமோகன் பாளையம் மோகன் பேசுறேன்.
11: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா
12: ஐயா? மூணு கேள்வியுமே
11: எளிமையா கேட்டுடலாம்.
12: எளிமையாவே கொடுத்துறீங்க.
11: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, பிரான்ஸ் நாட்டுடைய தேசிய மலர் என்னங்க?
12: ரோஜா.
11: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம்.
13: நான் மதுரை மாவட்டம் மணிநகரம் ஷோ சண்முக சுந்தரம்.
11: சரிங்க சண்முக சுந்தரம், உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
13: கேளுங்க.
11: இந்த சாம்சங் செல் இருக்கு பாத்தீங்களா?
13: ஆமா.
11: அந்த செல்லு வந்து எந்த நாட்டுடைய நிறுவனம்?
13: கொரியா. தென்கொரியா.
11: தென்கொரியா, சரியான விடை. சரிங்க, ஊட்டி எல்லாம் போயிருக்கீங்களா?
13: ஒரு தடவை போயிருக்கேன்.
11: சரிங்க, அந்த ஊட்டி மலையுடைய உயரம் எவ்வளவுங்க?
13: 36.24.
11: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம். இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
14: ஐயா, வணக்கம். ஐயா,
11: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
14: நாங்க மதியன்பாளையம் ராமகாயிருந்து 1வது
11: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
14: கொடுங்க, முயற்சி பண்ணி பார்க்கலாம்.
11: அந்த சூரிய கிரகணம் பாத்திருக்கீங்களா? சரிங்க, அது எந்த நாள்ல வருங்க?
14: புதன்கிழமை.
11: கிழமை பௌர்ணமியில வருமா? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
15: வணக்கம் சார், நான் அரியலூர் மாவட்டம் தொட்டிக்குளம் தியாகராஜன் பேசுறேன் சார்.
11: சரிங்க, உங்களுக்கான கேள்வி
15: சார், ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி கேட்டீங்களா முதல்ல, தமிழ்நாட்டின் எல்லை.
11: இல்லைங்க, உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, மயிலாடுதுறையுடைய பழைய பெயர் என்னங்க?
15: ஆடுதுறைங்களா?
11: ஆடுதுறை.
15: என்னங்க? மாயவரம்.
11: சரியான விடை. மாயவரம் சரியான விடைதான். ஆனா நான் ரொம்ப பழமையான பெயர்
15: என்னன்னு
11: கேக்குறேன். அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
16: வணக்கம்.
11: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
16: நமது பண்பலை நேயர்கள் அனைவருக்குமே இரவு வணக்கம் ஐயா. நான் கிருஷ்ணகிரி மாவட்டம் துடுகுநல்லி சின்னக்காவட்டி பட்டாசு மாதிரி பேசுறேன். நலமகிறீங்களா?
11: சரிங்க, பட்டாசு மாதிரி வெடிச்சுட்டே பேசுறீங்க. சரி, உங்களுக்கான கேள்வி,
16: நீண்ட நாளாச்சே வந்தயா.
11: சரிங்க, உங்களுக்கான கேள்வி,
16: மூணு கேள்வியுமே கொஞ்சம் எளிமையா கொடுங்க.
11: எளிமையாவே கேட்கலாங்க, எளிமையாவே.

0: கேட்கலாம். சிவப்பு பச்சை இந்த ரெண்டு கலரும் கலந்தா என்ன கலருங்க கிடைக்கும்?
1: மறுபடியும் சொல்லுங்க ஐயா.
0: சிவப்பு கலரும் பச்சை கலரும் ஒன்னா கலந்தோம்னா என்ன கலருங்க கிடைக்கும்?
1: ஒன்னா கலந்தா மஞ்சள் மாதிரி ஒரு மிக்சிங்கே வரும்.
0: மஞ்சள் கலர் சரியான விடை.
1: நன்றி ஐயா.
0: உங்களுக்கான அடுத்த கேள்வி, வீரபாண்டிய கட்டபொம்மன் எந்த ஊர்ல பிறந்தாருங்க?
1: வீரபாண்டிய கட்டபொம்மன் ஐயா மதுரை.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.
1: நன்றி உங்களுக்கு ஐயா.
0: இனிப்பணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம்.
2: தருமபுரியிலிருந்து சுந்தரம்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி, மிகப்பெரிய கொம்பு உள்ள மிருகம் எதுங்க?
2: மிகப்பெரிய
0: கொம்பு உள்ள மிருகம் எது?
2: ஒற்றை கொம்பு காண்டா மிருகம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இனிப்பணியும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம்.
0: வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி, உங்களுக்கு மிகப்பெரிய கொம்புள்ள மிருகம் எது சொல்லுங்க?
3: மிகப்பெரிய கொம்புள்ள மிருகம்
0: மான். மான் தான். அது என்ன மான்?
3: கடம்பை. கடம்பை மான்.
0: சரிங்க, மான். இதுக்கே நம்ம ஓகே வெற்றின்னு சொல்லலாம். உங்களுக்கான அடுத்த கேள்வி, இப்போ தேசிய கீதம் வந்து பாடி முடிக்கிறதுக்கு வந்து எத்தனை கால அளவு ஆகுதுங்க?
3: 5 நிமிடம்.
0: இல்லைங்க, தவறான பதில். நன்றி.

0: இசையோடு இசையாய் இணைய இயல்பாய் இனிதே கரைய நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது இசை அரசி 102.5 மெகாஹெர்ட்ஸ்.
1: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 8:25. நேயர்கள் இனி கேட்கலாம்.
2: அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் அதியமான்கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை. எர்ரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கும்
3: ஆரோக்கியம் அனைவருக்கும்.
2: வழங்குகிறார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள்.
4: பிறந்த ஒரு மணி நேரத்துக்குள்ளார தாய்ப்பாலை இனிஷியேட் பண்ணுறது தான் பெஸ்ட்டுங்க. அதில் தான் சீம்பால் வரும். ஃபஸ்ட்டு ஒன் டே டூ டேஸ்க்குள்ளார வரது எல்லாமே சீம்பால் தான். பட் எர்லியராக கொடுக்குறப்ப நம்ம மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, ரொம்ப காலம் கழித்து ஃபஸ்ட் டைம் வருது, அதில் ஏதாவது அழுக்கு இருக்குன்னு ஃபஸ்ட்டு வர கொலஸ்ட்ரமை வந்து எடுத்து தூக்கி போட்டுறாங்க. ஸோ அது தவறு. ஏன்னா கட்டின பால் அது கொடுத்தா குழந்தைக்கு சேராது அப்படின்னு நினைக்கிறாங்க. பிறந்த உடனேயே உருவாகிறது வந்து சீம்பால். எப்படி ஒரு மாடு வந்து கண்ணு போட்டால் சீம்பால் ஒரு 1 or 2 days வரைக்கும் வருமோ, அது போல தான் மனிதனுக்கும் அதே மாதிரி மெக்கானிசம் தான். ஸோ ஃபஸ்ட்டு 1 or 2 days வரது எல்லாமே கொலஸ்ட்ரம் தான். அதனால தயவுசெய்து அந்த கொலஸ்ட்ரத்தை வீணாக்காமல் கொடுங்க. நீங்கள் செகண்டு கேட்டது வேலைக்கு போகிற பெண்கள் எப்படி பிரஸ்ட் மில்கை ஸ்டோர் பண்ணுறதுங்கிறது, அது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம், எல்லாரும் தெரிஞ்சுக்கணும். அது வந்தா கடந்து வச்சா கெட்டு போயிடுங்கிற அதெல்லாம் இல்லை. நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் கொதிக், அதாவது ரொம்ப ஹாட்டாக இல்லாத கிளைமேட்டில் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் சுத்தமான ஒரு கண்டெய்னரில் கலந்து மூடி வச்சாவே 4 மணி நேரத்துக்கு நம்ம அதை கொடுக்கலாம். இப்போ ரெஃப்ரிஜிரேட்டரில் வைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா, ரெஃப்ரிஜிரேட்டரோட டோரில் வைக்காதீங்க. ரெஃப்ரிஜிரேட்டரோட பின்பகுதி இருக்கு இல்லைங்களா, அதாவது உள்பகுதி, அதில் வைங்க. அது வந்து அப் டு 4 days இருக்கும். அதே டைம் வந்து அந்த ஃப்ரிட்ஜோட டிகிரி இது ஒர்க்கிங் கண்டிஷன் பார்த்துக்கணும். டெம்பரேச்சர் 4 degrees centigrade அண்ட் பிலோவில் அது ஒர்க் பண்ணணும். ஃப்ரீசரில் நம்ம 6 months கூட வைக்கலாம், அப் டு 12 months கூட வைக்கலாம் டீப் ஃப்ரீசிங்கில். இது வந்து நம்ம நார்மலாக ஃபேமிலிஸில் இல்லை ஹோமில் நம்ம இதை பண்ண முடியாது. ஹாஸ்பிட்டல்ஸு, நியூபார்ன் பேபி நடத்துகிற அந்த நிக்கு சென்டர்ஸு, எல்லா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்லையும் இந்த பிரஸ்ட்டு ஃபீடிங் அந்த மில்க் வந்து ஸ்டோரேஜ் செக்ஷன்னு தனியாக இருக்குது. ஸோ அந்த இதில் வந்து 6 to 12

0: மந்த்ஸ் டீஃப்ரீசிங்கில் 12 மந்த்ஸ் கூட நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். நிறைய தாய்மார்கள் பால் குடை கூட கொடுக்குறாங்க மருத்துவ கல்லூரி மருத்துவமனை மற்றும் அந்த பிரசவம் நடக்கும் இடங்களில் வாலண்டியராக வந்து பெண்கள் வந்து தாய்ப்பால் தானமே பண்ணுறாங்க. ஸோ அந்த தாய்ப்பாலை வந்து சேகரித்து வைக்கும் பொழுது கிடைக்காத குழந்தைங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய நன்மையும் கிடைக்குது நம்மளுக்கு. ஸோ வேலைக்கு போகும் பெண்கள் நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் தாராளமாக 4 மணி நேரம் ஸ்டோர் பண்ணி அந்த பாலை கொடுக்கலாம்.
1: நேயர்கள், இதுவரை ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை வழங்கிய
2: ஆரோக்கியம் அனைவருக்கும்
1: கேட்டீர்கள். வழங்கினார் டாக்டர் கவிதா ஸ்ரீனிவாசன் அவர்கள். இந்நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்கியோர் அதியமான் கோட்டை மேம்பாலம் அருகிலுள்ள ஏரப்பட்டி ஸ்ரீ சாய் மாருதி மருத்துவமனை.

இன்னும் சில நொடிகளில் மாண்புமிகு குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகழ்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு கேட்கலாம்.

0: ಆಕಾಶವಾಣಿ. நேயர்கள் கேட்கவிருப்பது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு.
1: தஞ்சாவூர் சாஸ்திரா கல்வி நிறுவனம் பொறியியல் கல்லூரியாக ஆரம்பிக்கப்பட்டு 40 ஆண்டுகள் நிறைவு செய்திருப்பதையும், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற்று 25 ஆண்டுகளை பூர்த்தி செய்திருப்பதையும் கொண்டாடும் விதமாக நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. இன்று பிற்பகல் 3 மணி அளவில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்தார். நிகழ்வில் தமிழ்நாடு கேரளா மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்களும், மாநிலங்களவை உறுப்பினர் எஸ் கல்யாண சுந்தரம் அவர்களும் சிறப்பு விருந்தினர்களாக பங்கேற்று விழாவை சிறப்பித்தனர். நிகழ்ச்சியில் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்கள் பல்கலைக்கழகத்தின் சிறப்புகளை எடுத்துரைத்தார். முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாம் அவர்களின் உயரிய அறிவுறுத்தலின் பேரில் தமது நிறுவனத்தில் பல்வேறு முக்கிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதாக துணைவேந்தர் குறிப்பிட்டார். மாணவர்களின் நல்வாழ்வையும் நவீன கல்வி தரத்தையும் மேம்படுத்தும் நோக்கில் இம்மாற்றங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன என்று அவர் தெரிவித்தார். உலக புகழ்பெற்ற கணிதவியலாளர் ஸ்ரீனிவாச ராமானுஜன் அவர்களின் அசாத்தியமான திறமையையும் அவரது கணித பங்களிப்புகளையும் துணைவேந்தர் தனது உரையில் பெருமையோடு நினைவு கூர்ந்தார். மாணவர்களிடையே கணித ஆர்வத்தை வளர்க்கவும் ராமானுஜன் போன்ற ஆளுமைகளின் சிந்தனைகளை பின்பற்றவும் வேண்டியதன் அவசியத்தை அவர் வலியுறுத்தினார். துணைவேந்தர் முனைவர் எஸ் வைத்திய சுப்பிரமணியன் அவர்களின் உரையை தொடர்ந்து பல்கலைக்கழகத்தின் 6 புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள். விழாவில் சிறப்புரையாற்றிய தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரலேக்கர் அவர்கள், மாணவர்களின் ஒழுக்கம் பொறுமை நற்பண்புகள் ஆகியவை அவர்கள் வளர்க்கப்பட்ட விதம் குடும்ப சூழலில் இருந்துதான் தொடங்குகின்றன என்றார். பெரியோர்களின் வலுவான குடும்ப பிணைப்புகளும் பெரியோர்களை மதிக்கும் பண்பும் தான் இளையோரை தவறான வழிகளில் செல்லாமல் பாதுகாக்கும் அரணாக விளங்குகின்றன.

0: என்றும் குறிப்பிட்டார். மாணவர்கள் கல்வியில் சிறந்து விளங்குவதுடன் தங்களது குடும்ப விழுமியங்களையும் நல்ல பண்பாடுகளையும் காத்து தேச கட்டமைப்பிற்கு பங்களிக்க வேண்டும் என்று ஆளுநர் கேட்டுக்கொண்டார்.
1: It's a great pleasure to be here amongst you all celebrating this year, in fact celebrating this journey of success by the Shastra University. Shastra University has not impressed the people of Tamil Nadu only, but throughout our country, Shastra's name has been impressed all over the people. They see this. It is really heartening to see what have you, the progress which have been done here. Thanks to the all the people who founded this, all the people who have been heading this institute for last many years. They have in right perspective understood what is education, where it is needed, why it is needed, and to whom it is to be given. Real power which I see is here, sitting here. This is the power. This is the disciplined power. This is the dedicated power. This is the devoted power. And these people you who are sitting here have something in your mind. Today's educational institutions, they are providing all sorts of education to all our students, all our aspiring young people. And we get everything that we want. We have different programs. There are many other collaborators also who are coming forward to help our students through the institutions. What we require today is we get everything. We will have to just ponder over one issue, whether all of us we get the correct samskaras in our institutions or not. Those samskaras are very much important. Unfortunately, our families do not have this samskar today. Family was the bond, that is the bond which we had throughout our years, in our ancestral years also, that was keeping us together, giving us all sorts of education, all sorts of samskara, how to behave with other people, how to behave with the elders, and how to behave in the society. Now that onus has come on the institutions of educational institutions. Thanks to all of you here. Let us hope for a better future. Let us contribute towards the Vikasit Bharat of Prime Minister Narendra Modi ji. We all will be part of it. That's all. Namaste. Nandri.
0: தமிழ்நாடு கேரளம் மாநிலங்களின் ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அரளேகர் அவர்களின் இவ்வுரையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் தலைமை விருந்தினராக பங்கேற்று சிறப்பித்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தலைமை உரையாற்றினார். சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தின் ரூபி வெள்ளி விழா சிறப்புரையாற்றினார்.
2: ஆன்மீக உணர்வுடனும் பாரம்பரிய பெருமிதத்துடனும் பல்வேறு வகையில் சிறப்பாக கொண்டாடப்படும் தமிழ் மாதமான ஆடி மாதத்தில் தஞ்சாவூருக்கு வருகை தருவதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த புனிதமான ஆடி மாதத்தில் அனைவராலும் சிறப்பாக வழிபடப்படும் காவேரி அன்னைக்கு என்னுடைய வணக்கங்களை செலுத்துகிறேன். இந்த ஆடி 18 திருச்சியில் குழாய் நீரால் கொண்டாடப்பட்டதை நாம் அறிவோம். ஆனால் இன்றைக்கு ஒன்றை சொல்கிறேன், இறைவன் நல்லவர்களை சோதிப்பானே தவிர ஒருபோதும் ஏமாற்ற மாட்டான். விரைவிலேயே நம்முடைய மேட்டூர் அணை நிரம்பும் அதனுடைய 120 அடியை தொடும். தஞ்சையை விளைவிக்காவிட்டால் தமிழ்நாட்டிற்கு உணவு ஏது என்கின்ற நிலையில் இறைவன் நம்மை கைவிட மாட்டான். காவிரி என்பது வெறும் நதி அல்ல, தமிழகத்தின் நீண்ட நெடிய தொன்மையான கலாச்சாரம். வேளாண்மை மற்றும் மக்களின் வாழ்வியலோடு பின்னி பிணைந்த உயிர் நாடியாகும். காவிரியின் வளத்தால் செழித்த டெல்டா பகுதிகளின் மையமாக வரலாற்று பெருமை வாய்ந்த நம்முடைய தஞ்சை விளங்குகிறது. அதனால்தான் தஞ்சை தமிழகத்தின் நெற்களஞ்சியம் என்றும் பெருமையுடன் அழைக்கப்படுகிறது. இலக்கியம், இசை, நடனம், ஓவியம், சிற்பம், கைவினைப் பொருள்கள், ஜவுளி, கட்டிடக்கலை, நீர் மேலாண்மை, சமையல் கலை, எதை சொன்னாலும் அதிலே தனி முத்திரை பதிக்கின்ற மண் எது என்று சொன்னால் நம்முடைய தஞ்சை மண் என்பதை பெருமையோடு பறைசாற்ற முடியும். தஞ்சையின் வீணை தஞ்சாவூர் பொம்மை. தஞ்சாவூர் பொம்மை என்று சொன்னால் ஏதோ தலையாட்டி பொம்மை என்று நீங்கள் நினைக்கக்கூடாது. எப்படி சாய்த்தாலும் நான் கவிழ மாட்டேன், நிமிர்ந்து நிற்பேன் என்பதுதான் அதனுடைய அடையாளம். 1000 ஆண்டுகளுக்கு மேலான வரலாற்றை பேசும் உலக புகழ் பெற்ற பெரிய கோயில் பிரகதீஸ்.

0: இவர் திருக்கோயிலை எழுப்பிய மாமன்னன் ராஜராஜ சோழனின் வரலாற்று சிறப்புமிக்க மண்ணில் நான் இன்றைக்கு நிற்பது உண்மையிலேயே பெரும் மகிழ்ச்சியை தருகிறது. ராஜராஜ சோழன் மட்டுமல்ல, அவனுடைய மகன் ராஜேந்திர சோழன் தான் அவனுடைய காலத்தில் உலகத்திலேயே மிகப்பெரிய கடற்படையை வைத்திருந்தான். அவன் கட்டிய கோயில்கள் தான் இன்றைக்கும் இந்தோ சீனா வரை பரவி கிடக்கிறார். கடாரத்திலே இருந்து இந்தோ சீனா வரை அவன் கட்டி ஆண்டிருக்கிறான் இலங்கை உட்பட. இத்தகைய வரலாற்று பாரம்பரியம் மிக்க அறிவுசார் வளம் நிறைந்த இந்த தஞ்சை மண்ணில் நவீன கல்வி, ஆராய்ச்சி மற்றும் புதுமை சிந்தனையை வளர்க்கும் சிறப்பு மிகுந்த நிறுவனமாக சாஸ்திரா பல்கலைக்கழகம் திகழ்கிறது. எப்பொழுதெல்லாம் நல்லவை போற்றப்படுகின்றதோ தானாக அந்த நல்ல சமுதாயம் அமைந்துவிடும். யாரும் கட்டி எழுப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதில் சாஸ்திராவினுடைய பங்கு ஒரு உன்னதமாக இருப்பது நமக்கெல்லாம் பெருமை சேர்க்கின்றது. இந்த சாஸ்திரா பல்கலைக்கழகம் 100 ஆண்டுகளை மட்டுமல்ல 1000 ஆண்டுகளை தாண்டியும் இந்த மண்ணிற்கும் இந்த மக்களுக்கும் தொடர்ந்து கல்வி சேவை ஆற்ற வேண்டும் என்பதுதான் நம்முடைய பிரார்த்தனை.
1: தஞ்சை மண்ணின் பெருமைகளை எடுத்துரைத்த இந்திய குடியரசு துணைத் தலைவர் அவர்கள் கல்வி கற்பதற்கு வயது தடையில்லை என்று வலியுறுத்தும் விதமாக தொடர்ந்து பேசினார்.
0: I appreciate that our new education policy 2020 is guiding pillar for all the progress in education across all levels from kindergarten to the PhD. In higher education research, flagship schemes like ANRF, PMRF, PM Vidyalakshmi, multiple entry, multiple exit, flexibility and others have strengthened the higher education framework of India. 2 days before I have seen one news in the NEET examination, a person of 51 years old get through. Why I am telling all these things? There is no age limit for studying. There is no age limit for getting yourself educated. You have to educate yourself till the last breath of you. That is where the world is going today. And we also must move towards it.
1: நாம் சார்ந்த சமூகத்திற்கு நன்மை செய்யும் வகையில் மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்தார் இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள்.
0: It is all that all the research scholars, students, I appeal to you, you concentrate on your research. Make the impact on the society. That is where the real success of research work is there. It may take time. Never give it up. Continue your hard work. We should identify the talents, we should groom the talents, we should encourage them to redefine their talents and retune their talents. That is where the success of Viksit Bharat is lying. And the university has established a museum on Ramanujam. So great people will never die. Even the star won't die. Their talent will live for another many, many centuries and their fame and name will get established. That is what we understand from the life of Ramanujam, that our university has established a museum on Ramanujam, that I bow my head to thank the university for that. The annual Sastra Ramanujam International Award, the Sastra Johu collaboration, the Bharatanatyam programs with the renowned Dr. Padma Subramaniam ji, propagation of arts and culture through various initiatives, Sastra's significant contributions to take forward the legacy of Tanjavur, that is the art of Tamil culture. I would like to remind you about the great saintly poet, our Thiruvalluvar said in Kural, Thirukural, Kedil Vilichelvam Kalvi Oruvarukku Madalla Matravayavai. Knowledge is the greatest of all richness, for every other form of wealth is purely temporary. Your knowledge is going to be your wealth. Your knowledge is going to be your prosperity. Keep this in mind and continue your education till the last breath of you. That is my humble request. I wish Sastra the best in all its endeavors to become a temple of learning and excellence towards achieving the ideals of Viksit Bharat by 2047. Jai Hind, long live Mother Bharat. தாய் தாய் மொழி, தாய் நாடு ஒருபோதும் மறக்கலாகாது.

0: தமிழ் வளர்க தமிழ். நன்றி, வணக்கம்.
1: இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்களின் உரையைத் தொடர்ந்து போதைப் பொருள் ஒழிப்பு உறுதிமொழியோடு விழா இனிதே நிறைவு பெற்றது.
2: நேயர்கள், இதுவரை கேட்டது மாண்புமிகு இந்திய குடியரசு துணைத் தலைவர் சி பி ராதாகிருஷ்ணன் அவர்கள் தஞ்சாவூர் சாஸ்திரா நிகர்நிலை பல்கலைக்கழகத்தில் கலந்து கொண்ட நிகழ்வின் வானொலி தொகுப்பு. படைப்பு ஆகாஷ்வாணி, திருச்சிராப்பள்ளி.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. இன்றைய இளம் தென்றல் நிகழ்ச்சியின் தலைப்பு சொல்லுக வெள்ளுக. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, ஒரு மனிதன் வந்து எத்தனை நாட்கள் வந்து தூங்காமல் இருக்க முடியும்?
1: எத்தனை நாட்கள்
0: தூங்காமல் இருக்கலாம் முடியும்?
1: 7 நாட்கள்.
0: 7 நாட்கள், தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, உங்களுக்கான கேள்வி, மூளை இதயம் இதெல்லாம் இல்லாத ஒரு உயிரினம் இருக்குங்க, அது என்னன்னு சொல்லுங்க.
1: மூளை இதயம்
0: இல்லாத ஒரு உயிரினம். நத்தை, தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
3: வணக்கம், திருப்பூர் பெருமாநகர்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? வானத்தை நோக்கி பார்க்க முடியாத ஒரு விலங்கு இருக்குங்க, அது
3: என்னங்க?
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
4: ஐயா, வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
4: காரிமங்கல மற்றும் எங்கச்சிருத்தி ஜெயமராஜன்.
0: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
4: கொடுங்க, முயற்சி பண்றேன்.
0: சரிங்க, அமெரிக்க அதிபருடைய பதவி காலம் எத்தனை வருஷங்க?
4: அமெரிக்க அதிபரா?
0: ஆமா.
4: நன்றிங்க.
0: நன்றி. இணைப்பிலையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
5: வணக்கம்.
0: வணக்கம். சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரிங்க, உங்களுக்கான கேள்வி, உலகில் வந்து அதிக நாட்கள் வாழக்கூடிய ஒரு உயிரினம்னா எதுங்க?
5: காண்டாமிருகம்.
0: இல்லைங்க, தவறான பதில், நன்றி. நிலையத்தில் நேரம் 8:46. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
6: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோம்.
7: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி August 17 வரை.
8: 10 ஆண்டு கால கல்வி சேவையில் கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, பெஸ்ட் லேப் ஸ்பெஷாலிட்டி, அனுபவம் மிக்க பேராசிரியர்கள், காற்றோட்டமான வசதியுடன் இருபாலருக்கும் தனித்தனி விடுதி வசதி. அட்மிஷன் 9443449892.
9: தீராத தலைவலி, கழுத்து வழியா, இனி கவலை வேண்டாம். பெரிய அறுவை சிகிச்சை இல்லாமல் நிரந்தர தீர்வுக்கு ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை. ரெஜிஸ்டர் ஆபிசர்கள் கிருஷ்ணகிரி.
10: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணனும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: ஏகா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
3: நான் இப்ப திறமை மிக்க இன்ஜினியரா என்னோட லட்சியத்தை அடைஞ்சிருக்கேன். அப்படின்னா அதுக்கு காரணம், நான் படிச்ச ராசிபுரம் முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ் தான். ஒழுக்கத்துடன் இணைந்த தரமான கல்வி, பிளேஸ்மெண்ட், அதோட அட்டோனமஸ் இன்ஜினியரிங் காலேஜ் என்பதால கிடைக்கக்கூடிய நிறைய திறமைகள் இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம்.
1: முத்தாயம்மாள் இன்ஜினியரிங் காலேஜ், கவுன்சிலிங் கோட் 2610.
2: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 7:25 நலம் தானே. இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: கோபி மற்றும் சிவகுமாரின் SS ஜுவல்லரி, தர்மபுரி கடை வீதி மற்றும் பாரதிபுரம்.
5: முதுகு வலி, கழுத்து வலி, சயாட்டிகா, மூட்டு வலி, நவீன வலி நிவாரணம் மற்றும் அறுவை சிகிச்சை வசதிகளுடன் ஸ்ரீ சரஸ்வதி ஆர்த்தோ ஸ்பைன் சென்டர், சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
6: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
7: வணக்கம்.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
7: மதிகோன்பாளையத்திலிருந்து மதுஸ்ரீ.
6: மதுஸ்ரீ, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
7: கேளுங்க.
6: நாலடியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
7: ஒரு டைம் சொல்லுங்க.
6: நாலடியார் கேள்விப்பட்டிருக்கீங்களா?
7: ஆ.
6: நாலடியார் வந்து யாரால் இயற்றப்பட்டது?
7: நன்றி.
6: இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்க. சரிங்க, மாரியப்பன் ஐயா, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
8: கொடுங்க சார், பார்க்கலாம்.
6: சரிங்க, சந்திரகிரகணம் வந்து எந்த நாள்ல உருவாகுங்க?
8: சந்திரகிரகணம் எந்த நாள்ல உருவாகுது?
6: இல்லைங்க, நான் அந்த நாள் கேட்கல, எந்த மாதிரியான நேரத்தில் உருவாகும் சொல்றேன்.
8: நேரத்தில் நைட்டை பார்க்கலான்ற மாதிரி கேட்குறீங்களா
6: ஐயா? இப்போ அமாவாசை, பௌர்ணமி, அந்த மாதிரியான நாட்களில் எப்போ உருவாகும் கேட்குறேன்.
8: அது பௌர்ணமி நாளில்தான் சந்திரகிரகணம்.
6: சரிங்க, சரியான விடைதான். உங்களுக்கான அடுத்த கேள்வி கேட்கலாங்களா?
8: கொடுங்க சார்.
6: சரி, மிகப்பெரிய கொம்புள்ள ஒரு மிருகம்னா என்னங்க? இல்லைங்க, தவறான பதில். நன்றி. இணைப்பில் இணையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம். சரிங்க, என்ன ஊர் நீங்க? சரி, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா? சரி, உங்களுக்கான கேள்வி, வெள்ளை நிற ரத்தம் உடைய உயிரினம் எதுங்க?
8: வெள்ளை
6: நிற ரத்தம் உடைய உயிரினம் எதுன்னு கேக்குறேன். தெரியுங்களா? நன்றி. எலிப்பிலனையும் அடுத்த நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
9: வணக்கம் ஐயா.
6: வணக்கம், பேர் சொல்லுங்க.
9: வள்ளிங்க, சோம்பட்டியில பேசுறீங்க, சேலம் மாவட்டம்.
6: சரிங்க, உங்களுக்கான கேள்வி கேட்கலாங்களா?
9: சொல்லுங்க.
6: மனித உடல்ல பிறப்பு முதல் இறப்பு வரை வளராத ஒரு உறுப்பு இருக்குங்க, அது
9: என்ன?
6: கருவிழி. சரியான விடை. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி, தமிழகத்தின் முதல் செய்தித்தாள் என்னங்க?
9: தெரியலங்க.
6: நன்றி.

0: ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பின்பாக மீண்டும் இணையலாம்.
1: தர்மபுரி மாவட்டத்தில் அட்டோனமஸ் அந்தஸ்து பெற்ற முதல் பொறியியல் கல்லூரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி.
2: உடனடி வேலை வாய்ப்பை பெற்றுத்தரும் பாடப்பிரிவுகள்.
1: ஃபார் அட்மிஷன்ஸ் காண்டாக்ட் ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டோனமஸ், பொம்மிடி, தர்மபுரி டிஸ்ட்ரிக்ட். கால் 9025400159. கவுன்சிலிங் கோட் 2683.
3: தர்மபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5

0: இணைந்திருக்கும் வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
1: வைக்கிங் பனியன்ஸ் அண்ட் பிரீஃப்ஸ்.
2: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், கேஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை August 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
0: தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 6:55 மழலை மொழி இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
3: மணிப்பால் மருத்துவமனை, டால்மியா போர்டு, என்எச் ரோட், சேலம்.
4: ஒரு பாடலை தொடர்ந்து மீண்டும் இணையலாம்.
5: கம் கம் கை நாட்டு என்னங்க யஜமா திட்டுங்க,
6: தூக்கி பாரு தூக்கு சட்டிய.
5: அட அதான் நான் பார்த்தேன்,
6: தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டு புடிடா. தூக்கு சட்டிய தூக்கி பார்த்து மோப்பம் புடிடா, எதுல என்ன இருக்குதுன்னு கண்டுபுடிடா. பல வீட்டு சோத்து ருசி பார்த்து புட்டா கஷ்டமடா, ஒரு வீட்டில் இத்தனையும் கிடைக்கிறதும் கஷ்டமடா. யாரும் பார்க்காம தெரியாம திங்கணும்,
5: தெரிஞ்சு போச்சுன்னா
6: தலை கவிழ்ந்து நிக்கணும்.

வணக்கம், நான் பேராசிரியர் கு. ஞானசம்பந்தம். தர்மபுரி பண்பலை 102.5 நேயர்களுக்கு இனிய நல்வாழ்த்துக்கள். தகடூரின் தங்க பண்பலை நமக்கு நாளும் அள்ளி தருகிறது நல்ல செய்திகளை. வேளாண்மை, வேலைவாய்ப்பு, இளைஞர்களுக்கான நற்செய்தி, இலக்கியம், இசை என்று அல்ல அல்ல குறையாத தங்க புதையல்தான் தகடூரின் தங்க பண்பலை. எப்போதும் கேளுங்கள் தர்மபுரி பண்பலை 102.5.

0: என்ன வெயில், மண்டையெல்லாம் சும்மா சுருன்னு ஏறுது.
1: வாகீதா, எனக்கும் அப்படித்தான் இருக்கு.
0: என்ன பண்றது, எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கு. ஏ அத பாரு, அங்க ஒரு புங்க மரம் எவ்வளோ செழிப்பா வளர்ந்துருக்குல்ல.
1: ஆமா, கால் வேற சுடுது, தலையும் சுடுது. வாகீதா, அந்த மரத்துக்கு கீழே போய் நிக்கலாம்.
0: நிக்கலாமே உமா. அப்பப்பா, குளுகுளுன்னு ஏசியில நிக்கிற மாதிரி இருக்கே இந்த மரத்துக்கடியில நிக்கிறது.
1: ஒரு மரமே இவ்ளோ குளிர்ச்சியை தருதுன்னா வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா வெயிலின் தாக்கம் குறைஞ்சி உலகமே குளிர்ச்சியாயிருமே.
0: ஆமா ஆமா உமா, நீ சொல்றது கரெக்ட் தான். நம்ம ஒரு ஒருத்தரும் நம்ம வீட்டுக்கு ஒரு மரம் வளர்த்தா எவ்வளவு குளிர்ச்சியா இருக்கும்ல, அதை யோசிச்சு பார்க்கவே ரொம்ப பிரமிப்பா இருக்கு.
2: வீட்டுக்கு ஒரு மரம் வளர்ப்போம், குளிர்ந்த நல் காற்று பெறுவோம்.
3: நேயர் நலனில் ஆகாஷ்வாணி தர்மபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7.
4: நிறைவு பெற்றது இன்றைய இளம் தென்றல். உங்களோடு இணைந்திருப்பது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் நல்லம்பள்ளி எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள், அதனைத் தொடர்ந்து செய்திச் சுடர்.
5: குட் ஈவினிங், திஸ் இஸ் ஆகாஷ்வாணி. ஐ எம் சாய்ரா முஜ்தபா வித் நியூஸ் அட் 9. The headlines. ISI backed terror group Shehzad Bhatti network destroyed ahead of Independence Day, says Home Minister Amit Shah. Over 200 operatives held. Government approves 31 new proposals worth nearly 7,900 crore rupees under Electronics Components Manufacturing Scheme. Education Minister Prahlad Joshi holds meeting with senior officials on examination reforms. Directs National Testing Agency to conduct thorough audit of all exam processes. BJP announces new team of national office bearers. Piyush Goyal, Smriti Irani and Vasundhara Raje Sindhya among key names. Indians in Qatar can now send money home through UPI from post offices. And in men's cricket, India take 178-run lead after restricting Sri Lanka to 284 in first innings of Gaul Test. And now the news in detail. Union Home Minister Amit Shah has informed that the government under the leadership of Prime Minister Narendra Modi destroyed the ISI-backed terror group Shehzad Bhatti network ahead of Independence Day. He informed that the government also thwarted its plans for subversive attacks by arresting more than 200 operatives. In a social media post, he said that security forces ripped apart the network by launching coordinated operations across different locations in 14 states, upholding a brilliant example of India's zero tolerance towards terrorism. More from our correspondent.
6: The security agencies launched a coordinated multi-state operation on 12th of this month using a real-time intelligence sharing system with state police forces to counter Shehzad Bhatti network-linked disruptions planned around Independence Day. The operation led to the detention of over 200 people across 14 states, including 62 from Uttar Pradesh, 52 from Haryana, 51 from Delhi and 44 from Punjab. Substantial recoveries including IEDs, grenades bearing Pakistan Ordnance factory markings, pistols, live cartridges and CCTV cameras used for espionage were made from ISI-funded group. The network was involved in several terrorist activities. Shehzad Bhatti network, a Pakistan-based ISI-backed terror syndicate linked to grenade, IED and petrol bomb attacks and targeted killings across India. SBN has also been playing local conduits to recce police, defense and religious sites and to install CCTV cameras for espionage. More than 80 FIRs and over 200 arrests linked to this network have been made so far. With Aman Yadav, this is Anand Kumar for Akashvani News, Delhi.
5: The government has approved 31 more applications under Electronics Components Manufacturing Scheme or ECMS with projected investment of 7,877 crore rupees. These approvals will result in a total production of electronics components worth 82,000 crore rupees and are also expected to generate over 9,500 employment opportunities. These applications have come from 10 states including 7 from Tamil Nadu and 6 each from Maharashtra and Haryana. Union Minister of

0: men's cricket, Indian bowlers restricted host Sri Lanka at 284 in their first innings, taking a lead of 178 runs at stumps on day 3 of the first test in Galle. Manav Sooth led the wickets column for India with 4 scalps, while Ravindra Jadeja picked up 3. Jadeja became only the 4th player in test cricket history to reach the milestone of 350 wickets and 4,000 runs. He's also the first Indian left-arm bowler to achieve the haul. For host, Sonal Dinusha scored his maiden test century, while Niroshan Dikwela made 80. At the BWF World Championships in New Delhi, India's PV Sindhu and Ayush Shetty have advanced to the second round of their respective singles events. Women's doubles pair of India's Teresa Jolly and Gayatri Gopichand and men's doubles duo of MR Arjun and Hariharan have also cruised to the next round. And now before we end the bulletin, the headlines once again. ISI-backed terror group Shehzad Bhatti network destroyed ahead of Independence Day, says Home Minister Amit Shah. Over 200 operatives held. Government approves 31 new proposals worth nearly 7,900 crore rupees under electronic components manufacturing scheme. Education Minister Prahlad Joshi holds meeting with senior officials on exam reforms, directs NTA to conduct thorough audit of all exam processes. BJP announces new team of national office bearers. Indians in Qatar can now send money home through UPI from post offices. And in men's cricket, India take 178-run lead after restricting Sri Lanka to 284 in first innings of Galle Test. That's all in the news at 9. Good night.
1: நேரம் 9:15.
2: ஆகாஷ்வாணி மாநில செய்திப் பிரிவு வழங்கும் செய்திச் சுடர்.
3: வணக்கம் நேயர்களே, இன்றைய செய்திச் சுடர் நிகழ்ச்சியில் மத்திய அரசு முன்னெடுத்துள்ள போதையில்லா இந்தியா இயக்கம் குறித்தும், இதன் வாயிலாக மேற்கொள்ளப்பட உள்ள நடவடிக்கைகள் குறித்தும் தன்னுடைய கருத்துக்களை நம்முடன் பகிர்ந்து கொள்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு வெங்கடேஷ். வணக்கம் சார்.
4: வணக்கம் மேடம்.
5: வளர்ச்சியடைந்த இந்தியா அப்படின்ற இலக்கை அடையக்கூடிய வகையில் போதைப் பொருட்கள் இல்லாத இந்தியா அப்படின்ற ஒரு இயக்கத்தை பிரதமர் தொடங்கி வைத்திருக்காங்க. இந்த இயக்கம் எந்த அளவுக்கு முக்கியத்துவம் வாய்ந்தது, அதை பற்றி சொல்லுங்கள் சார்.
4: 80வது சுதந்திர நாளை கொண்டாடக்கூடிய இந்த காலகட்டத்தில் நாம் வந்து ஒரு மிக முக்கியமான ஒரு தருணத்தில் நாம் நிற்கிறோம். என்னென்னா, இன்னும் வந்து நம்ம அடுத்த 20 ஆண்டுகளில் 2047 நம்முடைய 100வது சுதந்திர நாளை நாம் கொண்டாட இருக்கிறோம். உலகெங்கிலும் இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகளில் இந்த ஏஜிங், அதாவது வயதாவது என்பது ஒரு மிகப்பெரிய சிக்கலாக மாறியிருக்கிறது. ஜப்பான் ஆகட்டும் அல்லது பிரிட்டன் ஆகட்டும், இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஏஜிங் பாப்புலேஷன் சொல்லுவாங்க, அதாவது முதியோர்களுடைய எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்து விட்டது. அப்போ அங்கே உழைக்கக்கூடிய கரங்கள், இளையோர் கரங்கள் வந்து மிகவும் குறைவாக இருக்கின்றன. அப்போ அங்கே தேவைப்படக்கூடிய மனித உழைப்பை கொடுப்பதற்கு போதிய கரங்கள் அங்கே இல்லை என்பது ஒரு மிகப்பெரிய அபாயமாகவும் சிக்கலாகவும் வந்து நாம் தொடர்ச்சியாக பார்த்து கொண்டு வரோம். இந்த இடத்துல நாம் இந்தியா வந்து ஒரு மகத்தான ஒரு வாய்ப்போடு இருக்கிறது. என்ன வாய்ப்பு? இந்தியாவில் கிட்டத்தட்ட 54% என்பவர்கள் இளைஞர்கள் மட்டும்தான். அப்படின்னா என்ன, இவர்கள் அத்தனை பேருமே உழைக்கக்கூடியவர்கள், இந்த நாட்டை வளப்படுத்தக்கூடியவர்கள், இந்த நாட்டினுடைய எதிர்காலத்திற்கு இவர்கள் தான் வந்து முகவரியாக இருக்கப் போகிறவர்கள். அப்போ இயல்பாக நீங்கள் இப்படி யோசித்து பாருங்கள், 2047 நாம் 100வது ஆண்டை கொண்டாடும் பொழுது நிறைய இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள், வலிமையான இளைஞர்கள் நம்மிடம் இருக்கப் போகிறார்கள். இந்த நாட்டினுடைய வளர்ச்சியை அவர்கள் தான் வந்து முன்னெடுத்து போகிறார்கள். அந்த சமயத்தில் இந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய ஒரு இடராக ஒரு விஷயம் வந்து இருக்கிறது. என்ன அப்படின்றால், இந்த போதை பழக்கம், போதைப் பொருள் பயன்பாடு என்பது. இப்போ இதுக்கு பின்னாடி ஒரு வர்த்தகம் மட்டும் இல்லை, இது வந்து ஒரு சர்வதேச அளவில் எல்லாரும் வந்து இது ஒரு தொழில், அதை வந்து பல்வேறு நாடுகளில் இருக்கக்கூடிய இந்த சட்டவிரோத கும்பல்கள் வந்து அதை செய்கிறார்கள், அதை ஏற்றுமதி செய்கிறார்கள், இறக்குமதி செய்கிறார்கள். இதெல்லாம் வந்து ஒரு அதனுடைய பொருளாதாரம் என்ற பார்வையில் மட்டும் அதை அணுகக்கூடியவர்கள் இருக்கு.
5: இதில் இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சார். என்னன்னா, இந்த போதை அப்படின்ற விஷயத்துல புழங்கக்கூடிய அந்த பணம் அப்படின்றது தீவிரவாத அமைப்புகளுக்கு கொண்டு செல்லப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டும் கூட இருக்கு.
4: நிறைய நிறைய நிறைய நிறைய அதில் வந்து நீங்கள் மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம அதனுடைய பின்னணி நோக்கத்திலேருந்து நாம் ஆரம்பிப்போம். அதாவது ஒரு நாடு இளைஞர்கள் வளமாக இருக்கிறார்கள், அவர்கள் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்களால் வந்து நாட்டை வளப்படுத்தி விட முடியும் என்றால் எப்படி அந்த வளத்தை தடுப்பது, எப்படி அந்த வளர்ச்சியை தடுப்பது, எப்படி அதை முடக்குவது? இளைஞர்களை முடக்கிவிட்டால், அந்த உழைக்கும் கரங்களை முடக்கிவிட்டால் நாம் வந்து அந்த நாட்டினுடைய வளர்ச்சியை முடக்கிவிட முடியும். இது சர்வதேச நாடுகள் பலதனுடைய ஒரு எண்ணமாக நிச்சயமாக இருக்கிறது. அப்போ அவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்றால், நம்ம இவர்களுடைய போதையை வந்து நம்ம வந்து பழக்கத்தை நீங்கள் வந்து போதைப் பொருளுடைய பயன்பாட்டையும் போதைப் பொருளை கிடைப்பதை வந்து சுலபமாக்கி விட்டோம் என்றால் இந்த பழக்கமானது நிச்சயமாக அவர்களை உழைக்கும் திறனற்றவர்களாக மாறிவிடுவார்கள்.

0: அவருடைய உழைப்பு என்பது வீணாகிவிடும். அப்ப இந்த வீணாகக்கூடிய ஒவ்வொரு மனிதருடைய உழைப்பும் இந்த நாட்டுக்கு செல்ல வேண்டிய விஷயம், அதை வந்து செல்லாமல் தடுத்துவிட்டால் அது வந்து பெருவெள்ளமாக மாறிவிடும். அப்ப இயல்பாகவே நாம் இன்றைக்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய 6.7% பொருளாதார வளர்ச்சி என்பதோ, அல்லது 8% வளர்ச்சியை நோக்கி நாம் நகர வேண்டும் என்பதோ, அல்லது நம்ம வந்து நம்ம தமிழகத்தை பொறுத்தவரையும் கூட பார்த்தீங்கன்னா நம்ம 1.5 trillion எக்கானமின்னு நம்ம பேசுறோம். அப்ப இந்திய அளவில் அதே மாதிரி நம்ம பேசுறோம். ஸோ நம்முடைய இலக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கோடி நாம் தொட வேண்டும் என்றும் அந்த இலக்குகளை நோக்கி நாம் வந்து முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப தொழில் வளத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். அதற்கேற்ப நம்முடைய பயிற்சிகளை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். முதலீடுகளை அதிகப்படுத்தி கொண்டிருக்கிறோம். அப்போ இந்த அத்தனைக்குமே எது அடிப்படை? இங்கே இருக்கக்கூடிய உழைக்கும் கரங்கள் தான், இளைஞர்கள் தான். அப்போ இளைஞர்களை நீங்கள் முடமாக்கிவிட்டால், அவர்களை சிந்தனை ரீதியாக நீங்கள் சரிவில்லாதவர்களாக மாற்றிவிட்டால், நிச்சயமாக இந்த வளர்ச்சியானது தடைபட்டுவிடும். இது வந்து ஒரு நிச்சயமாக சர்வதேச அளவில் பல நாடுகள் இதை ஈடுபடுவதாக நமக்கு தகவல்கள் வருகின்றன. நமக்கு இது யாரையும் குறிப்பிட்டு சொல்வது என்பது சாத்தியமில்லை. அப்போது இயல்பாகவே நம்முடைய இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கல் என்பது, இதற்கு பின்னணியில் இருந்து செயல்படக்கூடிய அமைப்புகளையோ இல்லது அதற்கான நோக்கத்தையோ நம்மால் யூகிக்கத்தான் முடியும். ஆனால் என்ன செய்ய முடியும்? இந்த பழக்கத்தை நம்மால் நிறுத்த முடியுமா? நிறுத்த முடிவான வாய்ப்பு என்ன? அதுதான் நம்முடைய மிக முக்கியமான நோக்கமாக இருக்குது. இன்னொரு வகையில் நம்ம இதை இப்படியும் திருப்பி பார்ப்போம். என்னென்னா, ஒருத்தர் அந்த இடத்துலேருந்து வந்து ஒரு நோக்கத்துக்காக செயல்படுறாருனா, அதற்கு இலக்காக கூடியவர் இந்த பக்கம் இருக்கிறார் இல்லையா, அவர் இளைஞர். அப்போ இந்த இலக்காக கூடிய இளைஞர் வந்து என்ன சிக்கலோடு இருக்கிறார்? அவருக்கு ஏதோ மனநல பாதிப்புகள் இருக்கின்றன, அவருக்கு ஏதோ குறைகள் இருக்கின்றன, அவர் ஏதோ வாழ்க்கையில் ஏதோ அடைய வேண்டிய விஷயங்களை அடைய முடியாமல் போகிறார், அல்லது அவருக்கான ஒரு வெளிப்பாடு என்பது மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ இங்கே வந்து இவர் வல்னரபிள்னு சொல்லுவார், அதாவது இவர் வந்து பாதிப்புக்கு உள்ளாவதற்கு தயாராக இருக்கக்கூடிய ஒரு இளைஞர்கள் பட்டாளம் இங்கே இருக்கிறது. அப்போ இவர்களுக்கு மனரீதியான ஒரு பலத்தையும் கொடுக்க வேண்டிய கட்டாயம் இருக்கிறது. அப்போ இந்த பக்கம் நாம் போதுமான அளவு இவர்களை, இளைஞர்களை மனரீதியாக வலுவாக்கி விட்டோம் என்றால், இப்படிப்பட்ட பழக்கத்திற்கு இவர்கள் அடிமையாக மாட்டார்கள். அப்போ இரண்டு பக்கமும் நாம் வந்து இதை எப்படி வந்து சமப்படுத்துவது? பொருள் ஒன்று கிடைக்காமல் இருக்க வேண்டும். அப்போ போதைப்பொருள்கள் தடுப்பது என்பது மிகப்பெரிய ஒரு முயற்சி. அதை வந்து இந்திய அரசாங்கம் கடுமையாக மேற்கொண்டிருக்கிறது. அதற்கான தடுப்பு முயற்சிகளும் அதற்கான தண்டனைகளும் அதுக்கு மீது போடப்படக்கூடிய வழக்குகளும் மிக அதிகமாக இருக்கின்றன. அது வந்து ஒரு கடுமையான ஒரு முயற்சியை மத்திய மாநில அரசாங்கங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. அது ஒரு புறம். இந்த பக்கம் இளைஞர்களை நாம் தயார் செய்ய வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு போதைப் பொருள் பழக்கத்திற்கு நீங்கள் ஆளாகாமல் இருக்க வேண்டும். அப்போ அந்த ஆளாகாமல் இருப்பது என்பதுதான் இந்த முயற்சி, போதையில்லா இந்தியா என்ற இந்த ஒரு திட்டத்தினுடைய நோக்கம். வந்து 100 வாரங்களுக்கு இதை வந்து மத்திய அரசு திட்டமிட்டிருக்கிறது. அப்போ என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்றால், இவ்வளவு சிரமப்பட்டு படிக்க வைத்து இந்த இளைஞர்களை நாம் உருவாக்குகிறோம். அவர்களுக்கு புத்திசாலிகளாக உருவாகிறார்கள். ஆனால் ஏதோ ஒரு இடத்தில் பாதை தவறி போகிறார்கள். அந்த எண்ணத்திற்காக அந்த மாதிரியான பாதை தவறி போகிறார்கள் என்பதை நம்மால் யூகிக்க முடியவில்லை, கண்டுபிடிக்க முடியும். அல்லது கண்டுபிடித்தாலும் நாம் அதை வந்து படிப்படியாக நாம் அதை சீர் செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நாம் அதை முளையிலேயே கிள்ளி எறிய வேண்டும் என்றால், இந்த போதை பழக்கமானது என்ன விதமான தீங்குகளை ஏற்படுத்தும், உங்களுக்கும் ஏற்படுத்தும், உங்கள் சமுதாயத்துக்கு ஏற்படுத்தும், உங்கள் குடும்பத்துக்கு ஏற்படுத்தும், நீங்கள் சார்ந்து வாழக்கூடிய இந்தியாவுக்கு என்ன விதமான பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை பற்றிய ஒரு விழிப்புணர்வை அவளுக்கு ஏற்படுத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது. இந்த 100 வாரங்களும் அந்த முயற்சியைத்தான் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், இந்த 100 வார கால இந்த செயல் திட்டம் அப்படின்றது தற்போது இருக்கக்கூடிய இந்த உலக சூழல்ல எந்த அளவுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது சார்?
0: மிக அவசியமான ஒன்று. சர்வதேச அளவிலையும் சரி, இந்தியாவிலையும் சரி, பல நாடுகளில் எண்ணற்ற போதைப் பொருள் வஸ்துக்கள் வந்து இன்றைக்கி சுலபமாக கிடைத்து கொண்டிருக்கின்றன. அப்போது அரசாங்கம் மிக கடுமையாக, அதுவும் குறிப்பாக நமது அரசாங்கம் இல்லை, ஒவ்வொரு நாட்டினுடைய அரசாங்கமும் இதை கடுமையாக வந்து சட்டங்கள் போட்டு தடுத்து வருகிறது. இன்னும் சொல்லப்போனால் மரண தண்டனை அளவுக்கு கூட நீங்கள் பல நாடுகளில் வந்து இந்த போதைப் பொருள் கடத்தலுக்கு வந்து அவங்க தண்டனையாக வழங்குகிறார். அதனால் முடங்கி போகக்கூடிய சமுதாயம், இளைஞர்களுடைய ஒரு உழைப்பு, அவருடைய வாழ்வாதாரத்தை பார்க்கக்கூடிய ஒவ்வொரு நாட்டினுடைய தலைமையும் இதை நிச்சயமாக ஒழித்தே தீர வேண்டும் என்று தான் ஒவ்வொரு நாடுமே நினைத்து வருகிறது. அதனால தான் அவங்க அது கடுமையான சட்டத்தை போட்டு தடுக்கிறாங்க, அந்த புழக்கத்தை வந்து முழுமையாக தடுக்கிறாங்க. இது தடுக்கும் போதே பார்த்தீங்கன்னா இதற்கான மாற்று வழிகளை கடைபிடித்து பல்வேறு உற்பத்தியாளர்களும் அதை வந்து அந்தந்த நாடுகளுக்கு கொண்டு போய் சேர்ப்பதற்கான வழிமுறையை தேடும். இது வந்து ஒரு மாதிரி அந்த போலீஸ் திருடன் மாதிரியான ஒரு மோதலாக தான் இது இருக்கிறது. ஆனால் அரசாங்கம் இன்னும் பல்வேறு விஷயங்களை செய்து கொண்டிருக்கு. ஆனால் நமது அரசாங்கம் இதனுடைய இன்னொரு பகுதியை கையில் எடுத்து கொண்டிருக்கு. அதாவது தடுப்பு என்பதற்கும் அதுக்கான ஒரு போலீஸ் ரீதியான ஒரு பல்வேறு அமைப்பு ரீதியான முயற்சிகள் என்பது ஒரு பக்கம். அது வந்து கண்டிப்பாக அரசாங்கம் செய்து தான் தீர வேண்டும், செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் இதில் பாதிக்கக்கூடிய தனி நபர்களை குறிவைத்து இந்த இயக்கமானது இந்தியாவில் இப்போது 100 வாரங்களுக்காக தொடங்கப்பட்டிருக்குது. இது ரொம்ப முக்கியமான விஷயம். அதாவது

0: பயன்படுத்துபவர் இல்லை என்றால் அதற்கான பொருளுக்கான தேவை என்ன? அப்போ இயல்பாகவே நாம் எங்க இடத்துல நம்ம இந்திய அரசு வருகிறது என்றால், இந்த பயன்படுத்தக்கூடியவர்களை நாம் விழிப்புணர்வு பெற செய்து விட்டோம் என்றால் அவள் தொடக்கூட மாட்டார்கள், அவர்கள் அந்த பக்கம் போகவே மாட்டார்களே. அப்போது ஏதோ ஒரு காரணத்துக்காக, ஏதோ ஒரு உந்துதலால், ஏதோ சொல்ல முடியாத பல்வேறு காரணங்கள் இருக்கலாம், அதனால் நீங்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு பழக்கத்துக்கு நீங்கள் ஆட்பட்டு விடலாம் என்றால், அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை கூட உருவாகாமல் தடுப்பது எது? அப்போது நீங்கள் வந்து இதெல்லாவற்றையும் களைவது என்பது அவசியமாக இருக்குது. அதற்கு தான் இந்த 100 வாரங்களுக்கான ஒரு திட்டமாக அவர்கள் வந்து கையில் எடுத்திருக்கிறார்கள். அந்த 100 வாரங்களின் வாயிலாக இந்த இளைஞர்களிடம் போய் இந்த விழிப்புணர்வை ஏற்படுத்தி, எந்த காரணத்தை கொண்டும் உங்களுக்கான சிக்கல்கள் இருக்கலாம், மனச்சிக்கல்கள் இருக்கலாம், உங்களுடைய எதிர்பார்ப்புகள் நிறைவேறாமல் போயிருக்கலாம், நீங்கள் வந்து எந்த விதமான ஒரு பிடிமானமும் கூட இல்லாமல் இருக்கலாம், இது எல்லாவற்றுக்கும் தீர்வு போதை அல்ல. இது எல்லாவற்றுக்கும் தீர்வு நிச்சயமாக வெளியே இருக்கிறது, அதற்கான மாற்று இருக்குது, நீங்கள் உங்களை வளப்படுத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன, ஆனால் எந்த வகையிலும் அது போதைதான் அதற்கான தீர்வு என்ற இடத்திற்கு நீங்கள் போய்விடக்கூடாது என்பதை பற்றிய விழிப்புணர்வைத்தான் இந்த அடுத்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் செய்ய இருக்கிறது.
1: நிச்சயமா சார், ஒரு புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு காவல் படை அந்த மாதிரி விஷயங்களை வந்து அரசு மேற்கொண்டிருக்கக்கூடிய சூழலில், இன்னொரு பக்கம் பாதிக்கப்படக்கூடிய அந்த தனிநபர்களை வந்து இலக்காக வைத்து அவர்களுடைய அந்த மனதை இதுல பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற அளவுக்கு தயார்படுத்தக்கூடிய ஒரு நிலையையும் வந்து ஏற்படுத்துறாங்க அப்படின்னு சொல்லி சொல்றீங்க. இப்போ ஒவ்வொரு வாரமும் வந்து பாத்தீங்கன்னா இந்த 100 வார காலத்திற்கு வந்து ஞாயிற்றுக்கிழமைகள்ல வந்து இயக்கம் வந்து செயல்படுத்தப்படும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. என்ன மாதிரியான விஷயங்கள் முன்னெடுக்கப்படும் சார்? இதுல
0: விரிவான திட்டமிடல் தான் இதுக்கு பின்னாடி போயிருப்பதாக தெரிகிறது. என்னன்னா, கிட்டத்தட்ட இந்தியாவில் இருக்கக்கூடிய தனியார் அமைப்புகள், தன்னார்வ தொண்டர் அமைப்புகள், ஆன்மீக அமைப்புகள் அத்தனை பேரையுமே ஒருங்கிணைத்து இந்த 100 வாரத்தில் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் கலை, பண்பாடு, ஓவியம், நடனம், பேச்சு போட்டி, இந்த மாதிரி ஏராளமான இளைஞர் ஒருங்கிணைப்பு விஷயங்களை வந்து செய்ய போகிறார். இதில் ஒரு மிக முக்கியமான ஒரு பின்னணி ஒன்று இருக்குது, அதை நம்ம புரிந்து கொள்ளணும். என்னென்னா, இன்றைக்கு இளைஞர்கள் பெரும்பாலும் தனிமைப்பட்டு போயிருக்கிறார்கள். அதுவும் குறிப்பாக இன்றைக்கி வந்து செல்ஃபோனும் இன்டர்நெட்டும் வந்த பிற்பாடு அவர்கள் வந்து தனியர்களாகத்தான் இருக்கிறார்கள். அவர்கள் வந்து எங்கும் வெளியே போய் யாரோடும் பழகுவதில்லை. சாதாரணமாக ரயிலில் பயணம் செய்தால் கூட முன்பெல்லாம் பக்கத்து சீட்டில் யார் இருக்கிறார்களோ அவரோட உட்கார்ந்து பேசி கொண்டு போவது என்பதெல்லாம் ஒரு காலத்து பழக்கமாக இருந்தது. இன்று பக்கத்தில் கூட பேசுவதே என்பது ஏதோ அவமானகரமாகவும் அது ஏதோ அநாகரிகமாகவும் கருதக்கூடிய சூழ்நிலை எல்லாம் இன்று வந்துவிட்டது. எல்லோரும் காதல் ஒரு ஏற்பாடு மாட்டிக்கொண்டு அவர்கள் பாடல் கேட்கிறார்களோ ஏதோ ஒன்றை பார்த்துக்கொண்டோ அவர்கள் வந்து தங்களுடைய ஒரு சொந்த ஒரு கற்பனைக்குள்ளேயே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு மிகப்பெரிய சிக்கல். இது வந்து ஒரு காலமாற்றத்தால் ஏற்பட்ட ஒரு சிக்கல் என்று வைத்துப் போறோம். ஆனால் இந்த சிக்கலிலிருந்து இவர்களை மீண்டும் சமூக குழுக்களாக மாற்ற வேண்டிய அவசியம் இருக்கிறது. இவர்களை ஒருங்கிணைந்த ஒரு குழு செயல்பாடுகளுக்குள் கொண்டு வர வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கிறது. அதைத்தான் இந்த 100 வாரங்களில் மத்திய அரசாங்கம் திட்டமிட்டிருக்கிறது. என்ன விதமாக செய்யுது? நாடகம், ஸ்ட்ரீட் பிளேஸ் போட போறாங்க, இல்லை இந்த மாதிரி இசை, நடனம், இந்த மாதிரி எல்லா விதமான கலை வடிவங்களும்,
1: மாரத்தான் அந்த மாதிரி விஷயங்கள்,
0: ஆமாம், மாரத்தான் இது மாதிரியான ஸ்போர்ட்ஸில் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸ்போர்ட்ஸில் என்னென்னலாம் இன்ட்ரெஸ்ட் இருக்க முடியுமோ, என்னென்ன அமைப்புகள் எல்லாம் வந்து இதில் என்னென்ன விதமான இன்ட்ரெஸ்ட் எல்லாரையும் வந்து இருக்கக்கூடியவங்க எல்லாரையும் உள்ளே கொண்டு வந்து அன்னைக்கு ஒவ்வொரு சண்டேவும் விதவிதமாக திட்டமிட்டு அவர்களை எல்லாம் வந்து இந்த சமூகத்தினுடைய ஒரு குழுக்குள்ளே அவங்கள கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சி இருக்குது. உண்மையிலேயே வந்து ஒரு பெரிய ஒரு முயற்சி என்னன்னா, அவர்களை இந்த தனிமையிலிருந்து மீட்டெடுப்பது என்பதுதான் இந்த சிக்கலுக்கு சரியான தீர்வாக இருக்க முடியும். அதுவும் குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைகளில் பெரும்பாலும் நீங்க படிப்பவராக இருந்தாலும் சரி, வேலை செல்பவராக இருந்தாலும் சரி, ஒரு காலகட்டத்தில் நீங்கள் வந்து வேறு பொழுதுபோக்கு அம்சங்கள் இன்றைக்கு இருந்தன. வாசிப்பதற்கு அவர்களுக்கு நிறைய நேரம் இருந்தது. அந்த வாசிப்பதன் மூலமாக அவர்கள் வந்து தங்களை வந்து வளப்படுத்திக் கொண்டார்கள். இன்றைக்கு என்ன ஆயிட்டது என்றால், குறிப்பாக இந்த ரீல்ஸ், ஷார்ட்ஸ் இதெல்லாம் வந்து இந்த சமூகத்தில் இருக்கக்கூடிய இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்களுக்கு மிகப்பெரிய போதையாக அது மாறி இருக்குது. அப்ப என்ன நினைக்கிறாங்க, அதற்குள்ளேயே மணிக்கணக்கில் அவர்கள் விழுந்து கிடக்கிறார்கள். அதற்குள்ளேயே அவர்கள் தங்களுடைய எதிர்காலத்தை பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் தங்களுக்கு உடைய உலகத்தை தாங்களே கட்டமைத்துக் கொள்கிறார்கள். உண்மையில் வெளியே இருக்கக்கூடிய உலகம் என்பது அது அல்ல என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. அப்போ இயற்கையாகவே அவர்கள் தனியர்களாக மாறுகிறார்கள். இப்போ இதுதான் அடிப்படை சிக்கல். இதுலேருந்து தான் நீங்கள் மனநல பிரச்சனைகள் ஆரம்பிக்கின்றன. நீங்கள் வந்து ஒரு சோஷியல் பீயிங்காக இருந்துட்டீங்க, வெளியே வந்துட்டீங்க அப்படின்னாவே நீங்கள் வந்து நல்லபடியாக இருப்பீங்க. உங்களுக்கு சோஷியல் இன்ட்ராக்டிவிட்டியே இல்லை, சமூகத்தோடு எந்த விதமான தொடர்புமே இல்லை அப்படின்னா, அப்போ நீங்கள் வந்து இன்னும் சிக்கலுக்குள்ளே போய் மாட்டிக்கொள்கிற நீங்கள் இயல்பாகவே வந்து இந்த மாதிரியான போதைப்பொருள் பழக்கத்துக்கு என்பது இந்த அடிப்படை தனிமை தான் காரணமாக இருக்குது. உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து விரோதிகளை உருவாக்கி கொண்டு உங்களுக்குள்ளேயே நீங்கள் உங்களுக்கே நீங்கள் வந்து போரிட்டு கொண்டு அதற்கு நீங்களே வந்து சமாதானம் தேடிக்கொண்டு இதெல்லாம் வந்து சொந்த கற்பனைகள் ஆக்கலாம். இந்த சொந்த கற்பனைகளை விட்டு உண்மையாகவே வெளியே வர வேண்டிய அவசியம் உண்டு இருக்கிறது. அந்த வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சி தான் இந்த 100 வாரங்களில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்ச்சிகள். இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த இளைஞர்கள் வெளியே வருவார்கள். அவர்களை வெளியே கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாக பல்வேறு

0: அமைப்புகள் வந்து இதில் திரண்டிருக்கின்றன. அந்த அமைப்புகள் வாயிலாக அவர்கள் வந்து ஆன்மீக அமைப்பாக இருக்கலாம், சமூக அமைப்புகளாக இருக்கலாம், எது வேணா இருக்கலாம், அவங்க வந்து இந்த இருக்கக்கூடிய இளைஞர்களை நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வீட்டில் அமராதீர்கள், தனிமையை வந்து அனுபவித்துக் கொண்டிருக்காதீர்கள் அப்படின்னு சொல்லி அவங்களை வெளியே கூட்டு வர போகிறாங்க. அது வந்து நிச்சயமாக அவர்களை குறைஞ்சபட்சம் அந்த பழக்கத்துக்கு கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது தொடர்ச்சியாக யாரோ ஒருத்தர் மேரத்தான் ஓடிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு எக்ஸசைஸ் பண்ணிக்கொண்டே இருக்கிறார், ஏதோ ஒரு யோகா பண்ணிக்கொண்டே இருக்கிறாருன்னா அதை ஒரு பழக்கமாக்கிட்டோம்னா அடுத்த வாரத்துலேருந்து அவர் நிச்சயமாக வந்து அந்த நேரத்தில் என்ன பண்ணணுங்கிறதுக்கு கண்டிப்பாக தெரியும் அவர். ஏன்னா இன்றைக்கி எங்கேஜ் பண்ணிக்கிறதுக்கு தானே நிறைய விஷயங்கள் கிடைக்காம இருக்கு. ஆக்சுவலாக இவங்களுக்கு இப்போ எங்கேஜ் பண்ணிக்க வேண்டிய அவசியம் இருக்குது. அந்த எங்கேஜ்மெண்ட்டை தான் அரசாங்கம் உருவாக்கி தருகிறது, அந்த அமைப்புகள் வாயிலாக உருவாக்கி தருகின்றன. அப்போது அந்த அமைப்புகள் வந்து இவளை எங்கேஜ் பண்ண ஆரம்பிச்சுனாவே அவங்க காலங்காத்தாலே வீட்டுக்குலேருந்து வெளியே வந்து அவங்க தங்களுடைய இந்த மாதிரியான ரெகுலர் ஏதோ ஒரு ஆக்டிவிட்டியில் தங்களை வந்து சம்மந்தப்படுத்தினாங்களாவே போதும். அப்போ இயல்பாகவே அவங்களுக்கு உடம்பு டயர்ட்னஸ் வந்துடும், களைத்து போய் அவர்கள் அடுத்த நேரம் போய் படுத்து விட்டு அவர்களுடைய இயல்பான வாழ்க்கைக்குள்ளே வந்துடுவாங்க. இப்போ நம்ம அந்த தனியர்களை மீட்க வேண்டிய ஒரு பெரிய தேவை இருக்கிறது, அதைத்தான் இந்த 100 வாரங்களில் செய்ய போகிறார்.
1: நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் புதன்கிழமை கேட்கலாம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 9:30.

0: ஒவ்வொரு மாணவரோட கனவும் ஒரு நல்ல ப்ரொஃபஷன்ல ஜாயின் பண்ணணும்ங்கறத பெஸ்டான கேரியர் கைடன்ஸ்க்கு அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரியில ஜாயின் பண்ணுங்க.
1: 98% வேலை வாய்ப்பு சாதனை, 9 பொறியியல் இளநிலை படிப்புகள், நவீன உள்கட்டமைப்பு, திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் என மாணவர்களின் முன்னேற்றத்திற்கான ஒரே கல்லூரி அன்னபூர்ணா பொறியியல் கல்லூரி, அட்டானமஸ், சங்ககிரி மெயின் ரோட், சேலம். கவுன்சிலிங் கோட் 2648.
2: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
0: நமது செல்வ மாளிகையில் ஆவணி மாத சுப முகூர்த்த சிறப்பு விற்பனை. அனைத்து வித செயின்களுக்கும் சேதாரம் 3% முதல் 6% மட்டுமே. எல்லோ கோல்ட் தங்க நகைகளுக்கு 8.5% சேதாரம் மட்டுமே. கண் கவரும் ஆன்டிக் நகைகள், கல் நகைகள், காஸ்டிங் நகைகளுக்கு 11% சேதாரம் மட்டுமே. நீங்கள் கொடுக்கும் பழைய தங்க நகைகளுக்கு ரூபாய் 200 கூடுதலாக பெற்று மகிழுங்கள். இந்த மாபெரும் சிறப்பு சலுகை ஆகஸ்ட் 17 முதல் 24 வரை மட்டுமே. செல்வ மாளிகை, கடைவீதி, சேலம், அரூர் மற்றும் தர்மபுரி.
3: டியர் ஸ்டூடெண்ட்ஸ், நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் தர காலேஜ் பார்த்துட்டு இருக்கீங்களா? அப்ப மகேந்திரா தான் சூப்பர் சாய்ஸ். முதலாம் ஆண்டிலிருந்து முறையான ட்ரைனிங், டாப் எம்என்சி கம்பெனிஸ் கூட சென்டர் ஆஃப் எக்ஸலன்ஸ், வருடம் தோறும் 2500 மாணவர்களுக்கு பணி நியமன ஆணை, தரமான பிளேஸ்மெண்ட்டுக்கு மகேந்திரா கல்வி நிறுவனங்கள் தான் ஒரே சாய்ஸ்.
4: தொடர்புக்கு 8985712345.
5: ஏக்கா, செய்தி தெரியுமா? என்னடி, நம்ம அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ்ல ஆடி சிறப்பு தள்ளுபடியா? 10% முதல் 30% வரை அதிரடி ஆடி தள்ளுபடி, சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை ஆஃபரோ ஆஃபர்க்கா? அஞ்சலி டெக்ஸ்டைல்ஸ், புதிய பேருந்து நிலையம் எதிரில், தர்மபுரி.
6: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தர்மபுரி. பிஇ, பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
7: நேயர்கள், இனி கேட்கலாம் இடைவிடாத இசை மழை.

0: கடத்தூர் ஸ்ரீ ஐயப்பா காலேஜ் ஆஃப் பார்மசி, மத்திய மாநில அரசுகள் அங்கீகாரம் பெற்ற கல்லூரி, டாக்டர் MGR பல்கலைக்கழக இணைவு பெற்றது. அட்மிஷன் நடைபெறுகிறது. 9443449892.
1: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222. வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி.
0: மருந்து எடுத்தும் குறையாத நீண்ட நாள் வெளியா? முதுகு, கழுத்து, மூட்டு மற்றும் நரம்பு பிரச்சனைகளுக்கு சிறப்பு சிகிச்சை ஸ்ரீ சரஸ்வதி மருத்துவமனை, சேலம் ரோடு, கிருஷ்ணகிரி.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. BE, BTech அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.
4: மனிதன் பேசினால் கேட்கும் இவ்வுலகமே, மரம் நான் பேசுகிறேன், இதையும் கேளுங்கள்.
5: பல குருவைகளின் கூடாரமாகவும் பசித்திட்ட உயிர்களின் பசியை போக்கிட பழங்களை தந்து சின்னஞ்சிறு குழந்தைகள் ஊஞ்சலாடி மகிழ்ந்திட வளர்ந்த வேர்கள் வெட்டப்பட்டு என் மடியில் அமர்ந்து ஊர் நடப்பு விஷயத்தை பேசின மூத்தோர்களின் சபையாகவும் என்னை

0: சுற்றி சுற்றி விளையாடிய செல்வங்களின் விளையாட்டு கூடமாகவும் நிலத்தடி நீரை சேமித்தும் குளுமையான காற்றை தந்தும் என் வெளி மூச்சு உயிர் மூச்சாக இருந்த என்னை காணாமல் செய்திட்ட உங்களின் நிலை என்னவோ
1: சிந்திப்போம். இயற்கையின் அழகு மரம், உயிர் காக்கும் மரங்களின் உயிரை அழிக்காதீர்கள்.
2: மரம் வளர்ப்போம், மண் வளத்தையும் மனித வளத்தையும் காப்போம்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10 மணி. நேயர்களினை கேட்கலாம் சுகமான ராகங்கள். சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் பங்கேற்க நேயர்கள் அழைக்க வேண்டிய நிலைய தொலைபேசி எண்கள், புதிய நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244030 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 81 10 25 என்ற எண்களிலோ மற்ற நேயர்களாக இருந்தால் 04342 என்ற முன்னிணைப்போடு 244031 என்றும், மற்றொரு எண்களாக 94 86 65 20 25 என்ற எண்களில் அழைத்து நிகழ்ச்சியில் பங்கேற்கலாம். இன்று தருமபுரி மாவட்ட நேயர்கள் மட்டும் பங்கேற்கவும்.

0: இனிப்பிலனியும் முதல் நேயரை வரவேற்போம். வருக, வணக்கம்.
1: இரவு வணக்கங்க ஐயா.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
1: தருமபுரி மாவட்டம் எடத்துக்கோட்டை சிவகாமி ஐயா.
0: சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் அன்னகிளியே.
0: சரிங்க,
1: பாடல் சொந்தமுள்ள பந்தமுள்ள.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றிங்க ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சேலம்.
2: டிகிரி படிச்சுட்டேன், டீச்சர் ஆகணும்னு ஆசை, என்ன பண்றது?
3: அதான் நம்ம போச்சம்பள்ளியில குறைந்த கல்வி கட்டணத்துல படிக்கிறதுக்காகவே அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி இருக்கே.
4: அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது.
2: அண்ணா அறிவகம் கல்வியியல் கல்லூரி, பொது மோட்டோர், போச்சம்பள்ளி.
5: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, குண்டலப்பட்டி, தருமபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாடப்பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865 7.
6: இரவு 10:07. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
7: ஐயா. வணக்கம் ஐயா.
6: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: படம் படிக்காதுன்னு ஒரே ஒரு ராணி 9 பிள்ளைன்னு சொல்லி பாடல்.
6: இது உங்களுக்கான பாடல்.
7: ஓகே, நன்றிங்க.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சேலம்.
2: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
3: திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்கள் தங்க மாளிகையில் பவுனுக்கு 1,500 ரூபாய் ஆடி அதிரடி தள்ளுபடி ஆகஸ்ட் 17 வரை.
4: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
5: தருமபுரி டு கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்திருக்கும் நமது விஜய் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை.
6: நிலையத்தில் நேரம் 10:12. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
7: சார். வணக்கம்.
6: வணக்கம்.
7: நான் தருமபுரி மாவட்டம் அக்கமனி பஞ்சாயத்து தாசன்பள்ளி சித்தன்.
6: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
7: நீதிக்கு தலை வணங்கு. அதிலிருந்து நான் பார்த்த பைத்தியக்காரன் அந்த பாடல் வந்து இந்த இரவு நேரத்தில் பழைய பாடல் கேட்க நேர்கள் அனைவருக்குமே வணக்கம்.
6: இது உங்களுக்கான பாடல்.
7: நன்றி சார்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் சீலநாயக்கன்பட்டி பைபாஸ் சேலம்.
2: வருவான் வடிவேலன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி குண்டலப்பட்டி தர்மபுரி. பிஇ பிடெக் அனைத்து பாட பிரிவுகளுக்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. கவுன்சிலிங் கோட் 2641. தொடர்புக்கு 9865754222.
3: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 தினமும் காலை 8:35 மாலை 5:05 வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப் வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சியை கேட்கலாம். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர்
4: வைக்கிங் பனி அண்ட் சன் பிரீஃப்ஸ்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:19. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்? இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி ஐயா.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 10:26. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ. வணக்கம்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க. என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்
1: சார்?

மாமா, காஞ்சிப்போன பூமி எல்லாம் வத்தாத நதியை பார்த்து ஆறுதல் அடையும்.

0: தருமபுரி பண்பலை 102.5 ஏற்காடு பண்பலை 103.7 நாளைய நிகழ்ச்சிகள் அனைத்தையும் வழங்குவோர்
1: தரன் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், சீலநாயக்கன்பட்டி பைபாஸ், சேலம்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:31. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம். வணக்கம். பெயர் சொல்லுங்கய்யா.
1: தர்மபுரி மாவட்டம் பாலக்கோடு கடமடை பண்பலை பழனிசாமி கையில.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து மேல்நாட்டு மருமகள்.
0: ம்,
1: அதுக்கு ஒரு பாடல் கொடுங்க. நன்றி, வணக்கம்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:34. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: ஹலோ சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்கம்மா.
1: தர்மபுரி மாவட்டம் அகமல்லி பஞ்சாயத்து தாசின் தீபா பேசுறேன்
0: சார். சரிங்கம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: படம் வந்து நல்ல நேரம், ஓடி ஓடி உழைக்கின்ற பாட்டு அனைத்து நேரத்தும் சார்.
0: இது உங்களுக்கான பாடல்?

படிப்பினை தந்தாகணும், நாட்டுக்கு படிப்பு.

0: சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க ஐயா.
1: தருமபுரி மாவட்டம் கடத்தூர் தார்பண்ட சரவணன் பேசுறேன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்திலிருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: லட்சுமி கல்யாண படம், ராமன் எத்தனை ராமன் அடி, இந்த பாடல் அனைத்து நேரம்.
0: இது உங்களுக்கான பாடல்.

0: தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் இரவு 10:43. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்
1: ஐயா. ஐயா வணக்கம். ஐயா
0: வணக்கம், பெயர் சொல்லுங்க.
1: தருமபுரி மாவட்டம் நாயக்கங்குட்டை பக்கம் புளியமேட்டில் இருந்து மாதையன்.
0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: இப்போ வந்து கண்ணா நலமா. பாட்டு வந்து பெத்தெடுத்த உள்ள ஒன்றும் தெய்வம் தெய்வம் என்று கொஞ்சம் லந்தா வரும் பாட்டு போட்டு.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றியா.

அரசன் சாலமனுடைய சபையில் ஒரு விசித்திரமான வழக்கு வந்தது. ஒரு பிள்ளை, இரண்டு தாய்மார்கள், இரண்டு பேரும் அது தன்னுடைய பிள்ளை என்கிறார்கள். பிள்ளைக்கோ தன் தாய் யார் என்று சொல்ல தெரியவில்லை. மன்னன் சாலமன் யோசித்தான்.

இரண்டு பேருமே இது தன் பிள்ளை என்பதால் யாரிடம் ஒப்படைப்பது என்று தெரியவில்லை. ஆகவே காவலாம், இந்த பிள்ளையை ஆளுக்கு பாதியாக கொடு என்றார்.

0: நிலையத்தில் நேரம் இரவு 10:50. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்கு பெறும் நேயர் வருக. வணக்கம்.
1: வணக்கம் சார்.
0: வணக்கம். சரிம்மா, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் கொடுக்கலாம்?
1: நம் நாடு பாடல வந்து நம்ம பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகள்.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: நன்றி சார்.

நிலையத்தில் நேரம் இரவு 10:54. சுகமான ராகங்கள் நிகழ்ச்சியில் அடுத்ததாக பங்குபெறும் நேயர் வருக. வணக்கம்.

0: வரதப்பா வரதப்பா கஞ்சி வரதப்பா கஞ்சி வரதப்பா
1: எங்கப்பா வரதப்பா வரதப்பா கஞ்சி வருதப்பா கஞ்சி காலையன் தன்னை தலையில் தாங்கி

0: சரிங்க, என்ன திரைப்படத்துல இருந்து என்ன பாடல் வேணும்?
1: பார்மகளே பார் படத்துல இருந்து பார்மகளே பார் இல்லாத மாலை.
0: இது உங்களுக்கான பாடல்.
1: பாடல் நன்றி, வணக்கம் ஐயா.

ஒலித்த பாடலுடன் நிறைவு பெற்றது இன்றைய சுகமான ராகங்கள். இதுவரை உங்களோடு இணைந்திருந்தது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் எம் நவீன் மகேந்திரன். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள்.

தருமபுரி பண்பலை 102.5, ஏற்காடு பண்பலை 103.7. நிலையத்தில் நேரம் 11:10. நேயர்கள் இனி கேட்கலாம் நாளைய நிகழ்ச்சி நிரல். நாளை காலை 6 மணிக்கு குரலோசை, 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:35 தருமபுரி ஆறுமுக ஆசாரி திரு நாதன் கம்பெனி வழங்கும் உழவர்களுக்காக, 6:55 தருமபுரி ஸ்ரீ கிருஷ்ணா சில்க்ஸின் மலரை மொழி, 7 மணிக்கு காலை வணக்கம் தருமபுரி ஜே கே குழந்தைநல மருத்துவமனை வழங்கும் நாள் மலர், தருமபுரி அரசு பட்டுக்கூடு அங்காடியின் விலை நிலவரம், தருமபுரி உழவர் சந்தையின் காய்கனி விலை நிலவரம், தருமபுரி குண்டல்பட்டி ஜோதி லேசர் கண் மருத்துவமனை வழங்கும் இனிது இனிது ஆகியவை கேட்கலாம். நாளை காலை 7:25 தருமபுரி துரைசாமி நாயுடு திரு மற்றும் பாரதிபுரம் எஸ் எஸ் ஜுவல்லரி வழங்கும் நலம் தானே, 7:30 சந்தோஷ சாரல், 8 மணிக்கு தருமபுரி ஹெல்த் கேர் ரத்த பரிசோதனை நிலையம் வழங்கும் இன்று ஒன்று நன்று, 8:05 பொன்னியின் புதுப்புணல் அறிமுக நேயர்கள் பங்கேற்கும் நேரலை நிகழ்ச்சி, 8:30 தருமபுரி ஸ்ரீனிவாசா பொறியியல் கல்லூரி அட்டனமஸ் தருமபுரி ஸ்ரீ மகாலட்சுமி சில்க்ஸ் வழங்கும் சிந்தனை சிறகுகள், 8:45 சர்மரோக நிவாரணி சைபால் வழங்கும் இன்று ஒரு தகவல், 9 மணிக்கு தருமபுரி சங்கர் ஸ்கேன்ஸ் வழங்கும் இனிய சொல் அமுது, 9:05 வானொலியில் வசந்தம் சேலம் தருண் மருத்துவமனை நரம்பியல் நிபுணர் டாக்டர் ஜி பரணிதரன் அவர்களுடன் நேரலை, 10 மணிக்கு தருமபுரி நேதாஜி பைபாஸ் ரோடு ஜே என் மருத்துவமனை ஜனனி கிளினிக் வழங்கும் நன்றே கேட்போம் இன்றே கேட்போம், 10:05 நீங்கள் கேட்டவை கட்சவியில் விருப்ப பாடலை தனது குரலில் கேட்கும் நிகழ்ச்சி, 11 மணிக்கு தருமபுரி இனிமை சேமியா மற்றும் மாவு வகைகள் வழங்கும் கேட்டால் சுவைக்கும் நிகழ்ச்சி கேட்கலாம், 11:05 பூவே பெண் பூவே, 12:10 உங்கள் களம் புதிய தடமாக, 1:10 நேயர் விருப்பம், 1:30 தருமபுரி பிஜிஆர் மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனை வழங்கும் ஆரோக்கியம் ஆயுள் முழுவதும், 2 மணிக்கு விவசாய அரங்கம், 2:30 பூங்கொத்து, 3 மணிக்கு கட்சவியில் கலக்கல் பாடல்கள், 4 மணிக்கு விடைத்திடும் வினாக்கள், 5 மணிக்கு மாலை தென்றல், 6 மணிக்கு தருமபுரி ராதேகிருஷ்ணா ஜுவல்லரி வழங்கும் தினம் ஒரு திருக்கோவில், 6:10 இசை மின்னல், 6:45 வானிலை அறிக்கை, 6:50 அறிவிப்புகள், 6:55 சேலம் புதிய பேருந்து நிலையம் மற்றும் கடைவீதி ஸ்ரீ கோயம்புத்தூர் ஜுவல்லர்ஸ் வழங்கும் நட்சத்திர ஒளியில் நம்பிக்கை வார்த்தைகள், 7 மணிக்கு சட்டப்பேரவையில் இன்று, 7:25 வயல்வெளி, 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி, 8 மணிக்கு இளம் தென்றல் தலைப்பு என் பாட்டு எசப்பாட்டு, 9:30 இடைவிடாத இசை மழை, 10 மணிக்கு சுகமான ராகங்கள் சேலம் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடல், உறங்கும் முன் சிந்தனை, செய்த தவறை ஒப்புக்கொள்ள மறுப்பதை விட பெரிய அவமானம் வேறு எதுவும் இல்லை, மகாத்மா காந்தியடிகள். ஆகாஷ்வாணி தருமபுரி பண்பலை 102.5 மெகாஹெர்ட்ஸில் இந்த ஒளிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகிறது. இதே அலைவரிசையில் நிகழ்ச்சிகள் நாளை காலை 5:53 தொடங்கும். சென்னை டிடிஹெச் நிகழ்ச்சிகளை ஏற்காடு பண்பலை 103.7 மெகாஹெர்ட்ஸில் தொடர்ந்து கேட்கலாம். நேயர்களுக்கு வணக்கம். ஜெய்ஹிந்த்.